0: பிரைஸ் லார்ட், முதல் தடவையாக வந்திருக்கிறீர்கள் பிரதரா சிஸ்டரா. M19 பேச முடியுமா?
1: நானா பாஸ்டர்? எனக்கு தெரியல நம்பர்.
0: யார் நிற்கிறீங்க? M19 ப்ளீஸ் டாக் டு மீ.
2: அது M9 ஐயா,
0: யார் அது?
2: யாரன்னு தெரியல.
0: நான் கால் பண்ண முடியும். M19
2: M9 M9
0: அதான் பேச முடியுமா?
2: பிரைஸ் லார்ட். மைக் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே,
0: அப்பா பிரைஸ் லார்ட் பேசுங்க. மைக்
2: நீங்க
0: ஆன்.
2: தொடருங்களேன்.
0: பிரைஸ் லார்ட்
1: பிரதர், பிரதர் அது எண்டு எண்டு எண்டு பேர் தான். மெகலா வாஸ்தான்.
0: யார் அது?
1: மெகலா வாஸ்தான் அந்த M19ல நிற்கிறேன்.
0: ஓகே ஓகே ஓகே, தட்ஸ் ஓகே. சிஸ்டர் அருந்ததி மேலா வாசிய செய்தியை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆமென் ஆமென். கோ ஹெட் ராஜன்.
3: ஆமென். பாஸ்டர் ஞானப்பிரகாசம், நீங்கள் அழைக்க போகிறீர்களா?
0: நெல்லுங்கள், அழைக்கிறேன், கொஞ்சம் நெல்லுங்கள்.
3: ஆமென்.

0: Press one pasa.
1: ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, சுவாமி இந்த நாளிலும் கூட எங்களை இந்த நித்திய வெளிச்ச நேரத்தோடு இணைத்து கொண்டதற்காய் உமக்கு கோடான கோடி நமஸ்கார பலியை உமது பாதத்திலே வைக்கின்றோம். இந்த நேரத்திலும் எமது மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயா எங்களை கூப்பிட்டு இந்த நித்திய பலிச்ச நேரத்தோடு இந்த இன்டர்நெட்லை சேர்த்து கொண்டதற்காக தோத்திரம். ஐயாவையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை சுவாமி உமது இரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சி நிற்கின்றேன். அதனமாக இந்த நிமிடம் வரை பாடல்கள் ஊடாக, ஜபங்கள் ஊடாக, செய்திகள் ஊடாக தேவனோடு சமீபித்த ஒவ்வொருவரையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை சுவாமி உமது பிரசனத்திலே மூடிக்கொள்ளுங்கள். மேலும் சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவரோடு கை கோத்து நிற்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஊழியக்காரிகளையும் சுவாமி உமது பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். அவர் கையில் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் இயற்கையும் செயற்கையும் தடைபடாதபடி இந்த நாள் முதல் நீர் செய்து கொண்டு வந்த காரியத்திற்காக நன்றி. அதேவனமாக இன்றைய நாளிலும் கூட அவரை தைரியப்படுத்தி சுவாமி இந்த காரியத்தை அங்கில உலகம் ஊராகவும் கேட்கவனமாக செய்து கொண்டிருக்கிற அவரை ஆசீர்வதிங்கள் என்று சொல்கிறேன். அதனமாக இந்த நாளிலும் என்னோடு இடைப்பட்ட வார்த்தை பரிசுதம் உள்ளவன் பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகவே இருக்கட்டும் என்று வெளிப்பாடு விசேஷம் 22 அதிகாரத்திலே 11-12 வசனங்களிலே வாசிக்கின்றோம். அநியாயம் செய்கின்றவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாக வருகின்றேன், அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம்

0: வேதாதியாத்திலே 11:12 வசனத்திலே வாசிக்கின்றோம், அதாவது உலகத்தின் கடைசி நிமிட நேரத்திற்கு நாங்கள் வந்து இருக்கின்றோம். வருகையின் அடையாளங்கள் எங்கும் காணப்படுகின்றன, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகின்றன, உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் உலகத்தின் முடிவை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகின்றன. நாம் பரிசுத்தப்படுவதற்காக கர்த்தர் தந்த கிருபையின் நாட்களாகவே இவை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று அவர் சொல்லுகிறார். இயேசு முதல் முறை இந்த உலகத்திற்கு வந்த பொழுது இரட்சகராக வந்தார். இனி வரும் பொழுது ராஜாதி ராஜாவாக பரிசுத்தம் உள்ளவர்களை தம்மிடத்திலே கூட்டி சேர்க்கும்படியாக வருவார். பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார் என்று சங்கீதக்காரன் எழுதும் புத்தகத்திலே 50:5 வாசிக்கின்றோம். கோதுமை மணிகளை அவர் கூட்டி சேர்க்க வருகின்றார். பதர்களை அல்ல, பதர்களை அக்கினியிலே சுட்டு எரிப்பார் என்றாகிய கர்த்தர் வருவார். தேவர்களுடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று சகரியா எழுதிய புத்தகத்தில் 14:5 வாசிக்கின்றோம். நமக்கு விரோதமாக அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாம் இருக்கும், அவைகளை கண்டிப்பதற்கும் 1000,000,000 தமது பரிசுத்தவான்கள் கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கும் முன்னறிவித்து இருக்கிறார். அதை நாங்கள் யூதா 1:15 வாசிக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு கொடுக்கின்ற ஆலோசனை என்ன? இவ்விதமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்களோடும் அவர் வரும்பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களை இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று 1 தெசலோனிக்கேயர் 3:13 வாசிக்கின்றோம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். லேவியராகம் 19:2-6 பரிசுத்தத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவரை போல நாம் பரிசுத்தமாக விளங்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகின்றார். நம் மனுஷனுக்கு ஏற்ற பரிசுத்தம் அல்ல, உலகம் எண்ணிக்கொண்டு இருக்கின்ற பரிசுத்தவான்களாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவனாக அன்பிலே குற்றம் இல்லாதவனாக விளங்க வேண்டும். ஆகவே உங்களை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுங்கள். இயேசுவினுடைய இரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும், புடமிடப்படட்டும், அக்கினி சுவாலையாக நீங்கள் விளங்க வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பெற என்ன செய்ய வேண்டும் என்று தியானிப்போம். அதாவது பரிசுத்த அழைப்பு குறைந்தவிர கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களையும் பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கின்ற தேவனுடைய சபைக்கு எழுதுகிறதாவது என்று 1 கொரிந்தியர் 1:2 வாசிக்கின்றோம். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் முதலாவது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்த வான்களாகும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று 1:2 வாசிக்கின்றோம். ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த அழைப்பு வருகிறது. உங்கள் மகனை இது ஒரு எக்ஸாம்பிளாக மாதிரியாக சொல்லி காமிக்கின்றேன். அதாவது உங்கள் மகனை மருத்துவக் கல்லூரிகளிலே சேர்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோமே, சேர்த்த உடனே அவர் டாக்டர் ஆகிவிடுறது இல்லையே. டாக்டராகும் படியாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கிறான். அவ்வளவுதான். இனி அதற்காக அவன் ஒரு 5 வருடமாவது கஷ்டப்பட்டு படித்து வெற்றி பெற வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதுபோலவே கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்கள் என்கின்ற ஒரு புதிய படிப்பிற்கு அழைத்திருக்கிறார். இது நம்முடைய ஆயுசம் முழுவதையும் படிப்புகின்ற படிப்பு. நம்முடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கும் போதுதான் நாம் முழு பரிசுத்தவான்களாக மாறுகின்றோம். ஆகவே இன்று நாம் இருக்கின்ற பரிசுத்தோடு திருப்தி அடைந்து விடக் கூடாது. இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எல்லை உண்டு. ஆனால் பரிசுத்திற்கும் எல்லை இல்லை அன்பானவர்களே. அதிகமான பிரச்சனை மூலமாக, அதிகமான அர்ப்பணிப்புகள் மூலமாக, அதிகமான தியானத்தின் மூலமாக இன்னும் பரிசுத்தம் என்று முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும். அப்பதான் பவுல் எழுதும் பொழுது நான் அடைந்ததாயிற்று அல்லது தேறினவனானேன் என்று எண்ணாதபடி எதற்காக பிடிக்கப்பட்டவனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படியாக ஆசையாக தொடருகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். பிலிப்பியரை எழுதிய நிருபம் 3வது அதிகாரத்திலே 12வது வசனம் இவ்வண்ணமாக கூறுகிறது. கிருபையின் மேல் கிருபை உண்டு, பலத்தின் மேல் பலன் உண்டு, மகிமையின் மேல் மகிமை உண்டு. அதுபோலவே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பெற்று பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அநேகர் வரங்களையும் வல்லமைகளையும் உபவாசித்திருந்தும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு விசுவாசியின் பெரும் தேவை பரிசுத்தமாக்கும். அதற்காகவே முயற்சி செய்ய வேண்டும், அதற்காக உபவாசிக்கவும் வேண்டும். உங்களோட வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதிகளிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். குடும்ப உறவிலே பரிசுத்தமும், வேலையிலே பரிசுத்தமும், வாயின் வார்த்தையிலே பரிசுத்தம், நடை உடை பாவனைகளில் பரிசுத்தம், ஊழியத்தில் பரிசுத்தம் என்று பரிசுத்தம் விளங்கி கொண்டே இருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே சுனமியா என்கின்ற ஒரு பெண் எல்சா தீர்க்கதரிசியை ஒரு பரிசுத்தவான் என்று கண்டாள். நம்முடைய குடும்பத்திற்கு அடிக்கடி வந்து போகின்ற அவரை ஒரு பரிசுத்தவானாக காண்கிறேன் என்று ஒரு சாட்சி பகிர்ந்தார். நீங்கள் 2 கண்களினாலே உலகத்தை காண்கிறீர்கள், ஆனால் உலகம் 1000 கண்களினாலே உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. உங்களை பரிசுத்தவான்களாக காண்கிறதா? உங்களுடைய வாய் அல்ல, புரத்தியானே உங்களை பரிசுத்தவான் என்று புகழட்டும். உலகம் உங்களை பரிசுத்தவானாக காணும்படியாக இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீர்களா? பவுல் தனாவிக்குரிய குமாரனாகிய தீமோத்திக்கு எழுதும் பொழுது உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ வார்த்தையினாலும் நடக்கையினாலும் அன்பினாலும் ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் கற்பிலும் விசுவாசத்திற்கு மாதிரியாக நீ இருக்க வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 4:12 எழுதுகிறார். கர்த்தருடைய ஊழியம் பரிசுத்தமான ஊழியம். அதிகமாக படித்து ஊழியம் செய்கின்றேன் என்று பெயர் பெறுவதை விட வேதாகமத்தின் கல்லூரியிலே பல பட்டங்கள் பெற்று இருக்கிறேன் என்றும் சொல்வதை விட பரிசுத்தத்தோடு பயபக்தியாக இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்வதே மேலானது. உங்களுடைய ஊழியத்தை பார்க்கிலும் மிக முக்கியமானது உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை. பரிசுத்தம் இல்லாதபடி எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தாலும் எத்தனை 1000 1000ஆன ஆத்மாக்களை ஆயத்தப்படுத்தி இருந்தாலும், எத்தனை ஆலயங்களை நீங்கள் எழுப்பிவிட்டாலும் அதில் ஒரு பிரயோசனம் இல்லை என்று உங்களுக்கு சொல்ல நான் பிரியப்படுகின்றேன். சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். நீங்கள் சொந்த மீன் பிடித்தால் உங்களுக்கு என்னலாம் பரிசம் இருந்தால்தானே தேவன் உங்களை பயன்படுத்த முடியும், நீச்சத்திலே சந்தோஷமாக பிரவேசிக்க முடியும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடக்கைகளிலே எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் என்று 1 பேதுரு 1:15 வாசிக்கின்றோம். உங்களால் நிச்சயமாக பரிசுத்தமாக வாழ முடியும் என்பது கர்த்தருக்கு தெரியும். உங்களால் முடியாது என்றால் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை வற்புறுத்த மாட்டார். உங்களால் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் என்று அவர் உறுதியாகவே நம்புகிறபடியினாலே பரிசுத்தமான ஜீவித்திற்கு வேண்டிய கிருபைகளை உங்களுக்கு தந்தருகிறார் என்று சொல்லுகின்றேன். அங்குள்ள பரமபிதாவே நம்மால் சுமக்க முடியாத பாரமான சுமையை ஒரு நாள் நம் மேல் சுமத்தப்பட மாட்டார். பாவ சோதனைகள் வரும்பொழுது மனுஷருக்கு ஏற்படுகின்ற சோதனையே அல்லாமல் பெரிய சோதனைகளையும் அனுபவிக்க மாட்டார். சோதனை வரும்பொழுதெல்லாம் அதற்கு தப்பிக்கொள்ளும் மார்க்கத்தை உண்டாக்குகின்றார். பரலோகத்திலே இருக்கின்ற உங்களுடைய பிதா பூரண சற்குருணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குருணராய் இருங்கள் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்கின்றார். பரிசுத்த வாழ்வு என்பது நம்முடைய மாம்ச பலத்தினாலோ சுய ஞானத்தினாலோ வாழ்வது அல்ல. கர்த்தர் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை ஆவியானவருடைய ஒத்துழைப்பை தருகிறார். வேத புத்தகத்திலே ஏதிகைகள் கொடுத்திருக்கிறார். ஜப ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நம்மேல் ஊற்றி இருக்கிறார். சபை ஐக்கியத்தையும் தந்திரவழி இருக்கின்றார். ஆகவே நம்மால் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். அப்போதெல்லாம் பவுல் தீமோத்திக்கு எழுதின பொழுது நீ பரிசுத்தமாய் இரு என்று சொல்லி நிறுத்திவிடவில்லை, மற்றவர்களுக்கு மாதிரியாயிரு என்று சொல்கிறார். முன்மாதிரியான பரிசுத்த ஊழியக்காரர்களுக்கு தேவை. மேய்ப்பன் முன்மாதிரியாக பார்த்ததுதானே ஆடுகள் வின் செல்லும். பரிசுத்தற்காக கட்டுப்பாடான வாழ்க்கை தேவை, தியாகமான வாழ்க்கை தேவை. வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் முன்மாதிரியாக காணப்பட வேண்டும். உங்களுக்கு பரிசுத்த தெய்வீக அபிஷேகம் இருக்கும் என்றால் உங்களை யாரும் அற்பமாக எண்ண மாட்டார்கள், அதட்டை செய்ய மாட்டார்கள், உங்களை கனப்படுத்தி உங்கள் முன்பாக கைகளை கட்டி கொண்டு நிற்பார்கள். மாத்திரமல்ல உங்கள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவார்கள். பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தர். இரண்டாவதாக, நான் இஸ்ரவேல் புத்திரத்தின் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தர் என்று லேவியராகம் புத்தகத்திலே 22:32 வாசிக்கின்றோம். அவரே பரிசுத்தப்படுத்துகின்ற பரிசுத்த கர்த்தர். கர்த்தர் பரிசுத்தர் மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தத்திற்கு தேவனாக இருக்கிறார். எப்படியோ பரிசுத்தமாக இருங்கள் என்று கட்டளையிட்டு நிறுத்தி விடாதபடி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலும் பரிசுத்தத்தை தர அவர் நோக்கமுடையவராக இருந்து பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைய நம்மை செய்கின்றார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாகும்படியாக தெரிந்து கொண்டார் என்று உபாகமம் 7:6 வாசிக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமாகும்படி எகிப்திலே இருந்து வேறு பிரித்தார். ஓங்கிய போகத்தினாலும் உயர்ந்த கரத்தினாலும் பார்வனுடைய அடிமைதனத்திலே இருந்து விடுதலை ஆக்கினார். தன்னோடு தனித்து இருக்கும்படியாக வனாந்தரத்திற்கு கொண்டு வந்தார். வானத்தின் மண்ணாவினாலே போஷித்தார். மட்டும் அல்ல, அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார், ஆலோசனையை கொடுத்தார், அவர்களோடு உடன்படிக்கையும் செய்து கொண்டார். நீங்கள் உங்களுடைய அடிச்சுவட்டுகளை தொடர்ந்து வரும் பொழுது உங்களுக்கு மாதிரியான காரியங்களை விண்வைத்து போனார். அவர் பாவம் செய்ய இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை என்பதை நாங்கள் ஒன்று பேதர் இரண்டாவது அதிகாரத்திலே 21-22 வசனங்களிலே வாசிக்கின்றோம். அவர் மாதிரியை காண்பித்தது மாத்திரமல்ல, நாம் அவரிலும் அவர் நம்மிலும் வாழும்படியாக கூட வகை செய்தார். ஆகவே நம் கிறிஸ்துவோடு கொட்டப்பட்ட திராட்சை கொடியாக இருக்கின்றோம். இயேசு சொன்னார், என்னிடத்தில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்து இருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அதுக்கு தனியாக கனி கொடுக்க முடியாது. நீங்கள் என்னிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்கவும் மாட்டீர்கள் என்று யோவான் 15:4 சொல்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் குடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகவும் கனியை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று யோவான் 15:5 வாசிக்கின்றோம். வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் என்று ரோமர் 11:16 வாசிக்கின்றோம். ரோமர் 11:16 வசனத்தில் அவனமாக வாசிக்கின்றோம். அக்காலங்களிலே கிறிஸ்தவர் கிறிஸ்துவை சேராதவர்கள் இஸ்ரவேலுக்குடைய காணி ஆட்சிகளுக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராகவும் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாக இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்ற வேசியர் 2:12 வசனமும் 13 வசனமும் சொல்லுகின்றது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவின் குடும்பத்திலே கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறீர்களா? அவருடைய சுவாவங்கள், குணாதிசயங்கள், விசேஷமாக பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையை கடந்து வரட்டும். கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்தம் உள்ள பிதாவோடு முழு விலத்தோடு தொடர்பு வைத்து இருங்கள். கழுவி சுத்திகரிக்கின்ற கர்த்தர், அவர் உடம்புடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணானுடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார் என்று மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3:2 வாசிக்கின்றோம். சுத்திகரிப்புக்கு இங்கே இடங்காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று கழுவுதல், அடுத்தது புடமிடுதல். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படும் வண்ணமாக வண்ணானுடைய சவுக்காரத்தை போல கழுவுகிறார், அக்கினி போல புடம் இடுகிறார். துணியிலே அழுக்கு ஒட்டு கொண்டு இருப்பது போல நம்மிலே பாவங்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறது. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தின்களை கற்பதித்தாள் என்று சங்கீதக்காரன் 51:5 வசனத்திலே சொல்கிறான். ஜென்ம பாவமும் உண்டு, கர்ம பாவமும் உண்டு, பாவ சுபாவத்தோடுதான் நாம் பிறக்கின்றோம். நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களும் பாவ காரியத்திற்காகவே இயங்குகின்றன. ஆனால் பாவத்தின் சம்பளமும் மிகவும் கொடூரமானது. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23. பாவம் செய்கின்ற ஆத்மா சாகவே சாகும் என்று சேக்கியல் 18:20 வாசிக்கின்றோம். இந்த பாவத்தை கழுவி சுத்திகரிக்கவே இயேசு தன்னுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதையும் நாங்கள் 1 யோவான் 1:7 வாசிக்கின்றோம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்கள் ஆகியிருக்கிறார்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நம்ம தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:11 வசனத்திலே, உங்கள் பாவம் உங்களோடு என்று மாறாய்ந்து வாருங்கள், நம்மை நாமே நிதானித்து அறிந்து நியாய தீர்க்கப்பட்டோம். முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவன் சுத்தமாய் இருக்கிறான் என்று யோவான் 13:11 வசனத்திலே சொல்லுகிறது. சிலுவாண்டையில வந்து நிற்கும் பொழுது ஒரு மனிதன் முழுவதும் கழுவப்படுகிறான். ஆயினும் அவனுடைய அன்றாட சுத்திகரிப்பு அவனுக்கு தேவை. நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டால் பாவனம்மை அணுகாதென்று எண்ணிவிடக் கூடாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுவிட்டால், அந்நிய பாசையிலே பேசிவிட்டால் பரிசுத்தவனாக மாறி விடலாம் என்று எண்ணிவிடக் கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தினாலே புடமிடப்பட்டவர்களாக அவர்களுடைய உபதேசத்தினாலே நாங்கள் எங்களை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று யோவான் 15:3 வாசிக்கின்றோம். எவ்வளவுதான் வீட்டை ரிப்பேர் செய்தாலும் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளே வரும் தூசிகளை அழுக்குகளை அங்கே காண்கின்றோம். ஆகவே தரையை பெருக்கி பெருக்கி தண்ணீரினால் கழுவுவது போல உங்களுடைய ஆத்மாவுக்கு அனுதின சுத்திகரிப்பு தேவை. சிறு சிறு தூசிகளை போல எரிச்சல்கள், கோபங்கள், சுயநலங்கள், மேன்மைகள் நமக்குள்ளே வந்துவிடக் கூடும். தேவனே, நீர் என்னை ஆராய்ந்து வாரம், என்னை உண்டாக்கின வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியே என்னை நடாத்தும் என்று கெஞ்சி ஜெபிப்போமாக. இயேசு பிதாவிடம் நமக்காக ஜெபிக்கிறார். அவர் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவராகும்படியாக உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று யோவான் 17:17 வாசிக்கின்றோம். ஆகவேதான் பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 4வதாக புடமிடுகின்ற அக்கினி. அவர் புடமிடுகிற அக்கினியை போலவும் வண்ணனுடைய சௌக்கரத்தை போலவும் இருப்பார் என்று முதல்ல சொன்னேன். அதாவது மல்கியா 3:2 வண்ணன் துணிகளை சுத்திகரிக்கும் பொழுது சில துணிகளை வெள்ளாவியிலே வைத்து அழிவிப்பான். அவிக்கும் பொழுது அழுக்குகள் இழகுகின்றது, கரைகள் நீங்குகின்றது, துணிகள் வெண்மையாகின்றது. கர்த்தர் நம்மை நம்முடைய இரத்தத்தினாலே கழுவுகிறது மட்டும் அல்ல, அக்கினியினால் புடமிடுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் சிவன் குமாரத்தினுடைய அழுக்கை கழுவி நியாயத்தினன் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமினுடைய இரத்த பழிகளை அதன் நடுவிலே இருந்து நீக்கி விடுகின்றார் என்று எஸ்தா தீர்க்கதரிசி சொல்கிறார். எதாயா 4:3 அக்கினியின் குணாதிசயம் என்ன? அது வேண்டாத குப்பைகளை, அசுத்தங்களை, அருவறுப்புகளை எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது. பாவங்களை இயேசுவுடைய இரத்தம் கழுவினாலும் பாவ சுவாபங்களை சுட்டரிக்கின்ற அக்கினி அபிஷேகம் தேவை. இதோ இப்பொழுதே உங்கள் மேல் சுத்திகரிக்கின்ற ஆவியை அக்கினி போல் இறங்கி வருவார். தாவீது தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனாக இருந்தாலும் அவர் விழுந்து போக வாய்ப்பு இருந்தது. கொஞ்சம் அஜாக்கிரதை, கவனம் குறைவாக தன்னுடைய அரண்மனையின் ஒப்படிகையில் உலாவிய பொழுது அவருடைய கண்கள் பார்த்திபசாலை கண்டு பார்த்துட்டு விழுந்தார். நீங்காத ஒரு தழும்பு அவருடைய ஆத்மாவில் ஏற்பட்டு விட்டது. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டால் மாத்திரம் போதாது. அக்கினி சுவாலையாக வாழ வேண்டியது அவசியம். அன்பானவர்களே, தீயானது அழுக்குகளின் மேலும் அருவறுப்பின் மேலும் அழுகிய பொங்கல் மேலும் வந்து அமர்கிறது. ஆனால் அது ஒரு நாளும் அக்கினியின் தலை மேல் வந்து அமர்வது இல்லை. நீங்களுக்கு உங்கள் மேல் உட்கார்வதில்லை. கர்த்தருடைய அக்கினி உங்களே பற்றி எரியுமானால் எந்த பாவமும் எந்த சோதனையும் உங்கள் மேல வந்து உட்கார்வது இல்லை. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நாங்கள் இருக்கிறபடியினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதல தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம் என்று வாசிக்கின்ற நீங்கள் புலம்படப்பட்ட பரிசுத்தர்களாக பங்கும் பொழுது உலகத்தில் அநேகம் பேர் வருவார்கள். உங்களுடைய அக்கினி தேசமெங்கும் பரவும். அநேகருடைய உள்ளத்திலே அக்கினியானால் மூண்டு எழுப்பப்படும். உங்களின் மேல் அக்கினியை போட வந்தேன். இப்பொழுதே அதை பற்றி அறிய வேண்டும் என்று விரும்பின ஆண்டவர் உங்களை அக்கினியான சுத்திகரித்து இன்னும் அதிகமாக பரிசுத்தப்படுத்துவார். பூரணப்படுத்துவார். பூரண பரிசுத்தத்தை நோக்கி கடந்து செல்லுங்கள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்த இன்னும் பரிசுத்த மாகட்டும். நீங்கள் என்னுடைய ஜனங்கள், கீர்த்தி துதி மகிமை பெறுவீர்கள் என்று எரேமியா 13:11 வசனத்தில் வாசிக்கிறோம். நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும், யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் செயற்கையாக்கி கொண்டேன் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் சோர்ந்து போகாதபடி நீங்களும் இதே ஆண்டவரை உறுதியாக தேடுங்கள். ஜெபமே ஜெயம் என்பதை உணர்ந்து விசுவாசத்துடன் கர்த்தரை நெருங்கி வாழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்ல வேதம் சொல்கிறது. 1 யோவான் 5:4 என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொள்ளுகிறேன். ஒரு சிறிய ஜெபத்தோடு, அன்பின் தீபமே, நீர் சிறுமைப்பட்டவர்களோடும் எளியவர்களோடும் கூடவே இருந்து கீர்த்தியையும் புகழையும் அருள்கிறவர் என்பதை அறிந்து கொண்டேன், அறிந்து கொண்டோம். எங்களையும் அவ்வாறு இன்று முதல் உம்முடைய தெய்வீக வழியிலே நடத்தும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்த படட்டும். மேலும் சங்கம வானொலியின் ஊடாக கேட்கும் வார்த்தைகளின் ஊடாக அவர்களையும் பரிசுத்தமாக்கும்படியே இந்த வேளையிலே எல்லோரும் ஒருமனப்பட்டு இருக்கின்றோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். வார்த்தையானவரை நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி என்னுடைய செய்தியை முடித்து கொள்ளுகின்றேன். மறுபடியும் சந்திக்கும் வரை இந்த நேரத்தை கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் ஞானசேகரம். இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ஞானப்பிரகாசம், ஸ்ரீலங்கா கொழும்பு. பரிசுத்தம் இட தரப்பில் செய்து கொடுத்து வந்தார். மிகவும் ஆசிர்வாதமாக இருந்தது. அடுத்து பாஸ்டர் வேற நேரமாகும், அதுவரை ஒரு செய்தியை கேட்போமா? ஆமே.
2: உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டார்? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அருமையானவர்களே, நாமெல்லாம் இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க, ஞானிகள் நம்ம கிடையாது. நம்மளெல்லாம் பார்த்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரங்க, ஏதோ அலையிலியா போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க. ரொம்ப நம்மெல்லாம் பலசாலிகள் கிடையாது பாருங்க. அதே போல நம்மெல்லாம் அற்பமா எண்ணப்பட்ட இழிவான இடத்துல இருக்கிற இந்நிலைமையில இருக்கிறோம் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? தவித்து கொண்டிருக்கிறீர்களா? அருமையானவர்களே, இங்க தேவன் சொல்லுகிறார் பாருங்க, அப்படிப்பட்ட உங்களை நான் தெரிந்து கொள்கிறேன். நீ அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறியா? நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஏதோ நாங்க வெளியில இருந்து ஏதோ ஒரு ஆசை வார்த்தைகளை, ஊக்கப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறத அல்ல. வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் இந்த வேதத்துல இருக்கிற ஒரு எழுத்து கூட ஒளியாது. ஏனென்றால் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத வார்த்தை எல்லாம் தேவனாகவே இருக்கிறது. இந்த தேவன் தான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உண்மையானவர்களே, யோசேப்பை குறித்து உயர்ந்த ரகமான திட்டத்தை போட்டு வைத்தவர், கோரேசை குறித்து பாருங்க ஆச்சரியமான திட்டத்தை போட்டு வைத்த அதே தேவன், நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். இரு கரத்தை நீட்டி மகனே மகளே உன்னுடைய உள்ளத்தை எனக்கு திறந்து கொடு பாருங்க, ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லோரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி என்னவென்றால், கர்த்தருடைய திட்டங்கள் நன்மையான திட்டங்கள் பாருங்க, நம்மை குறித்து, அதாவது உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் உயர்ந்த திட்டங்களாகவே இருக்கிறது. பாருங்க, எல்லா மனுஷரும், ஒவ்வொரு மனுஷரும் பாருங்க, பிள்ளைகளை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, படிப்பை குறித்தோ, வேலையை குறித்தோ, அல்லது வீடு கட்டுவதை குறித்தோ ஆளுக்கு ஒரு திட்டத்தை போடுகிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, எல்லாத்தையும் எல்லாரும் பாருங்க, ஒரு திட்டத்தை போடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதத்திலிருந்து நாம் பார்ப்போமானால், மனுஷருடைய திட்டத்தை பார்க்கிலும் நம்மை உண்டாக்கின தேவனுடைய திட்டம் பாருங்க, அது அளவிடப்பட முடியாத நன்மைக்கு ஏதுவான திட்டங்களா இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. அதற்கு ஆதாரமாக எரேமியாவின் புஸ்தகத்திலிருந்து 29:11 நாம் வாசிப்போம். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. இங்கே எரேமியா சொல்கிறார், கர்த்தர் பாருங்க, நம் ஒவ்வொருத்தரையும் குறித்து எண்ணிக்கொண்டு இருக்கிற, அவருடைய எண்ணங்களில் இருக்கிற நினைவுகள், எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஒரு மொழிபெயர்ப்பு இவ்வாறாக சொல்லுகிறது, அவைகள் நன்மைக்கு ஏதுவான திட்டங்களே. கர்த்தருடைய நினைவுகள்ல, எண்ணங்களின் ஓரத்தில் கூட இங்க எழுது, இங்கே எரேமியா சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கு அல்ல, தீமையான எண்ணங்கள் அல்ல. அவர் உங்களை குறித்து என்ன எண்ணுகிறார் பாருங்க, அவர் என்னை குறித்து என்னெல்லாம் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார், நன்மைக்கு ஏதுவான திட்டங்களே, உயர்ந்த திட்டங்களே. பாருங்க, வாழ்க்கையை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய நோக்கங்கள் பாருங்க, நம்மளுடைய நோக்கங்கள் ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளேயே அடங்கிவிடும். மனுஷருடைய திட்டங்கள் எல்லாம் பாருங்க, ஒரு அளவுகோல், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மனுஷருடைய எண்ணங்கள் உயர்ந்தவைகளா இராது. ஆனால் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க, நன்மையான திட்டங்கள். அநேகர் சொல்வது போல நன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, தீமையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இங்க எரேமியா திட்டவட்டமாக சொல்கிறார், அவர் நினைவுல, எண்ணத்தின் ஓரத்தில் கூட தீமையான எண்ணங்கள் இல்லை. ஏனென்றால் அவர் தீமை பாராத சுத்தக்கண்ணரா இருக்கிறார். அவருக்கு தீமைனா என்னன்னே தெரியாது பாருங்க. அவருடைய எல்லா நினைவுகளும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்லுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 55:7-13 நாம் ஒரு 2 மட்டும் நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 55:7-13. இங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவர், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தார்க்கிறார். அருமையானவர்களே, துன்மார்க்கன் பாருங்க, அக்கிரமக்காரன், பாவிகள், கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள் மேலேயே கர்த்தர் பாருங்க, அவன் மேல மனதுருகிறது மாத்திரமல்ல, மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவரா இருக்கிறார். 8 போடப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்கிறது. அருமையானவர்களே, இதுக்கு மேல பாருங்க, தெளிவா நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வேற ஒரு புஸ்தகமே தேவையில்லை பாருங்க. வேதத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நினைவுகள், நம்முடைய வழிகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எல்லா பாருங்க சிந்தனைகளும் நோக்கங்களும், நம்ம எதிர்காலத்தை குறித்து நாம் போட்டு வைத்திருக்கிற அநேக திட்டங்களை பார்க்கலாம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு உயர்ந்த ரகமான திட்டங்களை உங்களை குறித்து தேவன் போட்டு வைத்திருக்கிறார். அப்ப இந்த திட்டத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, இந்த திட்டங்களை எல்லாம் நாம் எப்படி பாருங்க, கர்த்தருடைய திட்டத்தின்படி நாம் எப்படி வாழ்வது, அவருடைய திட்டத்திற்குள்ளாக நாம் எப்படி பாருங்க அனுபவிப்பது. அருமையானவர்களே, அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு வாரமும் பாருங்க இந்த செய்திகள், நற்செய்தி மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே அவருடைய திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய திட்டங்களாக மாறுகிறது. இதற்கு வேதத்திலிருந்து ஆதாரமாக பாருங்கள், யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 37 ஆதியாகமம் 37:7 இந்த யோசேப்பு குறித்து உங்களுக்கு பாருங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யாக்கோபு பாருங்க அவருடைய அந்த மகன்கள் எல்லா பிள்ளைகளை பார்க்கலாம் யோசேப்பின் மேலே மிகவும் அன்பு கூர்ந்து பாருங்க ரொம்ப நேசிச்சு அவருக்கு பல வர்ண அங்கி எல்லாம் வாங்கி கொடுத்து பாருங்க ரொம்ப செல்ல பிள்ளை நம்முடைய வாசையில சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப செல்லமா வளர்க்கிறார் யோசேப்பு. இங்க யோசேப்புக்கு பாருங்க ஒரு பெரிய திட்டத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு கர்த்தர் அங்கே கொடுக்கிறாரு. 7 வந்து பாருங்க அதுல போடப்பட்டிருக்கும், நாம் வயலில் அரித்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறது, உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் சுற்றி வணங்கி நின்றது என்றார். பாருங்க அந்த யோசேப்பு வந்து சொப்பனம் கண்டுகிட்டே இருக்கார். அந்த சொப்பனத்தை யார் தருகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க அந்த சொப்பனத்தை அந்த தரிசனத்தின் மூலமா அவர்களுக்கு அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு பெரிய உயர்ந்த திட்டத்தை உன்னை குறித்து போட்டு வைத்திருக்கிறேன் யோசேப்பே என்று அவருக்கு வெளிப்படுத்தும் போது இந்த யோசேப்பு பாருங்க தம் அண்ணன்மார்கள்ட்ட தாய் தகப்பன்மார்கிட்ட எல்லாத்துட்டையும் சொல்றாரு. சொல்லும் போது பாருங்க அங்கே பகை உண்டாகிறது. கர்த்தருடைய திட்டம் பாருங்க யோசேப்பை குறித்து உயர்ந்த ரகமான திட்டமா இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க 9 சொல்வாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என்னைய வணங்கிட்டு இருக்குது. பாருங்க அப்பாக்கே ரொம்ப கோபம் வந்துருது, என்ன நானும் உன்னைய வணங்குறேன்னா. அருமையானவர்களே, இங்க திட்டம் மனுஷருடைய திட்டம் அல்ல, இது யாக்கோபின் திட்டம் அல்ல. பாருங்க அவர் ரொம்ப செல்லமா வளர்த்தனால யோசேப்பை குறித்து யாக்கோபு ஏதோ பெரிய அளவுல திட்டம் போட்டு வைக்கல. ஆனா தேவாதி தேவனுடைய திட்டம் உயர்ந்த ரகமான திட்டமா இருந்தபடினாலே பாருங்க அவருடைய சகோதரர்கள்லாம் அவரை வந்து யோசேப்பை பகைக்கிறார்கள். ஒரு ஒரு காலகட்டத்துல பாருங்க 37:24 போடப்பட்டிருக்கும், ஆதியாகமம் 37:24 யோசேப்பை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. எவ்வளவு ஒரு வெறுப்பு கசப்பு இருந்தா சொந்த சகோதரனை தண்ணி இல்லாத ஒரு கிணத்துக்குள்ள குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அது மாத்திரமல்ல அங்கிருந்து வர்றாங்க அந்த மீதியானைய கடந்து போறதை பார்த்தோன்னே இந்த இஸ்மவேலர்கிட்ட 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை வித்தே போட்டாங்க. இதோட ஒளிஞ்சாண்டா யோசேப்பு. அருமையானவர்களே, அவர்களுடைய நோக்கம் என்ன? யோசேப்பின் தரிசனம் அவருடைய திட்டம் எப்படி நிறைவேறும்? குழியில போட்டா ஒரு வழியா 20 வெள்ளிக்காசு கிடைச்சது, இவனை வித்தே போட்டா யோசேப்பு இதோட க்ளோஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பாருங்க எல்லாரும் வந்து மனுஷர்கள் எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது, தீமைக்கேதுவான எண்ணங்களாகவே இருக்கிறது. உங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாம் சொந்த பந்தம் எல்லாருமே பாருங்க, நீங்க நல்லா இருக்கணும், மேல ஒரு படி உயர்ந்து வரணும், நல்ல அந்தஸ்துல இருக்க வேண்டும் என்று யாரும் உங்களை குறித்து நன்மையான திட்டங்களை போடுகிறவர்கள் அல்ல. சொந்த சகோதரனை பகைத்து அவனுடைய பாருங்க ஒரு இரக்கமே இல்லாம 20 வெள்ளிக்காசுக்கு முன்ன பின்ன தெரியாத இஸ்மவேலரை வித்து போட்டாங்க. அதோட யோசேப்பின் சாப்டர் க்ளோஸ் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் நேற்றும் என்றும் மாறாததாகவே இருக்கிறது. பாருங்க யோசேப்பை உயர்த்துகிறதற்காகவே அங்க பார்வோன்ட்ட ஒரு சொப்பனத்தை வர வச்சு கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இங்கே போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 ஆதியாகமம் 41:41 அருமையானவர்களை இங்க போடப்படுற அந்த தரிசனத்தை அந்த கனவு அந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு விளக்கி காண்பிக்கிற ஒரு ஆள் கூட இல்ல. அங்க ஜெயில இருக்காரு, எல்லாம் கடந்து வர்றாரு, இதெல்லாம் கடந்த இந்த சம்பவத்தை எல்லாம் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நான் நேரம் இல்லாத காரணத்தினாலே சுருக்கமாக சொல்லி கொண்டு போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 இங்க போடப்பட்டிருக்கோம். இந்த யோசேப்பை என்னெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு சகோதரர்கள் செய்த மத்தியிலே இங்க என்ன ஆகிறார் பாருங்க. பின்னம் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொற்சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் பாருங்க அதிகாரி ஆக்கினான். அருமையானவர்களே, சகோதரர்கள் நினைச்சாங்க, அப்பா நினைச்சாரு, அவ்வளவுதான், யோசேப்பு இறந்தே போயிட்டான், குழியில போட்டாங்க, யோசேப்புன்னு ஒருத்தனை நான் பெத்தேன், அதோட முடிஞ்சு போச்சு. அருமையானவர்களே, அவருடைய சகோதரர்கள் அவருக்கு தீமையாக எண்ணினார்கள். ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39 கர்த்தர் பாருங்க இஸ்மவேலர்கிட்ட அந்த வித்து போட்டப்பையும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் பாருங்க அந்த ஜெயில அவர் யோசேப்பு கிடைப்பார், அந்த போத்திபாருடைய மனைவி தகாத ஒரு கேஸ்ல பாருங்க அந்த சிறைச்சாலையில இருக்கும் போது கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அருமையானவர்களே, ஒரு மனுஷனை குறித்த கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும் அளவும் கர்த்தர் பாருங்க யோசேப்பு ஜெயிலுக்குள்ள இருந்தாருன்னா கர்த்தர் அங்க ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருப்பாரு. பாருங்க அருமையானவர்களே, அங்கே கர்த்தருடைய திட்டம் எவ்வளவு உயர்ந்தவைகளா இருக்கிறது. அப்படியே குழியில போட்டு இஸ்மவேலட்ட வித்து போட்டு இவன் சிறைச்சாலை போடனே அப்படியே எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லங்க. கர்த்தருடைய திட்டம் எப்போதும் மாறாதவைகளா இருக்கிறது. அது பாருங்க நிறைவேறியே ஆகும். தீமையாக பாருங்க மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எண்ணுகிற எண்ணங்களை பார்க்கிலும் உங்களை குறித்து தேவனுடைய திட்டங்கள் எப்போதும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. நன்மையான திட்டங்களாக இருக்கிறதுனால் மாத்திரமல்ல அதை பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் அளவும் செய்து முடிக்கும் அளவும் அந்த திட்டங்களை நீங்கள் பாருங்க பெறும் வரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு விலகுகிறதே இல்லை. அதனாலதான் அங்க யாக்கோபிட்ட சொன்னாரு, நான் உன்னை காத்து உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20 போடப்பட்டிருக்கும் பாருங்க. யோசேப்பு சொல்றாரு அங்க ஒரு பெரிய பஞ்சம் எல்லாம் வருது, சகோதரர்கள்லாம் வர்றாங்க பஞ்சம் பழைக்கிறதுக்காக. மறுபடியும் சகோதரர்கள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து அங்கேயே வர்றாங்க. அப்போ அங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த யோசேப்பு வந்து சொல்றாரு பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அருமையானவர்களே, நாம் எரேமியா தீர்க்கதரிசியில வாஸ்தவம் பாருங்க, அவருடைய திட்டங்கள் தீமைக்கு அல்ல, அவைகள் எப்போதும் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. இங்க இவங்கெல்லாம் நினைச்சாங்க பாருங்க, தீமையா நினைத்தீர்கள், எனக்கு தீமை செய்ய, தீமை செய்ய இல்ல தீமைய செஞ்சாங்க அதுதான் உண்மை, தீமை செய்ய நினைத்தீர்கள் அல்ல தீமைதான் செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதே தேவன் தான் இன்றைக்கு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். யோசேப்புக்கு எப்படி தீமையிலிருந்து அவருடைய திட்டங்களை நன்மையாக முடிய பண்ணின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்து பாருங்க இன ஜன பந்துக்கள் பாருங்க உங்களுக்கு தீமையான திட்டங்களை போட்டுக்கொண்டே இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தீமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அவைகளை பார்க்கிலும் நன்மையின் கரத்தை உடையவர், நன்மையை மாத்திரமே செய்து கொண்டிருக்கிற இந்த தேவாதி தேவனுடைய கரம் அருமையானவர்களே உங்களுக்கு பாருங்க நன்மையை செய்கிறதுலே அதிக அதிக அதிக நிச்சயமா இருக்கிறார். இங்க எப்படி யோசேப்புக்கு பாருங்க தீமைய செஞ்சாங்க, ஆனா கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். அதுவும் எதுக்காகவா பாருங்க, உங்களை உயிரோட காக்கும்படிக்கு மாத்திரமல்ல வெகு ஜனங்களை, அருமையானவர்களே அநேக ஜனங்களை போஷிக்கிற ஒரு காப்பாற்றுகிற நாட்டையே பாருங்க காக்கிற ஒரு பெரிய பொறுப்பு எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரியாக்கிட்டார். மனுஷன் போடுற திட்டத்தை பார்க்கிலும் நம் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க மகா பெரிய திட்டங்கள். அதனாலதான் ஏசாயா சொன்னாரு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவாய் உன்னை குறித்து என் நினைவுகள் உயர்ந்தவைகளா இருக்கிறது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ இந்த பூமியில வாழ்ந்தோம், ஒரு அம்மா அப்பாக்கு அட்ரஸ் இல்லாத ஊர் பேர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த ஜனத்தோட ஜனக்கூட்டத்தோட இருக்கோம். இல்ல, உங்களை உங்கள் ஒவ்வொரு தரையும் குறித்து கர்த்தருடைய நினைவுகள் கர்த்தருடைய திட்டங்கள் அவருடைய பாருங்க அனாதியான தீர்மானங்கள் வானளாவிய திட்டங்களா இருக்கிறது, நன்மையான திட்டங்களா இருக்கிறது. பாருங்க இன்னும் ஒரு வேத பகுதியை நாம் பார்ப்போம். எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:1-3 வரை. இந்த எஸ்ரா புஸ்தகத்திலே இங்க போடப்பட்டிருக்கிற இந்த கோரேஸ் கோரேஸ் என்பவரை குறித்து பாருங்க நாம் பார்க்க போகிறோம். இந்த கோரேஸ் என்பவரை குறித்து ஒரு சில குறிப்புகள் முன்பதாக சொல்லிவிட்டால் உங்களுக்கு இன்னும் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த கோரேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அந்த பேருக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா இழிவானவன், பாருங்க ஒரு தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவன், வாழுகிறதற்கே அருகதையற்றவன். பாருங்க கோரேஸ் என்ற பேருக்கு அப்படிதான் ஒரு அர்த்தம் போடப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று நூல்கள்ல இப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க, இந்த பெர்சிய தேசத்தினுடைய ராஜா அவருடைய மறுமனையாட்டிக்கு இந்த கோரேஸ் என்கிற இந்த மகன் பிறக்கிறான், ஒரு புறஜாதியான மனுஷன். பாருங்க அந்த காலத்துல இந்த சம்பிரதாயங்கள் இந்த ஜோசியம் பாக்குறது இதெல்லாம் பார்த்த மாத்திரத்துல அவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த பையன் அவங்களோட இருந்தானா ராஜ்ய பாரத்திற்கே பெரிய அவமானம் வந்துடும், ராஜ்ய பாரமே இவனால அழிஞ்சு போயிடும், முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இவனை என்ன செய்யறாங்கன்னா அவர் இந்த பெற்ற தகப்பனே இவனை எப்படியாவது கொன்னு போட்டுரு அப்படின்னு சொல்லி தாயிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த அம்மா என்ன செய்யறாங்க, கொள்ளுகிறதற்கு மனசு இல்லாம, எப்படி பெத்த பிள்ளைய கொல்ல முடியும் பாருங்க, கொள்ளுகிறதற்கு மனசு இல்லாம ஒரு மேய்ப்பர்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. ஆனா அந்த மேய்ப்பர்களிடம் பாருங்க இந்த கோரேஸ் வளர்ந்து கொண்டு வருகிறார். அந்த மேய்ப்பர்கள் தான் இவருக்கு பாருங்க வளர்த்து ஆளாக்கி ஒரு பெரிய மனுஷனை கொண்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து இந்த கோரேஸ் வருகிறார். பாருங்க, இவர் கர்த்தரை அறியாத பின்னணி, பெர்சிய தேசத்தினுடைய பாருங்க அந்த சந்ததி, பெர்சிய தேச ஜாதியான்னு பாருங்க. இவர் பிறப்பிலேயே பாருங்க ஒரு யூதர் கிடையாது, கிறிஸ்துவை குறித்து அறியாதவர் பாருங்க. அருமையானவர்களை, கொல்லும்படி தகப்பனே பாருங்க கைவிட்டுட்டாரு. அவ்வளவுதான், இந்த பிள்ளை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டாரு. எங்கேயாவது இப்ப தூக்கி போட்டு கொல்லுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அருமையானவர்களே, இந்த தகப்பனாலே கைவிடப்பட்டு, தகப்பனாலே கீழே வெறுத்து ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட அப்படிப்பட்ட அந்த கோரேசை குறித்து கர்த்தர் இங்கே ஒரு பெரிய மகா பெரிய திட்டத்தை போட்டு வைத்திருந்தார். பாருங்க, பாபிலோனியர் பாருங்க இஸ்ரவேலரை சிறைப்பிடிச்சு விட்டு போயிட்டாங்க. அந்த சிறைப்பட்ட ஜனங்களை மீட்கும்படிக்கு, இடிக்கப்பட்ட அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு புறஜாதியான இந்த கோரேஸ் என்கிறவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தன்மையான நாம நினைச்சிட்டே இருக்கிறோம், கர்த்தருடைய திட்டங்கள்லாம் ஒண்ணுமே புரியாம இருக்குது, ஏதோ ஒண்ணுமே நமக்கு வந்து பாருங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல. இல்லங்க, கர்த்தருடைய திட்டங்கள் எல்லாம் அருமையான திட்டங்கள் மாத்திரமல்ல, அது அதிசயமான திட்டங்கள், நம்முடைய நினைவுக்கு எண்ணத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. அதை குறித்து, இந்த கோரேசை குறித்து நம்ம வாசிப்போம் என்றால் பாருங்க, எஸ்ராவின் புஸ்தகம் வசன 1:1-3 எஸ்ரா 1:1-3 எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. இங்க மறுபடியும் போட்டிருக்காங்க பாருங்க, பெர்சியாவின் ராஜா, பெர்சிய ராஜ்யத்தின் ராஜா. பாருங்க, இவர் இஸ்ரவேலருடைய ராஜா அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா அல்ல, பெர்சிய தேசத்தினுடைய ராஜா. அங்கே போடப்பட்டிருக்கோம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி, யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன், எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். இங்க பாருங்க ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே கோரேசை குறித்து இங்கே பாருங்க எரேமியா சொல்லுகிறாரு. எருமையானவர்களே, ஒரு புறஜாதியான், கர்த்தரை குறித்து அறியாத ஒரு மனுஷன், இஸ்ரவேலருடைய அந்த எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை கட்டும்படிக்கு தேவன் முன்குறிச்சிட்டாராம், தெரிந்து கொண்டுட்டாராம். அதனாலதான் பாருங்க கோரேசனுடைய தந்தையும் தாயும் கைவிட்டு அவங்க அவனை கொல்லும்படி தூக்கி போட்டு போயிட்டாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்க, கோரேசனுடைய அப்பா நினைச்சிருப்பாரு, ஒரு பிள்ளை பிறந்தது, ஓகே அவனுக்கு வாழ தகுதி இல்லை, அவன் அன்றோட மறிச்சு போயிட்டான் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே உங்களை கண்டிருக்க கண்டவர், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், உங்களை குறித்து அனாதியான திட்டங்களையும் தீர்மானங்களையும் போட்டு வைத்து பிற்பாடுதான் பாருங்க தாயின் கற்பத்திலிருந்தே வெளிப்பட செய்கிறார். அப்பேற்பட்ட மகத்தான ஒரு மனுஷன் பாருங்க இந்த கோரேஸ். இங்க போடப்பட்டிருக்க கோரேஸ் வந்து பாருங்க, அவரை தெரிந்து கொண்ட மாத்திரத்திலே எல்லா ஜனங்களையும் பாபிலோன்ல இருக்கிற தரியோ ராஜா பாருங்க பயந்துட்டு இருப்பார். இந்த ஜனங்களை எப்படி வந்து பாருங்க மீட்டு எடுக்கிறதுன்னு இந்த தரியோ ராஜாவுக்கு கோரேஸ் தான் போய் பாருங்க உதவி செய்து இந்த ஜனங்களை எல்லாம் மீட்டுட்டு வந்த மாத்திரத்துல, ராஜ்யங்கள் எல்லாம் மீட்டுட்டு வந்தோடனே இந்த கோரேஸ் எப்படி சொல்லுகிறார் பாருங்க, நான் தான் போய் மீட்டுட்டு வந்தேன், நான் தான் சண்டையை போட்டு ஜெயிச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வந்தது மாத்திரமல்ல, நான் தான் புஜ பராக்கிரமன் அப்படி சொல்லலங்க. இங்க போடப்பட்டிருக்க, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தார், நான் போய் ஏதோ கட்டி அப்படி எல்லாத்தையும் உருவாக்கி எல்லா ராஜ்யத்தையும் நான் வந்து உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி நான் எடுத்துட்டு வந்துட்டேன், நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன், நான் மீட்டு கொண்டுட்டேன். இல்ல, பரலோகத்தின் தேவன் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்தாரு. எப்படி கோரேசனுடைய உள்ளம் எப்படி கர்த்தரை பாருங்க பாராட்டுகிறது, கர்த்தரை குறித்து அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது பாருங்க. அதனாலதான்
1: இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர் எஸ்டர் ரூபி, இப்பொழுது விக்டோரியா நேரம் சரியாக பின் நேரம் 6:00, டொரண்டோ நேரம் சரியாக 9:00. இப்பொழுது நித்தியவசத்தில் இறுதி செய்தியாக பாச அண்டன் ராஜாம் வந்திருக்கார், அவரை நாங்கள் அன்பு நித்தியவச சார்பில் அழைப்போமா. பிரைஸ் லார்ட் பாச அண்டன்.
3: ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். இயேசுவே, நீரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு அப்போஸ்தலர்கள் தொடக்கம் இன்றைக்கும் மக்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று இந்த கடைசி காலத்தில் நாங்களும் பிரசங்கிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய இருதயங்களை மாற்றும்படியாக மதங்களில் வாழுகிற மக்களுடைய கல்லான இருதயங்களை தசையான இருதயமாக மாற்றும்படியாக அவர்களுடைய ஆவியை, உம்முடைய ஆவியை கொடுத்து இயேசு அவருடைய இருதயத்துக்குள்ள வரும்பொழுது அந்த ஆவி பரிசுத்த ஆவியாக, நவமான ஆவியாக, மனதை நற்செய்கை நற்கிரிகைகள் செய்கிற ஆவியாக, உங்களுடைய ஆவி ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மதம் மாறுவதில்லை, மனதை மாற்றிக்கொள்வதுதான். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது, கட்சகராஜ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, மனம் திரும்பி இம்மைக்கு பின்பு மறுமையில இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வு, அந்த நித்திய வாழ்வை இந்த உலகத்தில் இருக்கிற சகல விசேடமாக தமிழ் மக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மதங்களுக்கூடாக இன்மைக்கு பின்பு மறுமையில் ஒரு நம்பிக்கையற்ற தன்மை மதங்களில காணப்படுகிறது. வேதாகமத்தில் மட்டும்தான் இன்மைக்கு பின்பு நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து இரட்சகராக இயேசு அங்கே இருக்கிறார். அவர் மீண்டுமாக வந்து எங்களை அழைத்து செல்ல யோவான் 14 அதிகாரத்தின்படி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்க உங்களை திரும்பமாக வந்து அழைத்து செல்கிற இந்த இரட்சகர் வரும் பொழுது ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய ராஜ்யத்தில் அவர் எங்களை அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து யோவான் 14 அதிகாரம் 6வது வசனத்துல ரட்சிகர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், இயேசுவாலே அல்லாமல் ஒருவரும் பரலோகம் போக முடியாது. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த பரலோக பாக்கியத்தை அடைந்து கொள்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பாருங்கள், வேதாகமத்தில சகை என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம். இயேசு அவனிடத்துல வரும் பொழுது அவனுடைய இருதயம் மாறுகிறது, அவனுடைய ஆவி மாறுகிறது. பாருங்கள், லூக்கா 19வது அதிகாரம் 1வது வசனத்தில இருந்து பார்க்கும் பொழுது இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு கட்டாத்தி மரத்தில் இருந்தான். பாருங்கள், குள்ளனாக இருந்தான், இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு செய்த அற்புதங்களை அதிசயங்களை அவன் நிச்சயமாக கேட்டிருப்பான். கேட்டு அவர் எப்படியாவது பார்த்து விட வேண்டும். குள்ளமாக இருக்கிறவர்கள் பாருங்கள், எல்லாரும் மறைத்துக் கொள்வார்கள். இவன் ஞானமாக அவர் போகிற வழியில முன்னாக ஓடி ஒரு கட்டாத்தி மரத்தில் ஏறி இருந்து இயேசுவை பார்க்க அவர் இந்த மரத்தில் இருந்து பார்க்கிறான். இவ்வளவு ஒரு அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். இப்படியான இயேசு அவரின் வீட்டுக்கு வர வேண்டும் என்ற ஒரு உணர்வோடுதான் அவன் பார்த்திருக்க வேண்டும். பாருங்கள், இப்படியாக இருந்த மனிதனை இயேசு அவன் நினைவை அடைகிறவராக இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய நினைவையும் உங்களுடைய வழிகளையும் இயேசு அறிகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் இல்லாவற்றையும் அவருடைய ஆவி அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவருடைய ஆவி எங்களுடைய நினைவுகளை, எங்களுடைய யோசனைகளை எல்லாம் அறிகிறதாக இருக்கிறது தேவனுடைய ஆவி. பாருங்கள், இப்படியாக இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். பாருங்கள் இயேசு இன்றைக்கு இந்த உலகத்தில், இந்த உலகத்தில் ஒரு ராஜா உங்களுடைய வீட்டுக்கு வருவாராக இருந்தால் பாருங்கள் அந்த எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் வாழ போகிற அந்த பரலோக தேசத்தின் ராஜா சகேயுவை அழைக்கிறார், நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்றார். பாருங்கள் அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான்.

நான் வாழ்வார்கள். ஆனால் அவன் இயேசுவனுடைய காரியங்களை அறிந்தவனாக நானும் அவனிடத்தில் இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுவிட வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு அவரை தேடி பார்ப்பதற்காக போனான். பாருங்கள், இப்படியாக பார்க்கும் பொழுது இயேசு அவனை காண்கிறார், அவனுடைய இருதயத்தை காண்கிறார். அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் இயேசு ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள வரும் பொழுது, இயேசு அழைக்கும் பொழுது நீங்கள் விட்டுவிடக் கூடாது. நீங்கள் அவரிடத்துல சீக்கிரமாய் அவரிடத்துல போய்விட வேண்டும். இன்றைக்கு இந்திய வழி சங்கம் ரேடியோ கூட அவருடைய வார்த்தைகள் வருகிறது, நான் இயேசுவை பார்க்க வேண்டும், நீங்கள் இயேசு இடத்துல வந்து விட வேண்டும், இயேசு செய்த அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ள வேண்டும், நீர் என்னுடைய வீட்டுக்கு வாரும், நீங்கள் அவரை விட்டு விடக் கூடாது. பாருங்கள், இம்மா சீடர்கள் அவரை வருந்தி அழைத்தார்கள், எங்களுடைய வீட்டுக்கு வாரும், எங்களோடு தங்கீரும் என்று சொல்லி வருந்தி அழைத்ததன் நிமித்தம் இயேசு அப்புறம் போறவர் போல அவர்களுக்கு காண்பித்தார். ஆனால் அவர்கள் விடவில்லை, எங்களிடத்துல வாரும், எங்களோடு தங்கி இருந்து மருந்து அழைக்கும் பொழுதுதான் அவர் இரக்கம் உள்ளதவன், அன்புள்ளதவன், நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு வருவார், எங்களுடைய வீட்டுக்கு வாரும், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், நீங்கள் உங்களுடைய அற்புதம் கிடைக்கும் வரைக்கும் அவரை விட்டுவிடக் கூடாது. தாழ்மையோடு பொறுமையோடு அவரை வருந்தி அழைத்து விட வேண்டும். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். பாருங்கள், சகையு சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அவரை கண்டு யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அதை கண்ட யாவரும் பாருங்கள் இப்படியாக முறுமுறுக்கிறார்கள். சகையுடைய இதயம் மாறுகிறது. இயேசு அவனுடைய அருகிலே போகும் பொழுது அவருடைய வீட்டுக்குள்ள பிரவேசிப்பேன் என்ற வார்த்தை அவனிடத்துல கிடைத்த பொழுது அவனுடைய இருதயம் மாறுகிறது. அவனுடைய கடினமான இருதயம் சதியான இருதயமாக மாறுகிறது. அவனுடைய ஆவி ஒரு கம்பளான ஆவியாக மாறுகிறது, நவமான ஆவியாக. அப்பொழுது சகையு பாருங்கள், ஒரு இருதயம், இருதயத்துல தான் உங்களுடைய கடினம் இருக்கும். கடினமான மனிதர்களாக இன்றைக்கு மதங்களில வாழுகிறவர்கள் சில துரைத்தன ஆவிகளை உடையவர்கள். ஹிட்லர் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில பாருங்கள், அரசாட்சி செய்பவர்கள் எல்லாருக்கும் கடின இருதயம் இருக்கும். மனிதர்களை கடுங்கோல் ஆட்சியில தான் ஆளுவார்கள் பாருங்கள். ஆனால் இயேசு பாருங்கள், ஒரு சாதாரண எல்லாருக்கும் உதவி செய்கிறவராக, அவரிடத்தில் வருகிற எல்லாரும் நன்மையை தான் பெற்று சென்றார்கள், ஒருவர் கூட நன்மை பெறாமல் அவரிடத்தில் போகவில்லை. இப்படி நன்மை செய்து கடைசியாக துன்பத்தை அனுபவித்தார். யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக, நாங்கள் வாழ்வதற்காக. நாங்கள் மறிக்க வேண்டிய இடத்துல, பாவிகளாகிய நாங்கள் மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு எங்கள் ஒவ்வொருவருக்காக வந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக் கொண்டார். அவர் ஐஸ்வர்யவனாக இந்த உலகத்தின் சொந்தக்காரனாக இருந்தும் எங்களுக்காக அவர் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக் கொண்டார். எங்களை வாழ வைக்க, எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்க, எங்களுடைய நோய்களை அவருடைய தழும்புகளால சுகமாக்க, இப்படியாக அவர் இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக் கொண்டார். இப்படியாக சகைவை பார்க்கும் பொழுது சகைவியுடைய இருதயம் மாறுகிறது. சகையினொன்று கர்த்தரை நோக்கி, பாருங்கள், ஆண்டவரே, நாஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாள் அத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். பாருங்கள், அவருடைய இருதயம் ஒரு இரக்கமுள்ள இருதயமாக. அவன் அந்த டேக்ஸ் கலெக்டர் உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய இதயம் இது கடினமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் டேக்ஸை கலெக்ட் பண்ணித்தான் தீர வேண்டும். அவனுடைய இந்திய ஏழைகளிடத்தில் கடனை வாங்கி இருப்பான் சில ஏழைகள் சில பேர்கிட்ட. ஆனால் இயேசு அவனுடைய வாழ்வையில வந்த பொழுது, நான் நீதியாக வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், என்னை நான் இம்மைக்கு பின்பு மறுமையில இயேசுவின் ராஜ்யத்தில நான் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இயேசுவனுடைய

ஆவியும் இயேசுடைய இருதயமும் அவனிடத்தில் பரிமாற்றப்படுகிறது. அப்படியே இயேசு அவனுடைய இருதயத்தையும் ஆவியையும் மாற்றி ஒரு இரக்கமுள்ள ஆவியை கொடுக்கிறார். பாருங்கள், இருதயத்தை சந்தையான இருதயமாக மாற்றி அவன் செய்த அநியாயத்திற்கு, அநியாய சம்பாத்தியத்துக்கு எல்லாத்திற்கும் அவன் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்ற உணர்வை இயேசுவுக்கு காண்பிக்கும் பொழுது பாருங்கள், இயேசு சொல்லுகிறான், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் அன்பை இழந்திருக்கிறோம். மனித நாங்கள் பிறக்கும் பொழுது பாருங்கள், மாம்சத்தில பிறக்கிறோம், இருளின் பிள்ளைகளாக தாயின் வயிற்றில பிறக்கிறோம். எங்களுடைய முதல் பெற்றோர் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததன் நிமித்தம் இந்த சரீரம் வந்தது. இந்த சரீரத்தினூடாக நாங்கள் பாவ உணர்வோடு தான் நாங்கள் பிறக்கிறோம். இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு என்ற வெளிச்சம் பாருங்கள், 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு 1 ஆம் ஆண்டிலிருந்து 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில வாழ்ந்து காட்டினார். சரித்திரபூர்வமாக 1 தொடக்கம் 33.5 வருடங்கள் இந்த உலகத்தில வாழ்ந்தார். அவருடைய கல்லறை இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மரித்து உயிர்த்து 3 நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு பாவம் கூட செய்யாத இயேசுதான். இயேசு அவர்தான் நாங்கள் வாழப்போகிற ராஜ்யத்தில ராஜாவாக இருக்கிறார். பாருங்கள், அவர்தான் வெளிச்சமாக இருக்க போகிறார். அவருடைய ராஜ்யத்தில்தான் நாங்கள் வாழப்போகிறோம். அவரிடத்துல நீங்கள் ஒவ்வொருவரும் வரும் பொழுது உங்களை மக்கள் நேசிப்பார்கள். இயேசு இடத்துல வருகிற ஒவ்வொருவரும் நற்கிரிகைகளை செய்வார்கள். பாருங்கள், இயேசு நற்கிரிகைகளை செய்து மாதிரியாக காண்பித்து போறார். இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் எவாஞ்சலிஸ்டும் நாங்கள் நன்மை செய்ய சொல்லித்தான் எங்களுக்கு இயேசு கற்று தருகிறார். பாருங்க, நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 36:26-27 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து அந்த கடித இருதயத்தை எடுத்து போட்டு அவர் பாருங்க இயேசு வரும் பொழுது நவமான இருதயத்தை ஒரு ஆபரேஷன் நடக்கிறது. பாருங்கள், இருதயத்தில வருத்தம் வந்தால் இந்த டாக்டர்ஸ் இருதய சிகிச்சை செய்வார்கள். ஆனால் இயேசு செய்கிற சிகிச்சை நவமான கடின இருதயத்தை ஸ்டோரி கார்டு என்று சொல்வது. பாருங்கள், கிட்லரின் கார்டு, பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. கடினப்படுவது விழுந்து போவதற்காக. அந்த இருதயம் கடினமான பிரியமில்லாத இருதயத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் செய்கிறது தவறு, எனக்கு என்னை மன்னியும் என்று கேட்டு இயேசு கிறிஸ்து இடத்துல நீங்கள் இருந்த இடத்திலேயே இருந்து இயேசு இடத்துல ஜெபம் பண்ண வேண்டும். பரலோகத்தில் இருக்கு எங்கள் பிதாவை என்று சொல்லி நான் என்னென்ன தவறுகளை செய்தேன், என்னை மன்னியும், என்னுடைய இருதயத்துக்குள்ள வாரும், என்னுடைய இருதயத்தை மாற்றும், எனக்கு சதியான நவமான இருதயத்தை தாரும், உம்முடைய ஆவியை தாரும், நான் நல்லவனாக வாழ என்னை மாற்றும், எனக்கு இந்த கூடாத பழக்கங்கள் இருக்கிறது, பாவ பழக்கங்கள், தாயின் வயிற்றில நாங்கள் பாவ சரீரத்தோடு பிறப்பதன் நிமித்தம் இப்படியான பழக்கங்கள் வருகிறது. இயேசு உங்களுக்கு வரும் பொழுது உங்களுக்கு பரிசுத்த ஆவி வரும் பொழுது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அகன்று போகிறது. பாவ சிந்தனைகள், பாவ எண்ணங்கள் எல்லாம் அகன்று போகிறது. எசேக்கியேல் 36:27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின் படி செய்யவும் பண்ணுவேன். அவருடைய ஆவி வரும். பாருங்கள், இந்த உலகத்தில பாவ ஆவிகள் இருக்கிறது, திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. அந்த ஆதாமும் ஏவாளும் பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அந்த பாவ பிசாசினுடைய அத்தனை ஆவிகளும் இன்றைக்கு பாருங்கள், முதற் கொலையே ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளில் நடக்கிறது. காயின் ஆபேலை கொல்லுகிறான். இப்படியாக நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஆதாமும் சந்ததியாக
நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அந்த பாவ உணர்வுகளோடு, பாவ தோட்ஸோடு தான் நாங்கள் பிறக்கிறோம். நாங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது, யோவான் 3 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, தாயின் வயிற்றில் 1வது தடவை பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பிறக்கும் பொழுது நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம். எங்களுடைய இருதயம் மாற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவி எங்களுக்கு வருகிறது. நாங்கள் இயேசுவை போல அவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை வேதாகமத்தை வாசிக்க வைத்து அதன்படி நடக்கவும் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். நற்கிரிகைகளை செய்ய எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பாருங்கள், எப்படி சகேயு மனம் திரும்பினானோ, பாருங்கள், ஒரு விபச்சார பெண், பாருங்கள் எப்படி அவள் மனம் திரும்புகிறாள் என்று. மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். யோவான் 8:2 இருந்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது விபச்சாரத்தை கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரி விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகின்றீர்? பாருங்கள், இயேசுவை எப்படியாவது அவர்கள் ஒரு பிள்ளையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பாருங்கள். அன்றைக்கு இந்த இந்த பரிசேயர், வேதபாரகர், சதுசேயர் அவருக்கு பின்பாக கேள்விகளை கேட்டு அவரை எப்படியாவது பாவத்திலே அவர் செய்கிற தவறை கண்டுபிடித்து அவரை குற்றவாளியாக மாற்றி விட வேண்டும் என்று அவர்கள் முனைந்தார்கள். பாருங்கள், அவர்கள் அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் இயேசுவை குற்றம் பிடிக்கப்பட்டால், இயேசு ஞானமுள்ளவராக எல்லா நன்மைகளையும் செய்து, பாருங்கள், அவர் ஞானமாக பதில் கொடுத்து, வேதாகமத்தை வார்த்தை தான் மாம்சமானது. இயேசுடைய நாங்கள் யோவான் 3 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில், இந்த வார்த்தை தேவனாக இருந்தது, வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக இந்த உலகத்தில் உதித்தார். உதித்தவர் வார்த்தையின்படிதான் வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், வார்த்தை ஒரு தீமையும் செய்யாது. இந்த வேதாகம வார்த்தைகள் எப்பொழுதும் மனிதர்களுக்கு நன்மை செய்கிற வார்த்தைகள், அதன்படிதான் வாழ்ந்து காட்டினார். பிசாசு சோதித்த பொழுது கூட பாருங்கள், இயேசு அந்த வார்த்தையினாலதான் பதில் சாத்தானை ஜெயித்தார். பாருங்கள், இந்த வேதாகமத்தை நீங்கள் படிப்பது உங்களுடைய ஆத்துமா உணவு தான் இந்த வேதாகமம். பாருங்கள், நாங்கள் சரீர பிரகாரமான உணவைத்தான் நாங்கள் இன்றைக்கு உட்பண்ணுகிறோம். பாருங்கள், இயேசு அப்பம் என்று சொல்லுகிறார். சரீர பிரகாரமான உணவை பாருங்கள், 40 நாள் உபவாசத்தின் பின்பு பிசாசு இயேசுவை சோதிக்கிறார். இந்த அப்ப இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்லி இயேசுவை சோதிக்கும் பொழுது பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், அப்பத்தினால மாத்திரமல்ல, இந்த உணவினால், உணவை மட்டும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்க கூடாது. அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனமும் எங்களுக்கு வாழ்வளிக்கிற வசனங்களாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்வை திருத்துகிற வசனங்களாக இருக்கிறது. தீமை செய்கிற எங்களை நன்மை செய்கிற மக்களாக மாற்றுகிறது. எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற வசனமாக இருக்கிறது. இன்மைக்கு பின் மறுமையில ஒரு நித்திய வாழ்வை தருகிற வசனங்கள் தான் இவை. அவர்கள் இப்படியாக அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விதலினால் தரையில் எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். பாருங்கள், பாவம் இல்லாதவர் ஒருதரும் இல்லை. ரோமர் 3:23 சொல்லுகிறது, அது அவர்களின் சந்ததியாகி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். அந்த இடத்துல இருந்த இயேசு மட்டும்தான் ஒரு பாவம் கூட செய்யாத பரிசுத்த ஆவியினான கற்பம் தெரிந்து பரிசுத்தமாக வாழ்ந்தவர் இயேசு மட்டும்தான். அவர் மறுபடியும் தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தரித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரியே
உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் இங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது, இன்றில் இருந்து பாவம் செய்யாது. பாருங்கள், அன்றைக்கு பழைய பாட்டில் இப்படியான ஒரு பெண் அபச்சாரத்தை கண்டுபிடிக்கப்பட்டால் கல்லறிந்து கொன்றுவிட வேண்டும். பாருங்கள், அவன் பழைய பாட்டத்தில் பழைய பாட்டில் ஒரு பாவம் செய்யும் பொழுது அதுக்கு ஒரு மிருகம் பலியிட வேண்டும். அந்த அந்த ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டில் வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டுக்குட்டியாக அன்றைக்கு பஸ்காக ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்ட, பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான் புதிய ஏற்பாடு. எங்களுக்கும் உங்க ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் இயேசுவாக அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டார். நான் செய்த பாவம், நான் அடிக்கப்பட வேண்டும், நீங்கள் ஒவ்வொருவரும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆனால் இயேசு எங்கள் எல்லாருக்காகவும், ஆதாம் ஏவாளின் சந்ததி ஆகிய எங்கள் எல்லாருக்காகவும் அவர் தன்னுடைய மரணத்தையும், மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்தார். இப்படியாக பாருங்கள், அவளை மன்னித்து இனிமேல் பாவம் செய்யாது. பாருங்கள், மரணத்திற்கும் அவள் வாழ்விற்கும் இயேசு அந்த தானே அதை ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டு அன்பை காட்டினார். பாருங்கள், ஒரு அன்பை காட்டும் பொழுது பிறரில நாங்கள் அவர்களுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டோம். பழைய ஏற்பாட்டில கற்பனைகளாக இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில தேவனை நேசிப்பது. பிறரை நேசிக்கும் பொழுது நாங்கள் பிறருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டோம். அவர்கள் அன்பு சகல பாவத்தை மூடுகிறதாக இருக்கிறது. இயேசு செய்த அன்பு, அவள் அன்றைக்கு அந்த அந்த மகள் மனம் திரும்பி வாழ்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் லூக்கா 15:11 பாருங்கள், தகப்பன் எங்களுடைய தகப்பன் தான் இயேசு. பாருங்கள், இப்படியான அவர் உவமையை சொல்லுகிறார். தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளைய மகன் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தூர தேசத்துல போய் பாவம், தகப்பனுக்கு தெரியாமல் தன்னுடைய சகோதரனுக்கு தெரியாமல் அத்தனையையும் செலவழித்து விட்டு பாருங்கள் பஞ்சம் வருகிறது. ஒரு நீங்கள் பாவம் செய்யும் பொழுது உங்களுடைய சொத்துக்கள், ஒரு தகப்பன் குடிகாரனாக இருந்தால் இந்த சொத்துக்கள் எல்லாம் குடியில் அழியும். பாருங்கள், இந்த குடும்பம் வேதனைப்படும். பாருங்கள், இப்படித்தான் இந்த பிசாசு குடிக்க இப்படியான பாவங்களை செய்ய வைக்கிறது. பாருங்கள், இதால நஷ்டம் தான் வருகிறது. இயேசு விடத்துல வரும் பொழுது உங்களுடைய வருமானங்கள் சேமிப்படுக்கப்படும், உங்களுடைய வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், சமாதானம் இருக்கும். பாருங்கள், எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. லூக்கா 15:15 அந்த குடியானவன் அவன் அந்த தேச குடிகளில் ஒருவரிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றி மேய்க்கும்படி அனுப்பினான். பாருங்கள், இப்படி பன்றி தவிடு கூட அவனுக்கு கொடுக்க முடியாதவனாக அந்த இடத்துல வேலை செய்கிறான். பாருங்கள், இப்படியாக அவனுக்கு புத்தி தெளிந்த போது, 17 லூக்கா 15:17 அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனின் தகப்பனுடைய குலக்காரன் எத்தனையோ பேருக்கு போத்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேன். இப்படியாக தன்னுடைய தகப்பன் வீட்டை நோக்கி பார்க்கிறான். என்னுடைய தகப்பன் வீட்டில போது எங்களுடைய அப்பா பரலோகத்து அப்பா விடத்துல எல்லாம் இருக்கிறது, நாங்கள் அவரை விட்டு இந்த பிசாசை நம்பி வந்து எங்களுடைய பணங்களை எல்லாவற்றையும் செலவழித்து விட்டேனே என்று அவன் உணர்கிறான். நான் எழுந்தேன், தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரர் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி கொண்டு பாருங்கள் போகிறார். தகப்பன் தூரத்தில இருந்து பரலோகத்தில இருந்து பார்க்கிறார், இந்த மகன் வரமாட்டானா, இந்து மகன் என்னிடத்துல வந்து இந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்ள மாட்டான், அந்த முஸ்லீம் மகன், இப்படி ஒவ்வொரு மதத்திலே இருக்கிற மகனும் என்னிடத்துல, மகனும் மகளும் என்னிடத்துல வந்து அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்ள மாட்டானா. பாருங்கள், அவருடைய சாயலாகவன் ரூபத்தின் படியும் படைக்கப்பட்டவர்களால் நாங்கள் ஆதியாகமம் 26:26
இயேசுவும் கடவுளும் ஒன்றாக இருந்துதான் எங்களை அவ இமேஜில தான் ரெண்டு பேருடைய உருவம் தான் நாங்கள். நீங்கள் புரோவெர்ப்ஸ் 8 அதிகாரத்திலேயும் அவர் சமுத்திரத்தை வட்டணிக்கையிலும் தேவனோடு செல்ல பிள்ளையாக இருந்தவர் தான் இயேசு. பாருங்கள், அவர்களுடைய இமேஜில தான் எங்களை படைத்தவர் தேவன். தகப்பனே நோய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி பாருங்கள், மன்னிப்பு கேட்கிறார். இப்படியாக தகப்பன் கொளுத்த கன்றை அடித்து ஒரு பாட்டி கொண்டாடுகிறார். பரலோகத்திலேயும் இந்த உலகத்தில் ஒரு பாவி மறந்திடும் பொழுது பரலோகத்தில் உள்ள தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அதே போல நாங்களும் சந்தோஷப்படுகிறோம். பல மக்கள் ரட்சிக்கப்படும் பொழுது எங்களுடைய உபத்திரவ காலம் குறைக்கப்படும். பாருங்கள், இந்த உலகத்திலே முழு உலக மக்களும் மனம் திரும்பி விட்டால் உபத்திரவ காலமே இந்த உலகத்திலே இருக்க முடியாது. பாருங்கள், அதற்காகத்தான் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நாங்களும் விரும்புகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த உபத்திரவ காலத்தை தேவன் குறைக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக அவனை தன்னுடைய மகனாக என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். பாருங்கள், இயேசுவோடு அறையப்பட்ட ரெண்டு கள்ளரை பார்க்கும் பொழுது ஒரு கள்ளன் பாருங்கள் மனம் திரும்புகிறான், மற்றவன் அவரை இப்படி சொல்லுகிறான், அன்றையின் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று இயேசுவை இகழ்ந்து கொள்கிறான். மற்றவன் சொல்லுகிறான் பாருங்கள், இனி இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொன்று இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்திரளும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லிப்பார்கள். இப்படியாக மனம் திரும்பும் பொழுது இயேசுவிடத்தில் இவர் ஒரு குற்றமில்லாதவரை அவர்கள் சிலுவையில் அடைந்து அறைந்து விட்டார்கள். நாங்கள் நீதியின் பக்கத்திலே இருக்க வேண்டும். இயேசு எங்களுடைய இருதயத்திலே நீதியை பார்க்கிறார், அவருடைய நீதியின்படி இயேசு எப்படி ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பார். அதே போல நாங்களும் நீதியான மக்களின் பக்கத்துல நீதியாக வாழும் பொழுது இயேசு தன்னுடைய ஆவியை தந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி ஜபிக்கிறேன். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம்

0: ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள ஆண்டவரே, அந்த ஒரு திருடன் கடைசி நேரத்தில் மனம் திரும்பின பொழுது அவனை அவனுடைய அவனை பரதீசில சேர்த்தீரே ஆண்டவரே. அந்த சகி என்ற ஒரு ட்ரக்ஸ் கலெக்டர் உம்மை நோக்கி பார்க்க வந்த பொழுது நீர் அவரோடு இடைப்பட்டு அவருக்கு அந்த இதயத்தை சதியான இதயமாக நமமான ஆவியை கொடுத்து அவனை மனம் திரும்ப பண்ணினே அன்றுவரே. அந்த விசாரப்பெண் கல்லறிந்து பொழியை பண்ணு படி பழைய பாட்டின்படி கல்லறிந்து கொள்ள வேண்டிய அந்த பெண்ணுக்கு ஒரு அன்பை காட்டினிலே, இரக்கத்தை காட்டினிலே, இனிமேல் பாவம் செய்யாது அன்றுவரே. அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் நீர் ஒரு வார்த்தை சொல்லும், இனிமேல் பாவம் செய்யாதே, இன்றிலிருந்து நான் இயேசுவை ஏற்றுக் கொள்கிறேன், இயேசுவே என்னுடைய இருதயத்துக்குள் வாரும் என்று கேளுங்கள். இயேசுவே இந்த என்னிடத்தில் இருக்கிற இந்த பாவ குணங்களை எழுந்து போடும், பிசாசு சத்துடு அகன்று போ என்று இந்த என்னிடத்தில் இருக்கிற பாவ எண்ணங்கள், சாப எண்ணங்கள், தீமையான எண்ணங்கள், தீமையான பழக்க விளக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளை என்று ஜெபிக்கிறேன். துரைத்தன் ஆவிகள், அதிகாரி ஆவிகள், வச்சான வேசித்தன் ஆவிகள், தீமையான மாம்ச கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு இடத்துல இருந்து வெளியேறும்படியாக கட்டளை இட்டு ஜெபிக்கிறேன். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், பை தி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில தீமை செய்கிற ஆவிகள், மத ஆவிகள், துரத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள் அகன்று போகும்படியாக கட்டளை இட்டு ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒவ்வொருவரையும் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது, உம்முடைய அன்பின் அபிஷேகத்தினால நிரப்பும் ஒவ்வொருவரையும். இவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா, இவ்வளவு மனதுருக்கம் உள்ளவரப்பா, இவ்வளவு எங்களை எல்லாம் பாருங்கோ, சிலுவையில் நாங்கள் மறிக்க வேண்டிய இடத்துல நீர் மறித்து எங்களை மன்னித்தது போல இந்த ஒவ்வொரு தமிழ் மக்களை நிறுத்திய ஜனசங்கம் ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற மறுபடியும் கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நீர் மன்னித்து அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த எங்களுடைய மத சாபங்கள், எங்களுடைய சாதி மத இன சாபங்களுக்காக எல்லாம் நீர் முழுமுடிய சுமந்தீரே என்ற உணர்வோடு அவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்முடைய இருதயத்தை பெற்றுக் கொள்வார்களாக, உம்முடைய ஆவியை பெற்றுக் கொள்வார்களாக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கூடையிலும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றாக உங்களோட வார்த்தையை தந்து என்னையும் நன்றாக ஆசீர்வதித்தீர்கள். அதே போல எனக்கு அந்த வார்த்தை இவ்வளவுக்கு எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்றால், நான் எல்லாரையும் இந்த உலகத்திலேயே 220 நாடுகள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களையும் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களோட வார்த்தை எல்லாரையும் தொட்டிருக்கிறது, எல்லா மாதிரி வார்த்தைகளையும் கொடுத்து, எல்லா மாதிரி உதாரணங்களையும் கொடுத்து அவர்களை நீங்கள் தொட்டிருக்கிறீர்கள். கூட கடைசி சனிக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்று வரையும் ஹோலினஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ் பற்றி தான் பேசி கொண்டே இருக்கிறார் கடவுள். எல்லாரும் அவரோட சபையை அவர் ஆயத்தமாகிறபடியா உங்களை மூலமாகவும் அதை மாதிரி தான் வந்திருக்கிறார், பேசியிருக்கிறார் என்றபடியால் தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பாஸ்டர் ஞானப்பிரசன் ராசனா.
0: God bless you, Sister Rajini Alankaramani. God bless you, Nekale. Amen. Amen.
1: Amen. Amen.
2: Rajani, close it, please.
1: Amen. Amen. Amen. Thank you, Lord. Thank you. Thank you, Lord. From the time, Lord, I gave the word, Lord, putting ourselves at the altar, Lord, even through this very program, Lord, I was tested, Lord. Lord, somehow, Lord, I had to even lay the very call and the very ministry and the very way, Lord, even the very program, Lord, that I'm entitled to, Lord. Today, Lord, was tested on my, and Lord, however that testing came, Lord, I am laying it all at thy altar, Lord, personally from myself, Lord, to the team members, Lord, to the hearers, Lord, every one of us, Lord, especially, Lord, how you want it, Lord. We do not hold back anything, Lord. We lay ourselves at thy feet and at thy altar, Lord. No matter what the testing is, Lord. No matter what hindrances or barriers that come, Lord. You want our heart first, Lord. Therefore, it's our heart that you want first. That our heart, Lord Jesus, be with you, Lord. Number one, our focus is on you, Lord. We do not turn to the right or to the left, but look unto you, the author and the finisher of our faith. That is what, Lord, the very basic matter with our relationship with you, Lord. When we see you face to face, Lord, how our hearts are with you, Lord, and being accountable to you. So, Lord, we give, Lord Jesus, what you have given to us, Lord, giving our blessing back to you, Lord, laying at thy feet, Lord. We thank you, Lord, for the ministries in which you are using us, Lord. Even that doesn't come first in our lives. You come first, Lord. And that is what you have been convicting me, Lord, and testing me with. And therefore, Lord, we thank you. We thank you, Father. Anything that pleases you first is what we want, Lord. Not of ourselves, not of anything that you have entrusted to us, but our heart, Lord, only pleases you and gives you first place in our lives. That is a relationship with our Lord God Almighty in holiness and in righteousness. So we thank you, Lord. Now, Lord, we entrust, Lord, this program right from beginning to the end, Lord, how you came through, Lord. And even as you, Lord, spoke to me, Lord, to have Sister Grace come and give that short testimony was a blessing also, Lord, to many that were, Lord Jesus, from the Hindu faith to come and know that even at that young stage of her life to lose her husband and become a widow was your plan of salvation to come to her life and use her, Lord, with those two young children, Lord, was your plan and making her a vessel of you and testify to you for your honor and for your glory. We thank you for your call and ministry, Lord. And also we thank you, Lord, for Sister Dolly, who came and also prayed, Lord Jesus, with a calling, Lord, you have bestowed upon her own life too, Lord. We say so much, Lord, with what you have given to us, what you have blessed us, what you have bestowed upon us, which, Lord, we rejoice over, Lord, because that's the first place we want to give to you. So we thank you, Lord, for also her blessing and her way of how you have called her, Lord, for your kingdom's sake, Lord, and for your blessings over her, Lord. Protect her and keep her and use them also, Lord, I pray. And I thank you, Lord, for Brother Mahendran, who is working alongside, Lord, for giving him much of your grace, your strength, and all that, Lord, comes only from you, the Father of lights. All the perfect gifts that come from above is from the Father of lights, it said in the Word. Therefore, Lord, everything that we say, do, use, that comes out of us, Lord Jesus, let it first take honor and glory to yourself, Lord. You will not share your glory with any man. Lord, you are a jealous God in that very place, Lord. Therefore, Lord, we are so careful enough to see, Lord, not of ourselves, not of anything that comes out of us. Ourself is at the altar. Everything that you've given to us, Lord, our call, our ministry, everything, Lord Jesus, that we work, Lord, even from Sangamam to Nityabalicham, Lord, we lay it at thy feet, at thy altar. The ministry, Lord, the teamwork that goes on, Lord, even with even as you have already prayed for Brother Mahendran and his call and his ministry and his service with your strength and grace and power over his life, Lord. We pray the same, Lord. Most of all, Lord Jesus, that came from the very basic of this ministry, Lord, the baseline of this ministry coming, Lord, from Brother Leslie and Sister Rita, who put that that very calling upon their lives and calling out, Lord Jesus, this very means for the last 25 years and 10 years into this very ministry that you have called them out, Lord, for the radio gospel to go into many nations, Lord. We thank you, Lord. Lord, do not esteem this in a light way, but give you all honor and glory, Lord, in the way only you can do it, Lord. But we lay it at thy altar. Thank you, Father, for that, Lord, and preserve them, keep them, protect them, give them much of your grace and power and mercy, and also your witness to come through mightily and powerfully, Lord, with your power of the Holy Spirit upon their lives, I pray, and bless them and their family as well. And I thank you, Father, for the messages that went on, Lord, after my message, Lord. That was a challenging message, Lord, that I went through the very experience when I put that very call for the message to go through, to put ourselves at the altar first. Even before the end of the very message, Lord, you put me through that very test I went through, Lord, and I was challenged by it, oh God. Lord, we might give a focus to the enemy and call it the enemy, but sometimes, Lord, you permit it. So we will be humble. We will be giving ourselves focus first on you and you alone, not even the very call of the ministry, but you and you alone, Lord. So we give that place to you, Lord, first in Jesus' name. I thank you, Lord, for Sister Mayala Vas, who came from Colombo, Sri Lanka, to give that very entity to come into Nithya Valicham today, Lord. Bless her. Thank you for that word you gave to her, Lord, about Mary, and in the insight you gave to her, Lord, to share. And bless her ministry, her call, and use her in Sri Lanka, Lord, in a mighty way. And I thank you, Lord, for her ministry as well. And I thank you, Lord, for bringing Pastor Jnanaprahasam once again, Lord, early hours of the morning, Lord, with the burden that he carries for souls, Lord. Keep him protected and with his mind, body, soul, and spirit, physically, mentally, emotionally, strengthen, quicken, and revive him, Lord Jesus, and use him mightily once again in your kingdom. Continue to do that, Lord, in his life, with your protection over him. I thank you for the final message, Lord, from Pastor Anton Ras and I am, Lord. That was the final message that came through with the power of your Holy Spirit, Lord. Why and how and everything, Lord, that came to focus, Lord, at the end, oh God, that you ministered to me personally so much with your Spirit upon me, Lord, that came through that message as well, Father, right at the end, Lord, that your Holy Spirit was ministering. If it ministered to me, I know how you had been ministering to the people that were listening. That is a very baseline, Lord. How you would go into the nations, Lord, through that same Holy Spirit that ministers to me, Lord. You are the same Spirit, Lord, universally, Lord. Only one Spirit that moves, that is the power of the Holy Spirit. You have been touching and setting them free, Lord, and bringing them much of your power and salvation upon them, Father, for the harvest of souls. So I thank you, Lord. Thank you for blessing Pastor Ratanam with this message as well, and his heart for your call and your ministry and evangelism, Lord. Use him mightily, Lord. Continue to, Lord, anoint him and use him, I pray, in Jesus' name. Amen. Amen.
2: Amen. Amen. Thank you, Sister Rajnarangami, for your closing prayer. Nangi Billurum in Atma Visuloma. Illor Maikon Banga in Atma Visulom. Doli Maikon Banga. ஆத்துமாவே கத்திரை
1: ஸ்தோத்ரி உள்ளமே அவருடைய பரிசுத்த
3: நாமத்தை ஸ்தோத்ரி
1: என் ஆத்துமாவே
3: கத்திரை ஸ்தோத்ரி
1: அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே
3: மறவாதே
1: ஆமென்
2: சிஸ்டரிதா
4: பிரைஸ் தி லார்ட் மைந்திரனையா பிரைஸ் தி லார்ட் மோன்ட்ரியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494 North America toll free 866-350-0821 சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826 இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் சங்கமம் @gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் @gmail.com வெப்சைட் www.sangamam.com சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: வியாதிக்கு மருந்து உண்டு, மருந்து தரும் மருத்துவரும் உண்டு. கண்ணீர் கவலைக்கு மருந்து உண்டா? மாமருந்தாம் இயேசு இருக்கையில் எனக்கு கண்ணீர் எதற்கு?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

destiny in Jesus Christ, gospel for all nations. வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எண்ணாகமம் 17 அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராய் முறுமுறுத்ததை வாசிக்கிறோம். அந்த முறுமுறுப்பு ஒழிந்து போகும்படி கர்த்தர் ஆரோனின் கோரை துளிரிட்டு பூ பூக்க செய்தார். கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த முறுமுறுப்பு தனக்கு ரோதமான முறுமுறுப்பாய் இருப்பதால் அதன் மூலம் ஜனங்கள் அழிந்து போகாதபடி அந்த துளிர்த்த கோலை தேவ சமூகத்தில் வைக்க சொல்லி கட்டளையும் கொடுக்கிறார். பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்குள்ளும் எதை குறித்தாவது அல்லது யாரை குறித்தாவது முறுமுறுப்பு இருக்குமே, ஆனால் அதை தேவ சமூகத்தில் இருந்து ஒழிய பண்ணும்படி நமக்குள் துதியின் சப்தம் இன்றே துளிர்க்கட்டும். அது நம்மை சுற்றியுள்ள ஜனங்களின் முறுமுறுப்பை ஒழிய பண்ணும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மை விழுங்கும்படிக்கு வகை தேடி வந்த போதெல்லாம் நம்மை காத்தது அந்த கிருபையல்ல.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

மத்திய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: யோசுவா 13 அதிகாரம். யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. மீதியாயிருக்கிற தேசம் எவையெனில், எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு துவக்கி கானானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமல்ல, பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும், கெசூரின் முழுவதும், காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய 5 அதிபதிகளின் நாடும், ஆவியரின் நாடும், தெற்கே துவக்கி ஆப்பெக் மட்டும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும், சீதோனியருக்கு அடுத்த மெயாரா நாடும், கிப்லியரின் நாடும், சூரியோதய புறத்தில் எர்மோன் மலையடிவாரத்தில் இருக்கிற பாகால் காத் முதற்கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டுமல்ல, லீபனோன் முழுவதும், லீபனோன் துவக்கி மிஸ்ரபோ மாயி மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும், சீதோனியருடைய எல்லா நாடும் தானே. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். ஆதலால் இந்த தேசத்தை 9 கோத்திரங்களுக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக பங்கிடு என்றார். மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் ரூபனியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது. அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான். அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் நதியின் மத்தியில் இருக்கிற பட்டணமும் துவக்கி தீபோன் மட்டும் இருக்கிற மெதேபாவின் சமனான பூமி யாவையும், எஸ்போனிலிருந்து அம்மோன் புத்திரரின் எல்லை மட்டும் ஆண்ட எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும், கீலேயாத்தையும், கெசூரியர் மாகாத்தியருடைய எல்லையுள்ள நாட்டையும், எர்மோன் மலை முழுவதையும், அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் ஆண்டு மோசே முறிய அடித்து துரத்தின ராட்சதரில் மீதியாயிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கு சல்கா மட்டுமிருந்த பாசான் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்தான். இஸ்ரவேல் புத்திரரோ கெசூரியரையும் மாகாத்தியரையும் துரத்திவிடவில்லை. கெசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறார்கள். லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவர்களுடைய சுதந்திரம். மோசே ரூபன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்களுடைய வம்சங்களுக்கு தக்கதாக சுதந்திரம் கொடுத்தான். அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் ஆற்றின் மத்தியில் இருக்கிற பட்டணம் தொடங்கி மெதோபா வரைக்கும் உள்ள சமபூமி முழுவதும், சமபூமியில் இருக்கிற எஸ்போனும் அதன் எல்லா பட்டணங்களுமாகிய தீபோன், பாமோத் பாகால், பெத் பாகால், மெயோன், யாகசா, கெதேமோத், மேபாகாத், கீரியாத் தாமின், சிப்மா பள்ளத்தாக்கின் மலையில் உள்ள செரேத் சஹார், பெத் பெயோர், அஸ்தோத் பிஸ்கா, பெத் எசிமோத் முதலான சமபூமியில் உள்ள எல்லா பட்டணங்களும், எஸ்போனில் ஆண்டிருந்த சீகோன் என்னும் எமோரியருடைய ராஜாவின் ராஜ்யம் முழுவதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. அந்த சீகோனையும், தேசத்திலே குடியிருந்து சீகோனின் அதிபதியாயிருந்த ஏவி, ரெக்கேம், சூர், ஊர், ரேபா என்னும் மீதியானின் பிரபுக்களையும் மோசே வெட்டி போட்டான். இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடும் கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். அப்படியே யோர்தானும் அதற்கடுத்ததும் ரூபன் புத்திரரின் எல்லையாயிற்று. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ரூபன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி வந்த சுதந்திரம். காத் புத்திரரின் கோத்திரத்துக்கு மோசே அவர்கள் வம்சங்களுக்கு தக்கதாக கொடுத்தது என்னவெனில், யாசேரும் கீலேயாத்தின் சகல பட்டணங்களும், ரபாவுக்கு எதிரே இருக்கிற ஆரோவேர் மட்டுமல்ல அம்மோன் புத்திரரின் பாதி தேசமும், எஸ்போன் துவக்கி ராமத் மிஸ்பே மட்டும் பெத்தோனியம் வரைக்கும் இருக்கிறதும், மக்னாயும் துவக்கி தெபீரின் எல்லை மட்டும் இருக்கிறதும், எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்காகிய பள்ளத்தாக்கில் இருக்கிற பெத்தாராமும், பெத் நிம்ராவும், சுக்கோத்தும், சாப்போனும், யோர்தான் மட்டும் இருக்கிறதும், கிழக்கே யோர்தானின் கரையோரமாய் கின்னரேத் கடலின் கடையாந்தரம் மட்டும் இருக்கிறதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் காத் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி வந்த சுதந்திரம். மனாசே புத்திரரின் பாதி கோத்திரத்துக்கும் மோசே அவர்கள் வம்சத்துக்கும் தக்கதாக கொடுத்தான். மக்னாயின் துவக்கி பாசானின் ராஜாவாகிய ஓகின் முழு ராஜ்யமாயிருக்கிற பாசான் முழுவதும், பாசானில் உள்ள யாவீரின் சகல ஊர்களுமான 60 பட்டணங்கள் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. பாதி கீழத்தையும் பாசானிலே அஸ்தரோத் எத்ரேயி என்னும் ஓகு ராஜ்யத்தின் பட்டணங்களையும், மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் பாதி பேருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே கொடுத்தான். மோசே கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோவாபின் சமனான வெளிகளில் சுதந்திரமாக கொடுத்தவைகள் இவைகளே. லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடி.
1: ஏசாயா 17 அதிகாரம். தமஸ்குவின் பாரம். இதோ தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். ஆரோவேரின் பட்டணங்கள் பாழாய்விடப்பட்டு மந்தைகளின் வெளியாயிருக்கும். மிரட்டுவார் இல்லாமல் அவைகள் அங்கே படுத்துக்கொள்ளும். அரண் எப்ராஹிமையும் ராஜாங்கம் தமஸ்குவையும் விட்டொழியும். இஸ்ரவேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் மீதியாயிருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அக்காலத்திலே யாக்கோபின் மகிமை குறைந்து போம், அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போம். ஒருவன் ஓங்கின பயிரை அறிந்து தன் கையினால் கதிர்களை அறுத்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே கதிர்களை சேர்க்கிறது போல் இருக்கும். ஆனாலும் ஒலிவ மரத்தை உலுக்கும் போது நுனி கொம்பிலே 2-3 காய்களும் காய்க்கிற அதன் கிளைகளிலே 4-5 காய்களும் மீதியாயிருப்பது போல அதிலே பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியையாகிய பீடங்களை நோக்காமலும், தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும். அக்காலத்திலே அவர்களுடைய அரணான பட்டணங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு மீதியாய் வைக்கப்பட்ட தலையைப் போலவும் நுனி கொம்பை போலவும் ஆகி பாழாய் கிடக்கும். உன் பெலமாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடிய காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும். ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும், பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜனக்கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கிறது. ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார், அவர்கள் தூரமாய் ஓடிப்போவார்கள். மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போலவும் சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள். இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், விடிய காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள். இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும். ஏசாயா 18 அதிகாரம். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளுடையதும் கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படவுகளிலே தானாபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ! வேகமான தூதர்களே, நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியாயிருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதி அண்டைக்கு போங்கள். பூச்சக்கரத்தில் வாசமாய் இருக்கிறவர்களும் தேசத்து குடிகளும் ஆகிய நீங்கள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடி ஏற்றப்படும் போது பாருங்கள், எக்காலம் ஊதப்படும் போது கேளுங்கள். நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலைப் போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தைப் போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய்க்கிற காய்கள் பிஞ்சாயிருக்கும் போதே அவர் அரிவாள்களினாலே கப்பு கவர்களை அறுத்து கொடிகளை அறிந்து அகற்றி போடுவார். அவைகள் ஏகமாய் மலைகளின் பட்சிகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் விடப்படும். பட்சிகள் அதன் மேல் கோடை காலத்திலும்

சேனைகளின் கர்த்தருக்கு 2 தீமோத்தேயு 3 அதிகாரம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள். என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துருப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றின் நின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அந்தியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களும் ஆனவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடு உள்ளவர்களாவார்கள். நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதுமல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார்.
நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி

0: ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும், தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான். மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தீகுக்குவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோற்சுருள்களையும் நீ வருகிறபோது எடுத்து கொண்டு வா. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடே கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் இரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை இரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரிஸ்காலுக்கும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு. எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்துவிட்டான். துரோபீமுவை நிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். மாரி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. ஐபுலுவும் புதேஞ்சும் லீனுவும் கலவுதியாளும் மற்றெல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனும் கூட இருப்பாராக.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 63 7 வசனம் வாசிக்கலாமா? நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது சட்டைகள் நெழிலே களி கூறுகிறேன். ஆமே அல்லேலூயா. இங்க சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால். இந்த உலகத்தில் உங்களுக்கு யாருங்க துணை? நீங்க மனைவியா இருந்தா கணவன் தான் என் துணைன்னு நினைக்கிறீங்களா? கணவரா இருந்தா மனைவி தான் துணைன்னு நினைக்கிறீங்களா? பிள்ளைங்க பெற்றவங்க பெற்றவங்க பிள்ளைங்களை துணைன்னு நினைக்கிறீங்களா? கூட பிறந்தவங்களா துணையா வருவாங்க? நண்பர்கள் கடைசி வர துணையா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ, இல்லைங்க. கர்த்தரே துணை. சங்கீதக்கா ரொம்ப தெளிவா சொல்லுகிறார், நீர் என் துணையா இருந்ததினால். ஆமேன். இன்னைக்கு அப்படி ஒரு மகிமையான நிலைக்குள்ள நீங்களும் நானும் போயிடணும். இந்த உலகத்துல யாரையும் நம்ப கூடாதுன்னா அப்படின் எல்லாரையும் வெறுத்துணுமா? இல்ல, நேசிக்கலாம். ஆனா அந்த நேசிப்புக்கு மத்தியில கர்த்தர் தான் முதல்ல அவரு தான் முதலாவது. அவருக்கு தான் முதலாவது, அவரை தான் தேடணும் இல்லையா? அப்ப எனக்கு துணை அவர் தான் அப்படின்னு என்னைக்கு நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில எல்லாம் ஜெயமா மாறிடும். தெரியுமா, அவரை நீங்க துணையா வச்சுக்கிட்டா, அவரை உங்க கூட வச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில தோல்வியே இருக்காது. நீங்க எதெல்லாம் யோசிக்கிறீங்களோ, எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, எதுக்குள்ளெல்லாம் நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படிலாம் வாழணும் நினைக்கிறீங்களோ அது கர்த்தரே தருவார். இந்த உலகத்தை நம்ம நினைக்கிறோம் அவங்க உதவி செய்வாங்க இவங்க உதவி, இல்லை, யாரும் செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவர் தான். இல்ல, மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்துறோம் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? அப்ப இந்த கர்த்தரி பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, உமது செட்டைகளின் நிழலையும் களி கூறுகிறேன். அந்த துணையா இருக்கிறதுனால என்ன ஒரு பிளஸ் இருக்கு அவருக்கு அப்படின்னா, அவருடைய செட்டையா, ஆண்டவருடைய செட்டை. இப்ப பறவைக்கு வந்து ரெண்டு பக்கமும் விங்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் செட்டை. அதுல இருந்து ஒன்னே ஒன்னு எடுத்துட்டோம், அதுதான் சிறகு இல்லையா? அவர் சிறகுல சொல்லல, செட்டை இல்லையா, ரெண்டு பக்கமும் வந்து விங்ஸ்ல சொல்றாரு. அந்த செட்டை நெழில நான் களி கூறுகிறேன் அப்படின்னு என்னங்க, அது அப்படியே விரிந்திருக்கிறது. அந்த நெழில அவர் அப்படியே நின்று அமர்ந்து படுத்து தூங்கி எழுந்து அவர் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். அப்ப நீங்களும் நானும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா இல்லையா? இல்ல, இந்த உலகத்தின் செட்டையில நம்ம ஓடி ஒளிய இடமே கிடையாது. இந்த உலகத்தின் செட்டை எப்படி இருக்கும்னு சொல்லட்டுமா? அது துரோகம் நிறைந்தது, நம்பிக்கை துரோகம் நிறைந்தது, அவமானம் நிறைந்தது, துர்குணங்கள் நிறைந்தது, கடும் சொற்கள் நிறைந்தது, கண்ணிகள் நிறைந்தது, ஓ மனுஷனை விழுங்குகிற அந்த காரியங்கள் நிறைந்தது, இந்த உலகத்தின் செட்டை அப்படிதான், பொறாமைகள் நிறைந்தது, எரிச்சல் நிறைந்தது, எல்லாம் அப்படிதான். இந்த உலகத்தின் செட்டை அதுதான். அது தெரியாம தான் நெல்லா இருக்கு அப்படின்னு போய் நின்னுற பாருங்க, அது இல்லை. ஆனா எந்த நெல்லுக்குள்ள நீங்களும் நானும் வரணும் தெரியுமா? அவருடைய செட்டை. ஆமென். இது எப்படிமா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஜெபம் பண்ண போதும், அந்த செட்டை கொஞ்சம் கொஞ்சமா விரிந்து உங்க மேல வந்துடும். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க நிழல் உங்களை தேடி வரும். பெரும்பாலும் மனுஷங்க நிழலை தேடிதான் போவாங்க, ஆனா தெய்வீக செட்டை எப்படி தெரியுங்களா? நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க நிழல் உங்களை தேடி வரும். அல்லேலூயா! எவ்வளவு ஆச்சரியமானது இல்ல? அப்ப இந்த உலகத்தின் செட்டைக்குள்ள தற்காலிகமான ஆறுதலுக்கும் தற்காலிகமான ஒரு ஜெயத்துக்கும் ஓடி ஒளிஞ்சு கொள்ளாதீங்க. நீங்க தஞ்சம் போக வேண்டியது இயேசுப்பா கிட்டதான். இந்த உலகத்துல யாரையும் நம்பாதீங்க, அவர்கிட்ட ஓடி வந்துருங்க. அவர் செட்டிகளை நீங்க புகுந்து கொள்ளுங்க. நீங்க சொல்லுங்க, அப்பா நான் இதுவரை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும், என்னை யாரையும் நம்ப மாட்டேன், நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லி நீங்க நிற்கும் பொழுது உங்களை நோக்கி அந்த செட்டை வரும், அந்த நிழல் வரும், உங்களை பாதுகாக்கும். உங்க மரண பரியந்தம், மரணத்துக்கு பின்பும் அவர் உங்களை பாதுகாக்க வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? இதை தெய்வ பிள்ளைகளை கவலைப்படாம இருங்க. நீங்க அழுது கொண்டு இருக்க வேண்டாம். நீங்க தெய்வ சமூகத்துல ஒருவேளை விட்டு தூரமா போயிருந்தா கூட திரும்ப உங்களை கர்த்தர் அழைக்கிறார். எனக்கு இயேசுவ தெரியும், எனக்கு பாடல்களாம் தெரியும், ஜபம் கூட தெரியும், நான் இதுவரை இயேசுகிட்ட வந்தது இல்லை அப்படின்னா, இன்றைக்கு இந்த சத்தியம் உங்களை இயேசுவண்ட இழுத்து கொண்டு வரட்டும். ஒருவேளை எனக்கு நான் நல்ல ஆண்டவருக்குள்ள இருந்தேன், ஆனா பாவம் செய்த ஏதோ ஒரு காரியம் என்னை கர்த்தரை விட்டு தூரமா பிரிச்சிருக்குது, பரவாயில்ல, அவர் செட்டை கீழே ஓடி வந்துருங்க. அவர் எப்பொழுதும் உங்களுக்காக காத்து கிடக்கிறார். அந்த செட்டை உங்க பின்னாடியே டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கு. உங்களை நிழலாய் பாதுகாக்குது, தொடர்ந்து உங்க கூட டிராவல் பண்ணுது. நீங்க நின்னா போதும், நீங்க ஜெபிச்சா போதும், நீங்க அவரை நோக்கி பார்த்து நீங்க மட்டும் போதும்பா, நீங்க எனக்கு துணையாருங்கன்னு சொன்னா போதும், அது உங்களை காத்துக்கொள்ளும். ஆமே, உங்களை மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகளை தலைமுறையே அது காத்துக்கொள்ளும். அதனால இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருந்திருக்கு நான் விசுவாசிக்கிறேன். தாவீதை போல அவர் சமூகத்துல மறைந்து கொள்ளலாம், ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க செட்டை விரிந்திருப்பதாகப்பா. அந்தவரை நீங்க துணையா இருந்து பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளவு கண்ணீரோடு, வேதனையோடு, ஏமாற்றத்தோடு, அவமானத்தோடு, அன்றவரே எல்லாவற்றையும் சகித்து, அன்றவரே போதும் அப்படின்னு மனநிலையோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க தாங்கணும். ஐயா தாங்கணும், நீங்க தாங்கணும். பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருக்கணும், பிள்ளைகளுக்கு நீங்க செட்டையா இருக்கணும், அந்த செட்டை பிள்ளைகளுக்கு நிழலா இருக்கணும். பிள்ளைகளை காத்துக்கொண்டு வழி நடத்துங்கப்பா, உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறோம், தொடர்ந்து நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. பிரியமானவர்களே, எரேமியாவை போல நெருக்கமான சூழ்நிலைகளில் நீங்கள் காணப்படக்கூடும். பலவிதமான கஷ்டங்களின் பாதையில் கூட நீங்கள் கடந்து செல்லலாம். கர்த்தர் உங்களை பார்த்து என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். எசேக்கியா தன்னுடைய வியாதி நிமித்தம் மறித்து போவான் என்ற செய்தியை கேட்டவுடன் சுவர்புறமாக திரும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் 15 வருடங்களை கூட்டிக் கொடுத்தார். வழி அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட வேளையிலே தேவன் இரக்கம் பாராட்டினார். கண்ணீரோடே போராடுகிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி மறு உத்தரவு கொடுப்பார். காக்கை குஞ்சுகளுக்கு கூட பதிலளிக்கிற தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு பதில் தருவார் என்ற நிச்சயத்தோடு உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் அறியாததும் உங்கள் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு பதிலை தந்து உங்களை மகிழச் செய்வார். கூப்பிடுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
3: Recording stopped.

0: ஆமீன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 26-ஆம் தேதி வைகாசி மாதம் 26-ஆம் தேதி மே மாதம் 2026-ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7:29 இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இத்தழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரத்திலே நித்திய வெளிச்சம், பல சுவை நிகழ்ச்சி வெற்றுக்கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 28:1 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் வசன ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் ஆராதனையோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடும் தேவ வார்த்தையோடும் வழி நடத்துவார். காலை வேளையில் இணைந்திருக்கிற ஊழியருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆயத்தமாவோம். எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவளாக இந்த துதி ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறார். அதே போல் சௌரி வீணு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். சௌரி வினோ கூட மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். வாஞ்சியோடு இந்த அபிஷேக ஆராதனையில் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். அந்த வகையில் இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழியர் சௌதரி பாஸ்டர் நஹோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர் காலை வேளையிலே வழி நடத்துவார். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். ப்ரைஸ் லார்ட் அம்மா.
1: ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனையும் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களுடைய ஆதாரம், நீர் எங்களுக்கு ஆண்டவர், நீர் எங்களுக்கு எல்லாம் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா, என் பரிசுத்த ஆவியானவரே, உடைய கிருபையுள்ள கரத்தில் ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். என் ஆவியானவர், நீர் எப்பொழுதும் எங்களை வழிநடத்த விடுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, நேற்று என் ஆண்டே படித்ததன் பிரகாரம் ஆண்டவரே, தகப்பனே அப்பா ராஜா, ஆண்டவரே தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, ஆண்டவரே சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு ஆறுதல் கொடுக்க, ஆண்டவரே எங்கள் ஆவியானவர் எங்கள் மேல் அமர்ந்து, ஆண்டவரே எங்கள் வாயையும் எங்களுடைய இருதயத்தையும் எங்கள் சிந்தனைகள் எங்கள் கால்கள் கைகள் எல்லாவற்றையும் உமக்காக பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. இரக்கங்களின் தேவனே அப்பா என்று கூப்பிட, ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அற்புதமான உறவை உண்டு பண்ணவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பினே உமக்கு நன்றி அப்பா, நன்றி இயேசு நாமத்தினால். ஆமேன். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் நிறைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாப பாசத்தால் உன் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, கர்த்தரேவும் செய்கைகள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின் பாக்கியம் இது. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹாலேலூயா. இந்த உலகத்திலே பாருங்கள், நம்முடைய இலங்கை தேசத்திலிருந்து அந்த யுத்த காலத்திலே எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ ஜனங்கள் அடைக்கலம் தேடி நாடு நாடாக போனார்கள். ஹாலேலூயா. அந்தந்த தேசங்கள் அங்கே வந்த ஜனங்களை அடைக்கலம் கொடுத்தது. ஹாலேலூயா. ரிஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கொடுத்தது. ஒரு மனுஷனே, ஒரு தேசமே இன்னொரு மனுஷனுக்கு அடைக்கலம் கொடுக்குமாக இருந்தால் நம்முடைய ஆண்டவர் ஹாலேலூயா, ஆண்டவரே நீரேன் அடைக்கலம், நீரேன் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் சொல்லுகின்ற வேளையிலே எங்கள் ஆண்டவர் இவ்வளவு தூரம் நம்மேல் அன்பு வைத்து நமக்கு அடைக்கலம் கொடுப்பாருன்னு சொல்லி நீங்க யோசித்து பாருங்கள். ஹாலேலூயா. இந்த பாடலை நான் எப்பொழுதுமே இந்தியா தேசத்தில் இருக்கின்ற வேளையிலே ஒவ்வொரு வாரமும் இந்த பாடல் பாடப்படும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் பாடி பாடி பாடி அந்த விசுவாசத்தை தேவன் என்னுடைய ஆவியிலே ஊட்டினார். ஹாலேலூயா. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழி இதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. ஆ

நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குடியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்கி கொள்ளுதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹாலேலூயா! எங்கள் ஆண்டவர் இவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர். ஹாலேலூயா! என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன்னு சொல்லி வாக்களித்தவர் இயேசு நாமத்தினால் இதனை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி இருக்கிறார். ஹாலேலூயா! எங்கே ரெண்டு மூன்று பேர்கள் உம்முடைய நாமத்தினால், ஆண்டவரே என்னுடைய நாமத்தினால் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன்னு சொல்லி என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா! எங்கள் ஆண்டவரே, அப்பா பிதாவே, உண்மை அல்லாமல் வேறே ஆண்டவ மாரங்களை ஆண்டார்கள் அப்பா. நீர் இப்பொழுது எங்களுடைய ஆண்டவர் அப்பா. எங்கள் ஆவி உமக்கு சொந்தம் ஐயா, எங்கள் ஆத்துமா உமக்கு சொந்தம் ஆண்டவரே, எங்கள் சரீரம் உமக்கு சொந்தம் ஐயா, எங்களுக்குரியதெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. ராஜா தகப்பனே சொல்லுங்கள், வாயை திறந்து ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. நீர் என்னுடையவர், நான் உம்முடையவளப்பா ராஜா. ஹாலேலூயா! எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. சத்தியவரனாகி ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே எங்களை வழிநடத்தும் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், அதிசயங்களை காண செய்கிற தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா! நினைத்து பார்க்கிறேன் உம் அன்பை, நினைத்து பார்க்கிறேன், நினைத்து பார்க்கிறேன் உம் அன்பை, நினைத்து பார்க்கிறேன். எனக்காக சிலுவையிலே யாவையும் செய்து முடித்தீர், எனக்காக சிலுவையிலே யாவையும் செய்து முடித்தீர். நான் நினைத்து பார்ப்பதற்கும் அதிகமாய் செய்தவரே நான்.

அன்பை நினைத்து பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, அப்பா உண்மை அறியாமல் இருந்தோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, பாவங்களிலே சிக்கி கொண்டிருந்தோம் தகப்பனே. ஆனாலும் உம்முடைய கரம் நீட்டி ஆண்டவரே எங்களை அழைத்து ஆண்டவரே தேவனே, நாங்கள் உம்முடையவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே வாக்களித்து இவ்வளவா எங்களை பெருக பண்ணியிருக்கிறீரே அப்பா. உம்முடைய அன்புக்காக நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆண்டவரே, ஆதாம் பாவம் செய்த வேளையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படியாத வேளையிலும் கூட ஆதாமை தேடி வந்த எங்களுடைய தேவ அன்பு, ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்க சூத்திரம், தேவன் அன்பாகவே இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்களை மாற்றுகிறதையா, உம்முடைய அன்புக்காக எதையும் செய்ய தூண்டுகிறதப்பா. என் ஆவியானவரே எங்களை வழி நடத்துகிறவரே, மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே எங்களை வழி நடத்தும் ஐயா. ஆண்டவரே, இது உமக்கு முன்பாக நாங்க இருக்கிறோம் ஐயா ராஜா. பலவித சூழ்நிலைகள்னால ஐயா ராஜா அவதிப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒரு விவசாயமுடைய கரத்தை பிடித்து தூக்கி விடும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பெரியம துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே, திரளான தண்ணீர்களும் நேசத்தை தணிக்க மாட்டாதப்பா ராஜா. என் அப்பாவே, என் ஆண்டவரே, என் அன்பரே, என் நேசரே, என் மனவாளரே ஆண்டவரே உமக்கு சூத்திரம். ஆதி அன்பை திரும்ப ஊற்றிவிடும் ஐயா. ஆண்டவரே, உம்மை நேசித்த அந்த அன்பு, உமக்கா ஓடின அன்பு ஆண்டவரே தேவனே, அப்பா திரும்ப ஒரு முறை எங்களை ஊற்றும் ஆண்டவரே, எங்கள் மேல் ஊற்றும் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். திரும்ப ஒரு முறை நான் பூமியை அசைய பண்ணுவேன்னு சொன்ன வாக்குப்படி எங்களை அசைய பண்ணும் அப்பா. ஆண்டவரே, திரும்ப அந்த எழுப்புதல் வருவதாக ராஜா, எங்கள் வாழ்க்கையில அந்த எழுப்புதல் வருவதாக தகப்பனே. ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற அந்த எழுப்புதல் வருவதாக ராஜா. ஆண்டவராய் கர்த்தாவே துதிக்கிறோம். சரத்துல நல்ல பிளனை கொடும் ஆண்டவரே. உமக்காக ஓடி ஓடி உழைக்க நிறங்களுக்கு கிருபதாரும். ஹல்லேலூயா. தகப்பனே, தாயின் முகம் பார்த்தறியேன், தந்தை முகம் நான் அறியேன், சொந்த பந்தம் யார் என்று வாழ்ந்தவரை கண்டறியேன். உம் தயவில் வாழ்ந்து வந்தேன், உமது அன்பில் மகிழ்ந்திருப்பேன், உம் கிருபை இரக்கங்களால் உயிர் வாழ்

காக்குகிறேன். ஹாலேலூயா. ஆபிரகாம் ஒருவனாய் ஆண்டவரே ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுகிறையா. அப்பா, நாங்களும் ஆவிக்குரிய ஆபிரகாமின் பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோம் ஐயா. எங்களையும் நீங்கள் அழைத்து ஐயா எங்களை ஆசீர்வதித்து இம்மட்டுமாய் பெருக பண்ணிருக்கிறீர் ஐயா. துன்ப வேளையில் எல்லாம் நோக்கி கூப்பிடுகின்ற வேளையில் எங்கள் சத்தத்தை கேட்டு ஐயா எங்களுடைய வாழ்க்கையிலே செங்கடலை திறந்திருக்கிறீர் ஐயா, ஜோர்தானை திறந்திருக்கிறீர் ஐயா, எரிக்கோ கோட்டையை தகர்த்திருக்கிறீர் ஐயா. ராஜா ஆண்டவரையுமே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதுடையவர்களை நீர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவனையா. எங்கள் ஆண்டவர் நல்லவர். ஹாலேலூயா. எங்கள் ஆண்டவர் நல்லவர். எங்கள் தகப்பன் நல்லவர். ஹாலேலூயா. ராஜா ஆண்டவரே, அவர் ஒருவரையும் புலாங்கினா சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கப்படுகிற இவனும் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் சொல்லாதிருப்பானாக சிறுவேதம் சொல்லுகிறது ஐயா. ஹாலேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹாலேலூயா. என் ஆண்டவரே மக்கு நன்றி, என் தேவனே மக்கு நன்றி, என் இயேசப்பா உங்களுக்கு கிடைத்திருக்கிற மகாபெரிய சிலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹாலேலூயா. குருவிகளும் பறவைகளும் பாடும் வானம் பாடிகளும் கவலையின்றி பாடிடுதே, சிறகடித்து பறந்துடுதே. நீர் இருக்க கலங்குவேனோம், நான் புலம்பி அழுவேனோம். கரம் பிடித்த கர்த்தருமை காலமெல்லாம் மறப்பேனோம். என் வாழ்வில் செய்த நன்மையை நினைத்து பார்க்கிறேன், உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன், நினைத்து பார்க்கிறேன், உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன். ஹாலேலூயா. எனக்கு கொடுத்த உறவுகளுக்காக நன்றி ஐயா, எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி ஐயா, எனக்கு கொடுத்த கணவனுக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு நீர் எனக்கு ஆண்டவரே அப்பா சுயாதீனம் கொடுத்திருக்கிறீர், விடுதலை கொடுத்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே மக்கு நன்றி ஐயா. ஹாலேலூயா. நன்றி அப்பா. உயிர் உள்ளவர் நன்றி ஐயா. ஹாலேலூயா. என் ஆண்டவரே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹாலேலூயா. ஓ ஹாலேலூயா. ராஜா ஆண்டவரே, தேவனே, இந்த ஊழியத்திலே ஆண்டவரே நினைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஐயா. உமக்காக ஆண்டவரே உயிர் மூச்சு வரே ஐயா என் வார்த்தைகளை கொடுக்க என கிருப தந்திருக்கிறீர். என் ஆவியானவர் என்னை உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறீர்களுக்காக நன்றி ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா. குருவிகளும் பறவைகளும் பாடும் வானம் பாடிகளும் கவலையின்றி பாடிடுதே, சிறகடித்து பறந்துடுதே. நீர் இருக்க கலங்குவேனோம், நான் புலம்பி அழுவேனோம். நீர் இருக்க கலங்குவேனோம், நான் புலம்பி அழுவேனோம். கரம் பிடித்த கர்த்தருமை காலமெல்லாம் மறப்பேனோம். என் வாழ்வில் செய்த நன்மையை நினைத்து பார்க்கிறேன், உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன். ஹாலேலூயா. ஹாலேலூயா. இந்த உலகத்திலே மனுஷர்களுடைய அன்பு பொய்க்கலாம், அன்புக்குரியவர்களே, தேவனுடைய அன்பு ஒரு நாளும் பொய்க்காதையா. ஹாலேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார். ஹாலேலூயா. ராஜா அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நமக்கு சமீபமாயிருக்கிறார். ஹாலேலூயா. அந்த தேவனுடைய ஜாதியாகிய நாங்கள் எங்களை போல் பெரிய ஜாதி இல்லையே ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அதிசயமானவரே, அதிசயமானவரே. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இயேசப்பா, இயேசப்பா, இயேசப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அதிசயமானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விடுதலை தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹாலேலூயா. ஆண்டவரே, இந்த 12 வருஷம் பெரும்பான்மையுள்ள ஸ்திரீ ஆண்டவரே தேவனே, நீர் சுகம் கொடுக்க வல்லமுள்ளவர்னு சொல்லி எண்ணி எண்ணி உம்முடைய வஸ்திரத்தை தொட்டாளையா. அதே போல உம்முடைய வஸ்திரத்தை தொட்டுகிறோம் ஐயா. ராஜா ஆண்டவரே, உரியாவின் காலத்திலே ஐயா, ஏசாயாவின் நாட்களிலே ஐயா, வஸ்திரத்தின் தொகலினால் ஆண்டவரே தேவனே அப்பா அந்த ஆலயம் நிரம்பி இருந்தது ஐயா. ஆண்டவரே, அந்த வஸ்திரத்தின் தொங்கல் எங்கள் வீடுகளிலே நிரம்பட்டும் ஐயா. ஆண்டவரே, அந்த வஸ்திரத்தின் தொங்கலே ஆண்டவரே விசுவாசத்தோடு தொடுகிறோம் ஐயா, தொடுகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா.
ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. எங்கள் பிள்ளைகளை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், எங்கள் குடும்பங்களை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவரே சொந்தங்கள் பந்தங்கள் அதை ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், எங்கள் சபையின் ஜனங்களை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. என் ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே நீர் கொடுத்த அக்கினியப்பா ராஜா, நீர் கொடுத்த நெருப்பு அப்பா, நீர் கொடுத்த தீ ஆண்டவரே அப்பா பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது ஐயா ராஜா. ஆண்டவரே முக சூத்திரம், ஆண்டவரே முக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே ஆத்துமாக்கள் தான் எங்களுக்கு நீர் கொடுக்கிற தீனி அப்பா ராஜா. என் தகப்பனே முக சூத்திரம், எங்கள் ஆவியானவரே எங்களை வழி நிறுத்துகிற முக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஆவியானவரே முக சூத்திரம், ஆவியானவரே சூத்திரம், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகின்ற ஆவியானவரே முக சூத்திரம். ஆண்டவராய தேவனே அப்பா, பிரேத குழிகளிலிருந்து ஆண்டவரே உங்களை நான் வெளியே கொண்டு வருவேன் சொன்ன ஆவியானவரே உமக்கு சூத்திரம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உங்களுடைய ஜனங்கள் இப்படியே இருக்க போறது இல்லையாப்பா, இப்படியே இருக்க போறது இல்லையா, அப்படியே இருக்க நீங்க விட மாட்டீங்கள ஐயா ராஜா. தகப்பனே உமக்கு சூத்திரம், ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி விடுகிற தேவன் ஐயா ராஜா. ஹாலேலூயா. உண்மை தேடுகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லையாப்பா ராஜா. உமக்கு சூத்திரம், நன்றி நன்றி நன்றி ஐயா. தீமை என்னை தொடராமல் அரணாக நின்றவரே, செட்டைகளின் மறைவினிலே துணை நின்று காத்தவரே. தீமை என்னை தொடராமல் அரணாக நின்றவரே, செட்டைகளின் மறைவினிலே துணை நின்று காத்தவரே. நான் உறங்கும் நேரத்திலே நீர் உறங்கவில்லை அப்பா, நான் தூங்கும் வேளையிலே நீர் தூங்கவில்லை அப்பா. நீரன் மேல் வைத்த அன்பினை நினைத்து பார்க்கிறேன், உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன், நினைத்து பார்க்கிறேன், உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன். எனக்காக சிலுவையிலே யாவையும் செய்து முடித்தீர், எனக்காக சிலுவையிலே யாவையும் செய்து முடித்தீர். நான் நினைத்து பார்ப்பதற்கு அதிகமாய் செய்தவரே, நான் நினைத்து பார்ப்பதற்கு அதிகமாய் செய்தவரே. ஓஹோ, நினைத்து பார்க்கிறேன், என் அன்பே நினைத்து பார்க்கிறேன். ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, நன்றி அப்பா ராஜா. ஹாலேலூயா. ஒரு சாட்சி என்னன்னு சொல்லி சொன்னால், நான் இந்த பரிசுத்தாவியானவரே என்னடா என்னுடைய அனுபவத்துல இந்த பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஹலேலூயா. இப்போ ரட்சிக்கப்பட்டேனோ, அந்த ரட்சிப்பு அந்த ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாகவே நான் ஆவியானவர் அபிஷேகித்திற அந்த அதனுடைய வெளிப்பாட்டை நான் அறிந்திருந்தேன். ஹலேலூயா. எத்தனை வருஷ காலமாக எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ காரியங்கள் எனக்கு இருந்திருக்கிறது. ஆனாலும் நான் ஆவியானவரில் சார்ந்து நிற்பது. போன வாரத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை பெந்தைக்கோஸ்தே நாளா, எனக்கே தெரியாது, நேற்றைய நாள் தான் தெரியும், அந்த அன்று பெந்தைக்கோஸ்தே நாள் என்று சொல்லி. ஹலேலூயா. ஆனால் நான் விடிய காலையிலே எழும்பி வருகின்ற வழியில ஆண்டவர் என்ன செய்தியை கொடு, என்னடா ரெண்டு மூன்று வாரங்களா சரியான பிசினா, எனக்கு கால் எடுத்து வைக்க முடியாத அளவத்துக்கு அவ்வளவு உடம்புல பயங்கர வலியும் சோர்வுமா இருந்தது. உடம்புல வேற பிரச்சனை இல்லை, இந்த வேலையின் அதிகமா. ஆனா விடிய காலையில வருகின்ற வழியிலே பாட்டு என் இருதயத்துல இருந்து வருகுது. ஹலேலூயா. நான் ஒரு அபிஷேக ஒலிவமரம்னு சொல்லி ஒரு பாட்டு, அந்த பாட்டை பாடிக்கொண்டு வருகின்ற வழியில யோசிச்சேன் பாருங்கள், இன்றைக்கு அபிஷேகத்தை பற்றி மெசேஜ் கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்து அபிஷேகத்துக்குரிய மெசேஜ் அது எடுக்கின்ற வழியில தடதடாண்டு வசனங்கள் வசனங்களாய் வந்தது. நான் போய் போன ஞாயிற்றுக்கிழமை மெசேஜை கொடுத்துட்டு வந்து இரவு அநேகமான ரேடியோ திறக்கிறேன், அநேகமான ஆட்கள் பரிசுத்தாவியானவரை குறித்து பேசுகிறார்கள். சங்கம மூலியத்துல கூட அது வந்து நான் நினைச்சேன், ஒரே மாதிரி ஆவியானவர் பேசுகிறார், எல்லோரும் பேசுகிறார்கள். அது பார்த்தால் பெந்தைக்கோஸ்தேனால் பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவர்களுக்கு இது ஒரு சாதாரணமா இருக்கலாம், ஆனா அதை எனக்கு வெளியேற பெற்றது. என் ஆண்டவர் பாருங்கள், நான் வேலை மிகுதினால் அதை நான் கவனிக்காவிட்டாலும் என் ஆவியானவர் அந்த வார்த்தையை குறித்து தன்னை குறித்து பேசு என்று சொல்லி அவரை குறித்து போன ஞாயிற்றுக்கிழமை அந்த அபிஷேக ஆராதனையை
அந்த மெசேஜையும் கொடுத்து அந்த அபிஷேக ஆராதனையை நடத்தினேன். ஹலே, ஜனங்கள் வந்து சொன்னார்கள், ஹலே லூயா, அபிஷேகம் தங்களை, அபிஷேகம் தங்களை நிற்க முடியவில்லை. அப்படியே பாருங்கள், இது ஒரு சின்ன காரியம். ஒருவேளை நாங்கள் யோசிக்கலாம், மரியாள் மேல ஆவியானவர் அங்கே அசவாடினார், தேவசுதன் வந்து பிறந்தான்னு சொல்லி. நாங்கள் சாதாரண மனுஷர்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் சாதாரண மனுஷி. ஹலே லூயா. ஆனபடி நாள் பாருங்கள், ஆண்டவருக்கு தெரியும். ஹலே லூயா, யார் யார் வாஞ்சியா இருக்கிறார்களோ, யார் யார் விருப்பப்பட்டிருக்கிறார்களோ, ஹலே லூயா, அந்த நேரத்து சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் கூட தேவனுடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். ஹலே லூயா. நேற்றைய நாள் தான் நான் கேள்விப்பட்டேன், போன ஞாயிற்றுக்கிழமை பெந்தைக்கோஸ்தே நாள், எல்லா உலகம் முழுவதும் கொண்டாடியது. ஆனா என் தேவன் அதை நினைக்கின்ற வேளையில என்னடா பிரச்சனை, என்னடா கஷ்டம், ஹலே லூயா, என்ன நிந்தனைகள், என்ன அவமானம், என்ன ஆண்டவருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிற, ஹலே, இதை விட வேற என்ன இந்த உலகத்துல வேணும், அப்படி ஒரு நினைப்பு தான் எனக்குள்ள வந்தது. ஹலே, என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், ஹலே லூ, இந்த ஊழியத்தில் எத்தனையோ நிந்தனைகள் அவமானங்கள் நான் அவமானப்பட்டிருக்கிறது, ஹலே லூயா. ஆனுடைய இதெல்லாம் தூசு, ஹலே, என்ன ஆவியானவர் என்னோடு கூட இருக்கின்ற வேளையில எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஹாலே லூயா, கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். ஹாலே லூயா, அந்த அவருடைய, அவர் என்ன நினைச்சிருக்கிறாருங்கிற அந்த நினைப்பே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கிறது. ஹாலே லூயா. எப்படி பாருங்கள், இந்த ஒருவரி ஒருவர் நேசிக்கின்ற வேளையிலே அவர்கள் இவரை நினைக்கிறார்கள், இவர்கள் அவரை நினைக்கிறார்கள் என்று சொல்லி உலகத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறார். என் ஆண்டவர், ஹாலே லூயா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிறேன் தேவன் என்ன நினைத்திருக்கிறார், ஹாலே லூயா, அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா, சூத்திரமையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஹாலேலூயா. அப்பா பிதாவே, முக்கு சூத்திரம் ஐயா, இரக்கத்தின் பிதாவே, நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா ராஜா. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டேம், கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டேம், உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையால், உம்முடைய பரிசுத்தமாம்

திருத்தியாக்கியே நேத்தம் நடத்தினீரே திருவா உமை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டீம் எனக்காக யுத்தம் செய்தீர் என்னை காத்திட எனக்காக யுத்தம் செய்தீர்

என்றும் என்னோடு கூட வந்தீரே திவா உமை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டீம் எனக்காக யுத்தம் செய்தீர் என்னை காத்திட என்றும் என்னோடு கூட வந்தீரே திவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டீம் தடுமாறும் வேளையிலே சித்தம் செய்திட பாதை காட்டினீரே என்றும் சோத்திரம் பாதை காட்டினீரே என்றும் சோத்திரம் தேவா உம்மையே நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டீம் இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையையும் இதுவரையும் நடத்தி வந்த

0: நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளின் வாக்கு தத்தத்தின்படி ஐயா ராஜா, ஆண்டவரே நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமா இருக்கிறார்கள் சொல்லி நம்முடைய வேத வசனம் நம்முடைய ஊழியக்காரன் மூலம் சொல்லப்படுகிறது அப்பா ராஜா. தகப்பனே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உங்களுடைய மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் சொல்லி ஆண்டவரே எபிரேயர் 10:35 சொல்லப்படுகிறது அப்பா ராஜா. ஆண்டவராய் கர்த்தாவே துதிக்கிறோம், நல்லவரப்பா, நீர் எப்பொழுதுமே நல்லவர் ஐயா ராஜா. ஆண்டவரே தாவீதுக்கு முன்பாக கோலியாத் நின்றான் ஐயா. தாவீது சிறுவனாகத்தான் இருந்தான், இளைஞனாகத்தான் இருந்தான். கோலியாத் அவ்வளவு பழதாங்கியோடு அவ்வளவு பலமுள்ளவனாயிருந்தான். ஆனாலும் கூட ஹாலேலூயா, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு முன்பாக கோலியாத் நிக்கவில்லையே. ஹாலேலூயா. ஆண்டவரே முகம் சூத்திரம் ஐயா சூத்திரம். அன்னாள் ஆண்டவரே சாதாரணமான ஒரு அவமானப்பட்ட பெண் தான், நிந்தனை அவமானமும் ஆண்டவரே மனக்கிலேசம் உள்ள ஒரு ஸ்திரீ தான். ஹாலேலூயா. பெண்ணினால் அவளை ஆண்டவரே தேவனே இந்த நேரம் அவளை நிந்தித்துக் கொண்டே இருந்தாள். ஆனாலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மலடிய பிள்ளத்தாட்சி ஆக்கி அவளை மகிமப்படுத்தினீர் ஐயா ராஜா. 1:3-4 ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் கொடுத்து அவளுடைய தலையை உயர்த்தினீரே ஐயா ராஜா. ஆண்டவரே அதே போல ராஜா, இரக்கத்தின் தெய்வமே, உண்மையை அண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா, உண்மையே பார்த்து நடக்கிறோமே. ஆவியானவரே, நாங்கள் வலது புறம் திரும்பும் போதும் இடது புறம் திரும்பும் போதும் எங்கள் ஆவியான இதுதான் வழி, இதுதான் வழி, இதுதான் வழி என்று சொல்லித்தாரும் ஐயா ராஜா. ஆண்டவரே முக சூத்திரம். எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா, எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா, திருச்சபையின் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா, இந்த குரூப்பிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. உம்முடைய அன்பு பற்றி பரவி ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் போல ஓடட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா, சங்கம ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே, டீம் மெம்பர்ஸ்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ராஜா. தகப்பனே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதியும் வழிடும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன் ஐயா. ஹாலேலூயா.
1: ஆமீன், ஆமீன். காலவேளையிலும் அருமையான சாட்சிகளோடு, பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு வழிநடத்தினீர்கள் கர்த்தர். தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆரம்ப நாட்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தோடு வழிநடத்துகிற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. குடும்ப காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள், போக்கில் வரத்திலும், அதே வழியில் சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. மென்மேலும் பல்கி பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே வேளையிலே இமானுவேலுக்கு நீங்கள் உங்களோட வீட்டிலேயே அந்த கார்டன்ல ஒரு பாத்தொண்டு கட்டி கொடுத்தீங்கன்னா, அவர் பள்ளிக்கூடங்கள்ல இருக்கு தானே, கிரவுண்ட் மாதிரி தானே உங்களோட வீடு, அந்த வீட்டிலேயே அவர் சுத்தி சுத்தி வரலாம். ஆமே கர்த்தருக்கு சூத்திரம்.
0: அவர் இப்ப வளர்ந்துட்டாரு.
1: ஒரு சாட்சி ஒன்று சொல்ல விரும்புகிறேன்.
0: சொல்லுங்க.
1: இரவு நேரத்திலே நான் 12 மணிக்கு வேலை முடித்து வீட்டுக்கு வந்து விட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தால் என்னுடைய ஒரு தொலைபேசியை விட்டுட்டு வந்துட்டேன். நான் எங்கே விட்டுட்டு வந்தேன் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. எங்களுடைய வேலையிலே 1000 பேர் இருக்கிறார்கள், 22 வாஷ்ரூம் இருக்கிறது. நான் ஒரு வாஷ்ரூம் இல்லை, அதை விட்டுட்டு வந்துட்டேனோ ஆஃபீஸில் விட்டுட்டு வந்துட்டேனோன்னு தெரியவில்லை. ஆனபடியால் திரும்பமாக நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் முதலாக வாஷ்ரூமில் பார்த்து அங்கே இருந்தது. கர்த்தருக்கு சோத்திரம். காலையில் வந்தால் காலையில் 1000 பேர் வேலை செய்யணும், யார் எடுப்பார் என்ன செய்வார் என்று தெரியாது. அதனுடைய நான் இரவு நேரத்தில் திரும்பமாக போய் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் ஞாபகப்படுத்தினார், வீட்டுக்கு வருகின்ற பொழுது ஞாபகப்படுத்தினால் நான் திரும்பி போகக்கூடிய இருந்தது. கர்த்தருக்கு சோத்திரம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோமா. நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். உங்களோட குரூப்பில் இருக்கிறவர்களையும் விடுபட்டு போனார்கள், அதனை வர முடியாதவர்களை நாங்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1.5 மணித்தியாலும் செய்கிறோம். அதுவரையும் அவர்களையும் ஜாயின் பண்ணி சொல்லுங்கம்மா. ஓகே,
0: நீங்கள் அந்த துளஞ்சி போனதை பற்றி சொல்லிக்க ஐயா. எனக்கு சின்னல எனக்கு ஆக ஆண்டவர்கள் பைத்தியம் தானே. இப்போ பிள்ளைகளுக்கு மகளுக்கு நான் நகை ஒன்றும் போடல. சின்னதுல நீங்க கவனிச்சிருப்பீங்க தெரியாது. ஆனா எந்த குடும்பம் அப்படி நகை நட்டு இல்லாம இருக்க மாட்டாது. நான் இதுக்க வந்து அப்படி அப்ப என்னுடைய சின்ன என்ன ஒரு மகளுக்கு ஒரு ஒரு தோடு மாதிரி ஒன்று போட்டிருந்தேன் ஐயா, ஒரு வளையம் போட்டிருந்தேன். அதை பார்த்தா டவரின் மோல்ல கொண்டு போய் அந்த போட்டு வரையில அந்த பார்க்கிங் லோட்ல அது விழுந்துட்டது. அது எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியுமோ தெரியல, எங்களோட அந்த ஜெயந்தி என்று சொல்லி ஒரு கேர்ள் இருந்தா ஞாபகம் இருக்கு. அவ எடுத்து கொண்டு வந்த என்னிட கொண்டு வந்த, நவமி அக்கா இது உங்களுடைய தோடுன்னு சொல்லி என் கையில தந்தா. அப்படியா ஆண்டவர் ஐயா, அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி ஒவ்வொரு பிரச்சனை, வேற பிரச்சனை இல்லாம இருக்காது. வேறீங்க கூப்பிட கூப்பிட கூப்பிட எல்லா பிசாசும் பறந்தோடும். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஐயா.
1: அதற்கு சோத்திரம். நாங்கள் திரும்ப நாளை நாளை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆமேன். வழிநடத்தினார். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளில் இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 26ஆம் தேதி, 5ஆம் மாதம், 26ஆம் தேதி, மே மாதம், 26ஆம் தேதி, வைகாசி மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். ஆமேன். இணைந்திருக்கிற ஒருவரையும் திரும்பமாக வாழ்த்துகிறோம். சங்கமம் .com ஊடாக, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே மறு ஒலிபரப்பு கேட்கப் போகின்ற ஃபேஸ்புக் ஊடாக, ட்விட்டருக்கு ஊடாக, யூடியூப் ஊடாக பார்க்கப் போகின்ற, கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். ஆமேன். அதே வேளையிலே நீதிமான்களோ சிங்கத்தைப் போலே தைரியமாயிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 28:1. ஆமேன். நீங்களும் நாங்களும் நீதிமான்களாக இருக்கிறோம். எங்களை சிங்கத்தைப் போல தைரியமாக இருக்க கர்த்தர் வழி நடத்துகிறார், பரிசுத்தாவியானவர் வழி நடத்துகிறார். நன்றிகளை பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 12, ஏசாயா 16, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து ரெண்டு தீமியத்தையும் 2வது அதிகாரம் என்று நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். விசேடமாக அனுப்பி கொடுங்கள், பலருக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இன்று நாளைய நாளுக்கானவற்றையும் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம், குரூப்பிலே போட்டிருக்கிறோம். அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதில் ஜீவம் என்னாவும் ஜீவ வார்த்தையும் கூட இன்றைய நாளில் காலையில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நேரம் காணாத வழியால் மீதியானவற்றை போடவில்லை. நாங்கள் அதை புரிம்பாக பதிவு செய்து அனுப்பி தருகிறோம். இந்த வேலை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கதிர்தாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையிலும் ஜெப வேலைக்குறாக கடந்து செல்வோம். அதிகால வேலையிலே சௌரி டோலி அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். பாஸ்டர் அன்டன் ராசனம் அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார். சவரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க இந்த வேளையில் இரவு நேரத்தில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். கத்தருடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறோம். ஜூமிலே யாராவது வந்தார்களானால் அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம், அவர்களை முனைப்போம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிசலோட்டமா கூட மைக்கி ஆன் பண்ணுங்க. ஆமேன்.
0: ஆமேன். ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசிய நான் குடும்பத்தையும் சந்ததியே தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகலரின் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் நேற்றைய நாளில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவருடைய அவர் ஆவியை பொழிந்தருளினார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் வரங்களை பொழிந்தருளினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ சில 2 நாள்லே அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசையிலே பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அது ஒரு வரம், பரிசுத்த ஆவியானவரினால் கொடுக்கப்படுகிற வரமாய் இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவரின் நிரப்பமாய் இருக்கிறது. இது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட போது இயேசுவானவர் வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானவர்களால் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றது இந்த விளைவின் காரணம் என்று சொல்லி நாங்க வேதத்திலிருந்து அறியக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அந்த வாக்கு தத்தம் என்னென்று சொன்னா அப்போஸ்தலர் 5:5 இருக்கிறது. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தை கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பிதாவின் வாக்கு தத்தத்தை கிறிஸ்துவினிடத்தில் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் மட்டுமே பெற முடியும் என்று சொல்லி நாங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது மட்டுமே இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற முடியும். அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் பரிசுத்தாவியானவரினால் எங்களுக்கு உண்டாகிறது. அது விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருத்தரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரங்களை பெறுவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் கிறிஸ்தவ ஞானஸ்தானம் இயேசுவின் நாமத்தோடும் பரிசுத்தாவியானவரின் வரத்தோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. ஆகவே பாவம் மன்னிக்கப்படும் போதுதான் தேவ கிருபை பெறுகிறது. கிருபையினாலே விசுவாசம் அங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் மனம் திரும்புதல் பாவியான மனிதனுக்கு கிடைப்பது முதலாவது மன்னிப்பு, பின்பு ரட்சிப்பு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதன் அடையாளம்தான் எங்கள் இயேசு நாமம். அதற்கு பிறகு அவருடைய ஆளுக அதிகார வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ 10:44 சொல்லப்படுகிறது, இந்த வார்த்தையை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாசியை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவியானவரின் வரம் புற ஜாதிகள் மேலும் பொழிந்தள்ளப்பட்டதை அங்கு பிரமித்தார்கள். அதாவது யூதர்கள் பார்த்து பிரமித்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா அவர்களுக்குத்தான் ரட்சிப்பு வந்தது. ஆனா இந்த இடத்திலே ஆவியானவர் ஊற்றப்படும் போது புறஜாதிகள் மேல் அந்த பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டதை இந்த யூதர்கள் கண்டு பிரமித்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யாருங்கள் அறியாத இடத்திலே அறியாத ஜனங்கள் மத்தியிலே பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அப்படித்தான் இன்றைக்கும் அறியாத மனுஷர் மத்தியிலே அறியாத நேரத்திலே பரிசுத்தாவியானவர் இறங்குவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யாவர் மேலும் இறங்கினார், அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை, புறஜாதி உள்ஜாதி அந்த என்று சொல்லி அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை. பாருங்கள், அவர்கள் பல வாசிய பேசினார்கள். கிட்டத்தட்ட அந்த இடத்திலே வரலாற்றின்படி 15 நாடுகள்ல இருந்து சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த இடத்தில் மொழிகளை பேசுவதை வைத்தே யூதர்கள் அங்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதை யூதர்கள் உணர்ந்தார்கள் என்று சொல்லி நடந்தார். பிரஜாதி ஜனங்களை இயேசுவானவர் நேசிக்கிறார் என்பதை இந்த வெளிப்படையான அடையாளம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அங்கு நிரப்பப்பட்டார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அங்கு வரங்களை பொழிந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா பரிசுத்தாவியானவர் எங்கள நிரப்ப இருக்குது என்று சொன்னால் வரங்கள் எங்களுக்குள்ளே கிரிய செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான காரியமாய் இருக்கிறது. ஆகவே வரங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிதாவின் வாக்கு தத்தம் இயேசுவானவரின் நிறைவேறினது போல தேவனுடைய பிள்ளைகள் யாவர் மேலும் கிறிஸ்துவின் சத்தியம் நிறைவேற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்று ஆராதனை செலுத்துகிறோம். கிருபீன்கள் சேராமீன்கள் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் தேவன் பரிசுத்தர், எங்கள் ஒவ்வொருவரை நீர் பரிசுத்தமாக்குற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்று நீர் பிதாவின் வாக்கு தத்தத்தை இயேசு கிறிஸ்து வானவருடைய கல்வாரி சிலுவையின் வெற்றி சிறந்ததினால் எங்களுக்கு 50வது நாள் அந்த வாக்கு தத்தத்தை தந்தீரே. இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள நீர் எல்லா மனிதர்களுக்கும் மெய்யான தேவன், நீரே ரட்சிக்கிற தேவன் என்பதை இந்த ஐந்து கண்ட மக்களும் உம்முடைய உம்மை விசுவாசித்து உம்முடைய

0: அவன் காலத்தில் எப்படி நடந்ததோ அது இந்த கடைசி காலத்தில் நடக்கும் என்று நீர் எல்லாம் அறிந்தவராக எங்களுக்கு வேதாகமத்தில் தந்திருக்கிறீர். உம்முடைய அத்தனை காரியங்களும் இந்த காலங்களில நடந்து கொண்டு வருகிறது. ஆண்டவரே, இந்த காலத்தில வாழுகிற அந்த மெய்யான தேவனை விட்டு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுள்ள நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரும் தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, உம்முடைய சாயலாக ரூபத்தின்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மீண்டும் உம்முடத்தில வர வேண்டும். நீர் படைக்கும் பொழுது உம்முடைய சாயலாக, தேவனுடைய சாயலாகவும், இயேசு கிறிஸ்துவுடைய சாயலாகவும் எங்களை படைத்தீரே. அந்த மனிதன் பாவத்துக்கூடாக, மதங்களுக்கூடாக, சாபத்துக்கூடாக அந்த நரகம் இழுத்துக் கொள்ளக்கூடாது, அந்த பிசாசு இழுத்துக் கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உண்மை அறிந்து உம்மிடத்துல உம்முடைய ஆத்மாக்கள், உம்முடைய ஆவி அந்த ஆத்மாக்கள் இந்த மாம்ச சிந்தையின்படி வாழ்ந்து மரித்து நரகத்துக்கு போவதல்ல உமது விருப்பம். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவரே, நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் எங்களை தெரிந்து கொண்டீரே. அற்பமான அப்பிரியோசனமான எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டீரே. கண்மலை மேல நிறுத்தினீரே, அந்த உளையான சேற்றிலிருந்து எங்களை தேர்ந்தெடுத்தீரே. அதே போல இந்த ரட்சிப்பை ஒவ்வொரு மக்களும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கத்தை காட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவிடத்தில் வருவது என்பது அவருடைய ஆவியை பெற்று கடினமான இருதயத்தை விட்டு சதையான இருதயமாக, நற்கிரியைகளை செய்கிற இருதயமாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றினது போல ஒவ்வொரு புதிய மக்களையும், பாவத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. உம்முடைய ரட்சிப்பை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத உம்முடைய ராஜ்யத்தில வாழுகிற வாழ்வு, ஆயிரம் வருடம் இந்த உலகத்தில வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வை இழந்து உகாதபடி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவங்களோடு கூட இருந்து உடைய வசனம் போகிற ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதலை காண, மக்கள் ரட்சிக்கப்பட இன்னும் கருத்தாக நாங்கள் இந்த ஊழியங்களை செய்து உம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க, இந்த இறுதி காலத்தை ஓட்டி முடிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடும் கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீர் இடப்படுவீராக, நீர் பேசுவீராக, அவருடைய இதயங்களை மாற்றுவீராக. இந்த இடைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதி, அவருடைய ஆத்மாவை பாதுகாக்கிற தேவ ஞானத்தை, புத்தியை, அறிவை கொடுத்து அவர்கள் உம்மை போல நாங்கள் ஒவ்வொருவரும் நற்கிரிகைகளை செய்ய எங்களை பழக்குவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக, கேட்கும் காதுகளை கொடுப்பீராக. 30, 60, 100 அவர்கள் பெற்று விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். தேவனுடைய வசனத்தை கேட்டு கேட்டு அவர்கள் விசுவாசத்தை கண்டுகளவும், விசுவாசத்தை அவர்கள் சேர்த்து கொண்டால் இந்த மலை எங்களுக்கு எதிராக இருக்கிற அத்தனை மலைகளும், துக்கம் என்ற மலை, கவலை என்ற மலை, பண குறை என்ற மலை, எல்லா மலைகளும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், கோலி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய அபண்டன்ஸ், உம்முடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஒவ்வொருவர் மக்கள் மேலும் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டதேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் மந்தையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன். நாங்க டாலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட். டாலி சிஸ்டர்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்,
1: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வரங்களினாலும் வல்லமைகளினாலும் அங்கு ஆளுகை தேவனுடைய ஆளுகையினாலும் எல்லா மக்களும் நிரப்பப்பட கத்ததாமே இந்த நாட்கள்ல உதவி செய்ய வேணும்னு சொல்லி

0: நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆமென் ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் யாவருக்கும் புதிதான கிருபையை கொடுத்து வழி நடத்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களோட சிலுவையை நாங்க பார்ப்பதற்கு ஆண்டவரே, உங்களோட இரத்தம் சிந்திய அந்த இரத்தத்தை அப்பா நாங்க நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்க எல்லா விதமான கசப்பும் எல்லா விதமான அப்பா தீமையான ஆவியாலும் இருந்தா எங்களை மன்னித்து ஆண்டவரே, உங்களோட சமூகத்துல வருவதற்கு முதலாக தேவடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒரு புதிதான பலனின் சத்துவத்தையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவருக்குள்ளையும் ஆண்டவரே நீங்க இலவசமாக கொடுத்த அந்த வரத்தை ஏனும் தானுமாக செய்யாமைக்கு ஆண்டவரே, உங்களுக்கென்று மனுஷருக்கன்று இல்லப்பா, உங்களுக்கென்று நாங்கள் ஊழியம் செய்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட அன்பினாலும் உங்களோட வரங்களினாலும் உங்களோட கிருபையினாலும் இந்த காலை நேரம் அப்பா இலங்கை தேசத்துல மட்டுமில்லை எல்லா தேசத்திலும் ஆண்டவரே மக்கள் உங்களை நாடி செல்வதற்கு ஆண்டவரே திருப்பாதம் நம்பி வந்தோம். அந்த பாதத்தை அப்பா நாங்க பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே, உங்களை உங்களோட அன்பில நிலைத்திருப்பதற்கு அதிகமாக உங்களோட வரங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மகிமை மாட்சிமை மறைந்தவரே, கொடுமை குருசை நாங்க தெரிந்து கொண்டோம் ஐயா. பாவலோகத்துல இருந்த எங்களை நீங்க தூக்கி எடுத்து ஆண்டவரே உங்களோட அன்பின் மூலமாக எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து எங்களுக்கு உங்களோட பாதையில் நடப்பதற்கு தந்த இந்த மகா கிருபை காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நேற்று மின்று மாறாதவர், இன்னும் ஆண்டவரே அப்பா நீங்க பிள்ளைகள் வாலிபர்கள் உங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய அன்பின் வரங்களை கொடுக்கும்படியாக தீர்க்கதரிசன வரங்களும் அப்பா ஆண்டவரே விஷன்ஸும் அப்பா உங்களுக்கு துதித்து பாடுவதற்காண்டவரே, நல்ல கீர்த்தனை புதிதான பாட்டுகளையும் கொடுத்தாண்டவரே, உங்களோட உன்னதத்தின் வரங்களினால யாவரை முடிசூட்டும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. உங்களோட அன்பு பெரிதாண்டவரே, உங்களோட அன்பு சகலத்தையும் சகிக்க கூடியதா இருக்கிறேன் அப்படியா. நன்றி அதிசயம் இது இயேசுவின் நாமம் அதினும் இன்பம் அன்பரின் தியானம் ஆண்டவரே, அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட உங்களை பற்றி நாங்கள் உங்களோட முள்முடியில் அப்பா நாங்கள் அதை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, கால்கள் கரங்கள் ஆணிகள் பாயும் பொழுது ஆண்டவரே, அந்த குருதியை அந்த அந்த அந்த போ பண்ண அந்த அந்த குத்துகளை நாங்கள் நினைக்கும் பொழுது அந்த அந்த ரத்தம் எப்படி அவர் உடம்பிலிருந்து வழிந்ததோ அதுபடி ஆண்டவரே எங்கள் பாவங்களை அந்த இரத்தத்தின் மூலம் கழுவினீங்க அப்பா. நாங்கள் மனுஷருக்கு குறை குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே, நாங்கள் தெரிந்தும் தெரியாம செய்யறதுல மன்னித்து அப்பா உங்களோட முகத்தை பார்த்து முகத்தை பார்த்து செல்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவ புதிதான அன்பையும் கிருபையும் கொடுங்க ஆண்டவரே. நீங்க அன்பில இரக்கத்திலையும் தயவிலையும் நிறைந்தவர் இருக்கிறபடியா நன்றி நன்றி ஆண்டவரே அப்பா. நீங்க அதிசயமானவர் ஆண்டவரே, ஆலோசனை கத்தர் வல்லமை உள்ள தேவா, வரங்களில் மன்னவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நாங்க இன்னும் யாவரும் ஒவ்வொரு உங்களை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் உங்களை உறுதியா பற்றிக் கொள்வதற்காண்டவனே பூரண சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிற. பிசாசான கிச்சிக்கிற சிங்கம் போல சிறு சிறு குற்றங்களை எடுத்து ஆண்டவர் சிறு சிறு தப்புகளை எடுத்து ஒரு பெரிதாக்கி சபையை உடைக்க வர எல்லா பொழிந்தரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கால நேரம் அப்ப பாஸ்டர் நியோமி லோகன் ஆண்டவரே வந்து எங்களுக்கு உங்களோட வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்து துதிகளை செலுத்தும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கும் ஒரு புதிதான பலன் வந்து அப்பா புதிதான அன்பில் எங்களை அலங்கரிக்கிறதுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி அப்பா. சங்கமம் வானொலி நீங்க திறந்து கொடுத்த அந்த வாசல்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நித்திய வெளிச்சம் சங்கமம், விடுதலின் வெளிச்சம், வார்த்தையின் வெளிச்சம் எல்லாற்றிலும் நீங்க உங்களோட சமூகம் உங்களோட பிரச்சனை எங்களுக்கு முன்பாக போய் நீங்க நடத்துங்க அப்பா. உங்களோட கரம் ஒருபோதும் குறுகி போனது இல்ல அப்பா. எங்களுக்கு அப்பா எங்கள் தப்புகளை மன்னித்து நாங்க இன்னும் உங்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுக்குள்ள நாங்க மறைந்து இருப்பதற்கு யாவரையும் ஆசீர்வதிங்க. சிஸ்டர் ஜெனட்ருக்கு அவனி வருகிற அவட பிள்ளைகளுக்கு அவனி ஆண்டவர் வருகிற அவங்க செய்யற ஊழியங்களுக்கு கூட இருந்து அவங்களையும் ஆசீர்வதிங்க. வேற புற சிஸ்டர் பிரதர் சிங் ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை உங்களோட வரங்களினால நிரப்புங்க, உங்களோட பிரச்சனத்தினால நினப்பு இருக்கிறாங்க. அப்பா நாங்க உங்களை அறிந்து மறியாம இருந்த குற்றம் குறைகளை மன்னித்து ஆண்டவரே இன்னும் அதிகமா உங்களுக்குள்ள மறைந்து உங்களோட அபிஷேகத்தை, புதிதான அபிஷேகத்தை யாருக்கும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய அபிஷேகத்தை அறிந்து இருக்கிறவர்கள் அப்பா வழி தப்பி போகாத வண்ணமாக எல்லா விதமான ஆவியை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன். அப்பா இந்த காலை நேரம் உங்க புதிதான கிருபையினால முடிசூட்டி யாருங்க கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். வரங்களால வரங்களினால நிரப்பும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், காட் பிளஸ் யூ.
0: ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் சிஸ்டர், சிஸ்டர் ஒரு 20 மினிட்ஸ் விட்டு கால் பண்ணுங்க, லாஸ்ட்ல கொடுங்க. கொஞ்சம் இப்பதான் வந்தோம். நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த தேசங்களுக்காக தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவனுடைய முகம் ஒவ்வொரு முகத்திலையும் பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய வல்லமைக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா கிருபையின் தேவனே, மக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே, இந்த நாளிலும் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்திலே கத்தாவே. அப்பா தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு தேசங்களையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா தேசத்தின் தலைவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களும் உடைய ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை இப்ப எங்களிலே கர்த்தாவை உண்மை காணத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உலகத்திலே இருக்கிற எல்லா ஜனங்களையும் தேவன் நீங்க இப்போ பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் உண்மை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்களோ கர்த்தாவை அவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே இருக்க எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். தேசங்களுக்கு நல்ல கால நிலைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கால நிலை மாற்றத்தினாலே கர்த்தாவே அநேக வைரஸ் நோய்கள் பரவிக்கொண்டிருக்கிறது கர்த்தாவே. வயோதிபர்கள், சிறு குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க தகப்பனே. தேசங்களுக்கு நல்ல கால நிலைகளை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தம் காரணமாக கர்த்தாவே. அப்பா விலைவாசிகள் அதிகரித்திருக்கிறது கர்த்தாவே. ஒவ்வொரு தேசங்களிலும் கர்த்தாவே பொருளாதார காரியங்களை தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே கர்த்தாவே. அப்பா விலைவாசிகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே இருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு சபைகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய சபைகளிலே கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஊழியக்கார பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஊழியக்கார பிள்ளைகள் உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்ய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வருகையிலே யாரும் கைவிடாத படிக்க கர்த்தாவே உம்முடைய வருகையிலே செல்லத்தக்கதான கிருபையை ஒவ்வொருவருக்கும் தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. உலையான சேற்றிலே விழுந்து கிடந்த எங்களை தேவன் தூக்கி நிறுத்தியிருக்கிறது போல கர்த்தாவே. அப்பா அந்த பாவ சேற்றிலே விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தேவன் நீங்க தூக்கி நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையின்படி அவர்கள் வளர தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா என்னென்ன கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ கத்தாவே, எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீங்க மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே நல்ல சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இனங்களுக்கு இடையே கத்தாவே அப்பா, இன மத பேதமின்றி கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் கத்தாவே அநேக இனங்கள் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு இடையிலே கத்தாவே எந்த விரோதங்களும் இல்லாத படிக்க கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உடைய தேவ அன்பு அவர்கள் நிலைத்திருக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு இனங்களுக்கு இடையே நல்ல சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே இருக்கிற கத்தாவே எல்லா பொல்லாத கட்டுகளையும் தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விக்கிற தோப்புகளை தேவன் அழித்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு தேசங்களிலும் கத்தாவே அப்பா எழுப்புதல் உண்டாக தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக வாலிப பிள்ளைகளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வாரீங்க ஆண்டவரே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒரு வீட்டுக்கு ஒரு வாலிப பிள்ளைகள் கத்தாவே அப்பா ஊழியக்காரராய் மிஷனரிகளாய் எழும்ப தேவன் நீங்க உதவி செய்யும்படியாச்சு வீக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசம் எங்கிலும் இருக்கிறதான ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா யுத்தங்களை ஓய பண்ணுங்க, பேச்சு வார்த்தையிலே கத்தாவை நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. உம்மால் கூடாத காரியங்கள் எதுவுமே இல்லை ஆண்டவரே, எல்லாம் உம்மால் கூடும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரையும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதிலே பணி செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் சந்தி படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்துக்கு எதிராக அப்பா எதுவும் விளம்பாத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஊடகமானது அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல தேவன் உதவி செய்ய தகப்பனே. இதன் மூலமாய் அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதை நடத்துகிற சகோதரன் சகோதரிகளை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மட்டுமாய் நடத்தினே பினேசரே கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
0: நாங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்களோடு கூட இருந்து சகலத்துல நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். உங்கள் எல்லோரோடும் கூட தேவன் நிறைப்பாரா.
0: ஆமேன். நாங்கள் சிஸ்லி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லோ சிஸ்லி அம்மா.
3: பிரைஸ் லோ.
0: ஒவ்வொரு மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த அக்கிரம சிந்தை அங்கு ஆண்டவரால மாற்றப்பட கத்தர் உதவி செய்யணும். ஏனென்றால் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தோமானால் ஆண்டவர் செவி கொடார் என்று எழுதி இருக்கிறது. இன்றைக்கு அநேக நாடுகள் தேசங்கள் மக்களுக்குள்ளே அக்கிரம சிந்தை அங்கு பெருகி கொண்டிருக்கிறது. இதன் மத்தியில தேவனுடைய வல்லம இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி
4: நடத்துங்க. நல்ல பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே இலக்கத்தின் ஐஸ்வர்யங்களே இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே அப்பாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா பிதாவே. ஒவ்வொரு வீட்டுக்கும் நீரே ஒரு ஆதரவும் உதவியுமாயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே ஒருவருக்குள்ள பொறாண்மையும் எந்த நேரமும் ஒவ்வொருவரை பிடித்து விழுங்குறது மாதிரியே ஒவ்வொருவரே பொறாண்மை தான் கொண்டிருக்கிறார். அப்பா தகப்பனே, இந்த புறாண்மத்தனங்கள் எல்லாவற்றையும் மறந்து அப்பா சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அவர்களுக்கு கொடும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த யுத்தங்கள் என்னத்திற்காக கோபதாபங்கள்? அப்பா இந்த காசுகளை அநியாயமா அளிக்கிறார்களே தகப்பனே. ஆவியானவரே, ஆவியானவரே இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற தன்மை அவர்களுக்கு கொடும் தகப்பனே. அப்பா பிதாவே, ஒருவருக்கொருவர் புறாண்மை இல்லாமல் சந்தோஷமாம் ஒற்றுமையாம் இருக்க செய்தன் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ஹாஸ்பிட்டல் வழியே இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமே கூடும் தகப்பனே. அப்பா காசு வசதி இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வல்லமே கூடும் தகப்பனே. அப்பா அந்த புறாண்மை தனங்களை நிப்பாட்டும் தகப்பனே. ஆவியானவரே, ஒருவருக்கொருவர் கொடுத்து ஒற்றுமையாகவும் சந்தோஷமும் வாழ வல்லமே கூடும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த குடும்பங்களிலே ஒற்றுமையும் சந்தோஷம் பெருகப்படும் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை நோக்கி இந்த நேரமும் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. ஒற்றுமையை தாரும் சந்தோஷத்தை தாரும் தகப்பனே. அப்பா இந்த பிள்ளைகளுக்கும் ஒருவருக்கொருவர் பொறாண்மைத்தனம் இல்லாம ஒற்றுமையும் சந்தோஷத்தை கொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த கண் பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா இந்த இளம் பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களும் ஒருவருக்கொரு ஒரு ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ வழி செய்தலும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் ஜபித்த சுபம் ஒன்றும் வீண் போவதில்லையப்பா. அப்பா நீர் கொடுகொன்று எல்லோரும் ஜபிக்க வல்லமே கொடும் தகப்பனே. எந்த இடம் போனாலும் ஜேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற மாதிரி எல்லோரும் ஜபிக்க வல்லமே கொடும் தகப்பனே. இயேசுவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அப்பாவிதாவே, அவர்கள் மேல் இரக்கம் காட்டும் தகப்பனே. முத அக்கினியையும் அபிஷேகத்தையும் அவர்கள் மேல் பொழிந்தரலும் தகப்பனே. அப்பாவிதாவே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, அவர்கள் மேலே உமது ஆவியை போட்டு அவர்களை மேலே உற்சாகப்படுத்தும் உறுதிப்படுத்தும். எங்கு சென்றாலும் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க அவர்கள் மேல் வல்லமையை பொழிகிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி. அன்பான தகப்பனே, இந்த பிள்ளைகள் மேல் பாதபட்சம் இல்லாமல் எல்லோரையும் பாதுகாக்க வல்லமையை கொடுத்த தகப்பனே. ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் கொடுத்த தகப்பன். அன்பான தகப்பனே, வருங்காலத்தில் எல்லோரும் நாங்கள் ஒரே பிள்ளைகள், ஒரே வீட்டில் பிள்ளைகள் போல நாங்கள் நடக்க வேணும் என்று எல்லோரும் நடக்கவும் வழி நடத்த உண்மை இறந்து மன்றாடுகிறேன் தகப்பன். அப்பா தகப்பனே, இந்த சிங்கம வானொலியை ஆசிர்வதியின் தகப்பன். அப்பா தகப்பனே, இந்த சிங்கம வானொலியை ஆசிர்வதியின் தகப்பனே. இந்த சிங்கம வானொலியில ஜபிக்கிற அத்தனை பேரையும் ஆசிர்வதியின் தகப்பன். அப்பா அவர்களுக்கு நல்ல சக்தியை கொடுத்த தகப்பனே, தைரியத்தை கொடுத்த தகப்பனே. அப்பா நீ செய்ய வல்லவராயிருக்கிறீரப்பா. அப்பா பிதாவே, தோத்தடிக்கிறேன் தகப்பனே, உம்மை வணங்குகிறேன் தகப்பனே. அப்பா அந்த லேசியண்ணா குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவரை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அவரை பிலப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த பிள்ளைகள் இருவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி அவர்களுக்கு என்னென்ன தேடுவையோ அவற்றை பெற்றுக் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்தின் வல்லமையின் நாமத்தின் ஆதரிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். அங்க ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா, ஆரோக்கிய பலன் சுகம் தந்து உங்களை எல்லாம் பற்றியும் கேட்டு வழி நடத்துவாராக. ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். சிசுரங்களுக்காகவும் நீங்களும் ஜபியுங்கோ, வல்லம் எத்தரவோடு நான் நடந்து செய்ய.
0: ஆமேன், ஆமேன். தருவார், தருவார். விசுவாசியுங்கள்
4: இருக்கிறார், எங்களுக்கு விலப்படுத்தி கொண்டுதான்.
0: ஆமேன், ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ,
5: பிரைஸ் லார்ட் அக்கா,
0: பிரைஸ் லார்ட். நீங்க பூமியின் எல்லி எல்லாம் தேவனுக்கு பயந்திருக்க நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். பூமியின் எல்லி எல்லாம் தேவனுக்கு பயந்திருந்தால் பூமி தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே பூமியின் எல்லி எங்கிலும் தேவனுக்கு பயந்திருக்க நீங்கள் ஜபம் பண்ணுங்கள்.
5: ஆமாண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, கத்தாவே இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை மட்டுமாக வழி நடக்கிற ஐயா, இனிமேலும் எங்களை நீங்கள் வழி நடத்தி பாதுகாத்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கூடான கோடி நன்றி ஆண்டவரே. ஜீவனை தந்தி எங்களை, ஜீவனை காத்தீங்களை, ஜீவனோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறீங்களையா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நிமிடம் வரை ஆண்டவரே எங்களை எந்த சேதமும் இல்லாதபடி பாதுகாத்து நடத்துகிறீங்களையா உமக்கு நன்றி ஆண்டவரே, கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. தேவனே கத்தாவே, இந்த சங்கமமானொலியின் ஊடாக தகப்பனே எங்களை தேர்ந்தெடுத்து மற்ற மனிதர்களுக்காக, மற்ற ஜனங்களுக்காக எங்களை ஜெபிக்க வைத்திருக்கிறீங்கள், ஜெபிக்க கூட்டி வந்திருக்கிறீங்களையா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கத்தாவே தகப்பனே, அப்பா இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவரே கத்தாவே, ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களின் ஊடாக அப்பா இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவர். தேவனே எங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் எட்டட்டும் ஆண்டவர். தகப்பனே எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் சகலவற்றை நீங்கள் உருவிசை மன்னித்து ஆண்டவர். தகப்பனே எங்களின் பாவங்களை எல்லாவற்றையும் ஆழ்கடலில் போட்டுவிட்டேன் என்றவரே, கர்த்தாவே ஆவியானவரே எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து மன்னித்தேன் தகப்பன். எங்களை உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ராஜ்யத்தில் எங்களுக்கும் ஒரு இடத்தை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனே எங்களுக்கு சமாதானத்தை தந்து ஆண்டவர் இந்த நாட்களிலும் ஆண்டவரே கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். அப்பா எங்களுடைய ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி என் தகப்பனே, எங்கள் ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவர் எங்கள் ஜெபங்களின் ஊடாக தகப்பனே, அப்பா ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்படும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவர். தேவனே அப்பா அறியாத மக்கள் ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அறியாமல் கை கொள்ளாமல் இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவர். தேவனே கர்த்தாவே இவர்களுக்குள்ள ஒரு ஞானம் எழும்பட்டும் ஆண்டவர். தகப்பனே அவர்களுக்கு ஆண்டவரே சுவிசேஷம் சொல்வதற்கான அப்பா மனித தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே ஆவி அப்பா இந்த நாட்கள் அப்பா கத்தாவே ஆவியானவரே இந்த ஜெபங்களை நூடாக தகப்பனே ஒவ்வொரு மனிதர்களும் சீக்கப்படட்டும், உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொருவரும் ஆண்டவரை நடத்தட்டும், நடத்தப்படட்டும் ஆண்டவர். தேவனே கத்தாவே உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் எங்கு எப்படியோ வாழ்ந்து கொண்டு போவார்கள் ஆண்டவர். தகப்பனே உம்முடைய கிருபை எப்போதும் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர், எங்களோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே நாங்களும் அறியாமல் நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஒரு விசை மன்னித்து தகப்பனே நாங்களும் ஞானத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளை நடக்காண்டவர். தேவனே எங்களோடும் கூட இருந்து எங்களோடும் இடைப்படுங்காண்டவர். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உமது கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவர். உமக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் நாங்கள் செய்யாதபடி அப்பா உமக்கு பிரியமான காரியத்தை செய்யும்படியான கிருபை எங்களுக்கு தாங்காண்டவர். தேவனே உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. கத்தாவே ஆவியானவர் பூமியில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர், அப்பா எல்லையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆண்டவர் உமக்கு பயப்படும் பயப்படுதலை கொடுங்காண்டவர். அப்பா உமக்கு பயமில்லாத காரியங்களை அப்பா செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சியுங்காண்டவர், ரட்சியுங்காண்டவர், ஞானத்தை கொடுங்காண்டவர், சமாதானத்தை கொடுங்காண்டவர். இப்படியான அப்பா பாவ வழிகள் செல்லாதபடி அப்பா சத்ருவானன் பிடியில் அகப்பட்டு தத்தளித்து போகாதபடி தான் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவர். தேவனே உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. நீங்களே ஒவ்வொருவரையும் நீங்களே வழி நடத்தி காத்து கொள்ளுங்காண்டவர். அப்பா உமக்கு பயப்படுகிற பயப்படுதலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்காண்டவர். அப்பா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிட, உம்மை ஆராதிக்க, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாட ஆண்டவரே தகப்பனே அவர்களோடு கூட இருங்காண்டவர். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கூட இருங்காண்டவர். ஜபிக்க துதிக்க வழியை வகுத்து கொடுங்காண்டவர். தேவனே கத்தாவே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அதிசயங்களை செய்கிறவரே அற்புதங்களை உண்டு பண்ணுகிறவரே, ஐயா உமக்கு நன்றியாண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் உமக்கு பயப்படுதலை கொடுத்து பரிசுத்த உங்கள் பரலோக தகப்பன் என்று கூவி ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை சொல்லுகிற ஒவ்வொரு மக்களாக அப்பா நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொரு வாலிப பிள்ளை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் இருதயங்களில் ஆண்டவரே அன்பை ஊற்றுங்காண்டவரே. அப்பா கர்த்தாவை பயப்படுகிற பயப்படுதலை கொட்டுங்காண்டவரே. உமக்கு பயப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாக மாறி தகப்பனே கர்த்தாவே உமது அன்பின் பிள்ளைகளாக நடக்கும்படி என் தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு முடைப்படுங்காண்டவரே. இனி வருங்காலங்களில் என் தகப்பனே இந்த பிள்ளைகள் தான் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. சத்ருவானவர் இந்த பிள்ளைகளை வீழ்த்தி ஆண்டவரே, பூமியில் உள்ள எந்த ஒரு மனிதர்களும் உம்மை நாடாதபடி ஆண்டவரே சதி திட்டம் போடுகிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இப்படியான காரியங்கள் நடக்காதபடி அப்பா சத்ருவானவன் வெட்கப்பட்டு போகும்படியாக தகப்பனே நீங்கள் அற்புதத்தை அதிசயத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் கூட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய அதிசயம் உம்முடைய அற்புதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே அவர்கள் அப்பா உம்மை நோக்கி கூப்பி உம்மை நோக்கி ஆராதிக்க உமக்கு புதுப்பாட்டை பாட ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கர உம்முடைய திருக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே கூட இருந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவர்களிலும் தகப்பனே கல்யாணவர் அப்பா இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் கூட்டி வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க வைத்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை நடத்துகிற இந்த சகோதரனோடும் கூட இருங்காண்டவரே. இந்த சகோதரனை நீங்கள் பாதுகாத்து எந்த தீங்கும் இந்த குடும்பத்தை நெருங்காதபடி காத்து கொள்ளுங்காண்டவரே. பிள்ளைகளோடும் கூட இருந்து போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் செய்கிற காரியங்கள் செய்கிற ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அந்த குடும்பத்தை தாங்கட்டும் ராஜா. நன்றியாண்டவரே. தேவர்களையிலும் கர்த்தாவே அப்பா இந்த சகோதரியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சகோதரியோடு கூட இருங்காண்டவரே. இரு பிள்ளைகள் கணவரோடும் கூட இருங்காண்டவரே. செய்கிற கூலியங்கள் ஒவ்வொன்றை நீங்கள் காத்து நடத்துங்காண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே உம்முடைய திருக்கரம் அந்த குடும்பத்தை தாங்கி நடக்கட்டும் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இது ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே. வர முடியாத ஒவ்வொருவரை நீங்கள் திரும்ப இந்த இடத்திலே கூட்டி அப்பா திரும்பவுமாக மற்றவர்களுக்காக பரிந்து ஜெபிக்க ஆண்டவரே. நீங்கள் வரவழைக்க போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எங்களை நீங்கள் அறிந்திருக்கிற ஆண்டவரே. என்னென்ன காரியங்கள் என்னென்ன தேவைகள் என்று நீங்கள் அறிந்த தகப்பனே கர்த்தாவே அப்பா இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரின் தேவைகளை நீங்கள் அறிந்து நீங்கள் சுகப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்காண்டவரே. ஒவ்வொரு வீட்டு பாலிப பிள்ளைகள் உம்முடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்களோடும் கூட இருந்து அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாதபடி என் தகப்பனே இந்த பிள்ளைகள் அப்பா சிதறுண்டு போகாதபடி தகப்பனே அப்பா உமக்கு பயப்படுகிற பயப்படுதலை கொடுத்து தகப்பனே. எல்லாவற்றிலும் கூட இருந்து அப்பா போக்கிலும் வரத்திலும் அப்பா சத்ருவானவன் பிடியிலிருந்து இந்த பிள்ளைகளை மீட்டு பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலானவரே துதிகன மகுமைக்கு பாத்திரரையா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா நேற்று மீண்டும் இன்றும் மாறாதவரே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதிகன மகுமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். நம்ம ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் நிர்மலா மரிய அவர்கள் நீங்கள் ஜெபம் பண்ண முடியுமா சிஸ்டர் சொல்லுங்க. ஓகே நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் தேசத்திலே அங்கு இனவாதங்கள் திரும்பவும் எழும்பாதபடி கர்த்தர் தாமே அந்த இனங்களை காக்க வேணும். உதற்கொத்த பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்படாத வகையில் எல்லாருக்குள்ளேயும் எழும்புகிற எல்லா சொத்துருக்களையும் கடிந்து போட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: ஹாலேலூயா, ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதித்து கர்த்தர் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேலையில கூட இலங்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இலங்கைக்காக ஆண்டவரே உமது பாதப்படியிலே வருகிறோம். அந்த தேசத்திற்கு நீ சமாதானத்தை கட்டளிடுவீராக. அங்க காணப்படுகிறதான எல்லா நிர்விசாரங்கள் எல்லாம் உமக்கு வேண்டாத காரியங்கள் எல்லாம் விலகி போகும்படியாகவும் அந்த தேசத்தை தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசங்களிலே இந்த நாள்ல கூட அதிகமான மழையா இருக்கிறபடினாலே கர்த்தாவே நீர் அந்த தேசத்திற்கு மிதமான மழை எங்கு வேணுமோ அந்த இடத்துல கொடுத்து எதுவும் அழிந்து போகாதபடி ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இலங்கையிலே இந்த மக்கள் மத்தியிலே எந்த இன கலவரங்கள் வராதபடிக்கு ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அவர்கள் நேசிக்காத வண்ணமாக கிரியை செய்கிறதான எல்லா பொல்லாத பிரிவினையின் ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறபடினாலே அப்பா இந்த வேலையிலே இலங்கை மக்கள் மத்தியிலே நீர் பெரிய ஒரு தெய்வீக சமாதானத்தை நீர் கட்டளிடும்படியா ஜெபிக்கணும் அப்பா. அந்த மக்கள் எல்லாரும் உண்மையான தேவன் உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு சமாதானத்தின் தேவன் தாமே சமாதானத்தோடு இவர்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இவர்களுக்குள்ளே காணப்படுகிறதான ஒவ்வொரு பிரிவினையின் ஆவி, சண்டையின் ஆவி, போராமையின் ஆவி, இவைகள் எல்லாவற்றையும் விலக்கி போட்டு அப்ப அந்த ஜனங்களை எல்லாம் காக்கும்படியா உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா சண்டைகளையும் நீர் விலக்கி போடுங்க. சத்ரு கொண்டு வருகிறதான பொல்லாத சமாதானத்தை கெடுக்கிறதான பொல்லாத ஆவிகள் எல்லாம் கட்டப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் இந்த இலங்கை மேலே இரக்கம் பாராட்டுங்க. இது மூலியமாய் ஒரு மனதின் ஆவி அந்த தேசத்தின் மேலே நீங்க ஊற்றுங்க. சகோதர சிநேகிதம் அந்த இடத்துல காணப்படட்டும். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. அது ஆரோனின் தாடியிலே வழிகிறதான எர்மோன் தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது என்ற எல்லா வார்த்தைகள் உண்டப்பா. அப்படியாக அந்த வார்த்தைகளின்படி, விசுவாசம் உள்ள வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகளின்படி அந்த இலங்கையிலே தேவன் வாழ்கிறதான மக்களை எல்லோர் மேலும் அந்த வார்த்தைகள் கடந்து செல்லும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்தமான ஒரு திரு ரத்தத்தை இலங்கை மேல தெளிக்கிறோம். அங்க காணப்படுகிறதான எல்லாவற்றையும், எல்லா பொல்லாப்புகளையும் தேவன் தாமே விலக்கி போட்டு சமாதானத்தின் தேவன், சமாதானத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சிக்கப்பட்டு பின்மாறி போன மக்கள் கூட ஆண்டவரே முது சமூகத்துக்கு திரும்பி கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். அநேகர் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி கூட அவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வேலையிலே தேவனுடைய கர் அந்த மக்களோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. பொறாமை, பொச்சரிப்பு எல்லாவற்றையும் விலக்கி போட்டு தெய்வீக சமாதானத்தினாலே இலங்கை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதன் நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், சொந்த பந்தங்கள், மருமக்கள் யாவருமா ஆண்டவராகிய தேவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கூட யேசுராஜா இணைந்து பணிபுரிகிற எல்லா தேவ ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அப்பா பேர் பெறா சொல்லி இந்த கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அல்ல அனைவரையுமாய் ஆசீர்வதிப்பீராக. மற்றபடியாய் கூட இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன், மகனையும் மகளையும் தேவரே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உமது ஊழிய பாதையிலே இவர்களை இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அதே வேளையிலே சப்பா ஜெபித்த எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நல்ல ஜபாவி விண்ணப்பத்தினாவி வேண்டுதலின் ஆவியினாலே இவர்களை நிரப்பும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இனி ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற யாவரையுமா கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அவர்களையும் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி சகோதரி, எமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா காரியத்தையும் எமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தெய்வம் தாமே எங்கள் மத்தியிலே எல்லோரு இருதயங்களிலும் சமாதானம் உண்டா இருக்கும்படியா ஜபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்த ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர் கத்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலே நன்மைக்கு எதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
6: உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இல்ல சிஸ்டர், பயங்கரமான மழை அவர் எங்க மாட்டின்னு இருக்கிறாரு தெரியல, இப்ப வருவாருன்னு. நீங்க தொடர்ந்து வேற கொடுங்க.
0: அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். நாள்
7: பிரைஸ்
0: தி லார்ட். நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் இந்த யூத்த தேசங்களுக்காகவும் அந்த தேசத்திலே தலைவர்களுக்காக நல்லொரு முடிவுகளை எடுக்க நல்லொரு பேச்சுவார்த்தைகள் முடிய கர்த்தர் உதவி செய்ய வேணும், சமாதானாவை ஆட்கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்துங்க.
7: அன்பும் கிருபை என்ற பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். இஸ்ரேல் தேசத்தை பொறுப்படுங்க அப்பா, ஈரான் தேசத்தை பொறுப்படுங்க, அமெரிக்கா தேசத்தை பொறுப்படுங்கள் அப்பா. தேவனே, அங்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பாக்குறீங்களப்பா. தேவனே, இந்த பேச்சுவார்த்தையிலே தேவனே பிதா, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்களப்பா பிதாவி. திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே, இந்த தேசங்களை விட்டு தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, இந்த தேச தலைவர்கள் அதிகாரிகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, புதிய ஆவிய கொடுங்க. தேவனே, இவள் இந்த கிரிகை சேர எல்லா மாம்ச கிரிகைகள், பிசாசின் கிரிகைகள், உலக கிரிகைகள் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவி. தேவனே அப்பா, நீங்க சொல்றீங்களப்பா யுத்த தளபாடங்களை விட ஞானமே முக்கியம் என்றப்பா பிதாவி. அந்த ஞானத்தினால இவ்வளவு என்றப்பங்க அப்பா பிதாவி. ஆயுதத்தை நம்பி இருக்காதபடி தேவனே, உம்முடைய ஞானத்தினாலே ஒவ்வொரு தலைவர்களையும் அதிகாரிகளையும் நிரப்புங்க அப்பா பிதாவி. சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தினாலே இவளை இருதயங்கள் சிந்திகளை நிரப்புங்க அப்பா பிதாவி. எல்லா பிரிவினையின் ஆவியல் தேவனே, வஞ்சிக்கிற ஆவியல், பொய்யின் ஆவியல் தேவனே, தந்திரத்தின் ஆவியல் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த தேவனே, இந்த உயிர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவி. இந்த அழிவுகள் என்று நீங்கள் இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. என் தேவனே, திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக, வான மண்டலங்கள் விட்டு வெளியேறுவதாக, ஈரான் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக, இஸ்ரேல் தேசம், அமெரிக்கா தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவி, கிருபை செய்யுங்கப்பா. யுக்ரைன் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக, ரஷ்யா தேசத்தை விட்டு வெளியேறுவதாக தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவி. நீங்கள் இதற்காக யுத்தம் செய்யுங்கப்பா, நீங்கள் வழக்காடுங்கள், நீங்கள் நீதி செய்யுங்களப்பா இந்த தேசங்களுக்காக. தேவனே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா, ஆயுதங்களினாலே அல்ல என் தேவனே, அவருடைய ஞானத்தினால் அல்லப்பா, உம்முடைய ஆவியினாலே ஆகமன் சொன்ன தேவனே, உம்முடைய ஆவியினாலே தேவனே இந்த தேசத்தில் அதிகாரிகளை நிரப்புங்கப்பா. ஞானத்தின் ஆவியினாலும், ஆலோசனையின் ஆவியினாலும், தெளிந்த புத்தியினாலும் இவளை நிரப்புங்கப்பா. என் தேவனே, உம்முடைய கல்வாரி அன்பை தேவனே இந்த தேசத்தில் அதிகாரிகள் இருதயத்திலே ஊற்றுங்க. உம்முடைய கனியினாலே இவளை நிரப்புங்கப்பா. நன்றி, நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி அப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் வாக்களித்தேன். தேவனே, உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா இந்த தேசத்தில் அதிகாரிகள் மீது. இப்போது நடந்து கொண்டிருக்கிற தேவனே, இந்த பேச்சுவார்த்தைகள் நீங்கள் இடைப்பட்டு நீங்கள் சமாதானத்தை கொடுங்களப்பா. உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறுவதாக, மனதுடைய சித்தம் அல்லப்பா பிதாவே. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனே, உம்முடைய சித்தம் மாத்திரமே இந்த தேசங்களிலே நிறைவேற கிருபை செய்யுங்கப்பா. இஸ்ரேல் மக்கள் ரட்சியுங்கப்பா பிதாவே. தேவனே, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் சொன்ன தேவனே, அப்பா பிதாவே, இஸ்ரேல் மக்களுடைய பாவசாப அக்கிரமங்களை மன்னித்து நீங்கள் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுங்க அப்பா. வழக்காடுங்க, அக்னி மாதிரா இஸ்ரேல் தேசத்தை சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா. என் தேவனே, ஓ நன்றி, நன்றி அப்பா. தேவனே, அந்த இஸ்ரேல் மக்கள் மீது உம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. உம்முடைய அக்னியை போடுங்கப்பா என் தேவனே. இவருடைய இருதயங்களிலே உம்முடைய பரிசுத்த அக்னி பற்றி எரிவதாக. ஓ நன்றி அப்பா. இந்த பெந்தகோஸ்து நாளிலே ஆவிய ஊற்றின தேவனே, இஸ்ரேல் மக்கள் மீது, அனைவர் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா. ஈரான் மக்கள் மீது நம்முடைய ஆவிய ஊற்றும், அமெரிக்கா உள்ள மக்கள் மீது நம்முடைய ஆவிய ஊற்றுங்க அப்பா பிதாவே, ரஷ்யா உக்ரைன் மக்கள் மீது நம்முடைய ஆவிய ஊற்றுங்க தேவனே, தேவனே ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கப்பா, சமாதானத்தை கொண்டு வாருங்க, விடுதலையை கொண்டாங்க, ரட்சியுங்கப்பா இந்த தேசத்து மக்களை அப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி என் தேவனே சோசமாப்பா, அப்படியா நீங்கள் செய்ய போவதற்காய் நன்றி ராஜாவே. தேவனே எல்லாம் மத கட்டுகள் பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் உடைய அபிஷேகத்தாலே முறிக்கப்படுவதாக என் தேவனே. தேவனே இந்த மக்களை ரட்சியுங்களப்பா பிதாவே, நீங்கள் உருவாக்கின இந்த மக்களை ரட்சியுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்கப்பா. உமது கரத்திலே இந்த தேசங்களையும் மக்களையும் ஒப்படைக்கிறேனப்பா, உம்முடைய சமாதானத்தை கட்டளுங்க, விடுதலையை கட்டளுங்கப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கப்பா இந்த மக்களை, உடைய ஜீவ புஸ்தகத்திலே விட நாமங்கள் எழுதுங்க என் தேவனே. நன்றி நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஜபத்தை கேட்கிறவரே நன்றி அப்பா பிதாவே, மாற்றத்தை நீங்கள் உம்முடைய சித்தத்தின்படி கொண்டு வர போவதற்காய் நன்றி ராஜாவே, மனதடைய சித்தம் அல்லப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா, வாக்கு கிடங்காத பெருமூச்சோடு பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் ஜபம் பண்ணுவதற்காய் நன்றி அப்பா. 99 ஆட்டை விட்டு ஒரு ஆட்டை தேடி போன தேவனே இந்த ஆத்மாக்களை மட்டும் ரட்சியுங்கள் அப்பா பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இவனே அதுபோல் தேவனே இந்த ஊழியத்தை நடப்புகிற லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கப்பா, இந்த ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா பிதாவே, ஜபத்தை கேட்கிறவரே நன்றி அப்பா என் தேவனே. அதே போல் ஜெனசிஸ்ல பொறப்படுங்க, கணவனை பொறப்படுங்க, ரெண்டு பிள்ளைகளையும் பொறப்படுங்க, பரிசுத்த இரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்கள் அப்பா, இவர்களை செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்க, இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை பொறப்படுங்க, ஆசீர்வதியுங்கப்பா. அதே போல் இந்த சங்கம ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் என் தேவனே, உம்முடைய ஆவியையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவே, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, நோய்களை சுகப்படுத்துங்க, உம்முடைய வார்த்தை அனுப்பி என் தேவனே, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க என் தேவனே பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நீங்கள் அப்படியே செய்ய போகிறாய் நன்றி என் தேவனே. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் ஜாவையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன்.
0: ஏனங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. உங்களோடு கூட இருந்து வழி
8: நடத்துவாரா?
7: ஆமீன், உங்களோடும் இருப்பாராக.
0: சொல்லுங்க
8: சிஸ்டர் மிஸ்மா நினைஞ்சிருக்கிறா, சைப்ரஸ்ல இருந்து ஊழியங்களை செய்கிற சகோதரி, அவர் பாடலோடு ஜபங்களோடு வழி நடத்த நீங்கள் அவரை வரவேற்றுக் கொண்டு ப்ரைஸ் லார்ட். சிஸ்டர் மிஸ்மா உங்களுடைய மைக் எடுத்து விடுங்கள். இந்த வேளையிலும் எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து உங்களுக்கு ஜபக்குறிப்பை தருவார்கள். நாம் பேசுறது கேட்குதா நீங்க?
9: அங்கிள் எனக்கு நீங்க பேசுறது கேக்குது, எனக்கு ஒரு half an hour டைம்
8: தர விளங்கலமா? நீங்க கொஞ்சம்
9: பேசுங்க, முடிச்சிட்டு வீட்டுக்கு போக போறேன்.
8: பேசுறது கேக்குதா
9: எனக்கு
8: சிஸ்டர்?
9: நான் தெரியல செய்யிறதுக்கு.
8: நீங்க பேசுறது குறைவா இருக்கு, சத்தம் குறைவா இருக்கு.
9: நான் பேசுறது கேக்குதா அங்கிள்?
8: சிஸ்டர் ஜெனட் கேக்குதா உங்களுக்கு?
0: உங்களோடு கூட இருப்பார், நாங்கள் இன்னும் ஒராக்களுக்கு ஜபத்தை கொடுத்துட்டு உங்களிடத்திலே இத வருகிறோம், நீங்க வீட்டுக்கு வந்துடுவீர்கள். ஆமேன். கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், மருத்துவ துறைகளுக்காக, இந்த வீதி விபத்துகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் தேசங்களிலே அங்கு மறுபடியும் அந்த இன கலவரங்கள் வராதபடி, அங்கு உதறுக்குதர் சண்டைகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் நிற்கிறார்கள். இதிலிருந்து இந்த இனங்களை விடுதலையாக்க விடுவிக்கப்பட கர்த்தர் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து.
10: அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். ஜேசு ராஜாவே, இன்றைய நாளிலே ஆண்டவரே எங்களுடைய இலங்கை தேசத்திற்காக வந்திருக்கிறோம் அப்பா. இலங்கை தேசத்திலே நடக்கிறதான எல்லா விதமான அநியாயங்களையும் என் தேவனே நீங்க பாக்குறீங்களப்பா. நீர் முகதாட்சணியம் இல்லாத தகப்பனப்பா, பட்சபாதம் இல்லாத தேவனப்பா. ஒழுங்கின்மையையும் ஆண்டவரே நேர்த்தியாக்கி செவ்வையாக்கி ஆண்டவரே அப்பா கர்த்தாவி ஒரு சீரான ஆண்டவரே சமாதானத்தை படுத்த வந்த தெய்வம் ஆண்டவரே அப்பா. மனுஷர்கள் மத்தியிலே பட்சபாதங்களும் ஆண்டவரே முகதாட்சணியங்களும் ஆண்டவரே மனுஷருக்கு மனுஷர் பயப்பட்டு ஆண்டவரே நீதி இல்லாத காரியங்களை என் தெய்வமே நீங்க காண்கிறீங்களப்பா. நீர் நீதியின் சூரியன் ஏசப்பா, நீர் நீதியின் சூரியன். உமக்கு முன்பாக எதுவும் இல்லை ராஜா ஆண்டவரே. பொய்யா பொய்யாகவும் முகத்துக்கு முகம் காணவும் மனுஷருக்கு மனுஷருக்கு கத்தாவே பயந்து கீழ்படுகிற ஆண்டவரே பொய் சொல்லுகிறதையும் என் தேவனே நீங்க காண்கிறீங்கள் அப்பா. தகப்பனே உமக்கு முன்பாக இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். நீர் உண்மை உள்ளவராக உம்முடைய பிதாவுக்கு நீர் ஆண்டவரே உண்மை உள்ள ஒரு குமாரனாக, நேச குமாரனாக, தாவீதின் குமாரனாக ஆண்டவரே முன்னின்று ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே காரியங்களை நேர்த்தியாக செய்து முடித்து உம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்த தெய்வமே, நாங்களும் இந்த இடத்திலே உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி எங்களுக்கு இந்த விண்ணப்பங்களையும் ஆண்டவரே ஏறெடுக்க வைத்த தெய்வம் நீங்க ராஜா. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக, உம்முடைய அன்பு சூழ்ந்து கொள்ளுவதாக நாங்கள் ஏறெடுக்கப்படுகிற இந்த ஜெபம் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே மாம்சத்திலே அல்ல ராஜா, ஆவிக்குள்ளவர்களாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரே அப்பா நாங்கள் செய்து உமக்கு இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்க வைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தாவே பூமியிலும் எங்களுடைய இலங்கை தேசத்திலும் ஐந்து கண்டங்களிலும் நடக்கிறதான அசம்பாவிதங்கள் கர்த்தாவே காரியங்கள், யுத்தங்கள் ஆண்டவரே, ஏமாற்றங்கள், பஞ்சங்கள், பொய்கள் ஆண்டவரே, கொள்ள நோய்கள் ஆண்டவரே கர்த்தாவே, இருட்டான வாழ்க்கைகள், விக்கிரக தோப்புகள் எல்லாம் அதிகரித்து ஆண்டவரே சூழ்ந்து கொண்டு நிற்கிறது ராஜா. தகப்பனே கர்த்தாவே இந்த வேளையிலே ராஜா ஒரு நீதிமானை நீங்க தேடினீங்களப்பா. தகப்பனே தேசங்களுக்காக ஒரு நீதிமானை தேடி வந்த தெய்வம் ஆண்டவரே அப்பா இந்த நாட்களிலே இலங்கை தேசத்திலே ராஜா. தகப்பனே இந்த பிக்குவல்மார் எவ்வளவோ கொடுமைகள் செய்கிறார்கள் அப்பா, அதற்கு நீதி இல்லை ஆண்டவரே. எல்லாமே பொய்யும் பகட்டும் ஆண்டவரே, மாமிசமும் ஆண்டவரே முகதாட்சணியங்களும் பதவிகளுமாக இருக்கே ராஜா. ஆனால் நீரோ நீதியுள்ள தெய்வம் ஆண்டவரே, நீதியின் சூரியனாக இவர்களுக்கு முன்பாக நின்று ஆண்டவரே இலங்கை தேசத்திலே ஆண்டவரே திரும்பவுமாக ஒரு கலவரங்களை ஏற்படுத்தாதபடி அதிகாரங்களை வைத்து பணத்தை வைத்து ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ராஜாவே சகல காரியங்களையும் கடந்த நாட்களிலே காலங்களிலே செய்தாங்கள் அப்பா. ஆனால் இன்றைக்கோ நீர் நீதியின் செங்கோலாக நின்று இவர்கள் மத்தியிலே எடுக்கிறதான மாமிச கிரியைகள் ஆண்டவரே, பொய்யான காரியங்கள், முகதாட்சணியங்கள் ஆண்டவரே எல்லாம் அழிந்து நாசமா போகும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. நீர் நீதியின் சூரியனாக உம்முடைய பிதாவுக்கு உண்மையுள்ள மகனாக இந்த உலகத்திலே வந்து சுற்றி திரிந்து ஆண்டவரே அப்பா எதிர்ப்புகள் மத்தியிலும் ஆண்டவரே பரிசேயர் மத்தியிலும் ஆண்டவரே கத்தாவை ஏரோது மத்தியிலும் ஆண்டவரே பார்வோன் மத்தியிலும் அப்பா இப்படிப்பட்ட ஆண்டவரே கோலியாத்துகள் ஆண்டவரே மத்தியிலும் நீர் உண்மை உள்ளவராக இருந்து ஆண்டவரே உம்முடைய பிதாவின் சித்தத்தை நீர் வெளிப்படுத்தின அப்பா. இந்த வேளையிலே இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. மனுஷர் மத்தியிலே உலாவுகிறதான பொய்யும் முகதாட்சணியமும் ஆண்டவரே கோணலானவைகளும் செவ்வையானவைகளும் ஆண்டவரே அப்பா பட்சபாதங்களும் ஆண்டவரே அநியாயத்துக்கு அநியாய நீதியாக, நீதிக்கு அநீதியாக நிற்கிற இந்த மக்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவரே நீதியின் சூரியனாக இருந்து முன்னின்று வள்ளக்காடி ஜெயமெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் சிருஷ்டித்த இலங்கை, நீர் சிருஷ்டித்த பாஷைகள், நீர் சிருஷ்டித்த மக்கள் ஆத்துமாக்கள் இவர்கள் மத்தியிலே உம்முடைய கிருபையை ஊற்றும் ஆண்டவரே. ஒருவரே ஒருவர் மன்னியுங்கப்பா. தகப்பனே சிறைச்சாலையிலே கொலை செய்யப்படுகிறார்கள், கொலைக்கு போகிறார்கள், கொலை செய்கிறார்கள். தகப்பனே இந்த நாட்களிலே ராஜா எல்லாம் செய்து விட்டு நல்ல கர்த்தாவே நீதிமானாக நிற்கிற இவர்கள் மத்தியிலே உம்முடைய ஆவியை ஊற்றி ஆண்டவரே அப்பா இவர்களுடைய ஆண்டவரே ஆத்துமாவும் ஆண்டவரே இவர்களுடைய இருதயமும் உண்மையை பேசி நீதியை செய்து தேசத்தை காவல் காக்க உதவி செய்யும்படியா ஜபிக்கிறோம். கடந்த காலங்களிலே நடந்த இன கலவரங்கள் இனிமேல் வராத வண்ணம் தகப்பனே எழும்புகிறதான் எல்லா சத்துருக்கையும் அள்ளித்து ஆண்டவரே அப்பா இனிமேல் இப்படிப்பட்ட இன கலவரங்கள் வராதபடி எல்லாம் நிர்மூலமா போகும்படியாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்லதாமே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு நன்றி சிஸ்டர். கர்த்தர்களோடு கூட இருந்து அவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபத்தில் வழி நடத்துங்கள். கத்ததாமே இந்த இவர்களை ஆண்டவர் பார்த்து கொள்ள வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். ஏழைகள் விதவைகளுக்காக
8: சிஸ்டர் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா? மைக்க எடுத்து விடுங்கம்மா. சிஸ்டர் மிஸ்மா அவ இன்னும் டிராவல்ல இருக்கிறா போல இருக்கம்மா.
0: ஓகே
8: நீங்கள் நீங்கள் ஜபத்தோடு பாடலோடு ஆராதனையோடு வழி நடத்துங்களா இணைவா.
0: ஓகே ஓகே. முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி நீரப்பா அதுக்காய் ஸ்தோத்திரமங்கள் ஜபங்களை கேட்டு எங்கள் தேசங்கள்ல ஆண்டவரே விடுதலை கொடுங்க ராஜா. ஆண்டவரே நாடுகள் தேசங்கள் மக்கள் ஆண்டவரே அக்கிரம சிந்தையை நான் ரொப்பப்படுகிறதே கத்தாவே. இந்த அக்கிரம சிந்தியை கத்தாவே நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீங்க பொறுப்பேறுங்க கத்தாவே. வந்து ஜெபித்த ஒவ்வொருக்கும் ஆண்டவரே தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து நீர் அவர்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே சங்கமா வானொலியிலே ஸ்ரீயனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே கத்தாவே நீர் ஏற்படுத்தின அந்த ஊழியத்தை கனமான ஊழியத்தை ஆசீர்வதித்து பல்கி பெருக செய்யும் ஆண்டவரே அப்பா உமை ஸ்தோத்திரித்து துதித்து நிற்கிறேன். தகப்பனே நீர் இடங்கும் ஐயா. அங்கம்மா வானொலியில ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே அவர்கள் குடும்பங்கள் வீடுகள் சபைகள் ஆசீர்வதியும் கத்தாவே அவர்களை பலப்படுத்தி நடத்தும் ஐயா. ஐயா அந்த சௌதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளையோடும் கூட இருக்கும் கத்தாவே. அந்த பிள்ளை வந்து ஜெபிக்க கத்தாவையுடைய கிருபையும் கரம் பிள்ளைய தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளையோடு கூட இருக்கும் அந்த வீட்டோடு கூட இருக்கும் கத்தாவே ஆண்டவரே. பிள்ளைக்கு என்ன தேவியோ கத்தாவே என்ன வாஞ்சியோ கத்தாவே ஆண்டவரே நாம அறியோ. நீர் ஒருவர் அறிகிற தேவன். அந்த பிள்ளைய ஆட்டி தேத்தி அரவணைத்து பிள்ளைய நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அன்பிலும் அரவணைப்பிலும் பிள்ளை வாழ செய்வீராக ஆண்டவரே. அந்த பிள்ளைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஏமிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏமி. ஆண்டவரே அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து வந்து ஜெபிக்க கத்தாவே உம்முடைய கிருபையும் கரம் தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உம்முடைய கரத்திலே இன்றைய நாளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.

0: ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மிஸ்மா, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஜாயின் பண்ணியிருந்தா மைக்கு எடுத்து விடுங்கம்மா. ஆமீன். ஜாயின் பண்ணிக்கிறா கொடுங்கம்மா.
1: ஏழைகள் விதவைகள் திக்கேற்ற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஜீவனுள்ளதேவனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, சுவாமி, இதோ இந்த நல்ல நேரத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரே. கர்த்தாவே சுவாமி, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய சுத்த கிருபையாய் காணப்படுகிறது ராஜாவே. ஆவியானவரே சுவாமி, இந்த மதிய பொழுதிலும் கூட ராஜாவே ஒருமனப்பட்டு ஆண்டவரே சுவாமி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு அநேக விண்ணப்பங்களுக்காக ஆண்டவரே சுவாமி ஒவ்வொருவராய் ஆண்டவரே ஒருமனப்பட்டு செபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையிலும் கூட ராஜாவே, கர்த்தாவே சுவாமி, விசேஷமா ஆண்டவரே தகப்பனே, திகற்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே சுவாமி, கைவிடப்பட்டவர்களுக்காக ஆவியானவரே, ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆவியானவரே. முற்றிலுமானவரே சுவாமி, இந்த விண்ணப்பத்தை நீர் ஏறெடுத்து செவிசாய்த்து ராஜாவே, அதுக்கு நீர் பதில் தக்க கொடுக்கிறவராய் இருக்கிறேன் ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. கர்த்தாவே சுவாமி, இந்த உலகத்திலும் கூட ராஜாவே எத்தனையோ பேர் ஆண்டவர கைவிடப்பட்ட நிலைமைகள்ல, பெற்றோர்களால ஆண்டவரே சுவாமி, உறவினர்களாலேயோ ஆண்டவரே சுவாமி, யாராலேயோ ஆண்டவர கைவிடப்பட்ட அநேகர் இருக்கிறாங்க ஏசப்பா. கர்த்தாவே அவங்கள ஆண்டவரே சத்தியம் தெரியாதவங்க ஏசப்பா. ஆனாலும் கூட ராஜாவே, நீர் ஆண்டவரே சுவாமி திக்கற்ற பிள்ளைகளையும் ஆண்டவரே சுவாமி விதவைகளையோ யாரையும் கைவிடாத தேவனாயிருக்கிறீ ராஜாவே. அவியானவரே சுவாமி, அவர்களை கூட உடைய அன்பினால நீர் இடை கட்டி ராஜாவே, அவர்களை நீர் சேர்த்து அனைத்துக் கொள்ளத்தக்கதாய் ஜெபிக்கிறேன் அவியானவரே. கர்த்தாவே அந்த அனவரே சுவாமி, அனவரே அந்த கைவிடப்பட்ட நேரங்களிலும் கூட ராஜாவே, கர்த்தாவே அந்த தனிமையாய் என உணரும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நேரங்களும் கூட கர்த்தாவே உடைய பரிசுத்த கரம் அனவரே, உடைய தாங்கும் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் அவியானவரே. கர்த்தாவே உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாய் சுவாமி, கர்த்தாவே அவர்களுக்காக நாங்கள் அன்றுவே சுவாமி.

0: அவர்களோடு கூட இருக்கத்தக்கதாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பியானவரே, ஆண்டவரே, சுவாமி, எல்லா சிறுவர்லேருந்து அவரே தகப்பனே, பெரியவர் மட்டுமாய் ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பியானவரே. அவர்களோடு கூட இருங்க சப்பா, அவர்கள் அவியானவர் அவர்களோடு கூட இருங்க அவியானவரே. சுவாமி, அவர்களோடு கூட இருந்த எல்லா நேரங்களிலும் கூட கரம் பிடிச்சு நடத்தி கர்த்தாவே, நீர் பெரிய கிருபைகளை நீர் அவர்களுக்கு கொடுத்து வல்லமையாய் வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லாவற்றும் முடித்து இருக்கிறதுல ஒப்பு கொடுத்து என்னை மட்டுமாய் தாழ்த்துகிறேன், உண்மை மாத்திரம் உயர்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூ நல்ல பிதாவே.
1: ஆமேன், ஆமேன். ஜெபங்களை கேட்டதற்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள், கையின் பிரியாசங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து அரவணைத்து நடத்துவாராக. நன்றி. இன்றைய நாளிலோடு இணைந்து சேர்ந்து கொண்டதுக்காய் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து வந்து எங்களோடு இணைந்து ஜெபிக்க முடியும், ஆகவே இணைந்து கொள்ளுங்க.
2: ஒரு பாடல் ஒன்று படிக்க வேலுமா? பாடல் ஒன்று படிக்க வேலுமா? அருமையா பாடல்.
0: சத்தமா இருக்குமான்னு தெரியல, சத்தம் கேக்குதானா?
2: இல்ல இல்ல, பரவாயில்ல. நீங்கள் நல்ல பாடல் பாடி நீங்கள் தமிழிலும் சிங்களத்திலும் எடுத்து வாருங்களம்மா.
0: நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதா?
2: ஆமாம், கேக்குதம்மா.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே அங்கிள் இருங்க. Thank you.

0: இருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலை நொழிச்சி நேரத்தில் ஜப வேளையில் இணைந்திருக்கிறோம். உலக நாடுகளுக்காக இலங்கைக்காக இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் சைப்ரஸ் நாட்டிலிருந்து மாலை வேளையில் எங்களுடன் சௌரி மெஸ்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஊழியக்காரி, அருமையான ஊழியங்களை செய்கிறார்கள். இந்த வேளையிலும் பாடலோடு வழி நடத்துவார். வழி நடத்துங்கம்மா.
1: ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஜூனலதேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆதியும் அன்னமுமானவரே நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே அல்பமேகமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே ஆவியானவரே, இந்த வழியிலும் கூட ஒரு நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே இந்த ஒரு நேரத்தை நீர் கொடுத்திருக்கிறபடினால்
0: மைக் ஆஃப் ஆச்சு சிஸ்டர். மைக் ஆஃபில் போயிட்டு மைக் ஆன் பண்ணுங்க. சிஸ்டர் உங்களோட மைக் ஆஃபில் போயிட்டு.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட். ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: தொடருங்கம்மா.

0: சிஸ்டர் நீங்கள் பாடலை தொடருங்களாம்மா.
1: ஹலோ அங்கிள்,
0: பாடலை தொடருங்கம்மா. நீங்கள் தமிழில் பாடலாம், சிங்களத்தில் பாடலாம்.
1: நான் பஸ்ல ஏறிட்டேன்.
0: சிஸ்டர் நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இதுவரை நேரம் எங்களுடன் சகோதரி ஜெனட் அவர்கள் காலையில் இருந்து இதுவரை நேரமும் ஜபங்களோடு வழிநடத்தினார். கத்தர் தாமை வழிநடத்துவாராக. அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே ஒவ்வொரு நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்த ஒவ்வொருவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமை வழிநடத்தினார், கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொகுத்து வழங்கிய சகோதரி

பெற்றவர்கள் நாங்கள் எண்ணிய முடியாதவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசிர்வத்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூடாக கடந்து செல்வோம். கத்தர் தாமே வழிநடத்துவாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். வேத ஆராய்ச்சி கூடாக கடந்து செல்வோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளும் சௌரி ஏமி இணையவில்லை. நிறைவு ஜபங்களுக்காக இந்த வேளையிலும் நாங்கள் வேத ஆராய்ச்சி

அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் நண்பர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே எபிரேயர் நிருபத்தின் முக்கியமான ஒரு அதிகாரமான 11 வசனங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் இந்த நிருபாக்கியோன் பின்னும் நான் என்ன சொல்லுவேன் என்று ஆரம்பித்து கெதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது என்று கூறுகிறதை சிந்தித்தோம். ஆம் பிரியமானவர்களே, காலம் போதாத அளவிற்கு விசுவாச வீரர்களின் பட்டியல் வெகு நீளமானது. ஒன்றை நாம் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும். விசுவாசத்தை குறித்த ஒரு தெளிவான வரையறையோ கிருபையோ கொடுக்கப்படாத போதே இத்தனை நீளமான, சொன்னால் காலம் போதாத அளவிற்கு பட்டியல் இருக்கிறது. இன்று இந்த பட்டியல் எவ்வளவுக்கு அதிகமாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் விசுவாசத்தை பற்றிய தெளிவான வரையறை இன்று புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்டுள்ளது. கிருபையின் காலம் இது. தேவன் நம்முடைய அவிசுவாசத்தையும் அவருடைய இரக்கத்தால் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற காலம். ஆனாலும் இன்று மக்கள் தேவனை விசுவாசியாமல் காணப்படுவது மிகவும் பரிதாபமான ஒரு காரியமாகும். விசுவாசிகளின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் அதிலே விசுவாசிகள் குறைவானவர்களே. அதேவேளையிலே பழைய ஏற்பாட்டின் நிலை அப்படி அல்ல. இதற்காக நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டியது அவசியம். உங்கள் சபையை பாருங்கள், அதிலே எத்தனை பேர் விசுவாசிகளாக இருக்கிறார்கள்? எத்தனை பேர் உண்மையாகவே தங்கள் அனுதின வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள்? அவர்கள் இந்த விசுவாச பட்டியலிலே உள்ளவர்களின் காரியங்களை எந்த அளவிற்கு பின்பற்றுகிறார்கள்? மேலும் கடந்த நிகழ்ச்சியிலே கெதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்ற விசுவாச வீரர்களின் பட்டியலிலே கெதியோனை குறித்து மாத்திரம் சற்று விளக்கமாக பார்த்தோம். இவர்களிலே மற்றவர்களும் விசுவாச வீரர்கள்தான். எப்தாவின் காலத்திலே அநேக புதிய பலதரப்பட்ட எதிராளிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். இருந்த போதிலும் தேவன் பலதரப்பட்ட புதிய தலைவர்களை ஏற்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களின் கைகளுக்கு தப்புவித்து மீட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்களும் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒருவராக இருக்கிறபடினாலே உங்களுக்கு எதிராகவும் அநேக எதிரிகள் எழும்புகிறார்களா? கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு உதவும் அநேக நண்பர்களை தேவன் ஏற்படுத்துவார். தேவன் இவ்வாறான தலைமை பதவிக்கு தம்முடைய கிருபையினாலே தகுதியற்ற, திறமையற்ற நபர்களையே ஏற்படுத்துகிறதை பார்க்கலாம். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். இந்த மனிதர்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை, அற்புதமான காரியங்களை, தனது வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக செய்து முடிக்கிறார். எப்தாவை பாருங்கள், அவன் பரஸ்திரியின் மகன் என்று பார்க்கிறோம். அவனை தேவன் எவ்வளவாக பயன்படுத்தி இஸ்ரவேலை மீட்டார் என்று அற்புதமான சத்தியத்தை நாம் வாசிக்கிறோம். இவன் தான் செய்த பொறுத்தனையை நிறைவேற்றுவதிலே உறுதியாயிருந்தான் என்றும் இங்கே பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே பொறுத்தனை செய்கிறது மட்டும் போதாது பெரியமானவர்களே. தேவ கிருபையை நாம் பெற்றவுடன், அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றவுடன் அதை நிறைவேற்றுவதிலேயும் விசுவாசம் உடையும். இது இவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு அர்த்தமுள்ள பாடமாகும். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று பெயர் பெற்றான். ஒரு சிலரே மிகவும் கடுமையான சோதனைகளின் வழியாக கடந்து வருவார்கள். அந்த சிலரிலே இந்த தாவீதும் ஒருவன். அப்படிப்பட்ட சோதனையின் வேளையிலே ஜீவனுள்ள விசுவாசத்தையும் அவர்கள் கண்டிருப்பார்கள். இந்த ஒரு விசுவாசமே தாவீதை மிகவும் ஒரு வெற்றியான ராஜாவாக மாற்றியது. இவருடைய வாழ்க்கையிலே சில பாவக்கரைகள் காணப்பட்டாலும், நெருக்கங்கள் வந்தபோது, துன்பங்கள் வந்தபொழுது, தாவீது ஒரு சிறந்த, கனம் பொருந்திய, அருமையான விசுவாச வாழ்க்கை நடத்தினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் விசுவாசத்திலேயே மரித்தார் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் மரணப்படுக்கையிலேயும் கர்த்தருக்காக தான் செய்ய இருந்த அந்த மாபெரும் தேவாலயத்தை தனது மகன் செய்து முடிக்க வேண்டும் என்பதை குறித்த எல்லா ஆலோசனைகளையும் கொடுக்கிறார். காரணம் என்ன? தேவன் இதை செய்து முடிக்க எனது மகனுக்கு உதவி செய்வார் என்ற விசுவாசம்தான். தாவீது ராஜா தனது விசுவாச வாழ்க்கையை குறித்து அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதங்களை நாம் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அவருடைய விசுவாசத்திற்குள்ளே நாமும் கடந்து வரக்கூடியவர்களாயிருக்கிறோம். எனவே நமது வேத வாசிப்பு நேரத்திலே ஒவ்வொரு நாளும் குறைந்தது 2-3 சங்கீதங்களையாவது நாம் வாசிக்க வேண்டும். தொடர்ந்து சாமுவேலை குறித்தும் வசனம் சொல்கிறது. சாமுவேல் தேவனால் எழுப்பப்பட்ட ஒரு சிறந்த தீர்க்கதரிசி ஆவார். இஸ்ரவேலுக்கு ஒரு சிறந்த ஆட்சியாளராகவும் அவர் இருந்தார். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, சாமுவேல் தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் சிறுவனாக ஏலியோடு அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த நாட்களிலேயே தேவன் அவருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமானார். அந்த நாளிலிருந்து சாமுவேல் தீர்க்கதரிசி மரிக்கும் பரியந்தமும் அடிக்கடி தேவன் தம்மை அவருக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். இவ்வாறு நாம் இந்த விசுவாச வீரர்களின் வாழ்க்கையில் காணப்பட்ட சிறந்த விசுவாச வாழ்க்கையின் அம்சங்களை பார்க்கிறோம். இதை திரும்ப திரும்ப வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க, நமது வாழ்க்கையிலையும் விசுவாசமானது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையை நாம் பின்னாலே திரும்பி பார்க்கும் பொழுது, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டிலே நான் ஆண்டவரை விசுவாசிக்கும் விசுவாசத்திற்குள்ளே வளர்ந்திருக்கிறேனா என்பதை கவனிக்க வேண்டும். ஒருவேளை எத்தனையோ புத்தாண்டு நிகழ்ச்சிகளிலே நாம் கலந்து கொள்ளலாம். வருடா வருடம் நமது வாழ்க்கையிலேயும் நமது பிறந்த நாட்களை நாம் கொண்டாடலாம். ஆனால் நமது வாழ்க்கையிலே விசுவாசத்திலே எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்பதை அடிக்கடி கணக்கிட வேண்டியவர்களாயிருக்கிறோம். நமக்குள்ளே பயம் வாசமாயிருக்கும் என்றால் விசுவாசத்திலே இன்னமும் நாம் வளர வேண்டிய அளவு வளரவில்லை. சந்தேகங்கள் இருக்கும் என்றால் நமது வாழ்க்கையிலே இன்னமும் நாம் வளர வேண்டிய பகுதி அதிகமாக இருக்கிறது. எப்பொழுதும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துகிறார், அவர் என்னை வழி நடத்துவார் என்ற ஒரு ஆழமான அர்த்தமுள்ள சமாதானத்தோடு வாழ்கிறவர்கள்தான் விசுவாச வாழ்க்கையிலே வாழ்கிறார்கள் என்று கூற முடியும். திடீரென்று எதிர்பாராத காரியங்கள் வரும்பொழுதும், திடீரென்று நாம் நினைக்காத காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும்பொழுதும், கர்த்தருடைய பலத்தை விசுவாசிக்கிறவர்கள்தான், கர்த்தர் மேலே தங்கள் பரிபூர்ண விசுவாசத்தை வைத்திருக்கிறவர்கள்தான் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும்.
1: நீங்கள் அருமையாக பாடுவீங்க. ரெண்டு பாடலையும் பாடி ஒரு ஜபத்தை எடுத்து வரையிலுமா?
2: நன்றி செலுத்துகிறோம் சூனுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆதிய மந்தமும் மாணவரையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவியானவர. அல்பாவும் உமேகாவும் மாணவரையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவியானவர. தாதி கர்த்தரையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே அவியானவரே சுவாமி. எங்களுக்காக சிலுவை சுமந்த தேவன், எங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்த தேவன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவியானவரே. தாவே ஒருவர் எங்கே அப்படி நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்துல நீர் கடந்து வந்து அந்த அசைவாடுகிற நல்ல தெய்வமா இருக்கிறாச்சாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாம் யாவரும் ஒருமணப்படுவோம். இந்த ஒரு வேலை பொழுதிலும் கூட நாங்கள் யாவரும் ஒருமணப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் இதோ, மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர் எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் என்கிறதான பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த இடத்திலும் கூட கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அசைவாடுதல் இந்த இடத்திலும் கூட அநேகமாய் இருக்கிறபடினாலே நாங்கள் இன்னும் கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ச்சியோடு அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.

வசித்திட வீரம் வீரம் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்வது எங்கள் நடுவில்

ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சின்னல்லதவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆவியானவரே இந்த பூ உலகில தகப்பனே உமை போல ஒரு நல்ல தெய்வம், உமை போல ஆண்டவரே ஒரு அன்பான தெய்வம், ஆண்டவரே உம்மை போல ஒரு தாழ்மையான ஒரு தெய்வம் ஆண்டவரே இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லையே ஆவியானவரே. ஆவியானவரே சுவாமி நாங்கள் ஒரு நிமிடமாவது ராஜாவே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது ஆவியானவரே உம்முடைய அசை வாடுதல் ராஜாவே இந்த இடத்துல மரங்கட்டும். ஆவியானவரே கர்த்தாவே நாங்கள் ஒருவர் ஒருவர் ஆண்டவரே சுவாமி பார்க்கும் தூரங்களில் இல்லாவிட்டாலும் கூட சுவாமி கர்த்தாவே உம்முடைய சன்னதியில் முழு ராஜாவே நாங்கள் ஒருமான பாட்டோடு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி ஆவியானவரே நாங்கள் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி கர்த்தாவே நாங்கள் யாவரும் ராஜாவே ஆண்டவரே வெறுமையான பாத்திரங்கள் தான் ஆண்டவரே, நாங்கள் பலவீன பாண்டங்கள் தான் ஆனாலும் கூட ராஜாவே ராஜாவே சுவாமி ஆண்டவரே உம்மில் நாங்கள் பலப்படுகிறோம் தகப்பனே. ஆவியானவர் உம்மில் நாங்கள் வளருகிறோம் ஆவியானவரே சுவாமி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜாவே. ஆவியானவரே சுவாமி நீர் இல்லாவிட்டால் தகப்பனே நாங்கள் எப்பவோ அழிந்து போயிருப்போமே ஆவியானவரே. ஆவியானவரே சுவாமி ஆண்டவரே நீர் இல்லாவிட்டால் ராஜாவே எங்களுக்கு பரிசுத்த வாழ்வு ஏது தகப்பனே. ஆவியானவரே சுவாமி அகிலும் கூட தகப்பன் எங்களுக்காக நாங்கள் செய்ததான ஒவ்வொரு பாவங்களுக்காக நாங்கள் செய்ததான ஒவ்வொரு மீறுதலுக்காக கர்த்தாவே நீர் எப்படியெல்லாம் ஆண்டவரே கசேடிகள் வாங்கி எப்படியெல்லாம் ஆண்டவரே தகப்பனே ஆவியானவரே சுவாமி ஆண்டவரே தகப்பன் எத்தனையோ அடிகள் வாங்கி எத்தனையோ அன்றுவரே சுவாமி துளிகாண்டுவரே ரத்தம் நீ செந்தி ராஜாவே எங்களுக்காக நீர் உயிர் நீத்து மறுபடியும் எங்களுக்காகவே சுவாமி நாங்கள் வாழ வேண்டும், நாங்கள் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும், நித்திய வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகவே கர்த்தாவே நீர் திரும்பவுமாய் அன்றுவரே எங்களுக்காக மூன்றாம் நாளில் ஜீவனோடு வந்த நல்ல தகப்பனாய் இருக்கிற ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. உம்முடைய அழகான கண்கள் எங்களை கண்டதுனால கர்த்தாவே நாங்கள் இம்மட்டுமாய் உயிரோடு இருக்கிறோம், நாங்கள் இம்மட்டுமாய் அன்றுவரே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் ராஜாவே. கர்த்தாவே நீர் அவ்வளவாய் எங்களை நீர் நேசிக்கிறீர் தகப்பனே, அவ்வளவாய் நீர் எங்களை நினைத்து வைத்திருக்கிறீர் ராஜாவே. ஆவியானவரே நீர் சொன்ன தாயின் கருவில் தோன்றும் முன்னே பேர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிற ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உம் அழகான கண்கள் என்னை கண்டதால் என்கிறதான பாடலின் சிங்கள வரி பாடலை நாங்கள் பாடுவோம். இந்த பொழுதிலும் கூட நம்முடைய உள்ளத்திலிருந்து உள் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அவருடைய அந்த அழகான கண்கள் காணாவிட்டால் நாங்கள் எப்பொழுதோ அழிந்து போயிருப்போம். நாங்கள் எப்பொழுதோ எங்களுக்கு யாருமே வேணான்னு நாங்கள் இருந்தாலும் அந்த ஒரு அழகான கண்கள் எங்களை கண்டதுனாலதான் நாங்கள் இம்மட்டுமாய் ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வழியிலும் கூட அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓரகரமாஷி கந்தரளபே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியானவரே ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு நன்றி.

దాసిం మాతృత్వ నిశా వినాశ వెన్నత సితిమా

முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். ஹலெலூயா ஹலெலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே ஆவியானவரே சுவாமி நீர் எங்களை எவ்வளவாய் நீர் நேசிக்கிறீர் தகப்பனே. கர்த்தாவே நாங்கள் குப்பையும் குன்றுமாய் இருள்ளவர்கள் தகப்பனே. ஆவியானவரே ஆனாலும் கூட ராஜா எத்தனையோ பேர் தூக்கி இருந்திருக்கலாம் கூட, ஆனாலும் கூடானவர் எங்களை ஒரு நேரம் கூடானவர் எங்களை ஒதுக்காமல் ராஜாவே, எங்களை ஒரு நேரம் கூடானவர் எங்களை தள்ளி விடாமல் தகப்பன, ஆபத்து நேரத்தில் கூட கரம் கொடுத்து அனைவரும் நீர் உதவி செய்து தேவனா இருக்கிறீர். அப்பா பிதாவே என்று அழைக்க புத்திர சுவீகாரம் தந்த நல்ல தகப்பனா இருக்கிறீர் ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓர கந்தர பஷி கந்தர பந்தே ஓரி அந்தரல பஷி கந்தர பந்திரல ஓரி மரல பக்கந்துர Hallelujah, hallelujah. ஆவியானவரே உமை தேடுகிறோம், ஆவியானவரே உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே சுவாமி, ஆவியானவரே பரலோகத்தின் திறவுகோலை உடையவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அலேலூயா ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே கர்த்தாவே சுவாமி, இன்றைய நாளில் எத்தனையோ பேர் எத்தனையோ வேதனைகளால ஆண்டு எத்தனையோ மன கசப்புகளால கர்த்தாவே சுவாமி ஒதுக்கப்பட்ட நேரங்களை கூட ஆண்டு தனிமை நேரங்களை கூட ஆண்டு சுவாமி கடந்து போய் கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கூட ராஜாவே அனைவரே உண்மையில் அனைவரும் ஒரு கடுகளவு நம்பிக்கையாவது அனைவரே சுவாமி வைத்தும் போது அனைவரே நீர் பெரிய அனைவரே அதிசயங்கள் அற்புதங்களே செய்கிறதா இருக்கிற ராஜாவே அனைவரே ஆண்டவரே நீர் பாவங்களை நினையாத தேவனா இருக்கிறீர் தகப்பனு. ஆவியானவரே நீர் பாவங்களை மன்னிக்கத்தக்க தயப்பெடுத்த தேவனா இருக்கிற ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. ஆவியானவரே கர்த்தாவே என்ற நாளில் கூட தகப்பனே ஆண்டவரே சுவாமி யாரெல்லாம் என்ன போராட்டங்களோடு ஆண்டவர் என்னென்ன பிரச்சனைகளோடு என்ன வேதனைகளோடு எந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே வருத்தப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ கர்த்தாவே நீர் இறக்கத்தில் அனைவரே சுவாமி ஐஸ்வர்யவானா இருக்கிற ராஜாவே கர்த்தாவே சுவாமி ஆவியானவரே நீர் அவர்களுக்கு அனைவரே சுவாமி மன ஆறுதலை கொடுங்க கர்த்தாவே. அவர்களுக்கு அனைவரே சுவாமி நீர் அனைவரே ஒரு அமைதியை கொடுங்க, ஒரு ஆறுதலை கொடுங்க சுவாமி. அனைவருமுடைய வல்லமையுள்ள கரம் ராஜாவே, உடைய புயம் உள்ள கரம் தகப்பனே ஆண்டவரே, நீரே சுவாமி அவர்களோடு கூட இருக்கத்தக்கதாய் செபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே நீரே எல்லாம் நீராயிருக்கிறீர் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாதி ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. கர்த்தாவே இந்த வழியிலும் கூட ஆவியானவரே சுவாமி இந்த தமிழ் சங்க ஆண்டவர் கிறிஸ்தவ வானொலியினூடாக கர்த்தாவே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறதான ஆவியானவரே சுவாமி இந்த நிகழ்ச்சியிலும் கூட ஆண்டவர் எத்தனை உள்ளங்கள் ராஜாவே, எத்தனை அன்பான உள்ளங்கள் தகப்பனே ஆண்டவர், எத்தனை வேண்டுதல்களோடு என்ன விண்ணப்பங்களோடு ராஜாவே ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்துல ராஜாவே நீர் ஆழமாய் பேசத்தக்கதாய் செபிக்கிறேன் தகப்பனே. ஆழமாய் பேசத்தக்கதாய் செபிக்கிறேன் சுவாமி. அனைவரே நீர் பேசுங்க தகப்பனே, நீர் பேசுங்க ராஜாவே. கர்த்தாவே நீர் மனமாற மன புத்திரன் அல்ல நின்று அனைவரே சுவாமி நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அனைவரே வானமும் பூமும் ஒழிந்து போனாலும் அனைவரே உம்முடைய அழியாத வார்த்தைகளினால ஒவ்வொருவரையும் அனைவரே நீர் தேற்றுங்க தகப்பனே. ஆவியானவரே சுவாமி சொன்னீங்க தகப்பனே, விசுவாசி என்றைக்குமே நிலைப்பான் என்று சொன்னதே ராஜாவே. அந்த பிரகாரம் ராஜாவே எத்தனை விசுவாசிகள் தகப்பனே உடைய நாமத்தை நோக்கி அப்பாவே எனக்கு உதவி செய்யுங்க, அப்பாவே எனக்கு கரத்தை நீட்டுங்க என்று ஆண்டவரே சுவாமி வாஞ்சியோடு ஆண்டவர் தகப்பனே ஆண்டவரே சுவாமி இந்த காரியத்தை கொடுத்து ஆண்டவர் தகப்பனே அன்றே உம்மிடத்தில் அன்றே உம்முடைய பாதப்படியில் வந்திருக்கிறாங்களோ எசப்பா அவங்களுக்கு நீர் பதில் கொடுங்க. அன்று அவர்களுக்கு அன்றே சுவாமி ஆவியானவரே அவர்களுக்கு நீர் மறு உத்தரவு கொடுங்க ராஜாவே. கர்த்தாவே சுவாமி ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா திராஜனே. உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜாவே. ஊர கந்தரல பஷி கந்தரலபே ரீமரல கந்தரல பஷி கந்தரலபே ஊர கந்தரல பந்தரல மஷி கந்தரலபே. ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா.
அவையானவரே அழிந்து போன்றதான் அந்த மாயையான உலகத்துல ராஜாவே பிதாவே சுவாமிய ஆண்டவரே தகப்பனே அழிந்து போகிறதானவரே காரியங்களுக்காக நிலையில்லாத காரியங்களுக்காக எத்தனையோ பேர் ஆண்டவரே இன்றைய நாளிலும் கூட சுவாமி ஆண்டவரே உண்மை அன்பரே தள்ளி விட்டுட்டு கர்த்தாவே உண்மையில் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே உண்மை வெறுத்து விட்டுட்டு ராஜாவே எத்தனையோ காரியங்கள் உலக காரியங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உலக காரியங்களை பிரியப்பட்டு கொண்டிருக்கலாம் இயேசுவே நீர் ஆண்டவரே தகப்பனே ஒரு கணம் அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே ஆண்டவரே உம் சித்தத்தினரே சுவாமி கர்த்தாவே நீர் ஒவ்வொருவருக்குள்ளாக நீர் வைத்திருக்கிறீர் ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆவியானவரே சுவாமி அது போல ராஜாவே ஆவியானவரே சுவாமி ஆவியானவரே உம்முடைய அழியாத ராஜ்யத்தை கட்ட தகப்பனே ஒரு கூட்டம் கூட்டமாய் தகப்பனே ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறார்கள் ராஜாவே உம்மை துதிக்கிறார்கள் ராஜாவே ஒரு வசை கண் நோக்கி பாருங்க ராஜாவே எல்லா துதி கணத்துக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா புகழுக்கும் ஆண்டவரே ஒருவராய் நீர் இருக்கிற ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எந்த ஒரு நன்மையுமே எதிர்பாராதபடிக்கு ஆண்டவரே நீர் எவ்வளவு அன்பு எங்களுக்கு ஆயானவரை நீர் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே போதும் மாவியானவரே உம்முடைய அன்பு அளவில்லா அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் ஏழையாம் மென்மை என்றும் மறவாதவர் நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் ஏழையாம் மென்மை என்றும் மறவாதவர் துதியுமக்கே கனமுமக்கே உகலும் மேன்மையும்

0: ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. மறுபடியும் மாயமுடைய சமூகத்துல தகப்பனே ஆண்டவரே, இந்த ஒரு அழகிய நிகழ்ச்சியில தகப்பனே ஆண்டவரே ஒரு துதி வேலையை எடுக்க தாவே நீர் பெரிதான ஒரு கிருபை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறேன் ராஜாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த மாய ராஜாவே, இந்த ஆண்டவரே இந்த வானொலி ஊழியம், இந்த மாயாண்டவரே உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தும்படியாக அநேகருக்கு ஆண்டவரே சம ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் தகப்பனே ஆண்டவரே ஒரு சாட்சி ஆயாண்டவர் மாற கர்த்தாவே நேர் கிருபை செய்ய தகப்பனே, கிருபை செய்ய வழி நடத்துகிறதான ஆண்டவரே லஸ்லி அங்கலை உம்முடைய திருக்குறத்துல ஒப்பு கொடுக்கிறேன், குடும்பத்தார ஒப்பு கொடுக்கிறேன் ராஜாவே. ஒவ்வொருவரையும் நேர் கண்ணோக்கி பாருங்க, அவையானவரே செய்கிற ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும், கர்த்தாவே போகிற இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும், செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவையானவரே இயேசுவின் நாமத்தினால நிறைய சுவாமி ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கத்தக்கதாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த மாயதில கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஆத்மாக்களையும் இந்த மாயனரே சுவாமி ஆசீர்வதிங்க, தொடுங்க, நோக்கி பாருங்க கர்த்தாவே சுவாமி. எல்லா நேரங்களிலும் கூட ராஜா அவர்களோடு கூட இருங்க, எல்லா தேவைகளையும் சந்திங்க சுவாமி கர்த்தாவே. அவர்களுடைய சொந்த சொந்த சித்தங்கள் அல்ல, உம்முடைய சொந்த சித்தங்களே ராஜாவே. உம்முடைய சித்தங்கள் மாத்திரம், உம்முடைய திட்டங்கள் மாத்திரம் ஆவியானவரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிறைவரட்டும் தகப்பனே. அப்படி ஆய நேர் செய்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன். என்ன மாயனர் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளாக ராஜாவே அன்பு இன்னும் மனரை வளரட்டும் ராஜாவே, ஒருமனப்பாடு இன்னுமாய் வளரட்டும் ஆவியானவரே சுவாமி. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஆவியானவரே இந்த ஆராதனையில கூட ஆண்டவர் என்ன காரியங்களுக்காக விண்ணப்பத்தோடு ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவரே அதுக்காக ஏறெடுத்து செபிக்கிறாங்களோ, பாரத்தோடு வாஞ்சியோடு செபிக்கிறாங்களோ, ஒரு ஜெபம் கூட சுவாமி, ஒரு விண்ணப்ப ஜெபம் கூட ராஜாவே ஆண்டவரே பதில் இல்லாமல் திரும்பி வரக்கூடாது தகப்பனே. அதுக்காக வேண்டவரே உம்முடைய திரண்டவரே நாங்கள் கேட்கிறோம். நீ ரெண்டு அதை கொடுக்கறதுக்கு வல்லவராயிருக்கிற ராஜாவே, செவிசைக்கு வல்லவராயிருக்கிற தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. என்னை மாயமுடைய திருக்கத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் நன்றிய சுவாமி இந்த ஆராதனை அன்றைய மேற்கொள்கிறதான ஓரமுடைய திருக்கத்துல போடுத்து தர மட்டுமாய் தாழ்த்துகிறேன். உண்மை மாத்திரம் எடுத்து செபிக்கிறேன் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். வேலையால் வந்தும் களைப்பும் மத்தியிலும் அருமையானது ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக தமிழிலும் சிங்களத்திலும் பாடி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கத்தர் தந்த தாளந்துகளை புதைத்து வைக்காமல் கத்தருக்காக அருமையாக பாடல் உங்களுடைய வாய்ஸ் அருமையாக இருந்தது. நீங்கள் உங்களுடைய ப்ரோக்ராம் சேர்க்க இன்னும் கூட கிளியராக நல்லா இருந்தது. வாட்ஸ்அப்பிலே கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பதாக. தங்கி இருக்கிற பொழுதும் கணவனாருடைய வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சுகள், தேவைகள், ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாரான்னு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். உங்களையும் குடும்பத்தாரையும் அங்கு தங்கி இருக்கிற பொழுதும் சந்தோஷம் சமாதானத்தோடு பாதுகாப்போடு வழிநடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம்.
2: ரெக்கார்டிங் ஸ்டார்ட்.
1: நீங்கள் கூடுதலாக நாளைய நாளில் இதே நேரத்தில் இணையங்கள் உங்கள் வேலையால் வந்து இணையங்களம்மா கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவார்கள். நீங்கள் எப்பப்போ ப்ரோக்ராம் செய்யறீங்களம்மா?
0: ப்ரோக்ராம்னா நீங்கள் சர்வீஸ் கேட்குறீங்களா? குரூப் சர்வீஸா?
1: நீங்கள் வளமையாக செய்வீங்க சாட்டர்டேஸில் அல்லது ப்ரோக்ராம் நீங்கள் சர்வீஸ் ஆலயம் வச்சுக்கிறீங்களா? சர்ச்
0: அது வந்து சர்ச் அது வந்து சண்டே செய்யறது. இப்ப எங்களோட பாஸ்டர் வந்திருந்தாரு ஜெர்மன்ல இருந்து, அவர் இருந்தபடினா டெய்லி நடந்துச்சு. அப்படி இல்லைன்னா நாங்க எவ்ரி சண்டே நைட்க்கு நாங்க செய்வோம். ஏன்னா நாங்க வேறொரு இடத்துக்கு தான் நாங்க சர்ச்சுக்கு போறோம், அங்க எங்களுக்கு ஊழியம் கொடுத்துருக்குறாங்க. சோ இந்த ஊழியம் இருக்குது, இன்னும் இதுக்கு ஆத்துமக்கள் நிறைய பேர் வரல, அதனால நாங்க திறந்து வச்சிருக்கிறோம். நாங்க ஜெபிக்கிறதுக்காக நீங்களும் ஜெபிங்க, ஆத்துமக்கள் அன்னைக்கு வரணும்னு சொல்லி.
1: உங்களோட ஹபி வந்து அவர் பாஸ்டரா?
0: எந்த ஹபியா?
1: ஆமாம்.
0: இல்ல
1: இந்த படத்துல அவர் பிரதரா?
0: அவர் அவரும் சர்ச்ல ஊழியம் செய்யறாரு. அவர் வந்து சவுண்ட்ஸ் செய்யறாரு. எந்த அண்ணா ஊழியம் செய்யறாரு, அவர் பாஸ்டர் தான்.
1: அங்க சைப்ரஸ்லயா?
0: ஓ, அவர் ஃபாஸ்டர் தான். பேரு ஆரோன் கோட்ரி. அவர் தான் இந்த பாப்போஸ் இங்க சைப்ரஸ்ல பாப்போஸ் சிட்டியில அவர் தான் பாஸ்டரா இருக்கிறாரு. இந்த மாரநாதா ஊழியத்துல
1: ஓகே
0: அவர் தான் பாஸ்டர்.
1: ஓகே, உங்களோட ஹஸ்பண்ட் என்ன பேர் அம்மா?
0: அவரோட பேர் ஜான்சன்.
1: ஜான்சனா?
0: ஓ
1: ஓகே ஓகே, நன்றியம்மா. அருமையான பாடல் கூட உங்கள் கத்தர் தந்திருக்கிறார். தாளந்தை அருமையாக பாடக்கூடியதாக ஜெபிக்கக்கூடியதாக கத்தர் தந்திருக்கிறார். மென்மேலும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. ஞானத்தாலே கூட்டி எல்லா காரியங்களையும் கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நீங்கள் இவ்வளோ காலம் அங்கே இருக்கிறீங்கம்மா? ஒன் செகண்ட் பிரதர், ஜாயின் பண்ணுங்க ஐயா. வழி நடத்துவாராக கத்துடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். எங்களோடு சௌரன் பாலன் அவர்கள் இணைகிறார் லண்டன் யூகே இருந்து. ஜெபங்களோடு பாடலோடு வழி நடத்த அவரையும் வரவேற்போம். நீங்கள் நிற்கிறேன்னா நில்லுங்கள், அல்லது கடந்து செல்ல நாங்களுக்கு வேலையால் வந்திருக்கிறீர்கள், கலைத்திருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். வேலையில் உங்களுடன் பாலன் இணைகிறார் லண்டன் யூகேயிலிருந்து. அவருக்காக அவரை வரவேற்போம். கத்துடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீங்கள் ஏழுமண்டா நில்லுங்கள். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம். இதுவரை நேரம் எங்களுடன் சௌரி மெஸ்மா அவர்கள் சைப்ரஸ் தேசத்திலிருந்து இணைந்து பாடலோடு ஜபங்களோடு வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தோட நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் வாஞ்சியோடு ஊழியம் செய்கிற சகோதரி குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக அவர்களையும் தெரிந்தெடுத்து வழி நடத்தினார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரன் பாலன் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்போம். பிரைஸ்லோ பிரதர்.
3: பிரைஸ்லோ பிரதர், பிரைஸ்லோ.
1: ஆமே. இணைந்திருக்கிற ஒன் செகண்ட்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: அருமையான இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழிய சௌரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. ஜெபங்களோடு பாடலோடு வழி நடத்துவார். இந்த வேளையிலும் அவர் கத்தர் கொடுத்த தாளந்தலை கத்தட நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் வாஞ்சியோடு ஒரு நாளும் இணைந்து செய்கிற ஊழியரை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. அவரையும் அவர் மனைவி ஜீவாவையும் பிள்ளைகளையும் பிறப்பிள்ளைகளையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பிரதர், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
3: காட் பிளஸ் யூ பிரதர். கத்தருடைய பரிசுத்தமுடன் நாமத்துக்கு சோத்திரம். மீண்டும் ராஜா ஒரு புதிய நாளைக்கான தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான அன்பான தகப்பனே, சங்கமம் வாணி எடுத்து நடத்துகின்ற அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவர்களுடன் உடன் செய்கின்ற சகோதரர் குடும்பங்கள் உலகள ரீதியில் சங்கமம் வாணியை எடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய நாமத்தில் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே பிள்ளைகள் உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க வேண்டி சபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து வரமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக அவளை எடுத்துக்கொண்டிருப்பதற்காக கூட கோடி நன்றி தான் சோத்திரம் ராஜா. உலகரா ரீதியில் நிரந்தர சமாதானத்தை கொண்டவனை செபிக்கிறேன் ராஜா. நிரந்தர சமாதானம் அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் தேசத்துக்கு நிரந்தர சமாதானத்தை கொண்டவனை செபிக்கிறேன் ராஜா. அந்த நாடுகளின் அதிபர்களோடும் ராணுவ தலைவரோடும் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க ராஜா. நிரந்தர சமாதானத்தை கொண்டு வர சர்வ வல்லவராலே ஆகும், எல்லாமே உங்களால் ஆகும் ராஜா. ஒரு மனதுரி நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. அப்படி நீ கொண்டு போறமைக்காக கோடி கோடி நன்றி ராஜா. நாமத்தில் ஒப்புக்கொள்ள ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தம் என்ற நாமத்துக்கு சோத்திரம்.

நோய்கள் எல்லாம் பறந்தது, நோய் மன்னிக்கோ, நோய் பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் இயேசுவின் திருப்பாதத்தில், என் அன்பரின் திருப்பாதத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. அமேன். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே.

எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாக்குவோம், மகிமையில் பிரவேசிப்போம். எம்மை ஒரு நொடியில் பொழுதில் மறுரூபமாக்குவார், மகிமையில் பிரவேசிப்போம். நாம் மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம்.

0: ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்தீர்கள் கத்தர்தாமே. உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாரா சௌரி ஜீவாவையும் உடைய பிள்ளைகள் பிற பிள்ளைகளை நாங்கள் நினைவுறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்தர் தந்த தாளந்துகளை கத்தடு நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்திருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது மறுவலைப்பிலே கேட்கின்ற பொழுது யூடியூப்புக்கூடாக ஃபேஸ்புக்கூடாக ட்விட்டருக்கூடாக பார்க்க போகின்ற கேட்கப் போகின்ற பொழுதும் அவர்களும் இந்த வசனங்களுக்கூடாக ஆசீர்வாதம் பெற கத்தர் உதவி செய்வாராக, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடன் சகோதரி மிஸ்மா அவர்கள் இணைந்திருந்தார். சைப்ரஸ் தீரத்திலிருந்து அவருக்காக ஜபிக்கும்படி கேட்க நான் ஆவலாயிருந்தேன். அவர் சென்று விட்டார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் ஐயா. கத்தர் தாமே எங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. மன்னிக்கவேண்டு, நான் மைக் ஓன் பண்ணவில்லை. நன்றி, நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: எல்லா குடும்பங்களையும் மற்றும் எல்லா உறவுகளுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லி அவர் நாமத்தில்
1: சகோதரன் பாலன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நாங்கள் வேத ஆராய்ச்சி கூட கடந்து சென்று எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் அரியராஜாம்மா அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆமேன்.
2: அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேத வசனங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு முறையாக கற்றுக் கொடுத்து வருகிறார். தொடர்ந்து எபிரேயர் 11:35 வசனத்தை பார்ப்போம். வாசிக்கிறேன். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தேவலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். இங்கே ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் என்பது பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் இரண்டு சம்பவங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. முதலாவதாக ஓர் ராஜாக்களின் புஸ்தகம் 17 சாரிபாத் விதவையின் மகன் மறித்த பொழுது ஏலியா சாரிபாத் மகனை உயிரோடு எழும்ப பண்ணியதை நினைவுபடுத்துகிறது. வாசிக்கிறேன். 1 Kings 17:18 முதல். அப்போது அவள் ஏலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 முகம் குப்புற விழுந்து, என் தேவனாய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவருக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். பிரியமானவர்களே, சாரிபாத் விதவை சாக கொடுத்த தனது மகனை மீண்டுமாக உயிரோடு எழுந்திருக்க பெற்றாள். மற்றொரு சம்பவத்தை சொல்கிறேன். 2 Kings புஸ்தகம் 4 வருவோம் என்றால், இங்கே சூரம் என்னும் ஊரில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிற தீர்க்க தரிசி எலிசா தீர்க்க தரிசி. சூரம் என்னும் ஊரிலே இருந்த இந்த கனம் பொருந்திய ஸ்திரீ எலிசா தீர்க்க தரிசி தங்குவதற்கான ஒரு அறை வீட்டையும் நாற்காலியையும் கட்டிலையையும் மேஜையையும் விளக்கையும் கொடுத்தாள். ஆனால் இவள் பிள்ளையற்றவளாயிருந்தாள். இந்த நோயை அறிந்த தீர்க்க தரிசி ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன சொன்னார்? ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு கோரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னார். அதுபோலவே குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவளுக்கு ஒரு அருமையான மகன் பிறந்தான். ஆனால் அவன் தனது தகப்பனிடத்திலே வயலுக்கு சென்றிருந்த ஒரு காலகட்டத்திலே தாய் நோவுகிறது என்று சொல்லி வீட்டிற்கு திரும்பி வந்தான். தாயின் மடியிலே படுத்திருந்து அவ்வாறே மறித்து போனான். தாயும் விசுவாசத்தோடு கூட தனது மகனை வீட்டிலே ஊழியக்காரனுடைய கட்டிலே படுக்க வைத்துவிட்டு புறப்பட்டு போய் ஏசா தீர்க்கதரிசியை அழைத்து வருகிறாள். எலிசா தீர்க்கதரிசி தனது வேலைக்காரனாகிய கேவாசியை முன்னாலே அனுப்பி த தனது தடியை பிள்ளையின் முகத்தின் மேலே வைக்கும்படியாக அனுப்பினான். ஆனால் அங்கு எந்த சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. எனவே அவன் திரும்ப வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று சொன்னான். இயேசா மீண்டும் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்கள் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவர்கள் முகங்குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடலிலே அனல் கொண்டது. அவன் எழுந்து அறையிலே அங்கும் இங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தூரம் தும்மி தன் கண்களை திறந்தான். ஆம் பிரியமானவர்களே, ஏழா தீர்க்க தரிசி மூலமாகவும் ஆண்டவர் மறைத்து போன ஒரு பையனை உயிரோடு எழுப்பினார். ஏசா தீர்க்க தரிசி மூலமாகவும் இங்கே நான் வாசித்தது போல சூலாமியாளின் மகனை உயிரோடு எழுப்பினார். அது மட்டுமல்ல, நாம் எபிரேயர் 11:35 வசனத்திலே வாசிக்கும் போது, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சமதியாமல் பாதிக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இவர்கள் யார் தெரியுமா? கர்த்தருக்காக நோரைகளையும் அடிகளையும் வாங்கிக் கொண்டவர்கள். தங்கள் ஜீவனையுமே கர்த்தர் மேலே வைத்திருந்த விசுவாசத்திற்காக விட்டுக் கொடுத்தவர்கள். இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள். இப்பொழுது இவரையர் 11:36 முதல் பாருங்கள். வேறு சிலர் நோதைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு தெரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவ்வாறு மற்றொரு சாராரை பார்க்கிறோம். இவர்கள் யுத்த களத்திலே பெரிய வெற்றிகளை சம்பாதிக்கவில்லை. இவர்கள் பெருத்தர கூட்டமான மக்களுக்கு முன்பாக கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யவில்லை. மனிதர்களுக்கு முன்பாக இவர்கள் பெரும் வீரர்களாக காணப்படவில்லை. என்றாலும் தேவனுக்கு முன்பாக இவர்கள் மாபெரும் வீரர்கள். இவர்கள் நோரைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கயலறி உண்டார்கள், வாழால் அறுப்புண்டார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்டவர்களை எப்படி விசுவாச வீரர்கள் என்று அழைக்கலாம் என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஏசாயாவை வாழால் அறுத்து கொண்டதாக சரித்திரம் கூறுகிறது. இன்னும் எத்தனையோ பேர் தங்கள் விசுவாசத்திற்காக கொடூரமான மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். வேறு சிலர் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். இங்கு வேறுபட்ட இரண்டு கருத்துக்களை பார்க்கிறோம். வெற்றிகளை கூறுகிற 33:34 வசனங்கள், அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கிலான் உக்க

ஆகவே விசுவாசத்தினாலே ஒரு கூட்ட மக்கள் பட்டயத்திற்கு தப்பினார்கள், மற்றொரு கூட்ட மக்கள் விசுவாசத்தினாலேயே பட்டயத்தால் வெட்டப்பட்டு மறித்தார்கள். அப்படியானால் நீதிமான்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள் என்ற கேள்வி எழுப்புகிறது. சரீர சுகமுடையவர்கள், வியாதியில் துன்பப்படுகிறவர்களை தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று எளிதாக கூறிவிடுகிறார்கள். என்றாலும் இவர்கள் இவைகள் எல்லாவற்றையும் விசுவாசத்தினாலே கடந்து வந்தார்கள். தாங்கள் சோதிக்கப்படுவதாக இவர்கள் நினைக்கவில்லை, விசுவாசத்தினாலேயே இவர்கள் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார்கள். இருள் சூழ்ந்த வேளையிலேயும் வேதனைகள் பெருகிய போதிலும் தங்களுக்கு விடுதலையே இல்லை என்ற போதிலும் அவர்கள் தேவனை முழுமையாக நம்பினார்கள். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பரிபூர்ணமாக விசுவாசிக்கும் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் இயேசு என் பாவத்திற்கான தண்டனையையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை விசுவாசிக்கிற ஒருவராக இருப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றிற்கும் எல்லோரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் ஒருவராக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடந்து வரும் பாடுகளையும் துன்பங்களையும் குறித்து கலங்காதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு அந்தந்த நாளுக்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் கிருபையும் அவர் தந்தருள்வார். இங்கே நாம் பார்க்கிறது போல சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். சங்கீதம் 34:7 வசனத்திலேயும் 17 வசனத்திலேயும் நாம் வாசிப்பதென்ன? கர்த்தருடைய தூதன் அவருக்கு பலவுள்ளவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அவர்கள் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கலாக்கி விடுகிறார். கர்த்தர் இதனை செய்கிறார். பட்டயத்திற்கு தப்பாத மற்றவர்களை பற்றி காரியம் என்ன? வேதனைகளை அனுபவித்தவர்களை பற்றிய நிலை என்ன என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஸ்தேவான் மத தலைவர்களை பார்த்து, தீர்க்க தரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள் என்று கேட்டான். தீர்க்க தரிசிகளின் வாழ்க்கை லேகமானதாக இல்லை. கிறிஸ்தவ விசுவாசத்தின் முதல் இரத்த சாட்சியாக ஸ்தேவான் மறித்தான். அவர்கள் ஸ்தேவானை கல்லறிந்து கொள்ளும் முன்னதாக அவன் அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முறையறைத்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள் என்று தைரியமாக அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 7:52 வசனத்திலே கூறுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தர்சு பட்டணத்தானாகிய சவுலை அழைக்கும் பொழுது அவனை குறித்து என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 9:16 வசனம், அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை விசுவாசிக்கும் ஒரு விசுவாசத்திற்குள்ளே கடந்து வந்தாலும் பெரிய பாவங்களையும் பொறுப்புகளையும் விட்டு கர்த்தருக்கு அடிமையாக செயல்பட தன்னை அர்ப்பணித்த வேளையிலேயும் அவனுடைய விசுவாச வாழ்க்கையிலே தொடர்ந்து கஷ்டங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் தான் அனுபவிக்க வேண்டியது இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு இதனை தெளிவாக தெரியப்படுத்தி இருக்கிறார். 16:13 வசனம் பாருங்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள், எல்லாம் சுலோகமாக போகும், உங்களுக்கு குறைவே இருக்காது என்று யாராவது போதித்தால் அது வேத வசனத்தின்படியான போதனை அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் விசுவாசமாக இருங்கள், அவரே உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் தங்கள் ஊழிய பிரயாணத்திலே சேஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று அப்போஸ்தலர் 14:22 வசனத்திலே வாசிக்கிறோம். பலர் விசுவாச போராட்டத்திலே வெற்றி பெற்று தங்கள் உபத்திரவங்களில் இருந்து விடுதலை பெற்றார்கள். ஆனால் திரளானோர் விசுவாச போராட்டத்தில் வேதனை அனுபவித்தார்கள். திருச்சபையிலே நீண்ட சரித்திரத்தில் விதமாக வேதனை அனுபவித்த பலரை நாம் பார்க்கலாம். ஆண்டவருக்காக அறியப்படாத தேவனுடைய ஊழியக்காரன் பழைய தளங்களிலே பல துரோகங்களை சகித்துக் கொண்டு
பணி செய்கிறதை பார்க்கிறோம்.

0: அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்விதமாக எழுதுகிறார். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினையை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கைகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பாடாளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறார். பவுலும் கொலோசேயருக்கு எழுதும்பொழுது, இப்போது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன் என்று கொலோசேயர் 1:24 எழுதியிருக்கிறார். நாம் தேவனுக்காக நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கான கிரயத்தை செலுத்த வேண்டும். ஒரு சிலர் தங்களுடைய வியாதிகளை நின்று வேதனைகளை நின்று தேவன் சுகம் கொடுத்தார் என்று சாட்சி கூறினாலும், இவ்வளவு அநேக பரிசுத்தவான்கள் அந்த வேதனைகளை சகித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் பெரிய விலைக்கரையும் செலுத்துகிறார்கள். அவர்கள் விசுவாசத்தினால் அந்த கிரயத்தை செலுத்துகிறார்கள். விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்களை எவ்வளவு ஆக்கியோன் வேறு சிலர் என்று குறிப்பிடுகிறார். விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து விசுவாசத்தின் நிமித்தமாக மறைக்கோட இந்த வேறு சிலரை நாம் மறந்து போகக்கூடாது. 11:39 இவர்களும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் அடையாமற் போன வாக்குத்தத்தம் என்ன? தேவன் பல வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அவர்களில் பலர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் திரும்பமாக ஓராடி எழுந்து இந்த பூமியில நிறுவப்படும் ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்ற வாக்குத்தத்தை அடையவில்லை. அநேகரை தம்முடைய ராஜ்யத்திற்கு பிரபலமாகும்படிக்கு தேவன் பொறுமையோடு இருக்கிறார். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். இதற்கான காரணத்தை அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். இப்ரேயர் 11:40 அவர்கள் நன்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான தொண்டை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆம், கர்த்தர் நம்மை நிலைத்திருக்கிறார். தேவன் தமக்கென்று ஒரு கூட்டம் ஜனங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சபை பூரணமாகும் வரை மக்களை அழைத்துக் கொண்டேதான் இருப்பார். ஜெபம் செய்வோம். என்னை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, விசுவாசத்தினாலே வெற்றிகளையோ விசுவாசத்தினாலே பாடுகளையோ எதை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நீர் திட்டமிட்டிருக்கிறீரோ அதிலே நாங்கள் உறுதியாயிருக்க நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த எழுச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தினாலே பெரிய வெற்றிகளை சம்பாதித்திருக்கிறார்கள். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் சில வெற்றிகளை சம்பாதிக்க முடியாத காத்திருக்கிறார்கள், பொறுமையோடு இருக்கிறார்கள். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அதே நேரம் தங்கள் விசுவாசத்தினாலே பாடுகளின் வழியாக துன்பங்களின் வழியாக கடந்து வருகிறவர்களும் உண்டு ஐயா. அவர்களுக்கு தேவையான பலனையும் தைரியத்தையும் நேரடிய பொறுமையையும் தொடர்ந்து நீரே தந்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். துதை கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இந்த எழுச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் அவர்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் அத்தனை பேரையும் உங்களுடைய வருகையை பரியந்தும் விசுவாசத்திலே காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 22 26 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. இயேசு உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. இயேசு உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7.

0: ப்ரைஸ் லார்ட் அம்மா.
1: ப்ரைஸ் தி லார்ட் பிரதர்.
0: ஆமீன் ஆமீன். நீங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அப்படி நெல்லுங்கள்.
2: Recording in progress.
0: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 26ஆம் தேதி, 5ஆம் மாதம், 26ஆம் தேதி வைகாசி மாதம், 26ஆம் தேதி மே மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் ஹரியராஜா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். வான்புறாவின் நேரத்திலே கத்துடைய நாமத்தை உயர்த்த துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளோடு, அதே வேளையிலே ஆத்தும ஆதாயத்துக்காக பாடல்களோடும் ஜபங்களோடும் வேத வார்த்தைகளோடும் வழி நடத்துகிறார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது முதல் பரிசுத்தாவியானவர் தாமே வான்புறாவின் நேரத்தை ஆட்கொள்வாராக, வழி நடத்துவாராக. கத்தரை கரத்தில் ஊழியரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு அந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான நேரத்தை வழி நடத்துவார். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்தாவியானவர் வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது.

வான் பிராவாம் பரிசுத்தாவியானவரே, இந்த வேளையிலே நான் உங்களை அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கப்பா, நீங்கள் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நான் கேட்கும் பொழுது எல்லாம் எனக்கு உதவி செய்யற தேவனே, இந்த நாளிலும் என்னை பலப்படுத்தி கத்தாவே. இந்த செய்தியை நீங்கள் தந்த செய்தியை கொடுக்கறதுக்கு உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. அளவில்லாத ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்ய போறதுக்கு அசோத்திரம். நீங்கள் என கூட பேசுங்க ஆண்டவரே. உள்ளங்கள் தாண்டவரே தொடப்படத்தக்கதாக என்னையும் பலப்படுத்தி கத்தாவே. இந்த நேரத்தை மூற்றுமாம் இடத்திலே தருணோ, ஒரு விதமான தடையிலும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட உம்முடைய பாதாரம் இந்த முத்தம் செய்து இயேசுவின் நாமத்திலே ஜெபம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்தவர்களாகிய எங்களை சுற்றி நடக்கும் காரியங்களையும் உலகத்தில் நடக்கும் சம்பவங்களையும் பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை அதிசீக்கிரத்தில் வரப்போகிறது என்று நாங்கள் அறிகிறோம். 2015 ஏப்ரல் 6 திகதி என்னுடைய ஜெப வேளையில் பரிசுத்த ஆவியானவர் தந்த பாடல் தான் நான் இந்த நாளில் உங்களோடு ஷேர் பண்ண போறேன். சீக்கிரத்தில் வர போகும் யூதராஜ சிங்கம் உம் வருக கை காத்திருப்பேன். சீக்கிரத்தில் வர போகும் யூதராஜ சிங்கம் உம் வருக கை நான் காத்திருப்பேன். இங்கே யோவான் 14 அதிகாரத்தின் 3 வசனம் 28 வசனங்களில் இயேசு கிறிஸ்து தாமே தமது சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நான் என் பிதாவினிடம் போக போகிறேன், ஆனா மறுபடியும் திரும்ப வருவேன் என்று அவர் சொல்லுகிறார்.

பவுலப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு சொல்றார் மூன்றாம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலே, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன என்றால், நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களுக்குள் வந்து எங்களை மாற்றும் பொழுது நாங்கள் பரலோகத்தின், we are citizens of heaven, பரலோகத்துக்கு தான் நாங்கள் பிரஜைகளாக நாங்கள் மாறுகிறோம். இயேசு அவர் வர போறார் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு சொல்லுறார். இன்னும் நாங்கள் அங்கே பார்க்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தின் 16-17 வசனங்களிலும், நான் அதை பாடுகிறேன்.

எடுத்து கொள்ளப்பட காத்திருப்போம். ஆம், மேகங்களே அவர் வர போறார். ஆண்டவர் ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் எக்கால துணியோடும் தான் வர போறார். ஆகவே நாங்கள் ஆயத்தமா நாங்கள் காத்திருக்க வேணும் அவர்களுடைய வருகைக்காக. எபிரேயர் 1:9-28 அழகாக கூறுகிறது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இரட்டிப்பை அருளும் படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இங்க என்ன சொல்லப்படுகிறோம் என்றால், அங்கே பழைய பாட்டிலே பலியிடுவார்கள் எவ்ரி இயர், ஒரு வருஷத்துல ஒருக்க பிரதான ஆசாரியன் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் கொண்டு போய் ஒரு மிருகத்தை கொண்டு அதை பலியிடுகிறது. ஆனால் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து எங்களுடைய எல்லாருடைய பாவங்களை சுமந்து ஒரே தரம் அவர் பலியிடப்பட்டு விட்டார். ஆனால் இனி அடுத்தது எங்களுக்கு ரட்சிப்புக்காக இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அவர் வருவார், ஒருக்காத்தான் அவர் மரிக்கிறது. அவர் மரித்து விட்டார், எங்கள் பாவங்கள் எல்லாவற்றுக்காகவும் அவர் மரித்து விட்டார். இன்னும் மத்தேயு 24:7 நாங்கள் பார்க்கிறோம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடத்தில் உண்டாகும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வரப்போறார் என்பதுக்கு அடையாளங்களாக இருக்கிறது என்று அங்கே மத்தேயு எழுதுகிறார். இனி நாங்கள் வருகிறோம் பார்க்கிறோம், அங்கே மத்தேயு 2:2 கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று அங்கே ஏரோது ராஜாவுக்கு வந்து கேட்கிறார்கள். யூதருக்கு ராஜா இயேசு கிறிஸ்து, யூத ராஜ சிங்கம் அவர் வந்து கிறிஸ்து எங்களுக்கு அந்த கிங் ஆஃப் த ட்ரைப் ஆஃப் ஜூடா, அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் 5:5 அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஜூதா கோத்திரத்தின் சிங்கம் என்று சொல்லப்படுகிறது, அவருக்கு அங்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். இன்னும் இங்க நாங்கள் அடுத்ததாக ஒரு அங்கேயும் ஒரு பாட்டு

வேண்டிடவே. அவர் வரப்போற, நாங்கள் அவருக்காக ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், அடுத்து நான் பார்க்கிறேன், அந்த பல்லவியிலேயே நான் பார்க்கிறேன், சீக்கிரத்தில் வரப்போகும் யூதராஜ சிங்கம் உம்முடன் வாழ்வதென்னும் அங்க நான் பாடுகிறேன். உம்முடன் வாழ்வதே நித்தியம், உம்முடன் வாழுவதே நித்திய ஜீவனம், உம்மை போல் மாறுவதே என்ன பாக்கியம். இயேசு குமாரன், இயேசு கிறிஸ்து ஓடி நாங்கள் வி லிவ் வித் ஹிம் ஃபார் எவர், பீயிங் வித் கிரைஸ்ட் ஃபார் எவர். நாங்கள் விசுவாசிகள், ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நாங்கள் பரலோகத்தின் சிட்டிசன்ஸ். நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் அவரோடு நாங்கள் இருப்போம். அதைத்தான் அங்கே நான் வாசி பாடினேன். யோவான் 14 அவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் வந்து நீங்கள் என்னோட இருக்க வேணும் என்பதான் ஆண்டவருடைய வாஞ்ச. நாங்கள் அவரோடு என்றென்றுமாய் இருக்க வேணும். அங்கே 17:24 அதைத்தான் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஜனத்தை என்னோட நான் சேர்த்து கொள்ளுவேன் என்றுதான் அவர் அங்க அது அவர் சொல்லுகிறத நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், யோவான் 3:36 குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிறுத்தும் என்றால். இயேசுவை விசுவாசிக்க வேணும். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு தான், அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், அவருடைய இரத்தம் என்ன கால் பாவங்களை கழுவினது, என் பாவம் எல்லாம் சிலுவையில் அறைந்து எடுத்துக்கொண்டார் என்றெல்லாம் அந்த விசுவாசத்தை நான் இருக்கும் அப்படிப்பட்டவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டிருக்குது. இன்னும் யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு தீர்ப்பு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே டபுள் 2 சொல்லுறார் ஆண்டவர். அந்த வசனத்தை கேட்டு அவரை அனுப்பினவரை, இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவர் அவரே, நாங்கள் விசுவாசிக்க வேணும், அப்பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இன்னும் யோவான் 3:16 உங்களுக்கு தெரியும், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அங்கே இயேசுடைய அன்பு வழிபட்டது நாங்கள் பார்க்கிறோம். நீ

இன்னும் இன்னும் ஒரு பாட்டிலே, வானமும் பூமியும் ஒளிந்து போமே, உம் வார்த்தைகளோ என்றும் நிலைத்திருக்கும்,

இன்னும் 2 கொரிந்தியர் 5:8 நாங்கள் பார்க்கிறோம், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அப்சென்ட் ஃப்ரம் த பாடி இஸ் டு பி வித் த லார்ட். இந்த வந்து என்னென்னா இந்த மண்ணான சரீரம் வந்து அங்க அடக்கத்துக்கு போகுது, ஆனா எங்களுடைய ஆவி அங்க கீழே போறது இல்லை, அது உடனடியே ஆண்டவருக்குள்ள போகுது. இதுக்குதான் நாங்கள் அவர் சொல்லுற, அதைத்தான் நாங்கள் வந்து கர்த்தரிடத்தில் குடியிருக்க அதிகமா விரும்புகிறோம் என்று பவுலா போஸ்டலன் கொருந்தியருக்கு சொல்லுற. இன்னும் அடுத்து நாங்க பாக்குறோம் ஒரு பாட்டிலே,

நித்திய ஜீவன், அவரை போல நாங்கள் மாறுவது ஒரு பாக்கியமாயிருக்கிறது எங்களுக்கு. உம் வருகைக்காய் நான் காத்திருப்பேன்.

வாரும். நாங்கள் அவரோடு ஜீவிப்பது, நித்திய ஜீவன் அவரை போல மாறுவது எங்களுக்கு ஒரு பாக்கியமான காரியமா இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் அங்கையும் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலே 26-27 வசனங்களிலே தேவன் என்ன செய்யறார், தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவரை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், கிரியேட்டட் இன் தி இமேஜ் ஆஃப் காட். ஆனால் ரோமர் 3:23 படி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி ஆதாம் வந்து கீழ்ப்படியாம புசிக்க வேண்டாம் சொன்ன மரத்திலிருந்து கனியை புசிந்ததுனாலே பாவம் பிறந்தது. அதனாலே நாங்கள் எல்லாரும் பாவிகளாகத்தான் நாங்கள் பிறக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தினால் எங்கள் பாவத்தை அவர் சிலுவையிலேயே எடுத்து மரித்ததினாலே எங்களுக்கு ரெஸ்டரேஷன், நாங்கள் திரும்ப நாங்கள் ஆண்டவருடைய நாங்கள் அந்த சாயல பெறத்தக்கதாக இருக்கிறது. ரோமர் 8:2 சொல்றது, கிறிஸ்து இயேசுவினால் இயேசுவினாலே ஜீவனுடைய பிரமாணங்கள் என்ன, பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணங்களிலிருந்து விடுதலை தந்து விட்டது. அப்ப இனி பாவம் மரணம் எனக்கு இனி இல்லை, இயேசு வந்து என்ன எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார். எபேசியர் 4:23-24 சொல்லுறது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷரை தரித்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் முதல் நாங்கள் பாவ மனிதன், பாவ சரீரம் உள்ளவராக அவங்களோட சாயலே பாவ சாயல். ஆனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அங்கே ஞான ஸ்நானம் பெற்று நாங்கள் வரும் பொழுது நாங்கள் புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்கிறோம். அதான் அவர் சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் அங்கே சொல்கிறார். இன்னும் நாங்கள் பார்க்குறோம் ரோமர் 8:29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்கு உள்ளே சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு எங்களை முன்குறித்திருக்கிறாராம். இயேசு வந்து நாங்கள் பிறக்க முந்தைய எங்களை எல்லாம் குறித்து விட்டார். ஆகவே நாங்கள் அவர் எங்களுக்கு தன்னுடைய குமாரனுடைய சாயல் எங்களுக்கு தருகிறார், நாங்கள் அவருடைய குமாரனுக்கு சகோதரர்களாக. இயேசு வந்து அநேக சகோதரர்களுக்கு முதற் பேரானவராய் இருக்கிறார். தேவன் எங்களை முன்னே குறித்ததினாலே குறித்து வைத்திருந்ததினாலே எங்களுக்கும் அந்த சாயல் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். 2 Corinthians 3:18 அங்க 1 John 3:2 ஒரே காரியத்தை தான் அங்க சொல்றாரு. இங்கே 2 Corinthians 3:18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிறவரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். என கர்த்தராலே எங்களுக்கு அந்த சாய மகிமை நாங்கள் அடைகிறோம். இது என்னென்றால் அங்க மோசே வந்து அந்த சீனாய் மலையிலே அவனுக்கு கிடைத்த அந்த அந்த அந்த நேரத்திலே இருந்த அந்த மகிமையிலும் பார்க்க எங்களுக்கு இன்னும் கூடுதலான மகிமையே எங்களுக்கு இப்ப பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு இப்போ எங்களோடு இருக்கிறபடியினாலே எங்களுக்கு அது தனான அதைத்தான் இன்னும் அடுத்த அந்த 1 John 3:2 அதைத்தான் அதே தான் சொல்லுறது, நாங்கள் வி பிகம் மோர் அண்ட் மோர் லைக் ஜீசஸ். அது எப்படி, ஹவு இஸ் தட் பாசிபிள், நாங்கள் அதிகமான நேரத்தை ஆண்டவரோடு செலவழிக்க ஒன்று ஸ்பெண்டிங் டைம் வித்தியும் மற்றது அவருடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்படிய வேணும், அவருடைய வசனத்தை கேட்க வேணும், வசனத்தை படிக்க வேணும். இப்படி நாங்கள் வரும் பொழுதுதான் அவருடைய மகிமை எங்கள் மேல் வரும், நாங்கள் அவரை போல சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். இனி முதலாவது வசனம் வந்து கிறிஸ்து மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார், பாவத்துக்கு மறித்த நானும் உயிர்ப்பிக்கப்பட்டேன், மறித்த கிறிஸ்து இனி அவராலே நானும் பிழைத்திருக்கிறேன், சீக்கிரத்தில் வரப்போகும் யூதராஜ சிங்கம்.

அப்போஸ்தலர் 2:24 நாங்கள் வாசிக்கிறோம். அங்க பேதுரு சொல்றார், தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. என்ன நடந்தது என்றால், அங்கே அப்பர் ரோமிலே அந்த 50வது நாள் பெந்தகோஸ்தே அந்த நாளிலே 120 பேர் அங்கே தங்கி இருந்து பரிசுத்தாவியை பெற்ற பொழுது அவர் பற்பல பாசைகளை பேசி அவர்களோடு பெரிய சந்தோஷமாக ஆட்பறித்ததை, இடிமுழக்கம் நடந்தது போல அவர்கள் மேல் ஆவியானவர் வந்து ஆடினதை கண்டு, இந்த ஜனம் இவர்கள் குடித்திருக்கிறார்கள், மதுவான வரி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது பேதுரு எழும்பி சொல்றார், அப்படி அல்ல, இவர்கள் வந்து ஜோயல் தீர்க்கதரிசனாலே சொல்லப்பட்டது, கடைசி காலத்திலே மாம்சமான அவர் மேலும் ஆவிய ஊற்றுவேன் அது நடந்தது என்றது எல்லாத்தையும் சொல்லித்தான் சொல்றார். நீங்கள் அவரை வந்து சிலுவையிலே அறைந்தீர்கள், ஆனால் தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினர், அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இயேசு வந்து எல்லாவற்றிலும் அவருக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்தபடினாலும் மரணம் அவரை ஆட்கொள்ள முடியாமல் இருந்தது. 1 கொரிந்தியர் 15:26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரத்திலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள் அவருடைய ரோமர் 6:4 தான் வாசிக்கிறேன், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரத்திலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்குள்ளாக நாங்களும் ஞானஸ்ஞானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அங்க நாங்கள் ஞானஸ்ஞானம் எடுக்கும் பொழுது எங்களை பாவ மனுஷன் அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி அடக்கம் பண்ணப்பட்டுட்டது. இப்ப அவர் நாங்கள் இயேசுவோட கூட அந்த அடக்கம் பண்ணப்பட்டு இப்போ நாங்கள் மேலே வரும் பொழுது நாங்கள் புதிய சிருஷ்டிகளாக புது மனுஷனாக நாங்கள் வருகிறோம். எல்லாருக்கும் அந்த சந்தோஷமான நாள் நீங்கள் எல்லாருக்கும் அனுபவித்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் அங்க ரோமர் 6:9 சொல்லுது, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அடுத்து நான் பாடுகிறேன், சத்துருவின் சகல அதிகாரங்களையும் ஏ

கண்டார். அங்கே ஒன்று கொரிந்தியர் 15 அதிகாரத்தின் 25 வசனம், எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்குள் கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுவை செய்ய வேண்டியது. எல்லா அதிகாரங்களையும் வல்லமைகளையும் இயேசு தனது வல்லமையினாலே தனது ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே எல்லா சத்ரு சாத்தானுடைய எல்லா வல்லமையும் ஆண்டவருடைய பாதத்தின் கீழ் எல்லாம் வந்து விட்டது. அங்கே 1 கொரிந்தியர் 15:26 சொல்றார், பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். உயிர்த்தெழுந்த இயேசு எல்லா புல்லாங்குகளையும் ஆல் தி ஈவில்ஸ் எல்லாவற்றையும் அவர் அழிப்பார். மரணத்தையும் அவர் அழித்து விட்டார். இனி சத்ரு ஆகிய மரணம் அதான் நாம் கடைசியாக சத்ரு, அதையும் ஆண்டவர் அழித்து போட்டார். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணமும் கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் கிறிஸ்த எங்களுக்கு விசுவாசிகளுக்கு அது ஒரு மையமாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் அது விசுவாசத்திற்கு மையமாய் இருக்கிறது. அந்த மரணம் சிலுவை மரணத்தினால் நாளும் உயிர்த்தெழுதினாலும் விசுவாசிகளுக்கு மீட்பு தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு வெற்றி. இந்த வெற்றி தான் உலகத்திற்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. இயேசு மரித்து உயிர்த்ததினாலே ஒரு எங்களது அதான் எங்களுடைய விசுவாசம், அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்ற அந்த விசுவாசம் அது வந்து எல்லாருக்கும் அது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இன்னும் நாங்கள் சிலுவையை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சிலுவையிலே த கிராஸ் டிஸ்ட்ராய் த பவர் ஆஃப் சேட்டன். அங்கு கொலோசியர் 2:13-15 வசனங்களிலே துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எல்லா அதிகாரங்களும் தனக்கு கீழாக்கி விட்டார். அப்ப சாத்தானுடைய வல்லமை அங்கே அழிக்கப்பட்டது. சிலுவையினாலே சிலுவை மரணத்தினாலே இயேசு வந்து சாத்தானுடைய வல்லமையை அழித்து விட்டார். இதுதான் எங்களுடைய கிறிஸ்டியன் மெசேஜும் இதுதான். நாங்கள் இந்த செய்தி தான் கிறிஸ்தவ செய்திக்கு இதுதான் மையமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவை கிராஸ் டெத் ஆன் த கிராஸ். அடுத்தது நாங்கள் இன்னொரு இது வந்து நாங்கள் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததால அவருடைய அன்பை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இயேசு தாண்டி ஒரே பேரான குமாரனு தந்ததினாலே அன்பு வழிபட்டது. இங்கே இயேசு இதையும் நாங்கள் இது வந்து ரோமர் 5:8

மகிமையோடு சீத்திரம் வந்திருவார். 1992 மார்ச் 29 இந்த பாட்டு எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு சோத்திரம். இன்னும் நாங்கள் அடுத்த நான் பார்க்கிற ஒரு பாட்டிலே

நான் நம்பும் தேவன் பெரியவர். பாத்தீங்களா, ஆண்டவர் சிலுவை மரணம் சாத்தானை ஆண்டவர் வென்றார். சிலுவை மரணத்தினாலே ஆண்டியேசு எங்களுக்கு வெற்றி கொடுத்தாருன்னு பாக்குறோம். இன்னும் அங்கே பவுலப்போஸ்தலனுடைய சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 1:18 பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம், ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பெலனாயிருக்கிறாண்டு. ஏனென்றால் அவர்களுக்கு என்ன, இது ஒரு சிலுவை, ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலுவை என்று சில பேர் அதை பரிகாசம் பண்ணுறதும் உண்டு. ஆனால் எங்களுக்கு அந்த சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான் எங்களுக்கு வெற்றி. அதான் பவுலப்போஸ்தலன் சொல்றார், அவர்கள் கெட்டு போறவர்கள், அப்படிய ஃபூலிஷ் பீப்புள், ஒன்றும் தெரியாதவர்களா இருக்கிறவருக்கு அது ஒரு பைத்தியம். இது என்னடா இந்த சிலுவை? ஆனால் எங்களுக்கு தெரியும், இந்த சிலுவையிலே இயேசு எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் எடுத்து விட்டு எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்து அவரை போல் எங்களையும் அவரோடு ஜீவிக்கிறதுக்கு அவருடைய சிலுவை மரணம்தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்தது. கத்திற்கு சோத்திரம். பவுலப்போஸ்தலனுடைய அறிக்கை தான் எங்களுக்கும், எங்களுக்கும் அவர் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு அது தேவ பெலனாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ சிலுவை அதை பற்றிய உபதேசம் எங்களுக்கு அது பெலன். அதே போல இன்னும் கலாத்தியர் 4:14 சொல்லுற, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. பவுலப்போஸ்தலன் சொல்றார், அதுதான் சிலுவைதான் தனக்கு மேன்மை, தட் இஸ் என்று அதை பற்றி தான் போஸ் பண்ணுவேறாம், புழுகி கொண்டே எல்லாருக்கும் இருப்பார் சிலுவையை பற்றி. அது ஆனே ஆனபடினாலே அப்ப சொல்ற, இயேசுவே அல்ல, நாங்க ஜெபிக்க வேணும் ஆண்டவரே, இந்த உலகம் ஆடம்பரமான அந்த ஜீவியம் ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம், அதை எங்களுக்கு சிலுவையிலே நாங்கள் அறைந்து விட எங்களுக்கு பலன் தாரும் என்று நாங்கள் ஆண்டவரை கேட்க வேணும். அவர் சொல்லுறார், இந்த உலகம் எல்லாம் குப்பை, உலகத்தின் காரியங்கள் எல்லாம் குப்பை. ஆனபடினால்தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுற, நாங்கள் அந்த ஆசைச்சு எல்லாவற்றையும் சிலுவையிலே அறிய வேண்டும், எங்களுக்கு அதுக்கு ஆண்டவர் தான் எங்களுக்கு அதற்கு பலன் தர வேணும். இந்த உலகத்தின் காரியம் எல்லாம் பகட்டாத்தான் இருக்கும், ஆனால் அவை எல்லாவற்றையும் நாங்கள் சிலுவையிலே நாங்கள் அறைந்து விட வேணும். அடுத்தது நான் 3 சரணம் நான் பாடுகிறேன். ஆரவர தோடும் தூதர் சத்தத்தோடும்

ஒன்று தெசலோனிக்கேயர் 4:16 ஏற்கவே நான் பாடினான் ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வருவாருன்னு சொல்லி. இங்கேயும் நான் பார்க்கிறேன் சில காரியங்களை, என்ன விதம் அவர் வர ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். அன்எக்ஸ்பெக்டட்லி நாங்கள் காத்ரா பிரகாரமாக சில காரியங்கள் நடக்கும். அங்கே மத்தேயு 24:27 லூக்கா 17:24 மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். எங்களுக்கு தெரியாது எப்ப மின்னல் வருமுண்டு, அது ஒரு இடத்திலிருந்து டக்குன்னு போய்விடும். ஆணுபடியத்தன் அவர் சொல்றார், அவருடைய வருகையும் ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் எடுத்து வந்து தன்னுடைய மக்களை காத்திருக்கிறவர்களை ஆயத்தமாயிருக்கிற கூட்டி கொண்டு போய்விடுவார். இன்னும் நாங்கள் மத்தேயு 24:42-44 வசனங்களிலே உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். திருடன் இன்ன நேரத்திலே அவன் வருவான் என்று உங்களுக்கு தெரியாதபடியால் வீட்டஜமான் அறிந்திருந்தால் என்ன செய்வானாம்? அவன் விழித்திருப்பான். ஆனால் நாங்கள் விழித்திராவிட்டால் அவன் வீட்டை வந்து கண்ணமிட்டு எல்லாவற்றையும் கொண்டு போய்விடுவான். ஆகவே நாங்கள் திருடன் வருகிற போல வேண்டால் ஆண்டவர் சொல்லி கொண்டு வர மாட்டேன். திடீரென்று வந்து திருடன் சொல்லி கொண்டு வந்தா நாங்கள் பத்திரமா எல்லா பொருளையும் கவனிச்சு வச்சு கொள்ளுவோம். ஆனால் அப்படி இல்லை, திருடன் சொல்லாமல் தான் திடீரென்று தான் அதே போலதான் அவருடைய வருகையும் இருக்கும் நாங்கள் சொல்லப்படுற லூக்கா 12:39-40 அதே தான். எப்ப இந்த நேரத்தில் வருவாருன்னு அறியாதபடினாலே நாங்கள் ஆயத்தமா இருக்க வேணும். இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 5:2 இரவிலே திருடன் வருகிற விதமாய் கத்தருடைய நாள் வரும். 2 பேதுரு 3:10 சொல்றான், இதே தான் சொல்றான், இரவிலே திருடன் வருகிற பிரகாரமா இயேசு வருவார் என்று. இன்னும் நாங்கள் வெளிப்படுத்தல் விசேஷத்தின் 3:3 சரத சபைக்கு சொல்லுகிறார், திருடன போல் வருவேன் என்றும். இன்னும் நாங்கள் அங்கே வெளிப்படுத்தல் 16:15 நான் அதை வாசிக்கிறேன். 16:15 இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரங்கள் நீதியின் சால்வை, ரட்சிப்பின் வஸ்திரம், இன்னும் அநேக வஸ்திரங்கள், அது எல்லாவற்றையும் நாங்கள் கவனமாக காத்து கொள்ள வேணும். வஸ்திரத்தை காத்து கொள்ளுண்டு தான் ஆண்டவர் அங்கே எனக்கு சொல்லுகிறார். இதை குறித்து சில பாடல்களை, ஆவியானவர் எனக்கு தந்த சில பாடல்களை நான் பாடுவேன் இப்பொழுது.

இயேசுவே, உன்னை தம்முடன் சேர்த்து கொள்ள நீ ஆயத்தமா இதுவருகிறாரே.

இன்னும் இன்னும் சுவிட்சில் பாடல்கள் பாடுவேன். ஓம் உம் வருகை சத்தியம் உம் வாக்கு மாறாதே, இதை உணர்ந்து என்றும்

பங்கேடுவார். இன்னும் இன்னும் ஒரு பாடலிலே, வருவேனே நான் சொல்லி போனே சார், வாக்கு தத்தம் நிறைவேற்றிடுவார், விழிப்பாய் நீ காத்திருந்தார், வீரைந்தவர் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். இதோ வருகிறாரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இன்னும் சீக்கிரமா வரப்போம். யூதராஜசிங்கம் அந்த தீம் சாங், அது பாடுவதற்கு முன்பதாக நான் இன்னும் ஒரு ஆண்டவரிடம் வருகைய குறித்த ஒரு பாடலே ஒரு சில இதை நான் பாடுகிறேன்.

மகத்துவம் உள்ளவரே மாமகிபனாம் இயேசு மன்னாதி மன்னனாய் மாமகி

அதற்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் இந்த தீம் சாங்கை பாடி செய்தியை முடிவுக்கு நான் கொண்டு வருகிறேன். கத்திருக்கே மகிமை. சீக்கிரத்தில் வர போகும் யூதராஜ சிங்கம் உம்

நும் பிழைத்திருக்கிறேன், சீக்கிரத்தில் வரப்போகும் ஜோதராஜசிங்கம். சத்ருவின் சகலம் அதிகாரங்களையும் ஏசுதன் பா

சக்கரத்தில் வரப்போகும் யூதராஜ சிங்கம். ஆரவாரத்தோடும் தூதர் சத்தத்தோடும் காலத்தோணியோடும் கத்தர் வருவார். மேகங்கள் மேல் நாம் அவருடன் சேர்ந்து கத்

ஆம் இயேசு சுவாமி, சீக்கிரத்திலே நீங்கள் வரப்போறீங்கள். ஒருவராவது ஆண்டவரே கைவிடப்படக்கூடாது. ஒருவரும் ஆண்டவரே உண்மை அசற்ற பண்ணக்கூடாது. நீங்கள் ஆண்டவரே எங்களோடு எப்பொழுதும் இருக்கிற தேவன். எனக்கா எல்லாம் செய்திருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக ஆண்டவரே, இந்த நேரத்தை நீர் எனக்கு தந்ததுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆயத்தமாயிருக்கவும், உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க கிருபை தாரும் இயேசு சுவாமி. ஆண்டவரே நாங்கள் எல்லா விதமான வஸ்திரங்கள் ஆண்டவரே, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, எல்லாவற்றையும் இயேசு சுவாமி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், எல்லாவற்றிலும் நாங்கள் அணிந்தவர்களாய். ஒருவரும் ஆண்டவரே கைவிடப்படக்கூடாது. நீங்க திருடனை போல வருவீங்க, திருடனை போல வருபடி ஆனபடினாலே நாங்கள் ஆயத்தமாய் விழிப்புடன் நாங்கள் இருக்கங்களுக்கு இருபத்தாறும் ஆண்டவரே. சீக்கிரத்திலே நீங்கள் வரப்போறீர்கள் என்பதுக்கு எத்தனையோ அடையாளங்கள் காணப்படுகிறது. நாங்கள் அதற்கு ஏற்ற பிரகாரமாக உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்மோடு எடுபடத்தக்கதாக அந்த பரலோகம்தான் ஆண்டவரே எங்களோட சிட்டிசன்ஷிப். நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் வந்து உங்களோடு ஜீவிக்க நீங்க சொன்னீங்க. நான் வருவேன், மறுபடியும் வந்து கொண்டு கொண்டு போவேன் என்று நீங்க வரப்போறதுக்காக நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி நன்றி நன்றி இயேசு சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே எவ்வளவோ தடைகள் வந்த பொழுதிலும் ஏதோ ஒரு விதமாக இந்த செய்தியை கொடுத்து முடிக்க நீர் கிருபை தந்ததுக்காக நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த சங்கம வானொலி ஆசீர்வதிங்கும் ஆண்டவரே பிரதரன் ரீட்டாவே, இன்னும் ஆண்டவரே அவருடைய குடும்பங்கள் ஆண்டவரே சங்கமத்தோடு சேர்ந்த எல்லா குடும்பங்களையும் நீங்கள் தாமே ஆண்டவரே ஆசீர்வதித்து உம்முடைய நாமம் ஒன்றே மாயமேப்படட்டும். மீண்டும் மாயனி செய்த சகல நன்மேலுக்காக நீங்க சீக்கிரத்திலே வரப்போறீர்கள், உங்களை நாங்கள் சந்திக்க ஆயத்தமாய் இருக்க போறேன் என்ற அந்த நம்பிக்கையோடு உண்மை சோத்திரித்து சகல துதிக்கன மகிமையெல்லாம் உமக்கு தந்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரி

0: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடல்கள் துதிகளோடு வழி நடத்தி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக சாட்சிகளோடும் வேத வார்த்தைகளோடும் ஜபங்களோடும் இணைந்த உங்களையும் கர்த்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர்தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்து உங்களையும் குடும்பத்தாரையும் சொந்த சந்ததியாக ஆசீர்வத்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றியம்மா. காட் பிளெஸ். ஆமேன்.
1: தேங்க் யூ.
0: ஆமேன். அருமையான ஒளி, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர காலை நேர ஒலிபரப்பு. இந்த இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜாம் அவர்கள் இணைந்து துதிகளோடு பாடல்களோடு ஜபங்களோடு சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு வழி நடத்தினார். அவரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதறி கருத்தில் போய்ப்போம். ஆமே. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். அவர் இந்த
2: விடைமா
0: சொல்லோட்டம்மா.
1: எனக்கு தடையால் வந்துடுது பிரதர், துண்டை மீதுவெல்லாம் குழப்பி
0: போட்டுதான்
1: வந்து யூத ராஜசிங்கம் சீக்கிரத்தில் வரப்போகிறார்.
0: சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஓகே ஓகே அம்மா. காட் பிளஸ்.
1: யூத ராஜசிங்கம்.
0: ஆமென். நன்றி அம்மா. காட் பிளஸ். ஆமென். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் வழியிலிருந்த ஊழியர் சுசாசகர் எட்வின் வானர் அவர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். புதிய நேரத்தை கொடுத்திருக்கிறோம். அந்த வகையில் கத்திர அவர் நிவாரண விசுவாசிக்கிறோம். கத்திரை கரத்தில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். ஆயத்தமாவோம், காத்திருப்போமா. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு சில நற்சிந்தனைகளோடு கடந்து செல்வோமா. ஆமீன். நற்சிந்தனைகளோடு கடந்து செல்வோம், வார்த்தைகளோடு கடந்து செல்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுது தொடர்ந்தோ நேரம் 11:47.
3: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 10:27. உன் தோளை நின்று சுமையும் உன் கழுத்து நின்று நுகமும் நீக்கப்படும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களின் கடினமான நுகங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை முறிந்து போக பண்ணி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல தரப்பட்ட நுகங்களை சுமக்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள். ஒரு சிலருக்கோ குடும்பத்தில் உறவுகளில் போராட்டங்கள் பிரிவினைகளை, வேறு சிலருக்கோ நஷ்டங்கள் இழப்புகள் வியாதியின் வேதனைகள், சிலருக்கு தடைகள் பற்றாக்குறை.
2: Recording in progress.
3: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 10:27. உன் தோளை நின்று சுமையும் உன் கழுத்து நின்று நுகமும் நீக்கப்படும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களின் கடினமான நுகங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை முறிந்து போக பண்ணி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல தரப்பட்ட நுகங்களை சுமக்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள். ஒரு சிலருக்கோ குடும்பத்தில் உறவுகளில் போராட்டங்கள் பிரிவினைகளை, வேறு சிலருக்கோ நஷ்டங்கள் இழப்புகள் வியாதியின் வேதனைகள், சிலருக்கு தடைகள் பற்றாக்குறைகள் சமாதான குறைவுகள். இப்படியாக நுகங்கள் ஒவ்வொருவரையும் அழுத்திக் கொண்டும் ஆசீர்வாதங்களை தடை செய்தும் வருகிறதை கர்த்தர் காண்கின்றார். இன்றைக்கு உங்களுக்காய் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற வல்லமை நுகங்களை முறித்து போடுகிறது. வார்த்தை விசுவாசியுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து எப்படிப்பட்ட நுகங்களை கர்த்தர் முறித்து போடுகின்றார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக அவர் எகிப்தின் நுகத்தை முறிக்கின்றார். ஏசாயாவின் புஸ்தகம் 10:17 இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்னியும் அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையுமாய் பட்சிக்கிறவரமாய் இருக்கிறவர் என்று வாசிக்கின்றோம். ஒளியான தேவன் இஸ்ரவேலரை அடிமையின் வீடாகிய எகிப்திலிருந்தும் இருளின் ஆதிக்கத்திலிருந்தும் இஸ்ரவேலரின் இன்னல்களிலிருந்தும் எகிப்தியரின் அடிமையின் நுகத்திலிருந்தும் விடுவிக்கும்படி மோசேயை அபிஷேகித்தார், தன் ஜனத்தை மீட்டார் என்று வாசித்து அறிகின்றோம். இரண்டாவதாக மீதியானியரின் நுகத்தை முறிக்கின்றார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:16 நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் பொழுது மீதியானியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக எழும்பி நிலத்தின் விளைச்சலை கெடுத்து விடும்படிக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள், தேசத்தை கெடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் கர்த்தர் கிதியோனை அபிஷேகம் பண்ணி கிதியோன் மூலமாய் இஸ்ரவேலரையும் தேசத்தையும் பாதுகாத்தார், விளைச்சலுக்கு விரோதமானவர்களை முறித்து போட்டார் என்று வாசித்தறிகின்றோம். மூன்றாவதாக பார்க்கலாம் அசீரியரின் நுகத்தை முறிக்கின்றார். ஏசையாவின் புஸ்தகம் 10:24 வாசிக்கின்றோம், சீயோனில் வாசமாயிருக்கின்ற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே, என் உக்கிரம் அவர்களை சங்கரிக்கும் என்று கர்த்தர் தம் ஜனத்திற்காக பேசுகிறதை வாசித்தறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்ரு பல வழிகளில் உங்களின் எதிர்கால ஆசீர்வாதங்களை கட்டி வைத்து அடைத்து வைத்தும் பல தடைகளை கொடுத்தும் முன்னேறி செல்லவிடாது இருக்கின்ற அடிமைப்படுத்துகின்ற இருளின் ஆதிக்கத்தை கொண்டு வருகின்ற எகிப்தின் நுகத்தை முறித்து போடுகின்றார். உங்களை விடுவித்து ஆசீர்வாத கானானிற்குள் நடத்தி சென்று ஆசீர்வதிக்கின்றார். மற்றும் உங்களுடைய முயற்சிகளில் நல்ல பலனை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற வேளையில் அவைகளில் நஷ்டத்தையும் இழப்பையும் சமாதான குறைவுகளையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகின்ற மீதியானியரின் நுகத்தை இன்றைக்கு முறிக்கின்றார். விரும்பியதை பெற்றுக்கொள்ளவும் முயற்சி செய்தவற்றில் வெற்றி கிடைக்கவும் எதிர்பார்த்து இருக்கிறவற்றில் நல்ல பலனை பதிலை ஆசீர்வாதத்தையும் தருகின்றார். இறுதியாக உங்களின் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்குமோ இன்றைக்கு என்னமாகுமோ என்று அநேக காரியங்களை குறித்தும் உங்களின் சூழ்நிலைகளில் நீங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் போராட்டங்களில் முடிவுதான் என்னவாகுமோ என்று தினம் தினம் பயத்தை கொண்டு வருகின்ற அசீரியரின் நுகத்தை இன்றைக்கு எடுத்து போடுகின்றார். உங்களுக்கு எதிராய் எவையெல்லாம் எழும்பி உங்களை பயப்படுத்தியதோ அவைகளை இன்றைக்கு ஒன்றுமில்லாது போகும்படி அழித்து போடுகின்றார். குடும்பத்திற்கும் ஊழியத்திற்கும் பிள்ளைகளிடத்தில் பணியிடங்களில் சரீரத்தில் இப்படி எவைகளை குறித்து நீங்கள் பயந்து காணப்பட்டீர்களோ அவைகளில் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி பலத்தின் மேல் பலனடைய செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்பப்படும்படியும் அதன் மூலம் உங்கள் தோளினின்று சுமையும் உங்கள் கழுத்தினின்று நுகமும் நீக்கப்பட்டு தேவனுக்குள் பலப்பட்டு சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகின்ற பலத்தினால் இடைக்கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. பிரியமானவர்களே, எரேமியாவை போல நெருக்கமான சூழ்நிலைகளில் நீங்கள் காணப்படக்கூடும். பலவிதமான கஷ்டங்களின் பாதையில் கூட நீங்கள் கடந்து செல்லலாம். கர்த்தர் உங்களை பார்த்து என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். எசேக்கியா தன்னுடைய வியாதி நிமித்தம் மறித்து போவான் என்ற செய்தியை கேட்டவுடன் சுவர்புறமாக திரும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் 15 வருடங்களை கூட்டிக் கொடுத்தார். வழி அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட வேளையிலே தேவன் இரக்கம் பாராட்டினார். கண்ணீரோடே போராடுகிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி மறு உத்தரவு கொடுப்பார். காக்கை குஞ்சுகளுக்கு கூட பதிலளிக்கிற தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு பதில் தருவார் என்ற நிச்சயத்தோடு உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் அறியாததும் உங்கள் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு பதிலை தந்து உங்களை மகிழச் செய்வார். கூப்பிடுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
5: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் எங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 63 7 வசனம் வாசிக்கலாமா? நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது சட்டைகள் நெழிலே களி கூறுகிறேன். ஆமே அல்லேலூயா. இங்க சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால். இந்த உலகத்தில் உங்களுக்கு யாருங்க துணை? நீங்க மனைவியா இருந்தா கணவன் தான் என் துணை நினைக்கிறீங்களா? கணவராக இருந்தால் மனைவி தான் துணை நினைக்கிறீங்களா? பிள்ளைங்க பெற்றவங்க பிள்ளைங்களை துணை நினைக்கிறீங்களா? கூட பிறந்தவங்களா துணையா வருவாங்க? நண்பர்கள் கடைசி வரை துணையா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ, இல்லைங்க. கர்த்தரே துணை. சங்கீதக்கார் ரொம்ப தெளிவா சொல்லுகிறார், நீர் என் துணையா இருந்ததினால். ஆமே. இன்னைக்கு அப்படி ஒரு மகிமையான நிலைக்குள்ள நீங்களும் நானும் போயிடணும். இந்த உலகத்துல யாரையும் நம்ப கூடாதுன்னா அப்படிலாம் எல்லாரையும் வெறுத்துணுமா? இல்ல, நேசிக்கலாம். ஆனா அந்த நேசிப்பு கத்தியில கர்த்தர் தான் முதல்ல அவரு தான் முதலாவது. அவருக்கு தான் முதலாவது, அவரை தான் தேடணும் இல்லையா? அப்ப எனக்கு துணை அவர் தான் அப்படின்னு என்னைக்கு நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில எல்லாம் ஜெயமா மாறிடும். தெரியுமா, அவரை நீங்க துணையா வச்சுக்கிட்டா, அவரை உங்க கூட வச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில தோல்வியே இருக்காது. நீங்க எதெல்லாம் யோசிக்கிறீங்களோ, எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, எதுக்குள்ளெல்லாம் நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படிலாம் வாழணும் நினைக்கிறீங்களோ அது கர்த்தரே தருவார். இந்த உலகத்தை நம்ம நினைக்கிறோம் அவங்க உதவி செய்வாங்க இவங்க உதவி, இல்லை, யாரும் செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவர் தான். மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்துறோம் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? அப்ப இந்த கர்த்தரி பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, உமது செட்டைகளின் நிழலில் களி கூறுகிறேன். அந்த துணையா இருக்கிறதுனால என்ன ஒரு பிளஸ் இருக்கு அவருக்கு அப்படின்னா, அவருடைய செட்டையா, ஆண்டவருடைய செட்டை. இப்ப பறவைக்கு வந்து ரெண்டு பக்கமும் விங்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் செட்டை. அதுல இருந்து ஒன்னே ஒன்னு எடுத்துட்டோம், அதுதான் சிறகு இல்லையா. அவர் சிறகுல சொல்லல, செட்டை இல்லையா, ரெண்டு பக்கமும் வந்து விங்ஸ்ல சொல்றாரு. அந்த செட்டை நெழில நான் களி கூறுகிறேன் அப்படின்னா என்னங்க, அது அப்படியே விரிந்திருக்கிறது. அந்த நெழில அவர் அப்படியே நின்று அமர்ந்து படுத்து தூங்கி எழுந்து அவர் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். அப்ப நீங்கள நானும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா இல்லையா? இல்ல, இந்த உலகத்தின் செட்டையில நம்ம ஓடி ஒளிய இடமே கிடையாது. இந்த உலகத்தின் செட்டை எப்படி இருக்கும்னு சொல்லட்டுமா? அது துரோகம் நிறைந்தது, நம்பிக்கை துரோகம் நிறைந்தது, அவமானம் நிறைந்தது, துர்க்குணங்கள் நிறைந்தது, கடும் சொற்கள் நிறைந்தது, கண்ணிகள் நிறைந்தது, ஓ மனுஷனை விழுங்குகிற அந்த காரியங்கள் நிறைந்தது. இந்த உலகத்தின் செட் அப்படிதான், பொறாமைகள் நிறைந்தது, எரிச்சல் நிறைந்தது, எல்லாம் அப்படிதான். இந்த உலகத்தின் செட்டே அதுதான். அது தெரியாம தான் நல்லா இருக்கு அப்படின்னு போய் நின்னுற பாருங்க, அது இல்லை. ஆனா எந்த நெழுக்குள்ள நீங்களும் நானும் வரணும் தெரியுமா? அவருடைய செட்டை. ஆமே. இது எப்படிமா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஜெபம் பண்ண போதும், அந்த செட்டை கொஞ்சம் கொஞ்சமா விரிந்து உங்க மேல வந்துடும். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க நிழல் உங்களை தேடி வரும். பெரும்பாலும் மனுஷங்க நிழலை தேடிதான் போவாங்க. ஆனா தெய்வீக செட்டை எப்படி தெரியுங்களா? நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க எவ்வளவு ஆச்சரியமானது இல்லை. அப்ப இந்த உலகத்தின் செட்டைக்குள்ள தற்காலிகமான ஆறுதலுக்கும் தற்காலிகமான ஒரு ஜெயத்துக்கும் ஓடி ஒளிஞ்சு கொள்ளாதீங்க. நீங்க தஞ்சம் புக வேண்டியது ஏசப்பா கிட்ட தான். இந்த உலகத்துல யாரையும் நம்பாதீங்க, அவர்கிட்ட ஓடி வந்துருங்க. அவர் செட்டிக்களை நீங்க புகுந்து கொள்ளுங்க. நீங்க சொல்லுங்க, அப்பா நான் இதுவரை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும், என்னை யாரையும் நம்ப மாட்டேன், நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லி நீங்க நிற்கும் பொழுது உங்களை நோக்கி அந்த செட்டை வரும், அந்த நிழல் வரும், உங்களை பாதுகாக்கும். உங்க மரண பரியந்தம், மரணத்துக்கு பின்பும் அவர் உங்களை பாதுகாக்க வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? இத தெய்வ பிள்ளைகளே, கவலைப்படாம இருங்க. நீங்க அழுது கொண்டு இருக்க வேண்டாம். நீங்க தெய்வ சமூகத்துல ஒரு வேலை விட்டு தூரமா போயிருந்தா கூட திரும்ப உங்களை கர்த்தர் அழைக்கிறார். எனக்கு இயேசுவை தெரியும், எனக்கு பாடல்கள்லாம் தெரியும், ஜெபம் கூட தெரியும், நான் இதுவரை இயேசுகிட்ட வந்ததில்லை. அப்படின்னா இன்றைக்கு இந்த சத்தியம் உங்களை இயேசு வந்து இழுத்து கொண்டு வரட்டும். ஒருவேளை எனக்கு நான் நல்ல ஆண்டவருக்குள்ள இருந்தேன், ஆனா பாவம் செய்தேன், ஏதோ ஒரு காரியம் என்னை கர்த்தரை விட்டு தூரமா பிரிச்சிருக்குது, பரவாயில்ல, அவர் சட்டை கீழே ஓடி வந்துருங்க. அவர் இப்பொழுது உங்களுக்காக காத்து கிடக்கிறார். அந்த சிட்டை உங்க பின்னாடியே டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கு. உங்களை நிழலாய் பாதுகாக்குது, தொடர்ந்து உங்க கூட டிராவல் பண்ணுது. நீங்க நின்னா போதும், நீங்க ஜெபிச்சா போதும், நீங்க அவரை நோக்கி பார்த்து நீங்க மட்டும் போதும்பா, நீங்க எனக்கு துணையாருங்கன்னு சொன்னா போதும், அது உங்களை காத்துக்கொள்ளும். ஆமே, உங்களை மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகளை தலைமுறையே அது காத்துக்கொள்ளும். அதனால இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருந்திருக்கு நான் விசுவாசிக்கிறேன். தாவீதை போல அவர் சமூகத்துல மறைந்து கொள்ளலாம், ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க செட்டை விரிந்திருப்பதாகப்பா. அதுவரை நீங்க துணையா இருந்து பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எவ்வளவு கண்ணீரோடு, வேதனையோடு, ஏமாற்றத்தோடு, அவமானத்தோடு, அண்டவரே எல்லாவற்றையும் சகித்து, அண்டவரே போதும் அப்படின்னு மனநிலையோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க தாங்கணும். ஐயா, தாங்கணும், நீங்க தாங்கணும். பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருக்கணும், பிள்ளைகளுக்கு நீங்க செட்டையா இருக்கணும், அந்த செட்டை பிள்ளைகளுக்கு நிழலா இருக்கணும். பிள்ளைகளை நீங்க காத்துக்கொண்டு வழி நடத்துங்கப்பா, உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறோம், தொடர்ந்து நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
6: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலும் 26ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை, இந்த காலை வேளையிலும் நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் தானியேலின் புஸ்தகம் 4:32 இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா? இருந்தால் மனுஷர்கள் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய், இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று நீ அறிந்து கொள்ளு மட்டும், 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்றார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை இந்த நாட்களிலே கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமக்கு சித்தமானவனுக்கு தன்னுடைய காரியங்களை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அவருக்கு சித்தமானால் அவர் தன்னை வெளிப்படுத்த யாருக்கு சித்தமாக இருப்பாரோ அவருக்கு வெளிப்படுத்துவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் தேவனுடைய சித்தம் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அவர் சொன்னார், நான் பிதாவுனுடைய சித்தத்தை செய்யும்படியாகத்தான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொன்னார். அப்படியானால் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே பாருங்கள், தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபத்திலே அதை கற்றுக் கொடுக்கிறார். பரலோகத்திலே பிதாவுடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களில் விரும்புகிறார். அப்படியானால் பரலோகத்திலே பிதாவாகிய தேவன் இந்த பூமியை குறித்து என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார், இந்த மனுஷர்களை குறித்து, இந்த மனுஷனுடைய நிலைப்பாடுகளை குறித்து என்ன திட்டங்கள், என்ன சித்தங்கள் வைத்திருக்கிறார் என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு மனுஷனுடைய சித்தமோ, மனுஷனுடைய திட்டமோ, மனிதனுடைய நினைவுகளோ பரலோக ராஜ்யத்தை இந்த நாட்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை நாங்கள் செய்வோமா இருந்தால்தான் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் இந்த நாட்களை மாற்றப்படுகிறவர்களாய் இந்த நாட்களை இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களிலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இந்த பாபிலோன் ராஜ்ய காலத்திலே தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்னவென்றால் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலே இருக்கும்போது வானத்திலே இருந்த ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரே, ராஜ்யவாரம் உன்னை விட்டு நீங்கிட்டது என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறது. மகா பாபிலோன் இந்த நாட்களிலே விழுந்ததற்கு பின்பாக தேவன் அங்கே இந்த நாட்களிலே தெளிவாக இந்த நாட்களிலே ராஜாவோடு இந்த நாட்களிலே பேசுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமை பிள்ளைகளே. இன்றைக்கும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் காதோஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறதாம், கர்த்தருடைய சத்தம் பெண்மானை ஈன பண்ணுகிறதாம், கர்த்தருடைய சத்தம் இந்த நாட்களே கடலின் பெருவெள்ள, அதாவது கடலின் இறைச்சலை போல் இந்த நாட்களே முழங்குகிறதாம், கர்த்தருடைய சத்தம் இந்த நாட்களே பூமி எங்கும் இந்த நாட்களே முழம்பிக் கொண்டிருக்கிறது. அதாவது எப்படி என்றால், ஜனங்களை நோக்கி இந்த நாட்களே மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபிக்கின்றது என்று சொல்லி இன்றைக்கு முழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களே அநேகர் மந்த காதுகள் உள்ளவர்களாய், மந்த புத்தி உள்ளவர்களாய் இந்த நாட்களே அந்த ஜீவனுள்ள தேவன் கொடுக்கிற இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை, அருமையான தருணத்தை இந்த நாட்களே அவர்கள் விட்டு விலகி இந்த நாட்களே தேவனுக்கு பிரியமில்லாதபடி நடந்து தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களே அங்கே அழித்துக் கொள்ளுகிறதை காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதம் இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறது, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவருக்கு அதை கொடுக்கிறார் என்றால், அப்படியானால் தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறது மட்டுமல்ல, அவர் தனக்கு சித்தமானவனுக்கு இந்த ராஜ்யத்தை இந்த நாட்களிலே கொடுக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே இந்த நாட்களிலே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எப்படியாக பிசாசானவன் இந்த நாட்களிலே காரியங்களை வஞ்சித்தாலும், ஆனால் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே பூமியில் இருந்து பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பெருமை பாராட்டின அந்த பாபிலோனுடைய ராஜாவுடைய காரியத்திலே தேவன் இந்த நாட்களிலே தனக்கு சித்தமானதை செய்தது மட்டுமல்ல, அவனை அங்கே ராஜ்ய பாரத்திலே இருந்து தள்ளிவிடுகிறதையும் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளை, இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் சற்று பார்க்கிறவர்கள், இன்றைக்கு நாங்கள் நம்முடைய மாம்சத்தில் இந்த நாட்களில் ஓடிக்கொண்டிருந்தால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்தின்படி செய்ய செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை நிலைப்படுத்தி நடத்துவார், கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் ஜீவ மன்னா ஊழியர் சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து அனுப்பி தந்தார். அத்தோடு ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணில் அனுப்பி தந்த ஜீவ வார்த்தை, வாணி வெங்கட் போனியோ தேசத்திலிருந்து அனுப்பி தந்த நற்சிந்தனை, அத்தோடு ஊழியர் சுவிசேஷர் எட்வின்வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து அனுப்பி தந்த வாக்கு தத்தம், இவற்றை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தர்தாமே அந்த ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வதிப்பாராக. கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர்களுடனே கூட இந்த ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.
2: Recording stopped.
0: ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும்,
2: Recording in progress.
0: நாங்கள் இந்த வேளையிலும் இணையிருப்பது வேத பாட நிகழ்ச்சி. எங்களுடன் தேவ ஊழியர் சுசேஷகரை பின்வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். புதிய நேரத்திலும் கத்தர் அவருக்கூடாக வழி நடத்துவாராக. இந்த நேரங்கள் அனுகூலமாக இருக்கும் அவருக்கு விசுவாசிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே உபயோகிப்போம். இந்த வேளையிலும் வேத பாடத்தோடு இணைந்திருக்கிற தேவ ஊழியரை வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி ஆசீர்வதித்து கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட் ஐயா,
7: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்.
0: ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஒரு மணி வரையும் வழி நடத்துங்கள். இன்றைய நாளில் இந்த வாக்கு தத்தம் மிகவும் சவுண்டாக இருந்தது, நல்லாக இருந்தது. அதற்கு ஸ்தோத்திரம்.
7: இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு நாளில் உங்களுடைய சமூகத்திலே வரவும், உம்முடைய நாமத்தை மகிமப்படுத்தவும், உங்களுடைய வார்த்தைகளை இந்த நாட்களிலே ஆண்டவரை பேசும்படியாகவும் நீங்கள் அடியேனுக்கு கொடுத்த அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலாக இருக்கிற உங்களுடைய அருமையான கிருபைகளுக்காக உங்களை நான் துதிக்கிறேன், உங்களை நான் மகிமைப்படுத்துகிறேன் ராஜா. நீங்கள் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் சங்கம் இணையதளத்தின் ஊடாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நாங்கள் வேத தியானத்திலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை வாருங்கள். இன்றைய நாட்களிலே நாங்கள் ஜெபத்தை குறித்து இந்த நாட்களை பார்ப்போம். இந்த ஜெபம் என்று சொல்லுகிற காரியம் அநேக வகைகளாக இந்த நாட்களை பிரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையாக ஜெபம் பண்ணுகிறது ஒரு வழியாக இருக்கிறது, மற்றவருக்காக அந்த நாட்களிலே அதாவது சுகவினருக்காக ஜெபம் பண்ணுகிறது இன்னொரு காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல குழுக்களாக சேர்ந்து இந்த நாட்களில் ஜெபிக்கிற ஜெபம் இன்னொரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு காரியம் வந்து விசேஷித்த ஜெபம் என்னவென்றால் பறந்து பேசுகிற ஜெபம் என்று தலைப்பிலே இந்த நாட்களை நான் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பாருங்கள், இன்றைக்கு சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுந்து பாருங்கள் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து அதுக்கு பின்பாக 40 நாட்கள் இருந்து அங்கே பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அங்கே பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் அங்கே போய் சும்மா இருக்கவில்லை, பிதாவுடைய வலது பார்சத்தில் இருந்து இன்றைக்கு எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த நாட்களை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் ஜனங்கள் ரட்சிப்படைய வேண்டும், ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும். அது மட்டுமல்ல ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் பின்மாற்றமாய் இந்த நாட்களிலே போகக்கூடாது, அவர்கள் அங்கே தேவனுடைய சமூகத்திலே வந்து அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் கர்த்தர் இப்படியான காரியத்தை அந்த இடத்திலே செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் அங்கே வேதம் சொல்கிறது யோவான் 10 அதிகாரத்திலே பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று வகை எடுத்திருக்கிறான். எப்படி என்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் இன்றைய நாட்களில் ரட்சிக்கப்பட்டவர்களை கூட இந்த நாட்களில் அவன் என்ன செய்கிறான் சொன்னால் மறுபடியுமாய் தன்னுடைய வசமாக இந்த நாட்களில் திருப்புகிறவனாய் இந்த நாட்களில் இருக்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி நாங்கள் பெருமை பாராட்டுவதற்கு எந்த விதமான காரியமும் இல்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிற காரியம் முடிவு பரியந்தம் நிலநிப்பவனே ரட்சிக்கப்படுவான். அருமை பாருங்கள், கடைசி நிமிஷம் உங்களுடைய ஆத்மா அதாவது இந்த உங்களுடைய ஆவி இந்த பூமியை விட்டு பிரிகிற நேரத்தில் கூட அவன் உங்களை வஞ்சித்து தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே எழுக்கக்கூடியவனா அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை எங்கே காணக்கூடியதாக இருக்கிறார் மேல கத்துடைய பிள்ளைகள். ஏனென்றால் எத்தனையோ பெரிய ஊழியர்கள் அங்கே கடைசி நேரத்திலே விழுந்து போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கார் மேல கத்துடைய பிள்ளைகளை. ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரோடு இந்த நாட்களை நடப்போமா இருந்தால், ஆண்டுடைய சித்தத்தை செய்வோமா இருந்தால், ஆண்டுடைய திட்டத்தை இந்த நாட்களை அறிந்து நாங்கள் செயற்படுவோமா இருந்தால், அந்த கடைசி நேரம் கூட இந்த நாட்களில் நாங்கள் அந்த ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கு இந்த பறந்து பேசும் என்ற ஜபத்திலே பார்க்கிற வழியிலே தானியலின் புஸ்தகம் 9 அதிகாரத்திலே 3 வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். அங்கே நான் வாசிக்கின்றேன், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார் அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயப்பிரமாணங்களையும் நியாயங்களையும் இந்த நாட்களை விட்டு அகன்று போனோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் இந்த இடத்திலே தானியேல் எப்படிப்பட்ட ஒரு வாலிபன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வாலிபனாய் இருந்த காலத்திலே அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு இந்த நாட்களை கொண்டு போகப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனாலும் பாருங்கள் அங்கே இந்த தானியேல் அந்த பாபிலோனுக்கு போனாலும் அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய காரியம் அவர்களுடைய செயல்பாட்டில் இந்த நாட்களிலே எள்ளளவும் இந்த நாட்களிலே கலந்து கொள்ளவில்லை அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தானியேல் 6 அதிகாரம் 3 வசனத்திலே தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவியானவர் இருந்தார்னு சொல்லி. அப்படியானால் பாருங்கள் தானியேல் அந்த ஜீவனுள்ள தேவனையே நோக்கி பார்த்து கொண்டு இந்த நாட்களில் இருந்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதனாலதான் தானியேல் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறார், ஆண்டவரே அதாவது என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையை காக்கிற மகத்துவம் உள்ள பயங்கரமான தேவன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்ப இன்றைக்கு அந்த பறந்து பேசுகிற ஜெபத்தை நாங்கள் எடுக்கிற வழியிலே நாங்கள் ஏனோ தானோ ஒன்று வந்து இந்த நாட்கள் இருந்து ஐயா ஜொபிங்க ஐயா ஆமா ஜொபிங்க ஐயான்னு சொல்லுகிற வழியிலே டக்குன்னு ஜொபித்து விட்டு போகிறது அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒருவருக்காக அந்த பறந்து பேசுகிற ஜெபம் இந்த நாட்களை எதிரெடுக்க வேண்டுமா இருந்தால் அந்த ஜெபத்திலே இந்த நாட்களை என்ன எப்படியாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அங்கே அந்த ஜெபம் நாங்கள் முதலாவது நம்முடைய இருதயம் இந்த நாட்களை சுத்தமா இருக்கிறதா, அதாவது நாங்கள் நம்முடைய சிந்தனைகள் சுத்தமா இருக்கிறதா, நம்முடைய சிந்தனைகள் அங்கே சுத்தமாக கழுவப்பட்டிருக்கிறதா, இப்படியாக அந்த நாட்களில் நம்மை முதலாவது ஆராய்ந்து அறிந்த நாட்களிலே அந்த ஜெபங்களை நாங்கள் ஏறெடுப்போமா இருந்தால் அந்த ஜெபத்துக்கு உடனடியாக பதில் இருக்கிறது என்பதை பதில் தருகிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு வேதத்திலே பாருங்கள், அங்கே எரியா என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாகத்தான் இந்த நாட்கள் இருந்தார். ஆனாலும் அந்த எலியாவினுடைய ஜெபத்தை பார்க்கிற வேளையிலே எப்படியாக தேவன் அந்த எலியாவுடைய ஜெபத்துக்கு அங்கே இந்த நாட்களை பாருங்கள் செவி கொடுக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க பாருங்கள், எலியா மழை, அதாவது 3.5 வருஷம் மழை இருக்க கூடாதுன்னு ஜெபம் பண்ணுகிற வேளையிலே மழை நிறுத்தப்படுகிறது. ஒரு மனுஷனுடைய சொல்லுக்கு, மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு அங்கே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் இயற்கைக்கு கட்டளை எடுக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு அந்த எலியான்னு சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷர் எவ்வளவு பயங்கரமான ஊழியக்காரனாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடிய

கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீர்க்கதரிசிகளே இந்த நாட்களில் இருந்து. அதுதான் முதலாவது தேவனை வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கிறது. பக்தனாகிய யோவை எடுத்து பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்த நிமித்தம்தான் தேவன் அவர்களே வெளிப்பட்டார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்கள்ல யாருக்கு இருக்கிறதோ அந்த பயத்தின் மூலமாகத்தான் தேவன் அவர்களோடு கூட இருந்து அங்கே வெளிப்படுவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த தானியேல் இளம் வயசிலே பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே அங்கே பாருங்கள், அவர்களை அங்கே அழைத்து வந்து என்ன செய்வார்கள் அவங்க சொல்லி சொன்னால், அந்த அவர்களை இந்த நாட்களை பாருங்கள், அதாவது அவர்களுடைய அந்த அதாவது எந்த என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பாபிலோன் முறையின்படி அவர்களை இந்த நாட்களிலே அவர்கள் எந்த விதமான சந்ததிகளை விருத்த சேதனம் செய்ய முடியாதபடி, அதாவது அவர்கள் சந்ததியை விருத்து செய்யாதபடி அவர்களுடைய அந்த ஆண்மையை இந்த நாட்களில் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், அற்றுப்போகிற அளவுக்கு இந்த நாட்களில் அவர்கள் காரியங்களை செய்வார்கள். அறிமையான கத்தருடைய சிறைப்பிடித்துக் கொண்டு வாருவர்களை என்றால் அவர்களுடைய காரியம் அந்த அவருடைய சந்ததி அந்த இடத்திலே பெருகக்கூடாது என்பதற்கா, அப்படியாக ஒரு கொடுமையான காரியத்துக்குள்ளே தான் கொண்டு வந்து இந்த நாட்களை அவர்களை அந்த இடத்திலே வைத்திருந்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள் எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே அவர்கள் அங்கே பெருகாதபடி இந்த நாட்களை காக்கும்படியாகத்தான் அப்படி பாபிலோன் ஒரு சூழ்ச்சியை செய்து அந்த இடத்திலே காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற வேளையிலே அங்கே தானியலுக்குள்ளே எந்த விதமான இச்சைனாவையோ எந்த விதமான காரியங்களோ இல்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவர் சொல்லுகிறார், நான் உபாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்திலும் விண்ணப்பத்திலும் தேட இந்த நாட்களே என் முகத்தை இந்த நாட்களை என்ன செய்தேன் அவருக்கு முன்பாக இந்த நாட்கள் அவருக்கு நேராக இந்த நாட்களை திருப்பி நேராக்கினேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்ப தேவனுடைய அந்த இடைப்படுதல் அவசரமாக தேவை என்று இந்த நாட்களை உணரும் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு எப்படியாக இருக்கிறது, அல்லது இந்த நாட்கள் ஒரு சிலருக்கோ அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், பரிசுத்தத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் தொடர்ந்து இந்த நாட்களை ஜபிக்கும் ஒருவர் தேவனிடத்திலே இந்த நாட்களை கெஞ்சி ஜபிப்பதுதான் பரிந்துரைக்கிற ஜெபம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கும். இந்த வார்த்தையை சற்று கவனிச்சு பாருங்க. முதலாவது நாட்கள் இருக்க வேண்டும் பரிசுத்தம் இருக்க வேண்டும், ஹோல்னஸ், அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இரண்டாவதாக நம்பிக்கை, ஹோப், அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப ரெண்டு காரியம் அப்படி என்று சொல்லி சொன்னால், நமக்குள்ளே அந்த தேவனுடைய பரிசுத்தம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை உண்டாகிற வேளையிலேயே அங்கே தேவனுடைய நம்பிக்கை நமக்குள்ளே வருகிற வேளையிலே அந்த ஜபம் நமக்குள்ளே கிரியை செய்யும். அந்த ஜபத்தை நாங்கள் இதை எந்த காரியத்துக்காக ஜபிக்கிறோமோ அந்த ஜபத்துக்கு பலன் உண்டாகும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஜபிக்கிறார்கள், அழுது குளறு ஜபிக்கிறார்கள், ஆனா எந்த விதமான அசைவும் இல்லை. அருமையான கத்து ஒரு கல்லு கூட அசையாது, சரி கல்லு வேணா ஒரு பேப்பர் கூட அசையாது. அருமையான கத்துடைய பிள்ளைகள் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், ஏதாவது முதலாவது நம்மை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே என்ன குறைபாடுகள் இருக்கிறது, என்ன காரியங்கள் இருக்கிறது, நமக்குள்ளே கர்வம் இருக்கிறதா, நமக்குள்ளே கோபம் இருக்கிறதா, நமக்குள்ளே பெருமை இருக்கிறதா, நமக்குள்ளே அகங்காரம் இருக்கிறதா, நமக்குள்ளே பரிசுத்த குறைச்சலான காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதா, நமக்குள்ளே இச்சியான காரியங்கள் இருக்கிறதா. இப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் நம்மை நிதானித்து இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பரிசுத்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா பாருங்கள், இந்த பரிசுத்தோடும் தேவன் மேலே வைக்கிற நம்பியோடும் அங்கே உறுதியோடும் தொடர்ந்து இந்த நாட்களை ஜபிக்கும் ஒருவர் தேவனிடத்திலே கெஞ்சி ஜபிக்கிறது தான் பரிந்துரைக்கும் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, பரிந்துரைக்கும் ஜபம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப தானியேல் 9 பார்க்கிற வேளையிலே தானியேல் இந்த நாட்களில் தானியேலுடைய ஜபம் பருந்து பேசும் ஜபமாகும் என்றும், ஏனென்றால் அவன் எருசலேமிலே இந்த நாட்களே பாருங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவர் எருசலேமிலே இந்த நாட்களே மீட்புக்காக முழு தேசத்துக்காகவும் அவன் ஊக்கமாக ஜபித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த தானியேலுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன என்ன காரியத்துக்காக ஜபிக்கிறார், அவர் எருசலேமுடைய மீட்புக்காகவும் முழு தேசத்துக்காகவும் அவர் இந்த நாட்களே எப்படியாக தவிக்கிறான் சொன்னால், ஊக்கமாக ஜபிக்கிறது மட்டுமல்ல, புதிய பழைய உடன்படிக்கையின் கீழிருந்து எண்ணுக்கடங்காத தேவ மனிதர்களும் பெண்களும் இந்த நாட்களே கிறிஸ்துவும் இந்த நாட்களே பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த நாட்களை ஏறெடுத்து பரிந்துரையும் ஜெபத்திலே அங்கே பரிசுத்த வேதகாமத்திலே அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளைகளே, அப்ப அந்த பரிந்துரைக்கிற ஜெபம் எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த நாட்களை பாருங்கள், தானியேல் மட்டுமல்ல அந்த காலகட்டத்திலே அநேக பெண்கள் கூட அநேகர் கூட இந்த நாட்களை சேர்ந்து இந்த நாட்களை ஜெபித்திருக்கிறார். என்னன்னு சொன்னால், எருசலேமிலே ஒரு விடுதலை வர வேண்டும், எருசலேமிலே பாருங்கள் அவர்களை பிடித்து சிறைப்பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த நாட்களிலே அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட தங்களுடைய தேசத்திலே நாங்கள் இந்த நாட்களை விடுவிக்கப்பட்டு தங்களுடைய தேசத்திலே காரியங்களை செய்ய வேண்டும் என்று அருமையான கத்துடைப்பிள்ளைகளே 70 இந்த நாட்களை சிறைப்பிடித்து அந்த இடத்திலே வைத்திருந்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் எப்படியான காரியம், அப்ப அந்த நாட்களில் அந்த 70 அவர்கள் இருந்து என்ன செய்தார்கள் சொன்னால்,
பரிந்து பேசுகிற ஜெபத்தை எடுத்து கொண்டு வந்தார்கள்.

0: தேசத்துக்கு விடுதலை வேண்டும்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவருடைய தேசத்துக்கு இந்த நாட்களில் விடுதலையை கொடுத்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு புதிய தேசத்தை இந்த நாட்களில் உருவாக்கி கொடுத்திருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறதா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே பாருங்கள், இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியத்திலே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், பரிந்துரைக்கும் ஜெபத்தை இந்த நாட்களிலே பரிசுத்தாவியானவரின் துணையோடு இந்த நாட்களில் செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எதற்காக வருகிறார் என்று நாங்கள் பார்ப்போமா இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே வருகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவர் இந்த நாட்களிலே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாகத்தான் இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களை வாசம் செய்கிறார், நமக்குள்ளே வருகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப பரிசுத்தாவிட வல்லமையினாலே நிறைந்து ஏன் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆவியானவர் வந்தால்தான் நம்முடைய குறைவுகளை சுட்டரிப்பார். பாருங்க, யோவான் ஸ்நானம் சொல்லுகிறார் என்னவென்று சொல்லி சொன்னால், நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பின்வருகிறவர் அக்னியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார், அதாவது பரிசுத்தாவினாலே. அப்படியான்னு சொல்லி சொன்னால், ஜலம் எதை குறிக்கிறது? கழுவுகிறதை குறிக்கிறது, அதாவது அழுக்கு நீக்கி கழுவுகிறதை இந்த நாட்களை குறிக்கிறது. ஆனால் இங்கே பரிசுத்தாவியானோட அக்கினி அதை குறிக்கிறதுன்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற வேண்டாத காரியங்களை இந்த நாட்களை சுட்டரிக்கிற காரியமாக இருக்கிறது, அதாவது பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய காரியங்களை சுட்டரிக்கும். நம்முடைய சிந்தையிலே இந்த நாட்களை போட்டு குழப்பங்களை கொண்டு வரும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அவன் வந்து சொல்லிக் கொண்டே நிற்பார் இந்த நாட்கள், நீ 5 வருஷத்துக்கு முதல் இந்த காரியத்தை செய்தாய் அல்லவா என்று சொல்லுவான். இப்ப நீங்க ஜெபிச்சு கொண்டிருங்க, ஜெபிக்கிற வழியில வந்து நிற்பான், பக்கத்துல வந்து நிற்பான், 5 வருஷத்துக்கு காரியம் நீங்க மறந்து எப்போ அந்த காரியத்தை விட்டுருவீங்க. ஆனா அவன் என்ன சொன்ன, இல்ல நீ இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இன்ன காரியம் செய்தான்னு அவன் அக்குரட்டா அப்படியே கொண்டு வந்து கம்ப்யூட்டர்ல காட்டுற மாதிரி காட்டுவான் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னான், இந்த ஜெபம் தடைப்படும், அந்த காரியத்துக்கு போயிருவீங்க, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்து விட்டேன் என்று சொல்லி அருமன். ஆனால் இந்த வேளையில தான் பரிசுத்தாவோட வல்லமை தேவையா இருக்கிறது. ஆவியானவர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், அவர் நம்முடைய அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கழுவி நீக்கி சுத்திகரித்து நம்மை ஒரு பரிசுத்தத்துக்குள்ளே இந்த நாட்களை நடத்தி அந்த ஜெபத்தை எடுத்து வரும்படியாக ஆவியானவர் இந்த நாட்களை அனுபவிப்பார். அப்படியானால் அந்த நாங்கள் ஜெபம் ஏறெடுக்கிற வேளையிலே ஆவியானவரோட துணியோடு தான் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறோம், அந்த ஜெபம் நம்முடைய உதடுகளிலேருந்து புறப்பட்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படின்னா, ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ண வேண்டும், ஆவியிலே நிறைந்து துதிக்க வேண்டும். மறுமறக்கத்தில் துதிக்கிறது கூட இந்த நாட்களில் சும்மா துதிக்க கூடாது. பாட்டு புத்தகத்தை பார்த்துட்டு இந்த நாட்களை 4 பாட்டை படிச்சு போட்டு இந்த நாட்களை துதிக்கிறது ஒரு ஆராதனை என்று சொல்ல முடியாது. இப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கு ஆவியிலே இருந்து வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஒரு பாடல் கூட இருக்கிறது, நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் ஜேசு அனுப்புவதால் போவமே, பட்டேவோ புயபலமும் இல்லையே, யூதராய சிங்கம் யுத்த சிங்கம் என்று சொல்லி ஒரு பாடல் ஒன்று இந்த நாட்களை இருக்கிறார் கத்துடைய பிள்ளைகள். அப்படி யாரால் இந்த நாட்களை பாருங்கள், நமக்கு இருக்கும் இந்த பலன் போதும், ஏனென்றால் அனுப்புகிறவர் யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி என்று சொல்லி சொன்னால், தன்னுடைய அதாவது ஆவியானவர் பிதாவுடைய ஆவியானவரை நமக்குள்ளே அங்கே வைத்து அந்த படியில தான் போங்கோ, போய் இந்த நாட்களிலே காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பி விடுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், முதலாவதாக இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவின் பரிந்து பேசுதலையும் அங்கே பரிசுத்தாவியானவரின் பரிந்துரைக்கலையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. முதலாவது அப்படின்னு சொன்னால், தாம் தேடவும் ரட்சிக்கவும் வந்த திரளான மக்களுக்காக இவ்வுலகத்திலேயே தமது ஊழியத்தை ஆரம்ப காலத்திலே இயேசு இந்த நாட்களை என்ன செய்தாராம், இந்த நாட்களிலே ஜெபித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கலாம். லூக்கா 19வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நாங்கள் வாசிக்கு போமா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, என்னோட கூட இந்த நாட்களை திருப்பி லூக்கா 19வது அதிகாரத்திலே அங்கே 10வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு அவர்களை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமனுக்கு குமாரனாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் இழந்து போன அந்த தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமை, ஆதாம் இந்த நாட்களிலே ஏதோன் தோட்டத்திலே எல்லாவற்றையும் இழந்துட்டாரையா, ஒரு காரியமும் இல்லை, எல்லாவற்றையும் இழந்துட்டார், ஒன்றுமே இல்லை, வெறுங்கையா நிற்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த ஆதிகாமத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள், ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி அருமையான கத்துட பிள்ளைகளே, இந்த 6 நாட்களுக்கு உண்டாக்கி இந்த நாட்களை எல்லா காரியத்தையும் செய்து 7வது நாளுக்குள்ளே போக போகிறார். அதுக்கு முன்பாக என்ன செய்யறேன்னு சொன்னா, ஆதாமுடைய கையிலே கொடுத்த நாட்களே நீ எல்லாவற்றையும் ஆண்டு நடத்தி கொள்ளு, சகல அதிகாரங்களையும் கொடுத்துட்டார் ஆதாமுக்கு. அப்ப ஆதாம் அந்த நேரத்துல பாருங்க எப்படியாக இருந்தனா, தேவனுடைய வாயாத்தான் இருந்தார் அந்த நேரத்தில் அருமையான கத்துட பிள்ளைகளே. அப்ப ஆதாம் அந்த நேரத்தில் பாருங்கள், ஒரு சொல்லி சொன்ன மரத்தை அசையாத, காத்தே அசையாத இல்லைன்னா காத்து நிற்கும். அருமையா நான் பிள்ளைகளே, அப்ப அப்படியாக தேவன் வல்லமையை கொடுத்திருந்தும் அதே ஆதாம் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், இச்சை நிமித்தம் ஏவாள் மூலமாய் அங்கே இச்சிக்கப்பட்டது நிமித்தம் ஆதாம் அந்த இடத்திலே ஆதாம் சேர்ந்து விழுந்து போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஆனால் அந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்டிருந்தும் ஆதாம் விழாமல் இருந்த அந்த நாட்களிலே ஆதாம் தேவன் அந்த கொடுத்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவாரா இருந்தால் அந்த நாட்களில் என்ன நடந்திருக்கும்னு சொல்லி சொன்னால், ஏதோன் தோட்டத்தில் ஒரு வெற்றியை கண்டிருக்க முடியும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், ஏவாள் விழுந்துட்டாண்டதுக்காண்டி இந்த நாட்களில் நாங்கள் போய் விழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நாங்கள் இப்ப பயணங்கண்டால் வேதத்திலே பாருங்கள், அந்த நாட்களிலே யாருக்கு அந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கணும், ஆண்களுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள் பாருங்க, ஏனென்று சொல்லி இந்த நாட்களில் பவுலோடைகள் கூட புதிய ஏற்பாட்டில சொல்லுகிறார் இந்த நாட்களில் பெண்கள் சபைகளில் பேசக்கூடாது. ஏனென்றால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதிகாரம் ஆண்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால் ஆண்கள் சில காரியங்களை பகுத்தறிந்து செயல்படுத்துகிறவர்களா இந்த நாட்களில் இருக்கிறாள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் இன்றைக்கு பாருங்கள், எல்லாம் இந்த நாட்களே மாறி தலைகளாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கும். அப்ப அப்படியாக அவர்கள் இழந்த இதுதான் தெய்வ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து லூகா சுஜத்திலே சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும். ஏதோன் தோட்டத்திலே ஆதாம் இழந்து போன தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய தேவன் கொடுத்த அந்த வரங்கள், கிரியைகள், கிருபைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்கள் இழந்து போற அருமையான கத்தோடு ஒரு சிறிய அற்ப பாவத்து நிமித்தம் அங்கே இழந்தது நிமித்தம் இந்த நாட்களே குமாரனாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர் அங்கே ஏதோன் தோட்டத்திலே இழந்ததை இங்கே நான் இப்ப என்ன செய்ய போறேன், நான் மறுபடியுமா இந்த நாட்களே தேடவும், என்னத்தை இழந்தார்ன்றதை குறித்து தேடவும் ரட்சிக்கவுமே இந்த நாட்களே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் அப்படி என்று சொல்லி சொன்னால், தேடி இந்த ஜனங்களை விடுதலையாக்க இந்த நாட்களை ரட்சிப்போன்னு சொன்னால் சல்வேஷன், சல்வேஷனுடைய உண்மையான எப்படிய பதத்திலே பார்க்கிற வழியில மனுஷனுக்கு விடுதலை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துரை விளைவு. அப்படியானால் ஒரு விடுதலையையும் அந்த அந்த இழந்து போனதை தேடி மறுபடியுமா இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப மனுஷனிட கொடுக்கறதுக்கு வரையில் அருமையான கத்துரை விளைவு. இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களை போய் பிதாவுடைய வலது பாரசத்திலே அங்கே இருக்கிற வேலையிலே பாருங்கள், பிதாவுடைய ஆவியானவரை இந்த நாட்களை அனுப்புகிறார், கொம்ஃபர்ட்டர் அருமையான கத்துடைய. அப்ப பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வருகிற வழியிலே நீங்கள் யூதேய அருசலேயும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் என்ன காரியத்தை இந்த நாட்களை நிர்ணயிக்கிறாரோ அதை இந்த நாட்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இந்த நாட்களை இருப்பார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போ அதன்னு சொல்லி கொண்டே இந்த நாட்களை இருப்பார். இதுதான் ஆவியானுடைய தன்மை. அப்ப வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், குமாரனாய இயேசு கிறிஸ்து அந்த இழந்து போனதை மறுபடியுமா இந்த நாட்களிலே பெற்று இந்த நாட்களை பாருங்கள் அக்னியாக இந்த நாட்களை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அதைத்தான் ஜோவான் ஸ்நானம் சொல்லுகிறார், நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஜலத்தினாலே ஜனத்தை கழுவுறேன் ஐயா, அவ்வளவுதான். ஆனால் இவ எனக்கு பின்னால வருகிறவன் சொன்னால் பரிசுத்தாவே அக்னினாலே கழுவுவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் சுட்டரிப்ப. அப்ப மிகுதியா இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் சின்ன சின்ன காரியங்களை சுட்டரித்து அங்கே தெளிவாக நாங்கள் பருந்து பேசும்படியாக அந்த ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக இந்த நாட்களே ஒரு மனத்துக்குள்ளே இந்த நாட்களே ஒரே சிந்தையக்குள்ளே இந்த நாட்களை நடத்துவார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம், எருசலேமிலே இந்த நாட்களே சீரழிந்த நிலையை கண்டு இந்த நாட்களே என்ன செய்தாராம் ஆண்டவர், அங்கே கண்ணீர் விட்டாராம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் இந்த நாட்களை எருசலேமை குறித்தான் சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், எருசலேம் ஒரு மைய பொருளாக இருக்கு. இன்றைய பாருங்கள், என்ன காரியத்தை நாங்கள் செய்தாலும் இந்த நாட்களை உலகமா இருந்தாலும் சரி அங்கே என்னத்தை பார்க்கிறார்கள் சொல்லி சொன்னால் எருசலேமை தான் அங்கே பார்க்கிறார்கள். எருசலேமே ஒரு காரியம் நடக்குமா இருந்தால் அந்த காரியத்தினுடைய எதிரொலி உலகத்துல நடக்கும். எருசலேமே ஒரு பிரச்சனை வருமா இருந்தால் உலகம் முழுக்க பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு. மறுமையான கத்துடைய பிள்ளைகளுக்கு அப்ப இதைத்தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், லூக்கா 19:41 சொல்லுகிறது, அவர் சமீபமாய் வந்து அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளையே நீ அறியாதிருக்கிறதுனாலேயே அறியாதிருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எந்த பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிடத்திலே உள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்திலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாள் உனக்கு வரும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகளை, பின்பு அவர் தேவாலயத்திலே பிரவேசித்து
1: அதிலே விக்கிரவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்தி விட்டு என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுறாரு. அப்ப இந்த காரியம் இந்த நாட்களிலே ஆண்டவற்ற காலத்துக்கு பின்பாக அந்த நாட்களில் நடந்து நிறைவேறின ஒரு காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த நாட்களில் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த எருசலேம் தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டு, ஏன் சுட்டரித்தார்னு சொல்லி சொன்னால், அந்த ரோமருடைய ஆட்சி காலத்தில் இருக்கிற வேளையிலேயே அங்கே அந்த ஆலயத்திலே அந்த பொன்னை எடுத்துக் கொள்வதற்காக அந்த நாட்களை அவர்கள் அப்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இந்த நாட்களை சுட்டரித்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் மறுபடியுமா இந்த காரியம் இந்த நாட்களிலே வரப்போகிற நாட்களாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக, ஆலயம் கட்டப்பட போகிறது, இப்படியான வாக்கு தத்தங்கள் மறுபடியுமா இந்த நாட்களில் திரும்ப வரப்போகிறதா இருக்கிறதா என கத்துட்டு பிள்ளை. அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற காரியம், இவ்வுலகத்திலே தமது ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே ஜபித்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துட்டு பிள்ளை அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், தமது சீசர்களுக்காக தனிப்பட்ட முறையிலே இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிற காரியம் அங்கே எப்படின்னு சொல்லி சொன்னால், பொதுவான ஜெபத்தை குறித்து நாங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், லூக்கா 22 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமையான அன்பு பிள்ளைகளே நான் வாசிக்கின்றேன் பாருங்க, 22 அதிகாரத்திலே 34 வசனம் இந்த நாட்களில் எப்படி சொல்லுகிறார் சொன்னால், அவனை நோக்கி, பேதுருவே இன்றைக்கு சேவல் கூவும் முன்னே உன்னை இந்த நாட்களிலே சேவல் கூவும் முன்னே நீ என்னை இந்த நாட்களில் அறிந்திராதா, கூமுன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளை, அப்ப தேவன் இந்த இடத்திலே பாருங்கள் அதை இந்த நாட்களில் பேதுருவை இந்த நாட்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, லூக்கா 23 அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் அந்த வார்த்தையும் இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்கள். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அருமையான கர்த்தர், இது கல்வாரியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போது இந்த நாட்களே இப்படிப்பட்ட வார்த்தையை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இங்கே இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களே ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு பொதுவான ஒரு ஜெபத்தை எடுத்து வருகிறான்னு சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே, யோவான் 17 அதிகாரத்திலே 6 வசனத்தில் இருந்து வாசிக்கிற வேளையிலே, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது இந்த நாட்களே அங்கே அவர் தமது எதிரிகளுக்காக இந்த நாட்களில் என்ன செய்தாராம், ஜொபித்தாராம் என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் எதிரிகளுக்காக எப்படியாக இந்த நாட்களில் ஜொபிக்கிறான்னு சொல்லி பார்க்கிற வழியிலே அங்கே சொல்லப்படுகிறது 34 வசனத்திலே, இயேசு இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்கள். அவருடைய வஸ்திரம் அவர்களுக்குள்ளே அங்கே இந்த நாட்களில் என்ன செய்யப்பட்டது, பங்கிடப்ப, அதாவது அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்கே பார்க்கிறோம் நாள் இன்றைக்கு தானியேலுடைய அந்த பருந்து பேசுகிற ஜெபம் எப்படி என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாட்களிலே, இஸ்ரவேல் தேசம் மறுபடியுமாய் கட்டப்பட வேண்டும், ஜனங்கள் இந்த நாட்களிலே மறுபடியுமாய் கூட்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே தானியேல் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை இந்த நாட்களில் ஏறெடுத்து, உபாஸ் ஜெபத்தை இந்த நாட்களில் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த நாட்களிலே பாருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களுக்கு முன்பாக அங்கே கொடுமையான காலங்களாக இந்த நாட்கள் இருந்தது. அநேக தரம் இந்த நாட்களை இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நாட்களை எதிரிகள் வந்து என்ன செய்வார்கள் என்றால் சிறைப்பிடித்துக் கொண்டு போவார்கள். ஏனென்றால் அந்த நாட்களில் அவருடைய ஆட்சி காலங்களை பார்த்துள்ளார்ந்தால் அவர்கள் தேவனோடு இருப்பார்கள், ஆண்டவரோடு இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஆண்டவரை விட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள், கொஞ்சம் பின்மாற்றமா இந்த நாட்களை போவார்கள். அப்படி போகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களே சில தீர்க்க தரிசிகள் மூலமாய் அவர்களுக்கு எச்சரிப்பார். ஆனால் அதை கூட இந்த நாட்களை கேட்காதபடி அவர்கள் இந்த நாட்களை தங்கட வழிகளிலே இந்த நாட்களை போய்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற வேளையிலே எதிரியினுடைய கையிலே இந்த நாட்களை என்ன செய்வார், ஆண்டவர் இந்த நாட்களை அவர்களை அனுமதிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் பாருங்கள் நீங்க வேதத்திலே பாருங்கள் எத்தனை ராஜாக்கள் இந்த நாட்களை ஆண்டிருக்கிறார்கள். ஒரு சில ராஜாக்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி அந்த தேசத்திலே இந்த நாட்களிலே பாருங்கள் எந்த விதமான விக்கிரக ஆராதனைகளும் இல்லாதபடி தெளிவாக இந்த நாட்களை ஆட்சி செய்தார்கள். ஆனா ஒரு சிலர்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், விக்கிரகங்களை கொண்டு வந்து இந்த நாட்களில் தேசத்தை அங்கே ஆண்டவருடைய கோபத்துக்குள்ளாக இந்த நாட்களை திருப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அருவறுப்பான காரியம் விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியங்கள், விபச்சாரங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், பொய்யான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் இந்த நாட்களை வெறுக்கிறவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் பாருங்கள் அந்த நாட்களிலே தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்களை இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே அவர்கள் இந்த நாட்களிலே பாருங்கள் ஒரு சிலர் வந்து அவர்கள் மூலமாய், அதாவது பிரியாம் தீர்க்கதரிசி மூலமாய் பாருங்கள், பொய்யான காரியத்தை இந்த நாட்களை சொல்லி ஜனங்களை பாவத்திலே விழும்படியாக அந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், அதே விதமாகத்தான் இன்றைக்கு தேசத்தில் இந்த நாட்களை பாருங்கள், என்னத்திற்காக பிரச்சனை வருகிறது சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எந்த தேசத்திலே இருக்கிறதோ அந்த தேசத்துக்குள்ளே அழிவும் காரியங்களும் இந்த நாட்களில் இருக்கும். தேசம் எவ்வளவு காரியத்தை செய்யலாம் பாருங்க, இன்றைக்கு தேசம் பெரிய வல்லரசாக இருக்கலாம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசம் இந்த நாட்களில் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள போனீங்கன்னா தேசத்தில காரியங்கள் விளங்கும். இன்றைக்கு பேர் பெற்றிருக்கிற வல்லரசு நாடுகள் பாருங்கள், பணப்பிரச்சனைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேசத்துக்குள்ளே வேலை இல்லா திண்டாட்டங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, பஞ்சங்கள், பசிகள், கொள்ளை நோய்கள் எல்லாம் அந்த தேசத்துக்குள்ளே இருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களில் அவர்களுக்கு இந்த நாட்களில் தெரியாது. ஏனென்றால் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை எப்படி இருக்கும்? கல்லறையை திறந்தால்தான் நாற்றம் எடுக்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, எலும்புகள் சதைகள் அழுகிற நிலையிலே இருக்கும். ஆனால் வெளியில பார்க்கிற வெளியிலே பளிங்கு கற்களை வைத்து இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? வெள்ளி அடித்து அப்படி பூ எல்லாம் வைத்திருப்பார்கள். அருமையான கத்துடைய பார்க்க அழகாயிரு. அப்ப அதே விதமாகத்தான் இன்றைக்கு ஒரு சில வல்லரசு நாடுகள் அப்படியாக அந்த பொலிவான தோற்றத்தை இந்த நாட்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் அவர்களுக்குள்ளே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏனென்றால் ஒரு தேவனுடைய ஆவியினாலே நடாத்தப்படுகிற மனுஷர் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பாரா இருந்தா இந்த நாட்களே அந்த தேசத்திலே அவர் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய காரியத்தையும் செய்து கொள்வார். ஆபிரகாம் லிங்கத்தை எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் லிங்கத்துடைய காரியத்தை எடுத்து பார்க்கிற வழியிலே அவர் பருந்து பேசுகிற ஜெபத்தை இருக்கிற மனுஷன் அவர் பாருங்கள், அவர் காலையிலே வந்து இந்த நாட்கள் என்ன செய்வாராம், அங்கே தன்னுடைய அதாவது அந்த அரண்மனையால் அதாவது இந்த நாட்கள் அந்த அந்த ராஜா மாடி அந்த அவர் இருக்கிற அந்த மந்திரி பிரசம் பிரதம மந்திரி இருக்கிற அந்த அந்த ராஜ்யத்தில் அந்த காரியத்தில் வந்து அமர்வதற்கு முன்பாக அந்த அறையை வச்சு ஒரு அறைக்குள்ளே போயிட்டு ஜெபம் பண்ணுவார். அந்த அறையில ஜெபம் பண்ணி இந்த நாட்களை முடித்ததுக்கு பின்பாகத்தான் எல்லாருக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதை பார்க்கிறோம். அப்படியான ஒருமுறை ஒருவர் கேட்டிருந்தார் இந்த நாட்களில், அவரை சந்திக்கும்படியாக கேட்டிருந்த வழியிலே அவர் சொன்னார், சரியாக 9:30 மணிக்கு வாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லியிருந்தார். அவர் இந்த நாட்களில் சரி ஓகேன்னு சொல்லி போட்டு அவர் போய் வெளியிலே காத்து கொண்டிருந்தார். உள்ளுக்கு அவர் யாருடைய பேசிக் கொண்டிருக்கிற விதமாக இந்த நாட்களில் அவருடைய செவிகளிலே இந்த சத்தம் கேட்டுக்கொண்டது. சரியாக 9:30 முடிய விட்டு இந்த நாட்களில் அவர் வெளியே வந்து வாருங்கள், என்ன காரியம் வந்துருன்னு சொல்லி கூட்டு அழைத்து கொண்டு போனார். அப்ப அந்த இடத்திலே கேட்டார், நீங்கள் யாரோடு பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று சொல்லி சொன்னார். அவர் சொல்லுகிற அவர் சொன்னார், அந்த நாட்களே இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன், அவரோடு பேசித்தான் அந்த நாட்களே மற்ற காரியங்களை நான் செய்வேன். ஏனென்றால் அவர்தான் இன்றைய நாட்களிலே எப்படியாக இந்த ஜனத்தை காக்க வேண்டும், இந்த ஜனத்தினுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், இந்த தேசத்தினுடைய காரியங்களை எப்படியாக செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்து எனக்கு கற்றுத்தருவார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொன்னாரும் என கத்துடைய பிள்ளைகளே. முதலாவது நாங்கள் தேவனை தேடுகிற வழியிலே தான் தேவன் நமக்கு அந்த காரியத்தை செய்கிறார். இப்ப பாருங்கள், தானியலுடைய வாழ்க்கையிலே நீங்க எடுத்து பாருங்கள், தானியல் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இந்த ராஜாவின் மூலமா இந்த நாட்களை பாருங்கள், ஒரு வஞ்சக சூழ்ச்சியாக அந்த சிலையை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வழியில், சிலையை வளரக்கூடாதுன்னு சொல்லுற காரியத்திலே, ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லுற காரியத்திலே பார்க்கிற வழியிலே தானியலை பிடித்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், கவனித்துக் கொண்டே இந்த நாட்களை வருகிறார். ஆனால் தானியல் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், வானத்தின் பலகனைகளை அதாவது திறந்து பலகனைகளை திறந்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்ன்னு சொன்னால், எருசலேமுக்கு நேராக தன்னுடைய அதாவது முகத்தை திருப்பி அங்கே ஆராதித்து ஆண்டவுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறார். என கத்துடையவர்களே, என்னதான் நடந்தால் தலைதான் போனாலும் இந்த நாட்களிலே நான் என்னுடைய ராஜாவை துதிக்காமல் விடமாட்டேன் என்ற ஒரு நோக்கத்திலே இந்த நாட்களை என்ன செய்கிறார், அப்படியாக அவரை அவருடைய சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் என்ன செய்கிறது, தந்திரமாக அவர்கள் பிடித்து அவரை சிங்கக்கவியிலே போடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சிங்கம் அவரை சேதப்படுத்தவில்லை. ஏனென்றால் தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் சிங்கத்தினுடைய வாயை கட்டுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் அந்த ராஜா என்ன செய்கிறார்னா, மறுநாளில வந்து சொல்லுகிறார், தானியேலே நீ ஆராதிக்கிற தேவனுடைய விடுதலை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை கல்லை பிரட்டி பார்த்த வேளையிலே பாருங்கள், தானியேல் அங்கே கம்பீரமாக அந்த இடத்திலே எழுந்து வருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அப்படியாக தேவனாலே அழைக்கப்பட்ட மனுஷர்கள் இவர்களுடைய ஜெபங்கள் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கிறதாக அந்த நாட்களை இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகள். நம்முடைய ஜெபங்கள் துதிகள் கர்த்தருடைய சிங்காசனத்தை அசைக்குமா இருந்தால் ஆண்டவர் உடனே இறங்கி வருவார். என்ன காரியம், எதற்காக இந்த ஜெபம், எதற்காக என்ன வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த இடத்திலே இறங்கி வருவார். பவுலும் சீலாவும் துதித்தார்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அவர்கள் துதித்த வழியிலே பாருங்கள் சிங்காசனம் அசைக்கப்பட்டது. அங்கே என்ன நடந்தது, அங்கே அவர்களுடைய கட்டுக்கள் அவிழ்ந்தது, நுகங்கள் உடைந்தது, விடுதலை பெற்றார்கள். உடனே ஜனங்கள் கேட்கிறார்கள், அதாவது அந்த போர் வீரர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு என்ன வழி இருக்கிறன்னு சொல்லி இந்த நாட்களை கேட்கிறார். எப்படியாக ரட்சிக்கப்பட வேண்டும் மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? இதுதான் இந்த நாட்களிலே அந்த ஜபத்தினுடைய ஆராதனுடைய தன்மையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் மறுமையான அனுப்பிள்ளைகளே. இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே பரந்து பேசுகிற ஜபத்தை குறித்து பார்க்கிற வேளையிலேயே பிதாவின் சிங்காசனத்துக்கு முன் அங்கே நமக்காக இந்த நாட்களிலே பரிந்துரைப்பதற்கு இன்றும் இயேசு கிறிஸ்து செய்யும் அந்த ஊழியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் மறுமையான கத்து. அப்ப அந்த ஊழியத்தில் ஒரு பகுதி இந்த நாட்களில் ஒரு பகுதியாகும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபம் 8 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 8 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோட கூட ரோமர் 8 அதிகாரத்திலே அங்கே 34வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் பாருங்கள். ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தவன், அதாவது யார்? கிறிஸ்துவே. அவரை அவர் கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்திருக்கிறவரும், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறவரும், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடையவர்களே. அப்படியானால் கிறிஸ்துவானவர் இந்த நாட்களை பாருங்கள் நமக்காக பரந்து போய் அதை கொடுத்தான். வேதம் சொல்றது 35-33 வசனத்திலே, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறார். இப்ப பாருங்கள், ஆண்டவர் தானையா ஒரு மனுஷனை நீதிமான் ஆக்குகிறார். அப்படியானால் இந்த நாட்களில் அவர்களை குற்றஞ்சாட்ட நம்மாலே இந்த நாட்களே முடியாது. ஏனென்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்களுக்காக தேவன் இந்த நாட்கள் என்ன செய்கிறாராம், பிதாவுடைய வலது பாரசத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பரிந்து பேசிக்கொண்டு இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ அவர்கள் அதைத்தை குறித்து சொல்லப்படுகிறது எபிரேயர் 7:25 வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிக்க கேட்போமாயிருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களிலே எபிரேயர் 7 அதிகாரத்திலே 25வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்றால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்க. ரெண்டு காரியங்கள் நடக்கிறது இவ்வாறுங்கள். இந்த இடத்திலே வேதம் சொல்கிறது மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே வேண்டுதல் சேருகிறவர்களுக்கு. அப்ப நாங்கள் ஆண்டவரை நீ ஆண்டவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட ஜனங்கள் இந்த நாட்களிலே அவங்க பிதாவிடத்திலே சேருவதற்கு அவர்களுக்காக அனுதினம் அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த வேண்டுதல் செய்வதற்காக வேதம் தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறது அவர் எப்படி இருக்கிறாராம், அவர் எப்பொழுதும் இந்த நாட்களிலே உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார் என்று இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கர்த்தர்கள். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் மரிக்கவில்லை, இதை நாங்கள் பார்க்க வேண்டும். மறித்து 3 நாள் உயிர் தழுகிறன்னு சொல்லி சொன்னால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். 3 நாட்கள், அப்ப அந்த 3 நாட்கள் சொல்லி பார்க்கவில்லை. அப்ப தேவன் அங்கே உயிர் தெழுந்தார். அப்ப இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதைதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியது. அது மட்டுமல்ல பாருங்கள், அங்கே எப்படி சொன்னால் அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். அப்படியானால் தேவன் அந்த கடைசி நாட்கள் மட்டும் இந்த நாட்களிலே பார்த்து முடிவு பரியந்தம் அவர்களை நிலைநிறுத்தி ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. வார்த்தைகளை எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே இந்த காரணத்தினால்தான் இயேசுவை இந்த நாட்களிலே நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுவார்கள் என்று யோவான் அழைக்கிறான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இங்கே தானியேல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியாக அந்த நாட்கள் அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், அந்த ஜனங்களுக்கு அந்த தேசங்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே சிறையிருப்பு மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி பருந்து பேசி தேவடத்தில் அந்த காரியத்தை பெற்றுக் கொடுத்தாரோ, அதுக்கு பின்பாக பாருங்கள், அந்த சந்ததி வழியாக அந்த நாட்களே வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக பருந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் உயிரோடு இருந்து நமக்காக பருந்து பேச. அப்படியானால் கடைசி நாட்களில் அவர் வரப்போகிறார். அதற்காக அந்த நாட்கள் என்ன செய்கிறார், பருந்து பேசிக்கொண்டு இந்த நாட்களை நம்மை விடுவிக்கும்படியாக அவர் இந்த நாட்களை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். இப்ப பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை நமக்காக பருந்து பேசுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறது. அதே மாதிரி தான் தானியேல் அதற்கு உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே ஆண்டோட சமூகத்திலே அந்த ஜனங்களுக்காக அந்த நாட்களிலே பருந்து பேசினார் என்று சொல்லி அங்கே காண்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். எபிரேயர் 9வது அதிகாரத்திலே 24-25வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறது, அதப்படி அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்திலே பிரதிச்சியமாக அந்த நாட்களை பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் நம் தம்மை இந்த நாட்களே பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படியானால் இந்த நாட்களே உலகம் உண்டானது முதல் கொண்டு அவர் அநேகதரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தாமே இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிறது, பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரு தரம் வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மறுமையில கத்திருப்பார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தரம் இந்த பூமியிலே இந்த நாட்களே வெளிப்பட்டிருக்கிறார். ஆனால் மறுபடியுமா இந்த நாட்களை என்ன செய்ய போறார், இரண்டாவது வருகை இந்த நாட்களே வரப்போகிறார் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். இப்ப பாருங்கள் எப்படியாக இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதுன்னு சொல்லி பார்க்கிற வெளியிலே பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது இதை குறித்து தான் இந்த நாட்களே யோவான் ஸ்நானம் இந்த நாட்களை சாரி யோவான் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் ஆண்டவரை இந்த நாட்களே இப்படியாக பரிந்து பேசுகிறவர் சொல்லி இந்த நாட்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப அதைத்தான் குறித்து பாருங்கள். ஒன்று யோவான் புஸ்தகத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாட்களை என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று யோவானின் புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே ஒன்று யோவான் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே முதலாவது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் வாசிக்கணும் பாருங்கள். என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இந்த நாட்களை பாருங்கள் இவைகளே உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தவனானால் நீ அதாவது நீதி பெறாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவித்து செய்கிற கிருபாதார பலி அவரே. அங்கே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல அவர் சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாகிறபடினால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதையும் அதனாலே இந்த நாட்களிலே அறிவோம் என்று சொல்லி இந்த நாட்களில் யோவான் இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்ப நமது ரட்சிப்புக்கு கிறிஸ்துவனுடைய அந்த பரிந்துரை அவசியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ரட்சிப்பு அந்த விடுதலைக்கு ஆண்டவருடைய பரிந்துரை இருக்கும். அப்ப ஆண்டவர் தான் அங்க சர்டிஃபை பண்ணணும். வரும் எனக்கு கத்துல பிள்ளைகள் இப்ப நீங்க பாருங்க இடத்துலவே ஒருவரை சந்திக்க போறோம்னு சொல்லி சொன்னார். எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அவரை சந்திக்கிறனா ரொம்ப கஷ்டம் ஐயா, நீங்க செக்ரட்டரி எப்படிங்க, அவருடைய செக்ரட்டரி பர்சனல் செக்ரட்டரி எப்படிங்கன்னு சொல்லுவாங்க. அவர் இடத்துல போகணும்னு இந்த நாட்களே அவர் ஓகே, அவர் போய் இந்த நாட்களே அவரிடத்துல சொல்லுவார், நான் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு நான் காரியத்தை செய்தாரன் இந்த மாதிரி இந்த டைமுக்கு வாங்கன்னு சொல்லி அப்ப பாருங்க அருமை எனக்கு கத்துல பிள்ளைகள். அதே விதமாகத்தான் இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களே நமக்காக பிதாவிடத்திலே போய் இந்த நாட்களே எல்லா காரியத்தையும் சீரா இந்த மகன் என்னுடைய மகன் இன்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பிதாவிடத்தை சொல்லுவார். பிதா சொல்லுவார் இந்த நாட்களே பார்த்துட்டு சரி ஓகே உன்னுடைய நாமத்தினாலே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், அப்படியான அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொன்னால் அந்த காரியத்தை இந்த நாட்களே அவருக்கு இந்த நாட்களை கொடுக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்திரிகளுக்கு அப்ப பாருங்கள் அது பருந்து பேசுற ஜெபத்தின் மூலம் அந்த காரியாய் இந்த நாட்களே இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நமக்காக இன்றைய நாட்களிலே பருந்து பேசுகிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே உயிரோடு இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பழைய ஏற்பாட்டிலே அங்கே பார்க்கிற வழியிலே தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே பாருங்கள் பருந்து பேசுகிற ஜெபங்களை தானியேலைப் போல இன்னும் இந்த நாட்களிலே ஒரு சில இந்த நாட்களில் அந்த நாட்களிலே பருந்து பேசுகிற ஜெபங்களை இந்த நாட்களில் எடுத்து வந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், அங்கே பலவான்களை அவர் தமக்கு சொந்த கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்ப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள் தன்னுடைய ஆத்மாவை இந்த நாட்களிலே மரணத்திலே ஊற்றி அருமையான கத்துடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது மரணமே உன் கூறங்கே பாதாளமே உன் ஜேமங்கன்னு சொல்லி அப்ப அக்கிரமக்கார் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை அங்கே தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப உலகன் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானன் அவரை அறிமுகப்படுத்துகிறார். இதோ உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி வருகிறார் என்று சொல்லி அவரை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்கள் அக்கிரமங்களை சுமந்து இந்த நாட்களை தீர்ந்து அருமையான அன்பு பிள்ளைகளே அந்த வலி வேதனைகளோடு இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அந்த வேதனை வலிகளையும் பொருட்படுத்தாதபடி இந்த நாட்கள் எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷத்தினால் ஏனென்றால் இவ்வளவு என்னுடைய பிள்ளைகளை நான் மீட்டுக்கொண்டேன் என்னுடைய சந்தோஷத்தினால் அந்த நாட்கள் என்ன செய்கிறார், பிதாவுடைய வலது பாரசத்தில் இருந்து இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த நாட்களிலே
0: பருந்து பேசிக் கொண்டிருக்கிறவராக இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரும பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நமக்காக இன்றைக்கு பருந்து பேசாவிட்டார், எப்போவோ சங்காரக்காரன் என்ன செய்வான்னா அடிக்க நம்ம நொறுக்கொண்டே போயிடுவான். வருமான கத்துரு ரொம்ப கவனமாக இருக்கணும். வருமான கத்துரு ஏன்னென்னு சொன்னால் வேதம் சொல்வது அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை எடுத்திருக்கிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல் பாருங்கள், இந்த வேதத்திலே ரெண்டு சிங்கங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சிங்கம் யூத கோத்திரத்தின் சிங்கம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிற சிங்கமாக அந்த நாட்களில் இருக்கிறார், விடுவிக்கிற சிங்கமாக, அதாவது ரட்சிப்பை கொடுத்து. ஆனா இவன் என்ன செய்கிறான், கர்ச்சிக்கிற சிங்கமாக இருந்து யாரை விழுங்கலாம் என்று இன்னைக்கு வகை தெரிவித்திருக்கிறான். இப்ப பாருங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள், அப்படியானால் அந்த இவனுடைய அந்த செயல்பாடுகள், இவனுடைய காரியங்கள், இவனுடைய வஞ்சகத்திலே இருந்து நாங்கள் விடுவிக்கும்படியாகத்தான் தேவன் நமக்காக அந்த நாட்களில் பரந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான கத்தோடு நம்மை அறியாதபடி சில பொருளில் சில தாக்கங்கள், சில காரியங்கள் இந்த நாட்களை வருவதற்கு முன்பாக தேவன் அங்கே என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், பிதாவிடத்திலே பரிந்து பேசி அந்த இடத்திலே நம்மை காக்கும்படியாக அங்கே தூதர்களை இந்த நாட்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்திரங்கள் சங்கீதம் 92 எடுத்து பாருங்கள், 91 எடுத்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளிலே உங்களை ஏந்தி கொள்ளுவார்கள். இப்ப ஏனப்படியாக சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே சில வேலைகளில் சில தடுக்குதல், சில காரியங்கள் இந்த நாட்களிலே வந்து இந்த நாட்களிலே நாங்கள் தடுக்கி இந்த நாட்களிலே விழுந்து அவனுடைய பக்கத்திலே சாருகிறவளா இந்த நாட்களே இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு தெரியாது ஐயா, இன்னைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஆண்டவரோடு இருக்கிறோம்னு சொல்லி கொண்டு இந்த நாட்களே இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய அன்றன்றாடு நடைமுறை வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்பதைதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, யாராவது வீடு குடிவர்களுக்கு கூப்பிட்டா போறோம், இந்த நாங்கள் என்ன முகத்தை முறிக்கக்கூடாது, அவர் இந்த ஃப்ரெண்ட் ஆனால் அப்படின்னா போக வேணும்னு. சாமத்தியானங்க கூப்பிட்டா போறோம், இந்து ஆக்கள் சாமத்தியானங்க கூப்பிட்டா அந்த நாட்களை போறோம், போயிட்டு அதில் போய் செய்வா வந்த நீங்க வந்துட்டு ரெண்டு பூவை தலையில் அள்ளி வச்சுட்டு போகணும்னா வச்சுட்டு வார மாதிரி வேணும் கத்திர சடங்காச்சாரங்கள். இதெல்லாம் ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக அந்த நாட்களை இருக்கிறார். அருமையான கத்திர பிள்ளைகளை எல்லாருக்கும் ஜெபிக்க தெரியும்னு சொல்லி அப்படி அல்ல. கிறிஸ்துவை அறிந்தவன், கிறிஸ்துவோடு நடக்கிறவன் தான் இந்த நாட்களை என்ன செய்வான்னு சொன்னால், பாரப்பட்டு இந்த நாட்களிலே பருந்து பேசுகிற ஜெபத்தை எழுப்பானே ஒழிய இந்த நாட்களிலே கிறிஸ்தவன் என்று பேரை வைத்திருக்கிறவன் இந்த நாட்களிலே ஒருபோதும் அந்த காரியத்தை செய்து முடிக்க மாட்டான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கத்துடைய, ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள் அநேக கிறிஸ்தவன் சொல்லுவோம் வழியிலே அநேக காரியங்கள் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, இன்றைக்கு பாருங்க ஒரு சிலர் இந்த நாட்களை பாருங்கள், இன்றைக்கு இந்த ஆண்டுடைய காரியத்தில் வந்து கடைசி காலத்தில் என்ன நடக்கிறேன்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கு ஊழியர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் நியமிக்கப்பட்டு போய் ஒவ்வொரு வீடுல தாங்களை தமிழ்நாட்டில் போய் ஜெபம் பண்ணுவார், அழைக்காமலே ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணி முடிஞ்ச அப்புறம் இந்த நாட்களில் என்ன செய்வார்கள், அவருடைய கொஞ்சம் கொடுக்குற அந்த காணிக்கையை வெடி கொண்டு வருவார்கள். அருமையான கத்துடைப்பிள்ளைகளை பாருங்கள், அது என்ன காரணம் இந்த நாட்களில் அருமையான கத்துடைப்பிள்ளை இப்படியாக அவர்கள் செய்து கொண்டிருப்பாரா இருந்தால் அந்த ஜனங்கள் இந்த நாட்களை எப்படியாக தேவனுடைய ஆவியானவர்களே பிளப்படுவார்கள் என்பதை பார்க்க வேண்டும். முதலாவது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், எப்படியாக ஜெபிக்க வேண்டும், என்ன காரியங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவங்க கற்றுக் கொடுக்க மாட்டார்கள், என்னென்னு சொல்லி சொன்னால் தங்களுடைய பிழைப்புகள் பட்டு போகும் என்பதற்காக அவர்கள் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். அப்போ அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அப்போ பாருங்கள் இந்த நாட்களே அந்த ஒரு ஒரு குடும்பத்தையும் ஒரு தனிப்பட்ட மனுஷனையும் இந்த நாட்களே அவர்களை ஆண்டவருக்குள்ளே சரியாக இந்த நாட்களை வழி நடத்தி வருகிறவன் தான் ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனாக இந்த நாட்களே இருப்பார். அப்படியானால் அந்த அதற்கு பின்பாக அந்த இவனாலே உருவாக்கப்பட்ட அந்த சீசர் இந்த நாட்களை என்ன செய்வான்னு சொன்னால், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவன் ஜெபம் பண்ணி பருந்து பேசி ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இந்த நாட்களை இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எலியாவை போல, இந்த தானியலை போல இந்த நாட்களே இப்படியாக பருந்து பேசிக் கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபையும் இரக்கங்களும் இல்லாமல் அவருடைய அந்த பரிந்துரைதின் மூலமா இந்த நாட்களை நமக்கு அருளப்படும் உதவி இல்லாமலும் அங்கே போனால் நாம் தேவனை விட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறோம் என்றா நீங்கி மறுபடியும் பாவத்துக்குள்ளே அடிமையாகி விடுகிறோம் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். இந்த வார்த்தையை பாருங்கள், அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கங்களும் இல்லாமலும் அவருடைய பரிந்துரையில் இந்த நாட்கள் மூலமாய் நமக்கு அருளப்படும் உதவி இல்லாமலும் போனால், அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பருந்து பேசாமல் விட்டார் என்று சொல்லி சொன்னால் அவருடைய கிருபையை நாங்கள் இழந்து போவோம், அவருடைய இரக்கங்களை இழந்து போவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் தள்ளப்பட்டு வருகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி சொன்னால், தேவனை விட்டு நீங்கி ஆண்டவருக்கு நமக்கும் தூரத்தை அதாவது இடைவெளியை ஏற்படுத்தி நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி சொன்னால் மறுபடியும் பாவத்துக்கு இந்த நாட்களை அடிமையாக்கி விடுகிறோம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அங்கே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு அநேக விசுவாசிகள் விழுவதற்கு முக்கியமான காரணம் என்ன, ஏன் அந்த விசுவாசிகள் இன்றைக்கு விழுந்து போகிறார்கள்,
1: ஏன் இந்த விசுவாசிகள் இன்றைக்கு பாருங்கள் பின்மாற்றமாய் போகிறார்கள், இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் என்னத்துக்காக பின்மாற்றமாய் போகிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை என்று பார்க்கிற வேளையிலேயே, அங்கே தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் அவர்கள் இழக்கிற வேளையிலேயே, அது மட்டுமல்ல அப்படி சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற வேளையிலே ஆண்டவர் நாட்களிலே அவர்களுக்கு எச்சரித்து அநேக தரம் தினாக்களை பரிந்து பேசுகிற காரியத்தை சொல்லுவார். ஆனால் இந்த நாட்களே அதை அவர்கள் மறுபடியும் கேட்காமல் இந்த நாட்களே போவார்களா இருந்தால் இந்த நாட்களே என்ன செய்வார்கள் சொன்னால் அவர்கள் அங்கே விழுந்து போய் இந்த நாட்களே போய் சீரட்டு போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க கத்திரப்பிள்ளைகள். இன்றைய பாருங்கள் என்ன காரணத்திலாக ஊழியர்கள் விழுகிறார்கள். சிம்சோன் எதிலே விழுந்தார் இந்த நாட்களே? லலிதாவிலே போய் இந்த நாட்களே விழுந்தார் அருமையான கத்திரப்பிள்ளைகளை பாருங்கள். இந்த நாட்களே அதனாலே பாருங்கள் என்ன நடந்தது, சிம்சோனுடைய கண்கள் தோண்டப்பட்டது, பரிசுத்த ஆவியருடைய வல்லமையை இந்த நாட்களை பாருங்க, ஆவியானுடைய அபிஷேகத்தை இந்த நாட்களை இழந்து போனார், பெலத்தை இழந்து போனார் அருமையான கத்திரப்பிள்ளை. கடைசியாக இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவரத்திலே கெஞ்சி கேட்கிறார், ஆண்டவரே ஒருமுறை இந்த நாட்களை என்னுடைய ஆவியின் வந்த வல்லமையை தாரும் என்று சொல்லுகிற வழியிலே ஆண்டவர் கடைசி நேரத்திலே மனம் இறங்கி இந்த நாட்களை அந்த காரியத்தை செய்கிறார் அருமையான கத்திரப்பிள்ளைகள். இப்ப தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், தாவீது இந்த நாட்களை பாருங்கள், தாவீதும் அதே இச்சையிலே தான் அங்கே பட்சவாளோடு இந்த நாட்களே அங்கே தேவனுடைய கிருபை இந்த நாட்களை இழந்து போய் இந்த நாட்களை இருக்கிறார். ஆனா தெரியாதபடி இந்த நாட்களை அந்த இடத்துல இருக்கிற வழியிலே தீர்க்கதரிசி அந்த இடத்திலே வந்து பாருங்கள் நாத்தார் அந்த இடத்துல வந்து சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னார். இதுதானப்பா சம்பவம் ஒன்று, கதையை சொல்லி இந்த நாட்களை தாவீதுக்கு எடுத்து சொல்லுகிற வழியிலே அது யார் என்ற வழியிலே கேட்ட வழியிலே அவர் சொல்ல நீதானப்பா என்று சொல்லுகிற வழியிலே தான் உடனே தாவீதுக்குள்ளே குற்ற உணர்வு வருகிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனாலும் அங்கே அந்த இடத்திலே ரெண்டு அதாவது நாட்களை பார்க்கிற வழியை தாவீதுடைய ரெண்டு பிள்ளைகள் அந்த இடத்துல இழக்கிறதை பார்க்கிறோம். அப்சலோம் ஒன்று மற்றதும் இன்னொரு எவருடைய அந்த அந்த சின்ன பிள்ளை இந்த பிறந்த பிள்ளையும் இந்த நாட்கள் இழக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்று பார்ப்போமா இருந்தால் அருமையான அனுப்பிள்ளைகளே, தேவன் நமக்காக பருந்து பேசாமல் விட்டால் நாங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் இழந்து போகக்கூடியதாக இருக்கும். அதனால இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் அவருடைய கிருபையிலும் இரக்கத்திலும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கே அனுதினம் இந்த நாட்களை பெருக வேண்டும். அந்த கிருபையும் இரக்கத்தோடு இந்த நாட்களை அங்கே நாங்கள் பெருகி அந்த கிருபைக்குள்ளே இரக்கத்துக்குள்ளே நடக்கிற வழியிலே அங்கே பருந்து பேசுகிற ஜெபத்தின் ஆவியானவரை நம்மேலே தேவன் இந்த நாட்களை ஊற்றுவார். அப்பொழுது நாங்கள் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பிரகாரம் மற்றவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிற வகையிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களிலே எதை நினைத்து எந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை தேவன் இந்த நாட்களிலே வாய்க்க பண்ணி தருவார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலதான் இங்கே தானியேல் சொல்லுகிறார், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை அங்கே ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை விவாருங்கள். அந்த முகத்தை நேராக்குறது மட்டுமல்ல பாவங்களை அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு ஜெபம் ஏறெடுக்கிற வழியிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முதலாவது நம்மை இந்த நாட்களிலே நாங்கள் சுத்திகரிக்க வேண்டும். அப்ப சுத்திகரித்து இந்த நாட்களை அதற்கு பின்பாக அந்த ஜெபங்களை ஏறெடுக்கிற வழியிலே தான் அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் தருகிறார், ஜெபத்துக்கு தேவன் இந்த நாட்களை விடுதலை தருகிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்தராய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள் கல்வாரிலே அடிக்கப்பட்டு அங்கே நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக ரத்தம் சிந்தி அவர் இந்த நாட்களில் பிதாவுடைய வலது பாரசத்திலே வீட்டிருந்து பருந்து பேசுகிற ஜெபத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துக்குள்ள அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சோதனை சோதரி, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் காரியம் என்ன உண்டார், நாங்கள் இன்றைக்கு சாதாரணமான ஆக்கள் அல்ல, நாங்கள் பருந்து இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களா இந்த நாட்களில் வருமான கத்திர பிள்ளைகளே, நாட்களை வந்தோம் ஜெபித்தோம் முடிந்தோம்னு சொல்லி இந்த நாட்களை போவதில்லை. ரேடியோவில் அந்த சத்தம் வருகிறது அல்ல, இந்த நாட்களை யூடியூப்ல சத்தம் வருகிறது என்பதற்காக இந்த நாட்களை நாங்கள் ஜெபிக்கிறது அல்ல. நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் இந்த நாட்களை ஜெபிக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் காலம் சமீபமா இருக்கிறபடினால் இந்த ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள் எப்படியா அவர் ஜெபித்தார் பாருங்கள், அவருடைய தனிப்பட்ட ஜெபத்தை பாருங்கள். பிரசங்கம் பண்ணுவார், மலையிலே ஏறி இந்த நாட்களை தனியே போய் தனிப்பட்டு ஜெபத்தை ஏறெடுப்பார் அருமையான கர்த்தர்கள். அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை நிமித்தம் நாங்கள் பருந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களிலே ஏறெடுக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவே இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே தானியலுடைய பருந்து பேசுகிற ஜெபத்தை குறித்தும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக பருந்து பேசுகிற காரியத்தை குறித்தும் வேதத்திலேருந்து சில காரியங்களை இந்த நாட்களை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதரம் ராஜா. தகப்பனே இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1 10 30 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேனே. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. பொறுப்பேற்றுக்கொள்ளும் சங்கமனை தளத்தை நடத்துகிற அன்பு சகோதரர் லெசையாவையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும் வழிநடத்தியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் பிரிந்து பேசும் ஜீவம் என்ற தலைப்பின் கீழே வேத பாடத்தை வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் தாமே இதே வழியில் நாளை நாளிலே சந்திப்போம். அதுவரையும் திவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். குட் பை ஐயா. ஆமேன்.
1: நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.
2: ஆமேன் ஆமேன். அருமையானவர்கள் இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேசகரேட்வின் வானவர்கள் ஜியோமன் தேசத்திலிருந்து இணைந்து கர்த்தரண்டை பரிந்து பேசும் ஜெபம் என்ற தலைப்பெண்களே வேத பாடத்தை வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நித்திரைக்கு செல்லுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை நாளிலே சந்திப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன்
3: ஆமேன்.
2: ஆமேன். நாங்கள் இந்த வேலையிலிருந்து ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். மிஸ் அக்கா கனடாவிலிருந்து ஜெபங்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் இந்த ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்கள் மதிய வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பேசலோடம்மா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
4: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. நாவலும் போதாதையா, கோடி நாவலும் போதாதையா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மதிய மாலை வேலைக்கா ஸ்தோத்திரம், இந்த ஜபாலைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் உங்களோட கருவை ஐயா, கிருவை இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. உங்களோட கருமைதான பழங்களை தாங்குறது வழிநடத்துறது சுவாமி. அதுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லி மட்டுமா வளர்த்துன கிருவைக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம். வானம் கொள்ளாதவர், பூமி கொள்ளாதவர், தகப்பனே காணக்கூடாத ஒளி மகிமைந்தவன், ஆத்துவத்துவிந்தவன் அப்பா. அவங்களை துதிக்கிறோம் ஆண்டவர், எங்களை துதிக்கிறோம், எங்களை தலை மட்டும் தாக்கி உங்களை துதிக்கிறோம். நாங்கள் மாத்திரம் சுவாமி, மாத்திரம் எங்களை நினைப்பதற்கும் எங்களை அறுவை செய்யறதுக்கும் நாங்கள் மாத்திரம் ஆண்டவரை, மாத்திரம் தகப்பனே, நாங்கள் மாத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அவங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஜபத்திலே எங்களை தாங்குறவரே, ஸ்தோதாவியானவரே, வழி நடத்துங்க சுவாமி. எங்கட வில நல்ல சுவாமி, நன்றி சொல்லுறோம் கிருபையப்பா ஐயா. அந்த காலங்களுக்கா சூழ்நிலைகளுக்கா அவங்களோட ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களை எல்லாம் காண்கிறோம் தேவன் சுவாமி, சூழ்நிலைகள் எல்லாம் காண்க. கொடிய காலங்களில் இருக்கிறோம் சுவாமி ஐயா, கொடிய காலங்களில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் அக்கிரமங்களும் அநியாயங்களும் அப்பா சொல்ல முடியாத துன்பங்களும் வேதனைகளும் நிறைந்த காலமாயிருக்கிற சுவாமி. எந்த அப்பனே இந்த காலங்களுக்காக உங்களிடத்தில் மன்னிப்புகளும் குங்கங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எனக்கு மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும். தங்களை கொள்ளாத காரியங்களை விட்டு மனம் திரும்ப வேணும், தங்கட வழிகளை விட்டு மனம் திரும்ப வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். குமியும் கடையாந்திரங்கள்லாம் காங்கிருந்த ஒருவர் தானும் கட்டு போதும், உங்களுக்கு சுத்தமல்ல என்று சொன்னதா மணி. அதுக்காகவே நீங்க இந்த பூமிக்கு வந்தீங்க சுவாமி. இங்க கொடுத்தவர் அதிகமாண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுவோம். ஒருவரும் ரசிக்கப்பட வேணும் என்பதே எங்களுடைய மாண்டவரே. எனங்கள் மனந்திரும் பட்டம் மனந்திரும் பட்டம் ஆசீர்வதிக்கப்படட்டும் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. யுத்தங்கள் அப்பா, யுத்தங்களினால் ஜனங்களுடைய துன்பங்கள் கண்ணீர் அப்பா, விரலப்பா, வாழ்வாதாரங்கள் இறப்பிடங்களை இழந்த ஆண்டவரே அலைகிற மக்கள் அப்பா, எந்தவனே இவர்களுக்கெல்லாம் தேவன் நீங்க தான் அப்பா. யாருக்கும் செய்யப்பா அருவிசையாண்டவர் இவர்களை மன்னித்து இவர்களுக்கு இறக்கம் செய்யப்பா. இவர்களுடைய வழிகளை எல்லாம் மாற்றி கொடுங்கப்பா. சகப்பனின் கூட வழிகளை தேடட்டும் சுவாமி, கீழ்படியட்டும் சுவாமி, சத்தியத்தை கேட்கிறவளா இதன்படி நடக்கிறவளா இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ள தேவைகள் ஆண்டவரே கண்ணீர்கள் எல்லாம் நீங்க காண்கிற தேவன் சுவாமி. எல்லாவற்றிலும் இவர்களுக்கு உதவி செய்யற தெய்வன் நீங்க ஒருவர் மாத்திரம். மனசரல்ல ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டி கொள்ளும், இவர்களுக்காக வேண்டி கொள்ளும், இவர்களுக்காக நிறுத்தப்படுற ஜனங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. இவர்கள் ஆண்டவரே வாழ்வாதாரம் பெறட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும், சமாதானத்தை பெறட்டும், ஆண்டவரே இரக்கத்தை பெறட்டும். கர்த்தாவே நன்றி சொல்லுவோம், ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளுவோம், ஜனங்களுக்காக வேண்டி கொள்வாப்பா. சூத்திரங்கள் அப்பா வியாதி, அப்பா வியாதி வியாதி வியாதியின் கொடுமையாதி அம்மாப்பா ஜனங்களப்பா வியாதி ஆண்டவர் எங்கும் ஆண்டவரே வியாதினா வயது வரம் வந்து தவிக்கிற பிள்ளைகள் மக்கள் ஆண்டவரே வியாதியின் கொடுமை ஆண்டவரே அப்பா தாங்க முடியாத காரியங்கள் ஆண்டவர் கண்ணீரப்பா. இவர்கள் வியாதிக்கு காரணமா இருக்கிற சகல சாபங்களும் முறிக்கப்பட்டு ஐயா நீங்க சிலுவையிலே எல்லாவற்றையும் வந்த தேவன் ஆண்டவர், அதே தேவன் ஆண்டவர் நீங்க மாறாதவராயிருக்கிறீங்க சுவாமி. நீங்க மாறுவதை ஜனங்கள் கீழ்படிவார்களானா, உங்களோட வார்த்தைகளை கேட்டு உங்களோட சாபம் குணமாய் திரும்புவார்களானா. பரிகாரிய கத்தர் நீங்க ஆண்டவரே, குணப்படுத்துற தேவன் நீங்க ஆண்டவரே. ஜனங்கள் தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி, தங்களுடைய வழிகளை எல்லாம் விட்டு, தங்களுடைய முரட்டாட்டங்களை எல்லாம் விட்டு, தங்களுடைய சம்பிரதாயங்களை எல்லாம் விட்டு மாந்திரும் பட்டும் வியாதியத்தர்கள் காண்கிறது உங்கெல்லாம் அந்த வியாதியத்தர் வியாதியின் கொடுமை எல்லாம் போடுகிறாரோ சுவாமி. யாரெல்லாம் அவங்களை கூப்பிடுகிறார்களோ சுவாமி, தகப்பனே அவர்களை தொட்டு குணமாக்குங்க சுவாமி. அண்ணாக்களில் ஆண்டவரே குடத்தில் வந்த வியாதியத்தை ஒருவரும் வறுமையாக போனதில்லை ஆண்டவர், அத்தனை பேரை நீங்க சுகப்படுத்தினது அப்படியான தேவன் சுவாமி. ஆண்டவரே இவர்களை தொடுங்க சுவாமி, இவர்களுக்கு இரக்கம் செய்யுங்க. உங்களை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொருவரும் சுகத்தை பெறட்டும் அப்பா. அவருடைய வியாதியெல்லாம் நீக்கி சமாதானம் சந்தோஷம் உள்ளவராய் மனம் திரும்புகிறவராய் இவர்கள் மாறவே மன்னிப்பிக்கிறோம் சுவாமி. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி. முதியோர்கள் ஆண்டவர், வியாதி படுக்கையில் ஆண்டவன் ஆதரவா இருக்கிற முதியோர்கள் அதிகமாண்டவர், வைத்தியசாலைகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது ஆண்டவர். தகப்பனே முதியோர்களை எல்லாம் தாங்குங்கப்பிறக்கம் கிருகை இவர்களை தாங்கும்படியா வேண்டிக் கொள்வோம். இந்த முதியோர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த முதியோரும் கூக்குரல் வேதனை துண்டம் எல்லாவற்றையும் ஆண்டவரை துடைத்து போடுங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. தேவைகளோடு உதவியற்று இருப்பார்களா நான் தகப்பனே உதவியத்தாசலை கட்டளையிடுங்க சுவாமி. தாங்கும் கரம் இவர்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தேவைகள் எல்லாம் ஆண்டவரே இவர்களுக்கு சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். கிருபை அப்பா, கிருபை எப்படியான வியாதியஸ்தர்களை எங்கள் கலத்தில் தருவோம் சுவாமி. வியாதியஸ்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. எல்லா சாபங்களும் முறிக்கப்படட்டும் ஆண்டவர், மன்னிக்கப்பட வேண்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம். கத்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுறோம் சுவாமி. கிருபை கிருபை எல்லாம் உங்களுக்கு கிருபை ஆண்டவரே. இந்த விலையிலும் தகப்பனே நன்றி சொல்லுறோம். மரண தருவாயில் இருப்பார்களா ஆண்டவர் தங்களுடைய ஆத்மாவை எப்ப கொடுக்கிறவளாய் மாறட்டும். ஐயா அவருடைய ஆத்மாவை கொடுக்கிறவளாய் மாறட்டும், அவருடைய ஆத்மாவை எப்ப கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இவர்களுக்காக வேண்டி எந்த பனியே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். ஐயா அந்த நாட்களில் ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே பஞ்சங்களும் ஆண்டவரே அழிவுகளும் ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சிகளும் ஐயா வறட்சிகளும் ஆண்டவர் ஜனங்களுடைய கூக்குறம் ஆண்டவரே பார்க்குறீங்க சுவாமி. இவர்களுடைய கூக்குறல் எல்லாம் உங்களை மாத்தை தேடி கூக்குறல் வரட்டும் சுவாமி. தங்களுடைய சுயம் அல்ல சுவாமி, தங்களுடைய மனுஷிகம் அல்ல அந்த சுவாமி. தேவனே எங்களை நோக்கி கூப்பிடுவார்களா, நான் தேசத்துக்கு சமத்தை கொடுக்கிற தேவன் நீங்க, வறட்சிகளை நான் இருக்கிற தேவன் நீங்க. இவர்கள் தங்களை தவல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உங்களோட முகத்தை தேடுவார்களாக அப்பொழுது நாட்டுக்கு சிரமத்தை கொடுப்பேன்னு சொன்ன இவர்களுக்கு அவ்வப்பனேக்காக வேண்டி கொள்வோம். வறட்சியுள்ள ஜனங்களை ஒரு விஷம் அன்னித்து ஆண்டவரே இவர்களுக்கு இரக்கம் செய்து இவர்களெல்லாம் நீக்கி ஜனங்களுடைய வாழ்வார தாசையில் வரைக்கும் பறியாக வேண்டிக் கொள்வோம். அகப்பனே மக்களுக்காக வேண்டி கொள்வோம். இந்த மக்களுக்காக வேண்டி ஒரு நேரம் இல்லாமல் தவிக்கிற மக்கள் ஆண்டவர் வசையின் தாக்கம் ஆண்டவர் எத்தனையோ கோடி மக்கள் ஆண்டவரை ஒரு நேர உணவு இல்லாமல் ஆண்டவர் சவிக்கிற மக்கள் ஆண்டவர் சகப்பனே ஓஷிங்கப்பா ஓசிக்கிறது நீங்க அப்பா கூப்பிடுற கா கேட்கணும். சமுத்திரத்தில் இருக்கிற திமிங்கலங்களாக கொடுக்கறது நீங்க அப்படியான தேவன் ஆண்டவர் இவர்களை காண்கிற தேவனாயிருக்கிறீங்க சுவாமி. இவருடைய வழிகளும் கூட வழிகளாக இருக்கட்டும். ஆண்டவரை போஷிக்கிற தேவன் நீங்க, வறட்சியை நீக்கிற தேவன் நீங்க, ஆண்டவரை செழிப்பை உண்டாக்குற தேவன் நீங்க என்று ஆண்டவரே தங்களை தாழ்த்தி தங்களுடைய வழிகளை கற்றுக்கொண்டும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டும் ஆண்டவரை இந்த நாட்களை மனம் திரும்புவார்களால் மனம் திரும்ப ஆசிரிக்கப்படும் ஆசீர்வதிக்கப்படுவாராம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. நான் ஊழியக்காரர்களுக்காக வேண்டி ஆண்டவரே கடைசி நாட்களில் இவர்களுடைய ஊழியங்கள் ஆண்டவரே எங்கெல்லாம் தகப்பன் இந்த நாட்களில் உள்ள காலங்களில் உள்ள காரியங்களுக்கு அணிக்கிறார்களோ சுவாமி. பனி பலப்படுத்துங்கப்பா, திடப்படுத்துங்கப்பா. என்ன போராட்டமா இருந்தாலும் நிலை நீக்கத்தக்க வேலனை கொடுங்கப்பா. இந்த ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம். ஜனங்களை ஆயத்தப்படுத்துற காலம் ஆண்டவரே, ஐயா ஜனங்களை ஆயத்தப்படுத்துற காலம் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்கு ஆணிக்கிற ஊழியர்களாய் தங்களை தாத்தி ஆண்டவரே நிக்கத்தக்க ஊழியர்களாய் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தி எங்கெல்லாம் நிற்கிறார்கள் சுவாமி. தாங்குங்கப்பா, வேலைப்படுத்துங்கப்பா, அதில் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அப்பனே இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா. ஊழியத்தை மட்டும் மறுதளித்து போய் ஆண்டவரே இருக்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக்குவோம். அப்பனே இவர்களை சந்திங்க சுவாமி, சந்திங்க சுவாமி. ஆத்துவமான ஊழியத்தை விட்டு இன்னும் ஆண்டவரே எங்களுடைய நாமத்தை ஆண்டவரே தூஷிக்காதபடி ஆண்டவரே இவர்கள் வழி விலகி போய் ஆண்டவரே எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி இவர்களை காண்கிற தேவன் நீங்க திரும்பமா இவர்களுக்கு ஐயா நீங்கள் இறக்கம் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளணும். தகப்பனே இவர்கள் தங்களை தாழ்த்தி விடுமா இறக்கத்தை பெற்றுக் கொள்ளட்டும், ஊழியத்தை மறுபடியும் செய்யட்டும் சுவாமி. சத்ருவானவன் ஆண்டவர்களை வஞ்சித்து கொள்ளை கொண்டு போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளணும். அந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கலந்து போன நிலையிலங்கெல்லாம் என்ன நிலம் மேல இருக்கிறவர் சுவாமி நீங்க காண்கிற தேவன் சுவாமி. தகப்பனே எல்லாவித கட்டுக்களிலும் எல்லாவது அசுத்தமான காரியங்களிலும் இவர்களை விடுதலையாக்குங்க சுவாமி. திரும்பமா எங்களுடைய பாதபடியில் வந்து ஆண்டவர் எங்களுடைய சமூகத்துல சேர்ந்து இவர்கள் ஊழியம் செய்ய உதவி செய்யப்பா. தழுகிற தேவன் நீங்க எல்லாப்பா, அப்படி விழுந்தாலும் தூக்கி விடுகிற தேவன் நீங்க ஆண்டவரே இவர்களுக்கு இறக்கம் செய்யப்பா. திரும்பி வரட்டும் ஆண்டவர் தங்களை தாழ்த்த பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்வோம் தகப்பனே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி சொல்லுறோம் அப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி. தேசத்தை ஆண்டவர்கள் தலைவர்களுக்காக நீதி நியாயம் இவர்களுடைய ஆட்சியில் இருக்கட்டும் சுவாமி. தேசங்கள் எல்லாம் நீதிகள் புரட்டப்பட்டு ஜனங்களுக்கு அணி அங்கலாக்குவாரோ வேதனைகள் அதிகம் ஆண்டவரே. தகப்பனே இவர்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு நீதி உள்ள அரசாட்சி இந்த ஜனங்களை காடுகிற அரசாட்சி இந்த தலைவர்களை கொண்டு கொள்ளும்படியாய் வண்டி கொள்ளுறோம். இந்த தலைவர்களை எல்லாம் நீங்க வைத்த தேவன் சுவாமி, காலங்களை காண்கிற தேவன் சுவாமி. தகப்பனே ராஜாக்களை தனி ராஜாக்களை வைக்கிற தேவன் சுவாமி நீங்க இல்லாமல் ஒரு ஆளுகையும் இல்லை கேட்டாவே ஐயா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இந்த ஆளுகை எல்லாம் மாற்றி தேசம் எல்லாம் ஒரு நீதி உள்ள தலைவர்களாக இவர்களை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறோம். நீதியின் தேவன் நீங்க, நீதியின் நியாயம் சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் நீங்க ஆண்டவர். இவர்கள் ஆண்டவரை அப்படியான ஒரு ஆளுகை கொண்டு வாங்க சுவாமி. அதிகாரம் எல்லாம் நன்மைக்கு எதுவாக கொடுத்திருக்கிறீங்க சுவாமி, அது நன்மையாகவே இருக்கட்டும். ஜனங்கள் நீதியின் நியாயம் பெற்று தேசத்தில் சந்தோஷம் சமாதானம் வாழத்தக்கதாக ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கை இருக்கட்டும் சுவாமி, இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ள ஆசீர்வதிங்க, தேசத்தில் நிற்கிற ராணுவ வீரர்களை காத்துக் கொள்ளுங்க, ஊழியர்களப்பா தேசத்தை காக்க நிற்கிறார், இந்த காலத்து யுத்த காலத்தில் அநேக ராணுவ வீரர்கள் நிற்கிறார்கள் சுவாமி, அவருடைய ஜீவன் ஆண்டவரை கூட கரத்தில் உண்டு சுவாமி, தகப்பனே அவர்களை நீங்க தாங்கி வழி நடத்தி ஆசீர்வதித்து காக்கிறவர்களை ஆண்டவர் பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே, ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், அப்பா நன்றி நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், எல்லாம் கிருபைதான கிருவைப்போம், அப்பா ஆண்டவரை சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி, அப்பா கடைசி நாட்கள் வருகையில் நிற்கிற சபைகள் ஆண்டவரே, வருகையின் காலத்தை அறிந்த சபைகளாய் தங்களை தாத்தி ஆண்டவரே, சபையிலே ஆண்டவரே பரிசுத்தமும் அன்பும் அவையோடும்

அமெரிக்கா தரப்பானில் வாரீங்க ஐயாமன வாக்கையும் எடுத்துக்கொள்ளத்தானப்பா வாரீங்க. இந்த சபைகள் எல்லாம் இந்த நாட்களை வேலைப்படுத்தும் அப்பா, ஆசையில் நிற்கப்படுத்தும் அப்பா, குடும்பம் குடும்பமாய் நிற்கட்டும் அப்பா. இன்னும் இன்னும் ஆண்டவரே தங்களுடைய காலத்தை வீணாக்கி கொண்டு உலகத்துக்கும் ஆண்டவரே தங்களுடைய காரியங்களுக்கும் சென்று விடாதபடி உணர்வுள்ள இருந்து எங்களுக்கு உண்டாம்படியாய் வந்து கொள்வோம் அப்பா. பெற்றரை போய் காத்துக் கொள்ளுகிறோம். முடிவரி எந்த மோடு வருவாய் இவர்களை வேலைப்படுத்துங்க சுவாமி. ஆசையில் நீங்க தகப்பன் ஆசை வழியில் ஆண்டவர் இவ்வளோ ஜனங்கள் நிற்கிறார்கள் சுவாமி. இவ்வளோ ஜனங்கள் ஆண்டவரை வழியில நின்று அங்குமெங்கும் அங்கலாய்க்கிறவர்களாய் ஆண்ட வழி தெரியாமல் அங்குமெங்கும் தவிக்கிற மக்களாய் இருக்கிற மக்கள் அநேகம் ஒன்று சுவாமி. தகப்பனே இவர்களும் ஆண்டவரை சபையிலே ஆண்டு வந்து சேர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்று உங்களுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிற மக்களாய் மாறட்டும் சுவாமி. வழியில் நிற்கிற ஜனங்கள் ஆண்டவரே 3000 5000 என்று சொல்லி இந்த காலங்கள் இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களில் இந்த கொடிய நாட்களில் ஆண்டவரே சபைகளில் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. அப்பா அந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களோட ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவர்கள் மறுத்துக் கொள்ளப்படுகிறது சுவாமி. காண்கிற மக்கள் காணாத மக்கள் கோடியப்பா கோடியப்பா எல்லா மக்களும் அணந்திரும்பி ரசிக்கப்பட்டு சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்படட்டும் சுவாமி. அப்படியே நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்றோம். சபையில நிற்கிற ஊழியக்காரர்கள் போலர் மாற ஒருவருக்காக அழிக்கணும். சபையில் மேற்கத்தாக்க வேலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, சுவாமி வார்த்தைகளை கொடுங்க. தகப்பனே தேவையான வார்த்தைகள் ஜனங்களுக்கு போய் சேரக்கூடியதாக பரத்திலிருந்து ஜனங்களை சேர்ற வார்த்தைகளாக ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கட்டும் சுவாமி. இந்த போதர் மாறையும் ஆண்டவர்களுடைய காலையும் நடத்துங்க சுவாமி. இவர்கள் பிள்ளைய குடும்பங்களுக்காக அந்த நாட்களை சாட்சி உள்ளவர்களாய் முன்மாதிரியாய் ஆண்டவரே இந்த நாட்களில் இருக்கவில்லை சுவாமி. அவைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கத்தாவே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஐயா ராஜ்யத்தின் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பது கூட சித்தமாண்டவர் அப்பொழுதுதான் முடிவரும் என்று சொன்னதேவனே இந்த நாட்களை அப்படி தந்திருக்கிறீங்க சுவாமி. உங்கள் ராஜ்யத்தின் சிசுசம் அறிவிக்கப்படுகிறபடினால் அதற்குரிய டெக்னாலஜி வளர்ந்து இந்த காலத்தில் எல்லாம் ஆண்டவரே ரேடியோக்கள் டெலிவிஷன்கள் இன்னும் ஆண்டவரே மீடியா கலந்து எத்தனையோ வழிகளில் சபைகளும் ஆண்டவரே எவ்வளவோ காரியங்களில் இந்த வார்த்தைகள் அறிவிக்கப்படும் ஜனங்கள் கேட்டு கேள்படிந்து ஆசீர்வதிக்கப்படுவர்களாய் மாறட்டும் சுவாமி. ஒரு சுவிசேஷம் இந்த நாட்களில் இவ்வளவுகமா சொல்லுறபடி நான் நான் எவ்வளவு நல்லவரப்பா அப்பா எவ்வளவு நல்லவரப்பா ஜனங்களுக்காக நீங்க கொடுக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் தகப்பனே மகா மகா கருமை உள்ள காரியங்கள் தகப்பனே. இந்த ஜனங்கள் கேட்டு கீழ்படிந்து கடைசி நாட்களில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. நடத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ரேடியோ டெலிவிஷன் என்று சொல்லி நடத்துகிற ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவரே சுயமாயிருக்கக்கூடாது சுவாமி. உங்களோட நாமம் ஒன்றை மாய்மைப்படத்தக்கதா உங்களோட நாமத்துக்காக நிற்கப்படத்தக்கது. ஒவ்வொரு ஊழியங்களும் பெருகட்டும் சுவாமி பெருகட்டும் சுவாமி பெருகட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கப்படட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் கத்தாவே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம். இன்னுமாய் ஆண்டவரே இரண்ட தேசங்களுக்கு அடைக்கப்பட்ட பட்டணங்களுக்கு கிராமங்களுக்கு ஆண்டவர் ஊழியர்கள் தேவையப்பா மிஷனரிகள் தேவையப்பா. சொல்ல முடியாத இடங்கள் எல்லாம் இருக்கிற சுவாமி அந்த இடங்களுக்கெல்லாம் வேணும் சுவாமி. எழுப்பி கொடுங்கப்பா. எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் சுவாமி அவங்களுடைய இருதயங்களை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. அந்த கடைசி நாட்களில் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் உங்களால் நிரப்பப்படட்டும் சுவாமி நிரப்பப்படட்டும். ஆண்டவரே எழுப்பி கொடுங்க இந்த இடங்களில் இருக்கிற ஊழியர்கள் மிஷனரிகளுக்காக வேண்டிக் கொள்வோம் கத்தாவே. அவர்களை தாங்குங்கப்பா கண்ணீரை துடுங்கப்பா. எவ்வளவோ பாடுகள் கண்ணீர்கள் சிறைச்சால் அடிக்கப்படுகிறார்கள் தகப்பனே. அவர்களெல்லாம் தாங்குற கத்தர் நீங்க தானப்பா. ஐயா அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் இவர்களுக்காக வேண்டி அந்த இடத்து மக்களுக்காக வேண்டி மக்களும் கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஊழியர்களை ஆண்டவரே எதிர்த்து நிற்காதபடி ஆண்டவர மிஷனரிகளை தாக்காதபடி ஆண்டவரே கீழ்ப்படிவார்களாக கீழ்ப்படிவார்களாக
ஐயா அவர்களுக்கா

0: அப்பனே ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்பட்டு வச்சிக்கப்படட்டும், வாழ்வாதாரம் எல்லாம் உயரட்டும் சுவாமி. ஐயா நிலத்தில் நக்கிற கிராம மக்களுக்கு வாழ்வாதாரங்கள் வேணும் சுவாமி. அப்பா போக்குவரத்து பாடசாலை ஆலயங்கள் ஐக்கிய சாலையில் வந்தவரே இருக்கிற குறைவுகள் எல்லாம் அன்னைக்கு அந்த தினங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி. இந்த ஊழியர்களுக்கு தேவைகளை சந்திங்க, குடும்பங்களை சந்திங்க சுவாமி, தேவைகளை சந்திங்க சுவாமி. எங்கிருந்தாலும் அவர்களை போஷித்து காத்து வழி நடத்துறதே நீங்க சாரி சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்வோம், அவர்களுக்காக வேண்டி அகப்பனே நன்றி சொல்வோம். தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா, உதாரத்து உள்ள மக்களை எழுப்பி கொடுங்கப்பா, கொடுக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. பா ஜனங்கள் தங்குதாரத்துவமாய் கொடுக்கிற ஊழியர்களை நான் தாங்கக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. உண்மையில சேர்த்து வைப்பது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சகப்பன் எல்லாம் அழிந்து போகிற காலம் ஆண்டவர். சகப்பனே உணர்வுள்ளவர்களாய் ஒவ்வொரு மகனும் மகளும் ஆண்டவரே உங்க ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவர். ஆண்டவரே இவர்களுக்கு தேவைகளை சந்திக்கிற மக்களாய் மாறட்டும் சுவாமி. இவ்வளவு தேவைகளோடு நிற்கிறவள் சுவாமி. மகாத்மாக்களுக்கு ஆண்டவரே இந்த பூமியின் செல்வம் எல்லாம் வேண்டியதா இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க சுவாமி, அது சேரட்டும் சுவாமி. அதுக்காக வேண்டி ஐயா அந்த நாக்களுக்கு மக்களுக்காக வேண்டி அன்பு கணிந்து போன காலம் ஆண்டவர். அன்பு கணிந்து போன வாலிபர்களை பாக்குறீங்க சுவாமி, குடும்பங்களை பாக்குறீங்க சுவாமி, அப்பா தனிப்பட்ட மனிதனை பாக்குறீங்க சுவாமி. அன்பில்லை ஆண்டவர், அன்பில்லை ஆண்டவர், அன்பில்லை ஆண்டவர். கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே, தகப்பனே இந்த கடைசி நாட்கள் இப்படியான காலங்கள் வரும் என்று சொன்ன தெய்வன் நீங்க ஆண்டவரே. தாழ் இறக்கத்துக்காக மன்னிப்புக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுறோம், ஜபிக்கத்தான் அப்பா முடியும். ஐயா மீட்டுக் கொள்ற தெய்வன் நீங்க ஆண்டவரே, இறப்புற தேவன் நீங்க ஆண்டவர். தகப்பனே இவர்களுக்கும் கூட அன்பின் ஆவி ஊற்றப்பட வேண்டும் சுவாமி. அன்பின் ஆவிட்ட குடும்பங்கள் அப்பா, பிரிந்த குடும்பங்கள், இந்த நாட்களில் ஆண்டவரை பிரிந்து கொண்டு போற குடும்பங்கள் அநேகமாயிருக்கிற சுவாமி. பிள்ளைகள் தவிக்கிற, கணவன் தவிப்பு, மனைவி தவிப்பு, உறவுகள் தவிப்பாப்பா. கண்ணீருக்கு ஒரு இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்க. அஞ்சு நாள் நிரப்புங்க, அன்புதானப்பா. சாலத்தையும் தாங்கி சாலத்தையும் தவிக்கும், சகலத்தையும் செய்யும் ஆண்டவரே. அன்பு ஊற்றுங்கப்ப, பின்மாறியாக உங்களோட அன்பின் அபிஷேகம் ஆண்டவரே உங்களோட வரவைக்குமா. ஒரு விஷய ஊற்றுங்கப்பா அப்பா, ஒரு விஷய ஊற்றுங்க. அவ்வளவு இரக்கம் உள்ளதேவன் நீங்க ஆண்டவரே அப்பா, அவ்வளவு இரக்கம் உள்ள உங்களோட இரக்கத்துக்கு உங்களுக்கு இருக்கும் நன்றி சொல்லுவோம். இனங்களின் இறப்புங்கப்பா, நிரப்பும் குடும்பங்கள் எல்லாம் அன்பு சேரட்டும். குடும்பத்தில் நீங்க ஒருவராய் உங்களை சேர்த்து கொள்ளட்டும், தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி. இவனே எங்களோட வழிகளை பின்பற்றட்டும் சுவாமி. ஐயா அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். வாலிப பிள்ளைகள் ஆண்டவர், இந்த வாலிப வயதில் ஆண்டவரே அப்பா, அவன் சுத்தம் அவங்களுடைய வசனத்தை காத்து கொள்வதனால் தானே அப்பா இந்த வசனத்தினால் இந்த வாழை பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. வசனங்கள் உண்டு சுவாமி, அவருடைய கரங்களில் உண்டு சுவாமி, வீதிகளில் உண்டு, வீடுகளில் உண்டு. கேட்கிறவளாய் ஆண்டவரை கீழ்படுகிறவளாய் இந்த பிள்ளைகள் விடுதலை, பொல்லாத சத்துருவின் விலையிலிருந்து விடுதலை. மீட்டுக் கொள்ளுங்கப்பா, மீட்டுக் கொள்ளுங்க. தங்களை காத்துக் கொள்ளட்டும் ஆண்டவர், தங்களை காத்துக் கொள்ளட்டும் ஆண்டவர். வாலிய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா. தகப்பனே இரக்கம், இரக்கம், இரக்கம், கிருபைகளும் இரக்கங்களும் நீங்க தான். இரக்கத்தின் தேவன், கிருபையின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்க காவேண்டி கொள்வார்கள், காவேண்டி கொள்வோம் அப்பா. அந்த பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்கப்பா, இந்த ஜனங்களை காத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த நாள் இறப்புங்கப்பா, இறக்குங்கப்பா அப்பா. அது கடா தேசத்துக்காக வேண்டிக்கோ, தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக்கு. தேசம் மறுபடியுமாய் ஆண்டலை உங்களை வார்த்தைனா கட்டப்பட வேணும் சுவாமி. தேசம் கொடிதான்னு சொல்லி அறுக்க செய்யறோம் சுவாமி. ஆடியிலே ஆண்டவரே வேத வசனத்தின் படிந்த தேசம் இருந்தோம் சுவாமி. என்ற நிலையிலோ எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவர், ஆண்டவரே பிசாசின் கிரியினால் சொல்லப்பட்ட தேசமாயிருக்கிற சுவாமி. தகப்பனே பிசாசுக்கு இருக்கு இந்த தேசத்தில் எந்த வித அதிகாரம் இல்லை என்று நாங்கள் கட்டளி கொடுக்குறோம் சுவாமி. தகப்பனே உங்களுடைய நாமத்தினாலே அவனை துரத்துகிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே சத்ருவே தேசத்தை விட்டு போ என்று சொல்லி கட்டளி கொடுக்குறோம் சுவாமி. தகப்பனே தேசம் மறுபடியுமாய் ஆண்டவரே கிறிஸ்தவ நாடாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜனங்கள் உறவுகள் எல்லாம் ரசிக்கப்பட்டு விக்கிரகங்களை ஆராதிக்க அதபடி விக்கிரகத்தை கொண்டு வந்து இந்த தேசத்துல வைத்து ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே நமஸ்கரிக்காதபடி தகப்பன் தேசத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என விக்கிறோம். பரிசுத்தப்படுத்த வேண்டும் என விக்கிறோம். எங்களை உறவுகள் எல்லாம் கண்கள் சிறக்கப்பட்டவர்களா, உணர்வுகள் சிறக்கப்பட்ட ஆத்மாவின் நிலையை உணப்பட்டவர்கள் எங்கள் உறவுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரே தேசத்தை ஆளுகிறவர் ஆளுகிறவர் முக்கியமானவரே. தேசத்துக்கு ஆண்டவரே என்னென்ன காரியங்களை அவர் செய்ய வேணுமோ அவருடைய மனசீகமும் வேண்டாம், பிசாசின் சட்டங்களும் வேணாம் சுவாமி. தகப்பனி தேவனே உங்களுடைய சட்டம் வேதம் அவர்களுடைய கரத்தில் இருக்கட்டும். ஆண்டவர் வேதம் அவர்கள் கரங்களில் இருக்கட்டும். அதன்படி ஆண்டவரே இந்த தேசங்களுக்கு சட்டங்களை கொண்டு வருவாய், தேசத்தை ஆளுகிறவர்களாக இருக்கட்டும் சுவாமி. எத்தனையோ நாட்டு மக்கள் இந்த தேசத்தில் இருக்கு, எல்லா மக்களும் ஒரு மக்களுமாய் ஒரே தேவனை ஆராதிக்கிறவங்க சமாதானம் சந்தோஷம் தான் இந்த தேசத்துல வாழுகிறது. எங்கள் எல்லாருடைய உறவு சார் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் தகப்பனே எங்களுடைய மக்கள் ரசிக்கப்பட வேணும், மனம் திரும்ப வேணும். தகப்பனே மனம் திரும்ப வேணும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும். ஆசீர்வாதிங்க அப்பா, எங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் அப்பா, எங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும், விடுதலை பெற வேணும் சுவாமி. பிசாசின் ஆதிக்கம் எல்லாம் தேசத்தை விட்டு நீங்க வேணும் சுவாமி. அப்பா தேசத்துக்கு நன்மை கொண்டு வாங்க அப்பா, தேசத்துக்கு நன்மை கொண்டு வாங்க அப்பா. தேசத்தில் இருக்கிற ஜனாதிபதியை மாந்திரி சபைகளை ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. அது இப்படியா தேசங்களுக்காக இருந்த தேசங்களே இந்திய தேசம் அந்த வெளிச்சத்தைக்கு வர வேணும் சுவாமி. இருளினாதிக்கம் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும். நாங்கள் ஊழியர்களையும் ஆசீர்வதிங்கிறார்கள். தேசத்து மக்கள் பெரிய வெளிச்சத்தை காணும். சாரருடைய முழங்கால்களும் உடங்குற காலம் உண்டு சுவாமி. நாவுகள் அறிக்கை செய்யற காலம் உண்டு சுவாமி. தகப்பனே அதனின் காலத்தில் நேற்றியாச்சு இது நடத்துறது. நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம் ஆண்டவரே நன்றி அப்பா. சிவரை தேசத்துக்காக நன்றி சொல்லுவோம், சிவரை நேசிக்கிறோம் அப்பா. சமாதானத்துக்காக வலிக்கிறோம் தேசத்து மக்கள் ஆண்டவரே. சமாதான காத்த நீங்க தான் சொல்லி அறிக்கிறோம். தேசத்துல வந்து குடியேற வேணும் வந்து ஆண்டவரே. நாங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் ஆண்டவரே நடக்க வேண்டும், அவ்வளவு சீக்கிரமாய் நடப்பீங்கப்பா. காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல். இப்படியா அவர் தேசங்களுக்கா அவர் காரியங்களுக்கு அவங்க சமூகத்துக்கு வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சுவாமி சமூகம் வேண்டிய ஆசீர்வங்க தேவைகளை சந்தி விசேஷமாக சுகத்தினாலும் விலத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. எப்பொழுதும் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுடைய சமாதானம் தானப்பா வேணும் அப்பா. நன்றி சொல். விளைந்து ஊழியஞ்சிற ஒரு ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கட்டளும் சுவாமி அப்பா. அவ்வளவு வந்தராத சமாதானத்தை நான் தருவேன் என்று சொன்னவரே அந்த சமாதானத்தினால் நிரப்புங்க அப்பா. அவர்களுக்காக வேண்டிங்க, இந்த பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிங்க. தகப்பனை மட்டும் ஆயாண்டவன் உங்களோட களத்தில் நாள் மறைத்து சட்டை நாள் மூடி போக்கிலும் வரத்திலும் கூடிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடி நாள் நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. கோடி நன்றிகளோ ஆசீர்வதிக்கிறீங்க சுவாமி. அக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமாண்டோ, ஸ்தோத்திரமாண்டோ. எல்லா கனவும் துதியும் மகிமே நீங்க தானப்பா, மகத்துவம் நீங்க தானப்பா ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. எல்லா கனவும் துதியும் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்வோம் எல்லாமே. ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். இந்த வரை நேரம் இணைந்து ஜபித்தவங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். சித்தமான நாளைய நாளில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரைக்கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. பாதுகாப்பின் கரந்தானே கூட இருந்து எல்லா காரியங்களும் ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன், காட் பிளஸ். ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். கத்தர் உங்களையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களை கூடாக வழி நடத்தினார். இணைந்து ஜபித்து உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடைய கரத்திலே போய்ப்போம். இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்று கொண்டு அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். ஆமேன், ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சௌரி பத்மா சௌதரி மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் இணைகிறார். ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. ப்ரைஸ் லார்ட்மா.
2: ப்ரைஸ் லார்ட்.
1: ஆமென். நினைக்கிறோம் உங்களிடம் ஒப்படைக்கிறோமா. வழி நடத்துங்கள் கத்தர் சாமி உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஒரு சுத்தாவியானவர் தாமே ஜபங்களை கேட்டு பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென். அன்பின் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, பரமபிதாவே, உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தை காண செய்து உங்களை மட்டற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளில் நாங்கள் காலடிக்கு எடுத்து வைக்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த பலனுக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. நன்றி. நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் எங்கள் நன்றிகள் துதிய ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்களை ஒப்படைப்பதற்கு இந்த சங்கம் ஒலியலே இணையத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த தொடர்புக்காக இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் காத்த இம்மான வேலரே மேலும் காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் ஒன்று நான் மறவேன் என்று எங்களை நீங்கள் தனித்தவர்களையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் பிளவீனரையும் பிளனுள்ளவர்களையும் ஓரபட்சம் இல்லாமல் நினைத்தல்றதுக்காக உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறதுக்காக எங்களோட சிறசின்மைகள் எல்லாவற்றையும் எண்ணி வைத்திருக்கிறதுக்காக உங்களை நன்றியுள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நன்றி மனவாதபடி உங்களுக்கு கொடுக்குற துதி ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு கொடுக்குற மகிமையை உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவரும் கொடுத்து உங்களை மகிமைப்படுத்தி வாழத்தக்கதாக இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவரே சீர்கட்ட உலகத்தில் வாழுகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு விடாதபடி, இங்கே வெறுக்கிற பாவங்களையும் செய்து விடாதபடி, பாவத்துக்குள் மாண்டு போகாதபடி பரிசுத்த வாழ்க்கை வாழத்தக்கதாக ஒவ்வொருகளையும் எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே இடகட்டுக்கும் ராஜா, இடகட்டுங்கோ ஆண்டவரே. இந்த நேரத்தில் விசேஷமாக எங்களுடைய ஆவியாத்ம சரீரம் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் பரிசுத்த ஆவியானவரே இடகட்டுங்கோ, இடகட்டி வழி நடத்துங்கோ ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் உங்களை காணவனும் இந்த மனுக்குலம் உங்களை காணவும் உங்களை அறியாதவர் உங்களோட அன்பை ருசிக்க வேணும். உங்களுக்குள் சாட்சியாக இருந்து உங்களை மகிழ்படுத்தி வாழத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் இடகட்டி வழிநடத்த உங்களால் முடியும். இந்த நேரத்தில் ஆண்டு விரைய விசேஷமாக இந்த சங்கம மொழிகளில் அணிந்திருக்கும் பிள்ளைகள், நேர் போற பிள்ளைகள், இதை நடத்தும் பிள்ளைகள், உங்களோட ஊழியம் செய்யும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரண் சிந்தனை செய்ய பேச்சு ஒன்றையும் பெருசுத்தாவியான வெளியிட கட்டுங்கோ. வேதனை தரக்கூடிய காரியங்கள் எங்கள் என்ன இருந்தாலும் எங்களை உணர்த்தி ராஜா, அதிலிருந்து விடுவித்து பெருசுத்த வாழ்க்கை வாழத்தக்கதாக எங்களோடு நித்திய நித்தியமாக நாங்கள் வாழத்தக்கதாக உலக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் ஒற்றுவரால் தானேயா வழி நடத்த முடியும். நீதியுள்ள நியாயாதிபதி நீங்கள் ஐயா, நீதி மனுஷருடைய நீதி எல்லாம் கந்த சீலைக்கு சமந்தப்பனே. எங்கள் நீதி உள்ள பாதையில் எங்களை வழிநடத்த உங்கள் ஒருவரால் தான் ஐயா முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோட பலவீனத்தில் உங்களோட பிளன் அதை ஏற்றுக்கொண்டு எங்களை நோய்களை சுமந்தவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டிய அமைதியா இருந்து அமைதியா இருந்து அதட்டி அமைதியாக்கினவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல் கபடற்றவர்களாகவும் எங்களை வாழச் சொல்லி எங்களுக்கு வழி நல்ல வழிப்படுத்தினவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆத்மாவையும் சரீரத்தையும் ஆண்டவரையே அழிக்க நரகத்தில் தள்ளி அழிக்க வல்லவர் நீங்கள் ஐயா, அதுக்காக உங்களை வென்றோம். இந்த ஆத்மாவையும் ஆண்டவரே சரீரத்தையும் நரகத்துக்கு நாங்கள் நரகத்துக்கு போய்விடாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களால் உங்களோட நீதியின் விளக்கிறத்தினால் வழிநடத்தி வெளப்பக்க நெல்லா இருக்கத்தக்க இருக்க வல்லவரே இருக்க இருந்து கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். ஆர் மறந்தாலும் நான் உன்னை மறவேன், தந்ததாய் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு தந்த தேவனே. ஆண்டவரே, உங்களை அன்பாக நேசிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறக்காமல் ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவரையும் ஒருவராக அவருடைய சிரசன் மயிரை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறது, உள்ளங்களில் வருந்து வைத்திருக்கிறது. ஒருவரையும் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. நிலப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து உங்களுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்யாதபடியும் இந்த உலக ஆசபாச இச்சைகளுக்கு அடிமையாய் போய் விடாதபடியும் ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களை தாங்களை வெறுத்து உங்களை நோக்கி பார்த்து நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்க ராஜா. ஒவ்வொருவரையும் வழிநடத்த உங்கள் ஒரு கோலாலையும் தடியாலையும் உங்களால் வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவருடைய கண்களையும் தொடுங்கு ராஜா, உங்களை காணத்தக்கதாக தொடுங்கும். ஒவ்வொருவருடைய காதுகளையும் தொடுங்கு தகப்பனையும் கூட சத்தத்தை கேட்கத்தக்கதாக தொடுங்கும். இயேசுவையும் கூட குரலை கேட்கத்தக்கதாக தொடங்கு தொடவல்லதை தொட்டுக்கொண்டு வாரீங்கள். அதுக்காக நன்றி நன்றி. ஒவ்வொருடைய நாவுகளையும் தொடுங்கு, உங்களோட புகழ் பாடத்தக்கதாக ஒவ்வொருவரைய நாவுகளையும் தொட்டு வல்லடுத்துங்கிறாய். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருடைய ஆத்மாவையும் தொட்டு அதுவின் பாதையில் பாவத்துக்குள் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்கிறாயா, காத்துக்கொள்ளுங்கோ எங்கடமன். நீங்க தான் எங்களை தொட்டு ராஜா, எங்கட மனப்புண்களை ஆற்றி ஆண்டவரே, எங்கட நோய்களை குணமாக்கி ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்த்து வெற்றி நடை போடத்தக்கதாக நீங்க தான் எங்களை வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக இன்றைக்கு இருப்பதே உங்களோட சுத்த கிருபை நிர்மூலமாகாமல் காக்கிற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி எங்களை தந்து ஜீவ பலிகளாக தந்து உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழியே நீங்க கால தொடங்கி இதுவரை நேரம் தடதாமதம் என்று நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. அன்பிந்தவனே, நீங்க தான் இதை தொடக்கின ஊழியம் ராஜா. உங்களோட நாமம் முகமப்பட வேணும், உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று தொடக்கின இந்த ஊழியத்தை தடதாமதம் என்று நீங்க நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரையும் ஆண்டவரே ஆண்டவிளக்கம் கொண்டு மூலமாக தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி. இதை வாசிக்க வேணுமென்ற மனப்பாரத்தை உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே 365 நாளும் உங்களை பிரசித்த விதத்தை பிரித்து பிரித்து படிக்கத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக வாசிக்கப்பட்ட வார்த்தை ஒவ்வொன்றுக்காக வார்த்தையாக எங்கள் தேவனை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் இருந்த இடத்தில் இருந்து விடாதபடி எழுந்து நடை போட்டு இன்னும் உங்களுக்கு கீழ்ப்படைந்து உங்களுக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நீங்க குணமாக்கி கொண்டு வர கிருபைக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை கேட்டு ராஜா கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். உங்கள் ஒருவரால் தான் ஐயா செய்ய முடியும். அந்த விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அவர்களோட உள்ளத்தில் கடுகு விதையளவு விசுவாசத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் பெரிய அற்புதங்களை செய்யத்தக்கதாக அதிசயங்களை செய்யத்தக்கதாக இந்த வார்த்தைகளை அவர்களால் கிரிய செய்து கொண்டு வர்றதுக்காக அப்பா உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுத்தவரே, வார்த்தைகளை விதைக்கிறவனால் முடியாது, நீர் பாய்ச்சிறவனாலும் முடியாது ஐயா. உங்கள் ஒருவரால் தான் முளைக்க செய்கிற உங்கள் ஒற்றுவரால் தான் தெரியும். இதன் மூலம் இந்த வார்த்தைகள் வாசிக்கப்பட்ட வார்த்தைகளை முளைக்க பண்ணி 100 தனியாக 60 தனியாக 40 தனியாக பலன் கொடுக்கறதுக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இரக்கத்தை எல்லாம் கீழ்ப்படுதலை விரும்புகிற தேவன் இந்த கீழ்ப்படிந்து ஒவ்வொரு பிள்ளைகளை நடக்கத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்குள்ள முழுதையும் என்ன நோக்கத்துக்காக உங்களை செயலாக படுத்திங்களே, அதுக்காக நன்றி. அதை அவர்கள் உணர்ந்து நன்றி செல்கிறார்களோ எங்களுக்கு தெரியவில்லை ஐயா. ஆனால் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகிய உங்களோட குமாரனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய எங்களுக்கு தந்த புத்திர சுகாரத்துக்காக நன்றி. அதோடு எங்களோடு கூட இருந்து எங்களை பாவங்களை வறுத்து நடக்கத்தக்கதாக வழிநடத்துற பரிசுத்தாவியாகிறே நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவனே, உங்களுக்கு கொடுக்குற மகிமையும் துதியையும் கனத்தையும் கூட பிள்ளைகளாகிய நாங்களோ ஒருவர் ஒன்றுக்குமே கொடுக்காதபடி, பொருளுக்கோ வெள்ள பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ பெருமைக்கோ புகழுக்கோ பேருக்கோ கொடுக்காதபடி, நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஊழியத்தை செய்யும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உணர்த்தி வழிநடத்தி கொண்டு வாருங்க. வழிநடத்த வல்லவர்களுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் என்பின் தேவனே. தொடர்ந்து இந்த சங்கமம் மொழியலை ஜபத்துக்கூடாகவோ துதிக்கூடாகவோ வார்த்தைக்கூடாகவோ வள்ளு ஐக்கியம் கொண்டு உங்களை மாமப்படுத்தின பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக மாத்துமாக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கும் அப்படி ஒரு வசதியை உங்களை துதிக்க மகமப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வரங்களால் உங்களை போட்ட பாட எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக தங்களை தாழ்த்தி முடிய நாமத்தை உயர்த்தி நீங்கள் அவர்களுக்களால் கிரிய செய்து கொண்டு வாரதுக்காக கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் துதி ஸ்தோத்திரத்தோடு என்னிடத்தில் கொண்டு வாங்கும் என்று சொன்ன திருவனே, அந்த வார்த்தையும் படி ராஜா எல்லாவற்றையும் உங்களை பார்த்து துதி ஸ்தோத்திரத்தோடு எவர்களுக்கும் ஏற்றுக்கொண்டருளுங்கோ ராஜா, ஏற்றுக்கொள்ளுங்கோ ஏற்றுக்கொள்ளுங்கோ தப்பனே, ஏற்றுக்கொண்டு பெரிய பாக்கியங்களால் முடியும் அப்பா. எல்லாவற்றுக்கும் எல்லாக இந்த வருஷ காலமாக உங்களோட அன்பிருந்த பிள்ளைகளுக்கு ஊடாக கணவனும் மனைவியும் கைகோர்த்த வண்ணம் சங்கம மொழியலையே நடத்தக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அன்புக்காக ரட்சிப்புக்காக ஆண்டவரே முதல் நன்றி சொல்கிறோம். அந்த ரட்சிப்பை பெற்றது கூடாக ராஜா உங்களுடைய அன்பை எங்களுடைய இனசனங்களாக எல்லார்கள் அறிய வேணும், உங்களை ஏற்றுக்கொள்ள வேணும். அந்த மன வாஞ்சியே நீங்க தானே அவர்களுக்கு கொடுத்தீங்கள். அது கூடாக இந்த சங்கமம் என்ற பேரையே நீங்க கொடுத்து இத்தனை வருஷ காலமாக நீங்கள் அதை நடத்தி கொண்டு வரத்தக்கதாக பிற ஞானம் அறிவு ஒத்துழைப்பு தாழ்மை பொறுமை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த சங்கம் ஆறு தொடர்பு ஒன்று கதைத்தாலும் அவர்களோடு பொறுமையோடு எந்த நேரம் என்று யாமமோ பலபகலோ இரவோ என்று எண்ணாதபடி கதைக்கும் பொழுதும் அவர்களோடு அவர்களுக்கு பொறுமையோடு ராஜா அவர்கள் பதில் சொல்லத்தக்கதாக உங்களுடைய அன்பர்களை விட கட்டி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இது கூடாக எத்தனையோ ஆத்மாக்களை நீங்க தொட்டீங்களே தொடர்றீங்களே மறுவப்படுத்துறீங்களே, அதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்தளிக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியே உங்களுக்கு நன்றி, நீதியின் சூரியனே உங்களுக்கு நன்றி, மெய்யான ஒளியே உங்களுக்கு நன்றி அப்பா. மெய்யான ஒளி சேரக்கூடாத ஒளியே உங்களோட பிள்ளைகள் மேல் அந்த ஒளியை நீங்க வீசிக்கொண்டு வர்றதுக்காக அவர் ஒளியாக உப்பாக இருக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை வல்லெடுத்து கொண்டு வர்றதுக்காக நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். அந்த சந்ததியை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ராஜா. இந்த சந்ததியை ஆசீர்வதித்த நோக்கம் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட நாமம் மகமப்படத்தக்கதாக அந்த நோக்கத்தை மகளோட வாழ்க்கையில் நீங்க நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. மகன் மருமகள் பேரப்பிள்ளைகளின் வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தெரிந்தெடுத்தீங்களே முத்திரை போட்டுக்கிறீங்களே உங்களோட ரத்தத்தால் முத்திரை போட்டு நீங்கள் அவர்களை காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் அந்த மகன் மருமகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலம் அந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை எல்லாவற்றையும் ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. வருங்கால அந்த சந்ததி அந்த சந்ததி ஐயா அந்த ஆசீர்வதிங்கோ ஆண்டவரே. என்ன வயதா இருந்தாலும் அவர்கள் உங்களை தேடி உங்களை நாடி உங்களை ஆராதிக்கிற பிள்ளைகளாக உங்களுக்குள் அவர்கள் வேலூன்றி வளர்றதுக்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். கண்ணின் மணி போல் அவர்களை காத்து ராஜா ஆண்டவரே உலகாச பாசைச்ச பாவங்களுக்கு அட்டியமையாய் போய்விடாதபடி கடுவாளம் போட்டு கட்டி அவர்களுக்குள்ளாலும் கூட ராஜ்யம் வளரத்தக்கதாக நாமம் மகிமப்படத்தக்கதாக கிருபை செய்கிற தேவனே உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். நாங்கள் துதிக்க துதிக்க துதிக்க கிருமை வேல் கிருபை ஊட்டி அவர்களை சந்ததியை அந்த மகள் எல்லாரையும் சகோதரன் சகோதரி எல்லாருக்கும் மேலேயும் உங்களிடம் கிருபையே கிருபை மேல் கிருபை ஊட்டி ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதித்து உங்களோட பரமகரத்தினால் தாங்கி அவர்களை பாதுகாப்ப கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்றது இவனே. எல்லாவற்றுக்கும் மேலாக வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் முத்திரவோட்டு காத்துக்கொள்ளுங்க. உங்களோட காக்கும் கரம் கூட இருக்கும் பொழுது சங்கார தூதன் அந்த அண்ணுகாதபடி சங்கார தூதன் கண்டே ஓடி விடுவான் ராஜா, கூட ரத்தத்தை கண்டு ஓடி விடுவான். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மேலும் இந்த சங்கமம் ஒளியலியப்பா என்னென்ன விதமாக என்ன உங்களுக்கு பிரியமா என்னென்ன விதமாக உங்களோட நாமம் அமப்படத்தக்கதாக நடத்த வேணுமோ நடத்தத்தக்க வழி வசதிகளை நீங்கள் ஞானத்தை கொடுத்து தொடர்ந்து வழி நடத்துவீங்கள். அதுக்காக உங்கள் அன்பில் வேண்டுகிறோம் ராஜா. தொடர்ந்தும் இந்த சங்கம மொழியலில் நினைந்து உங்களோட அன்பு வெளிப்படுத்த போற பிள்ளைகள் ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நன்றி சொல்கிறோம். உங்களோட செய்தியை கொடுக்கும் ஆத்துமாக்களுக்காக நன்றி ராஜா. ஊழியக்காரருக்காக நன்றி. அவர்களுக்கு கூடிய கொடுத்த ஊழிய பொறுப்புக்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாயிருந்து இந்த விதத்திலும் உங்களோட வார்த்தையை பிறட்டி விடாதபடி அவர்கள் சொந்தத்தில் இதையும் செய்து விடாதபடி பரிசுத்தாவியானவரே அவர்களை தகட்டி நீங்கள் அவர்களால் வெளிப்படுறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, உங்கள் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்களோ. அவர்கள் வாசம் பண்ணும் கூட அவர்கள் குடும்பம் அவர்கள் ஆராதிக்கும் சபை அவர்களுக்கு பொறுப்பாயிருந்தால் அந்த சபை ஒவ்வொன்றையும் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் உங்களோட வார்த்தையின்படி ஆண்டவரே பணத்துக்கோ பொண்ணுக்கோ பேருக்கோ அவர்களிடம் கொடுக்காதபடி உங்களோட நாமம் ஒன்றே மகமப்பட வேணும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு நடத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக அவர்கள் ஒவ்வொருவரையும் கட்டி வழி நடத்துங்க ராஜா. உங்களுக்கு கொடுத்த அந்த பிள்ளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்த தாளங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி ராஜா, நன்றி. பரலோக ஞானத்தினால் அவர்களை நிரப்பி ராஜா ஆசீர்வதித்து உங்களோட பொக்குஷங்களை அவர்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே நீங்க கிருபை செய்து வர்றதுக்காக கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், சுரத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாவையும் பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்கோ. இன்னும் இந்த நச்செய்தியை இந்த சங்கம மொழியலைய பற்றி மற்றவர்களுக்கு பரப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக அவர்கள் செய்திகளோ பாடல்களோ எல்லாம் இருக்கத்தக்கதாக அந்த நச்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக அவர்களை நீங்கள் ஆயுதங்களாக பாவிக்கிறீங்க, பாவிக்க வல்லவர். அதற்காக உங்களை வேண்டுகிறோம். பெரிய காரியங்களை செய்ய வல்லவரே, உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா பெறவனும், உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் வளர வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி உங்களோட வல்லமுள்ள நாமத்தில் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன் என்று காக்க தந்த தேவனே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவிகள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று வாக்கு தந்தவரே, நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கேட்டு பெற்ற ஆசீர்வாதுக்காக நீங்க செய்த ஒரு நன்மை பிரிவுகளுக்காக இப்பிரபஞ்சத்திலிருந்து தோட்டத்தின பிள்ளைகளை ஒளியின் பிள்ளைகளை ஆக்கின அந்த அற்புதத்துக்காக ஆக்கி கொண்டு வாருங்கிறதுவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தட்டுங்கள் திறக்கப்படும் அது வாக்கு தந்த இயேசுவே, தட்டு தட்டி எத்தனை இருதயங்களை நீங்க தொட்டு அந்த இருதயங்களுக்குள் நீங்கள் வாசம் பண்ணி கொண்டு அந்த இருதயங்களை வேறு திறந்து உங்களுக்கு கொடுத்து உங்கள் அவர்களுக்குள் நீங்கள் வாசம் பண்ணி கொண்டு வர கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அப்பா தேடுங்கள் கண்டடுவீங்கள் என்று சொன்னீங்களே ராஜா, தேடி நாடி உங்கள் அண்டையில் ஓடி வரும் பொழுது உங்களோட அன்பை கண்டடையத்தக்கதாக இயேசுவே உங்களை கண்டடையத்தக்கதாக நீங்கள் தொடக்கிற செய்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக என்னும் தொடப்போற பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பெந்தவனே இந்த நேரத்தில் ஐயா விசேஷமாக உலகத்தை போராட்டங்களோடு இருக்கும் தேசங்களுக்காக உங்களை வருகிறோம். ஒரு தேசத்தை ஒரு தேசத்தை ஆண்டவரும் நசுக்கி கொண்டிருக்கும் ஆண்டவரே, இந்த பொல்லாத ஆவியை உங்களால் தான் ஐயா ஆண்டவரே முறியடிக்க முடியும். ஆண்டவன் ஐயா தேசத்தில் உங்களோட பிள்ளைகளுக்கு நடக்கும் வேதனையான காரியங்களை கேட்டு நாங்கள் இருந்த இடத்திலிருந்து அந்த உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்தவர்களை காத்துக்கொள்ள உங்களால் முடியும் ஐயா. ஈரான் தேசத்தில் இருக்கும் உங்களோட பிள்ளைகளுக்காக வருகிறோம்.
3: அவர்களையும் குணபெருமைகரத்தினால் தாங்கி காத்து கொடுங்க ராஜா. ஈரால் தேசத்தில் இருக்கும் உங்களை பிள்ளைகளுக்காக வருவோம், அவர்களையும் காத்துக்கொள்ளுங்க. எப்படி இந்த தேசத்தில் உங்களை வார்த்தை அனுப்பி ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க செய்த அற்புத வழிநடத்தலுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் அந்த தேசத்திலும் கூட பிள்ளை உங்களோட ராஜ்யம் வளரணும், உங்களோட நாமம் மகிமைப்படுத்தக்கதாக பெரிய விடுதலையை உங்களால் கட்டளையிட முடியும், கட்டளையிட முடியும். உங்களோட பிள்ளைகளுக்காக போராட கொண்டு இருக்கிறது இவனே ஆண்டவரையும் கூட காக்கும் கரம் உங்களோடும் கூட இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யுத்தங்களே ஆண்டவர் உலகத்தில் நடக்கும் யுத்தங்களுக்காக உங்களுடைய போராட்டங்களுக்காக வருகிறோம் அன்பின் தேவனே. விசேஷமாக யுக்ரைனுக்கும் ரஷ்யாக்கும் நடக்கும் யுத்தத்தை உங்களால் நிப்பாட்ட முடியும் ஐயா, உங்களால் தான் ஐயா அதுக்கு ஒரு முடிவை காண முடியும். உங்களால் அறியாமல் ஒரு ஆத்மாதனம் மாணவர் உங்களுக்கு பிரியம் இல்லாத காரியம் அல்லவா? உங்களால் தான் இந்த தேசங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும், முடியும். அதுக்காக உங்களை வேண்டுகிறோம் அன்பின் தேவனே. அப்பா எத்தனையோ பிரச்சனைகளை தேசங்களில் உண்டு பண்ணி இருக்க இடம் இல்லாமல் உண்ணோணம் இல்லாமல் உருக்குலம் இல்லாமல் அலந்து திரியும் அலையும் ஆத்மாக்களுக்கு தண்ணீர் குடிக்க குடிக்க இல்லாமல் இருக்கும் ஆத்மாக்களுக்கு கொடுக்கிற தண்ணி உணவுப்பை கொடுக்க வேண்டும். அஞ்சோடு உங்களை பிள்ளைகளை வசதியான இடங்களை விட்டு தங்களை ஒருத்து தங்களை ஒருத்து ஆண்டவரை போய் கடமை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அங்கெங்கெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் வைத்திருக்கிறீங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க பரமகரத்தினால் தாக்காய் காத்துக்கொள்ளுங்க ராஜா. இந்த ஊழியத்தை உன்ன போய் புறங்க நேசி அந்த வார்த்தைக்கு கீழ்படுந்து உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் செய்யும் ஊழியத்துக்கும் எந்த தடையும் வராதபடி இந்த ஊழியத்துக்கு போன பிள்ளைகளையும் உங்களோட பரமகரத்தினால் தாங்கி பாதுகாத்து திரும்ப அவருடைய குடும்பங்களோடு அவர்களை இருப்பிடங்களோடு இருப்பிடங்களுக்கு உங்களால் கொண்டு வந்து சேர்க்க முடியும். உங்களால் தான் ஐயா பார்க்க முடியும். உங்களகம் தான் ஐயா எல்லாரும் மேலும் எந்த நிமிஷம் உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் காக்கிற காத்து கொள்வதே. நீங்கள் தான் அவர்களை பார்த்து பார்த்து வழிநடத்துவதற்காக உங்களை பாதுகாப்பை கொடுத்து வழிநடத்துக்காக உங்களை சுரகனால் மூடி காத்து கொள்ற சிவைக்காக காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லாதேச தலைவர்களுக்காக உங்களிடம் வருகிறோம் ராஜா. அதிகாரிகளுக்காக வேண்டு சொன்னது இருந்து இருந்த இடத்தில் இருந்து ஒவ்வொரு தேசத்து தலைவர்களுக்காக உங்களிடம் வருகிறோம். பிரதானமாக இஸ்ரேல் தேசத்து தலைவருக்காக நீங்க பிறந்து வளர்ந்த தேசத்து தலைவர் ஐயா, திரும்பவும் ராஜாதிராஜனாக வரப்போற அந்த தேசத்து தலைவரைக்கு வேண்டிய பாதுகாப்பையும் சுகத்தையும் கொடுத்து இன்னும் காத்தது போல் இன்னும் உங்களால் காத்துக்கொள்ள முடியும். அதுக்காக உங்களிடம் வருகிறோம் அன்பு தேவனை. உங்களை அறிந்து உங்களை நேசிக்கும் ஒவ்வொரு தலைவருக்காக நன்றி சொல்கிறோம். டொனால்டு ட்ரம்பிற்காக உங்களுக்கு நன்றி. அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துக்காக உறுதிக்காக நன்றி. எந்த விதத்திலும் தோல்வி அடையாதபடி அந்த தேசத்தை ஆண்டு ஞானத்தோடு ஆளத்தக்கதாக பரலோக ஞானத்தை கொடுத்தவரை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் பிறந்து விழுந்த தேச தலைவனுக்காக வருகிறோம். அனுராவை பொறுப்படுங்க ராஜா. உங்களை அறியாத அறியாமல் என்னும் விக்கிரங்களுக்கு ஆண்டவரே மகிமையை கொடுத்து கொண்டு வரைக்கும் அந்த ஆண்டவரே மெனக்கண்ணை தொடர்ந்து உங்களை அறியத்தக்கதாக உங்களை நேசிக்கத்தக்கதாக அன்பு தேவனே ஒரு அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து அந்த தேசத்தில் பின்மாறி முன்மாறி ஊட்டி அந்த சிறிய தீபை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. இவ்வளவு அற்புதமாக நீங்கள் அந்த தேசத்தை அந்த சிறிய தீவை இந்த சமுத்திரத்துக்கு போகாதபடி காத்த தேவன் அல்லவா? அது மட்டுமல்ல அந்த தேசத்தில் ஆண்டவரே நீங்கள் உண்டு பண்ணின பிரச்சனை கூடாக ஆண்டவரே மக்கள் உலகம் முழுதும் சிதறடைத்தீங்களே. சிதறடுத்த நோக்கம் தினகோடி மக்களை தொட்டும் கூட பிள்ளைகளாக்கி நீங்களே. அதுக்காக அந்த அற்புதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றையும் உடமைகளை விட்டு எல்லாவற்றையும் இழந்து வந்த ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்கள் இன்றும் ஆசீர்வத்து காத்து உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக உங்களோட ஊழியக்காரராக நீங்கள் அவர்களை ஆசீர்வத்துக்காக இருக்கூடாக என்றாலும் அனுரா ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கத்தக்கதாக என்ன ஒரு வாப்போடு இருக்கும் ஆண்டவரே உங்களோட நீங்க உங்களோட சாயலாக சிருஷ்டித்து அந்நிய நோங்களை அந்நிய தெய்வங்களை கல்லே முன்னே பொன்னே மண்ணே மரத்தையும் வணங்கொண்டிருக்கும் ஆத்துமாக்களை உங்களால் தொட்டு குணமாக்க முடியும். குணமாக்கி அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுங்க ராஜா, உண்டு பண்ண முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன பிந்துவனே, நாங்கள் வந்து பாதம் கூட பிள்ளைகள் ஆகிய எத்தனையோ பேர் இந்த சங்கம மொழி அலையை வளர்த்து பிள்ளைகள் எங்களுடைய சோதரங்கள் குடும்பங்கள் அன்பான எத்தனை பேர் கோடிமையாக்கு பேர் இந்த கண்டா தேசத்தில் வாழும் ஒவ்வொருதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த தேசத்தில் நாங்கள் உங்களை சுதந்திரமாக எங்களோட சொந்த பாஷையில் ஆராதிக்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்கிறோம். இதை போட்டு அடித்து விடாதபடி உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராய்த்து உங்களை மகிமையை கண்டுகொள்ற பிள்ளைகள் உங்களோட மகிமையை காண்பிக்க வல்லவராகிய தேவனே, உங்களுக்கு சாட்சியாக இருக்கத்தக்கதை ஒவ்வொரு தரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவின் தொட்டு மறுவப்படுத்தின ஒவ்வொரு ஆத்மாவையும் என்னும் ஆண்டவரே உங்களுக்கு காலூன்று நின்று காற்றோ புதல் வந்து அசைக்கப்படாதபடி காலூன்று நிற்கத்தக்கதாக நல்ல ஹனி கொடுக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக ஆசீர்வதிங்க ஐயா. கனிதரஞ்சராஜி போலும் ஒலிவமர கன்றுகள் போலும் அவர்கள் வளரத்தக்கதாக ஆண்டவரே, எங்களை வருங்கால அன்பானவர்கள் அறிந்தவர்கள் சபையில் இருப்பருங்கால சந்ததியை ஆசீர்வித்து வழிதப்பி போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலே எடுத்து வைக்க மாட்டி ஒவ்வொன்றிலும் நீங்க இருந்து படுத்து முன்னேறி பட்டம் பெறத்தக்கதாக ஆண்டவரே, அதுக்கு இதுக்குள்ளும் நீங்க தரிசனத்தை கொடுத்து ஆண்டு நீங்கள் அவர்களை உங்களோட அபிஷேகத்தை கொடுத்தும் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவர்களை உங்களால் நடத்த முடியும். நீங்க தான் நல்ல மேய்ப்பர், நீங்க தான் நல்ல மேய்ப்பர் ஐயா. அப்புள்ளுள்ள இடங்களில் மேய்க்க வல்லவர் நீங்கள் என்றதை அறிந்தவர்கள் நடக்கத்தக்கதாக ஏற்று கேட்டுக்கொண்டு நடக்கத்தக்கதாக உங்களோட கோலாலையும் தடியாலையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் விசேஷமாக ஆழ்வ சந்ததியை உங்களால் நடத்த முடியும். அதுக்காக நன்றி. வருங்கால சந்ததிக்குள் ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை செய்து உங்களுக்குள் சாட்சியாக அப்பா இப்படி தாவீத நீங்கள் ஆண்டவரே நீங்க எடுத்து பாவித்தீங்களோ அத்தே போல் ராஜா எத்தனையோ பிள்ளைகளை எடுத்து உங்களுக்கு என்று உடவு சாட்சியம் வளர்வதற்கு வளர்க்கத்தக்க சீஷர்களாக அவர்களை அபிஷேகம் பண்ணி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, தொட வல்லவரே, தொட்டு கொண்டு வாரவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வயது சென்றவர்களுக்காக உங்களை வருகிறோம் ஐயா. ஐயா, இந்த உலகத்திலேயே வயது சென்றவர்களும் பெண்களும் தான் விதவைகளும் தான் கூட இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கையில் சொல்லுகிற எங்கட கண்கள் காணத்தக்கதாக ஐயா, நாங்கள் ஆண்டவரே காணத்தக்கதாக இருக்கிற ஆண்டவரே விதவைகளை நேசிக்கிறது இல்லவா? நீங்க தான் என்ன உங்களை நேசிக்கும் விதவைகள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடுத்து ஆண்டவர் சுகத்தை கொடுத்து பெலனுக்கு கொடுத்து பலவீனங்கள் வந்த அணுகாதபடியும் பலவீனத்திலும் இருந்து தூக்கி உங்களால் ஒவ்வொருவரையும் வழிநடத்த முடியும். இருக்கிறனால எல்லாம் உங்களுக்கு சாட்சியாயிருந்து உங்களை மகமப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக பேர் பேராக உட ஊழியம் செய்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக பேர் பேராக உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. உங்களுக்கு நாங்கள் பேர் சொல்லாவிட்டாலும் எல்லாரையும் பேரும் உங்களுக்கு தெரியும். எப்படி உங்களை நேசித்து வளர்ந்தவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். என்னும் இந்த உலகத்தில் இருந்து அப்பா அவர்கள் கஷ்டப்படாதபடி துன்பப்படாதபடி ஆறாலும் தள்ளப்படாதபடி ஆண்டவரே நீங்கள் தான் அவர்களுக்கு அவர்களுக்கு புகழிடம் ஆறுதல் கொடுத்து வாழ வசதிகளை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். இப்படிப்பட்ட வயசுள்ளவர்கள் இருக்கும் இடம் ஒவ்வொன்றையும் நடத்தும் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கோ. அவர்கள் ஆண்டவரே பணம் ஆசைப்பட்டு சுய விருப்பத்தின்படி அந்த நர்சிங் ஹோமியோ ஹோமியோ ஒன்றையும் அவர்கள் நடத்தாதபடி தங்கள் உயிர்களை பார்க்க இருப்பிடம் கொடுத்து அவர்களை பராமரிக்கிறோம் என்ற எண்ணத்தோடு உங்களோட நாமம் அதுக்குள்ளால் மகமப்பட வேணும் என்ற எண்ணத்தோடு அவர்களை நடத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை நடத்தும் ஒவ்வொரு பிள்ளை ஆத்மாக்களையும் பொறுங்கோடாஜா பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்கோ. உங்களோட பரமகரத்தினால் அவர்களை அவர்களையும் தாங்கி உள்ள குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கோ. அவர்களும் உங்களுக்குள் உண்மையாயிருந்து ஆடே மனுக்குலத்தை மனுக்குலத்துக்கு ஆறுதல் கொடுத்தவர்களாயிருக்கத்தக்கதாக அப்பா உணர்த்தி உங்களால் உணர்த்த முடியும். வல்லடத்தவர்கள் அவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறதவரே உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக போராடி கொண்டது வருடத்தில் பிறந்து பேசி கொண்டிருக்கிறாங்க இயேசுவே, உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த மீதியான சங்கம மொழியிலேயே புறப்படுங்க ராஜா. அவற்றி வீரந்த வீரனே, உங்களோட நாமம் ஒன்று மகமப்படத்தக்கதாகும், உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாகும். தடதாமதமின்றி உங்களோட பிள்ளைகள் உங்கள் எந்தெந்த பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுத்தீங்களோ, எந்தெந்த பிள்ளைகளுக்கு உங்கள் பசுத்தாவியானவரை உங்களோட வரங்கள் கனியினால் அபிஷேகம் பண்ணீங்களோ, அதை மகமப்படுத்த உங்களோட பார்வையில் உங்களுக்கு எந்த மகமப்படுத்தங்களுக்கு தருணம் கிடைத்தது என்று நன்றி உள்ளத்தோடு தங்களை தாழ்த்தி கூட நாமத்தை உயர்த்தியவர்கள் நேரத்துக்கு வந்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்த உண்டு பாரக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களோட நாமம் இந்த சங்கம மொழியலைகளால் மகமப்படுகிறதுக்காக, உங்களோட ராஜ்யம் கட்டியெழுப்பப்பட்டு கொண்டு வர்றதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களொருவருக்கே நாங்கள் நன்றி துதிகனம் மகிமை செலுத்தி இயேசுவனும் உயிருள்ள நாமத்தில் என்றும் எங்களுக்காக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வலது பாரசத்திலிருந்து பிறந்து பேசிக்கொண்டும் கூட உங்களோட வல்லமுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள், கத்திரண்ட ஜபங்களை ஒப்புவித்திருக்கிறீர்கள், கத்திரதாமே. உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக கத்திர கரத்திலே ஒப்புவிக்கிறோம். தனிமையின் பாதையில் செல்லுகின்ற பொழுதும் கத்திரன் பாதுகாப்பின் கரந்தானே கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வத்து வழி நடத்துவாராக என்று வேண்டிக் கொண்டு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளைய வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போமா? அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ.
3: ஆமேன்,
1: ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்போம்.
4: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: வேத வார்த்தைகளுக்கூட வசனங்களுக்கூடாக ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்லுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே மீதியான நேரத்தை புறப்படுப்பாராக. அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மறு உலகப்பிலே கேட்கின்ற பொழுதும் ஃபேஸ்புக்கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம், கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். ஊழியரை அழைப்பு கொண்டிருவோம். பேசுவோம் சார்.
5: வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் மிக மிக மிக நல்லவர். நமக்காக யாவற்றை செய்து முடித்திருக்கிறார் அதை விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம். தேவனுக்கு மகிமையாய் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம். மற்றவர்களை விடுதலை ஆக்குவோம். மற்றவர்களையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்துவோம். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். வேத வார்த்தைக்குள்ள கடந்து சொல்லுவோம். ஒன்று ராஜாக்கள் 3:3 வாசிக்கிறேன். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அப்ப கவனியுங்கள், சாலமோன் தேவனை நேசித்தான். தகப்பன் மூலமாய் சொல்லப்பட்ட கட்டளைகளை அவன் பின்பற்றினான். மூன்றாவது என்ன செய்கிறான், தேவனுக்கு பலி செலுத்துகிறவனாய் அவன் இருக்கிறான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். கவனியுங்கள், மற்ற எல்லாரை பார்க்கிலும் சாலமோன் அதிகமாய் பலி செலுத்தினான். ஆமென். இது மிகவும் முக்கியம். தேவன் மேல் அன்பு கூறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? நேரத்தை பார்க்க மாட்டார்கள், காலத்தை பார்க்க மாட்டார்கள், தேவனை அதிகமாய் தேடுவார்கள். ஆமென். அவர்களுக்கு சொல்லி கொடுத்து நாலு பேர் அவர்களை புஷ் பண்ணி உற்சாகப்படுத்தி பலிகளை செலுத்துங்கள், ஆராதனைக்கு வாருங்கள் என்றெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாய் நேசிக்கிறவர்கள் நிச்சயமாய் மற்றவர்கள் சொல்லாமலேயே பல மடங்காய் திரிகை நடப்பிப்பார்கள். அப்படித்தான் இங்கே பார்க்கிறோம். சாலமோன் தேவனை நேசித்தான் மாத்திரமல்ல, அதிகமாய் மற்றவர்களை பார்க்கலும் அதிகமாய் பலி செலுத்தினான். இன்றைய நாளிலே பலி என்பது தேவனோடு உள்ள உறவை குறிக்கிறது, ஆராதனையை குறிக்கிறது. தேவனுக்கென்று நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுகிற டைம், தேவனோடு ஸ்பெண்ட் பண்ணுகிற டைம் மிகவும் முக்கியம். அது பலியாக என்ன செய்கிறது, எண்ணப்படுகிறது. ஆகவே அதிகமாய் நாங்கள் தேவனோடு ஸ்பெண்ட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் அங்கே வந்து என்ன செய்கிறார், சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அப்ப அநேக வேளைகளிலே அதிகமாய் தேவ சமூகத்திலே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறோம். தேவனை ஒரு ஒரு கிழமையிலே ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மாத்திரமே தேடுகிறோம். அப்படி அல்ல, எங்களுடைய முழு நேர வேலையும் தேவனை தேடுகிறதாய், தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறதாய் இருக்க வேண்டும். ஆமென். அவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறோமோ, அவருடைய உறவில இணைக்கப்பட்டிருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அதிகமாய்த்தான் எங்களால் கனி கொடுக்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் கனி அல்ல, வேற ஏதாவது நம்ம நாம கொடுக்கலாம், ஆனால் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க மாட்டோம். அப்ப நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமானால் நாங்கள் செடியோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமேன். எவ்வளவு நேரம், அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் அல்ல, எப்பொழுதும். ஆமேன். எப்பொழுதும் நாங்கள் இணைக்கப்பட்டிருப்போமானால் ஆட்டோமேட்டிக்காய் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். ஆமேன். அப்ப கவனியுங்கள், சாதாரணமாய் மற்றவர்கள் கொடுக்கறத மாதிரி பலி செலுத்தாமல் இவன் அதிகமாய் நேசிக்கிறபடியினால் என்ன செய்கிறான், ஆயிரக்கணக்கான பலிகளை அங்கே செலுத்துகிறான். அப்ப தேவனுக்கு தெரியும், அவனுக்கு தேவை இருக்கிறது என்று தெரியும். ஆகவே தேவன் அங்கே கடந்து வருகிறார். அவன் வைத்த அன்பின் நிமித்தம், அவர் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவ்விடத்தில் தான் எல்லா சொல்யூஷனும் எல்லா பதில்களும் இருக்கிறது என்று அறிந்தவனாய் தன்னை நம்பாமல், தகப்பன் எனக்கு நிறைய சொத்துக்களை வைத்திருக்கிறார், ராஜ்யத்தை என்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார், என்னை ராஜாவாக்கி இருக்கிறார், ஆகவே என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைக்காமல், தேவன் இல்லாமல், அவருடைய ஆலோசனை இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணம் உள்ளவனாய் இவன் இருக்கிறான். ஆகவே அவனுக்கு தேவை இருக்கிறது என்று அறிந்த தேவன் அவனிடத்திலே வந்து சொல்லுகிறதை கவனியுங்கள். இது மிகவும் முக்கியம். தேவன் சொல்லுகிறார், நேற்றைய நாளிலே பார்த்தோம், நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று நாங்கள் வாசித்தோம். ஆகவே அந்த வசனத்தை பிடித்து கொண்ட அநேகர், ஆண்டவரை அதத்தாரம் ஆண்டவரை, இதத்தாரம் ஆண்டவரை, பெரிய வீடுதாரம் ஆண்டவரை, பெரிய கார்தாரம் ஆண்டவரை, பெரிய சர்ச்தார் மாண்டவரே, இப்படியா நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், சொப்பனத்திலே அவர் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று அவர் சொன்னார். அப்ப நாங்கள் விரும்புகிறது என்ன என்பதை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே நாங்கள் விரும்புகிறது என்ன? பெரிய வீடு, பெரிய கார், இவைகள் தான் தேவனை வழிபடுத்த முடியுமா இந்த உலகிற்கு என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரிய வீடு, பெரிய கார், அவவிசுவாசியும் வைத்திருக்கிறான். ஆகவே அது என்ன செய்யாது, நாங்கள் பெரிய காரை தேவன் தத்தார் என்று சொன்னால் அவன் சொல்லுவான், அவனுடைய கடவுள் அதை விட பெரிய காரை கொடுத்திருக்கிறார் என்று அவன் சொல்லுவான். ஆகவே பொருள்களை வைத்து தேவன் யார் என்று என்ன செய்ய, உண்மையான தேவன் யார் என்று என்ன செய்யக்கூடாது, ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. முடியாதவைகளை, செய்ய முடியாதவைகளை மற்ற சமயங்களினால் அல்லது சுய பலத்தினால் செய்ய முடியாதவைகளை செய்கிற தேவன் என்பதை நீங்கள் காண்பிக்கும்படி என்ன செய்ய வேண்டும்? காரியங்களை கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை போலவே, நேற்று நாளிலே நாங்கள் பார்த்தோம், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவர் செய்கிற காரியங்களையும் செய்வார்கள், அதை விட அதிகமான காரியங்களையும் செய்வார்கள். ஆமென். அப்ப அப்பேற்பட்டவர்களாய் நாங்கள் காண வேண்டும். அதுதான் எங்களுடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். ஆமென். அப்ப கவனியுங்கள், எதை கேட்டாலும் விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு எட்டாததும் இலக்கத்துக்கு உட்படாததுமான திரளான ஜனமாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையினால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீன்மை இன்னதென்று வகை அறிக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்தருளும். திரளா ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அப்ப கவனியுங்கள் பிரியமானவர்களே, பெரிய ஒரு பிரபலத்தை அவன் பார்க்கிறான். ஜனங்களை தேவன் நேசிக்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறான். ஜனங்களுக்காகத்தான் தேவன் சகலத்தையும் செய்கிறார். தன்னை ராஜா வாக்கினதே ஜனங்களை சரியான வழியிலே நடத்தும்படிக்கே என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அப்ப என்னத்துக்காக ஒரு பதவிக்கு வருகிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். மாத்திரமல்ல, ஜனங்களுக்காகத்தான் தேவன் பரிதவிக்கிறார். ஆலயம் வேண்டும் என்பதற்காக அல்ல, எனக்கு ஒரு ஆலயம் வேண்டும் என்பதற்கு என்று தேவன் பரிதவிக்கவில்லை. ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் ஆலயம் கட்ட வேண்டும் என்பதிலே தான் நோக்கமாக இருக்கிறோமே அல்லாமல், தேவனுடைய ஜனம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும், பில்லு சூனிய கட்டின் கிரிகைகள் இவை எல்லாவற்றிலிருந்து, நோய்கள் நொடிகள் இவை எல்லாவற்றிலிருந்து அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்ற எண்ணம் அநேக நாங்கள் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருப்போமானால், தேவனுடைய சீஷர்களாய் நாங்கள் இருப்போமானால், இயேசு இந்த உலகத்தை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்பதாக அவர் சொன்னது என்ன? உலகம் முழுவதிலும் போங்கள், போய் வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள், மரித்தவர்களை எழுப்புங்கள், குருடரை பார்வையடைய செய்யுங்கள். அப்ப ஜனங்களை விடுதலை ஆக்குங்கள், பிசாசினிடத்திலிருந்து, நோய்களில் இருந்து, வேதனைகளில் இருந்து, துன்பங்களில் இருந்து, கவலை கஷ்டங்களில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்குங்கள் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பு. எல்லா இடத்திலும் போய் சபையை கட்டுங்கள் என்று சொல்லவில்லை, சபை கட்ட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. கட்டுங்கள், நல்ல காரியம். ஆனால் பிரியோரிட்டி, சபையை கட்டுவதன் நோக்கமே என்னவாக இருக்க வேண்டும்? ஜனங்களை கட்ட வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும், நாட்ட வேண்டும், விடுதலை ஆக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அப்ப இவனை பாருங்கள், அந்த நாட்களிலே ஆலயம் இருக்கவில்லை, ஆகவே மேடைகளிலே பலி செலுத்தினார்கள். ஒன்று ராஜாக்கள் 3:2. அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாது இருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார். அப்ப சபை இல்லை என்று ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்தது, ஆலயம் இல்லை. ஆனால்

தாக எனக்கு ஞானத்தை தாரும். இவ்வளவு பெரிய திரளான ஜனத்தை நான் நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று அவன் கேட்கிறான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாயிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை கட்ட வேண்டும், அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்பது அநேகருடைய அஜெண்டாவிலேயே கிடையாத ஒரு காரியம். சமீபத்திலே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வீட்டிலே மண்டே டு ஃப்ரைடே திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை வேத படிப்பு நடக்கிறது. அதற்கு நிறைய வாலிப பிள்ளைகள் கடந்து வருகிறார்கள். அதிலே வந்த ஒரு குடும்பத்தினர் கணவன் மனைவியாக அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படி வருகிறார்கள். ஆனால் பல வருடங்கள் அவர்களுக்கு விடுதலை இல்லை. அந்த சகோதரிக்கு தொடர்ச்சியாக எத்தனையோ விதமான வருத்தம் வந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் விடுதலை இல்லை. ஆனால் இந்த ஸ்டடிக்கு வரும் பொழுது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் வந்து அவர்களுக்காக ஜெபிப்பதும், அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவ வல்லமை மேற்கொள்ளுவதாக என்று சொல்லும் பொழுது அந்த சகோதரிக்குள்ளிலிருந்து ஆவி புறப்பட்டு வந்தது என்று சொல்லி ஆவி புறப்பட்டு வந்தது. அப்ப இத்தனை வருடங்களாய் அவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை யாரும் விடுதலையாக்கவில்லை. இவ்வளவு காலமும் சுயினத்தில் இருக்கிறார்கள். குடும்பத்தில வேற பிரச்சனை, கணவன் மனைவிக்கிடையில கூட பிரச்சனைகள். ஏனென்றால் இந்த ஆவி அங்கே இருந்து கிரியை செய்கிறது. ஆனால் தேவ ஜனம் விடுதலையாக வேண்டும். தேவன் என்னை அழைத்திருக்கிறார், இவர்களை விடுதலையாக்கும்படி அழைத்திருக்கிறார். ஆகவே சுவிசேஷத்தை மட்டும் பிரசங்கங்கள் என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார், நோய்களை குணமாக்கும். ஆமென். சுவிசேஷம் ஆத்துமாவிலே விடுதலை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான விடுதலை அவர்களுக்கு வர வேண்டியதா இருக்கிறது. அங்கே சத்ரு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான், அதிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்க வேண்டி இருக்கிறது. சுவயினத்திலிருந்து பலவீனத்திலிருந்து வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், தடைகள், தாமதங்கள், பில்லி சூனிய கட்டுக்கள், இப்படியாக பிசாசின் கிரிவைகள், சாபங்களில் இருந்து அவர்கள் விடுதலை ஆக்க வேண்டியிருக்கிறது. அது தேவனுடைய வல்லமையினால்தான் ஆகும். ஆமென். அபிஷேகம் என்று வரும் பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் என்று சொல்லுகிறோம். ஆனால் சத்தியத்தை மாத்திரம் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளிலே சில செய்திகளை மாத்திரம் நாங்கள் கொடுத்து விட்டு ஜனங்களை அனுப்பி விடுகிறோம். ஆனால் அவர்களோ விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளை என்ன செய்யப்பட வேண்டும், வல்லமையினால் நிரப்பப்பட்டு செயல்படுகிறவர்களாய், மற்ற சகோதரனை மற்ற சகோதரியை விடுவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். மாத்திரமல்ல, கவனிங்கள், தேவன் கொடுத்த வல்லமை வரங்கள் நாங்கள் வாசிக்கிறோம். மாற்கு 16:15 நாங்கள் வாசிக்கலாம். அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் நிச்சயமாய் நடந்தே ஆக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் ஒவ்வொருவர் மூலமாயும் இந்த அடையாளங்கள் நடக்க வேண்டும். ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஜனங்கள் இவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி ஓடி வருகிறதை எங்களால் காண முடியும். ஆமேன். தேவனுடைய வல்லமையை காணாமல் அவர்கள் தேவனை சுவைக்க முடியாது. விடுதலை இல்லாமல் அவர்களால் விடுதலையோடு வாழ முடியாது. விடுதலையை பெற்றுக்கொள்ளாவிட்டால் விடுதலை எப்பேற்பட்டது என்பதை கூட அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப கவனியுங்கள், அவனுடைய நோக்கம் என்ன, இவ்வளவு திரளான ஜனங்களை என்னிடத்தில் கொடுத்திருக்கிறீர், அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு எனக்கு என்ன வேண்டும், எனக்கு ஞானம் வேண்டும். ஏனென்றால் அதுதான் உம்முடைய நோக்கம், அதுதான் உம்முடைய சித்தம்,
ஜனங்களுக்கு

0: உனக்காக பரிதவிக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஆமென். ஜனங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த தேவன், ஜனங்களுடைய மீட்புக்காக எல்லா சாபங்களையும் சுமந்த தேவன், ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அதனால் தான் அப்போஸ்தலர்களை அழைத்து அவர்களுக்கு என்ன செய்கிறார், உங்களுக்கு அதிகாரங்களையும் வல்லமைகளையும் கொடுக்கிறேன், சகல நோய்களை குணமாக்கும்படி, சகல பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ளும்படி, பிசாசின் கிரியையிலிருந்து மற்றவர்களை விடுதலையாக்கும்படி உங்களுக்கு சகல அதிகாரங்களையும் வல்லமையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்தார். அப்ப நோக்கம் என்ன, சுவிசேஷம் மாத்திரம் அறிவிக்கப்படுவதல்ல, அதோடு கூட விடுதலையை பேச வேண்டும், விடுதலை ஆக்க வேண்டும், ஜனங்கள் குணம் அடைய வேண்டும். ஆமேன். அப்பொழுதுதான் தேவனுடைய வல்லமையை அவர்கள் காண்பார்கள். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது அவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. இதுதான் சரியான விண்ணப்பம், மற்றவர்களை நான் விடுதலையாக்கும்படிக்கு ஆவியானவரே என் மூலமாய் கிரியை செய்வீராக, மற்றவர்களை என் மூலமாய் விடுதலை ஆக்குவீராக, வல்லமை வரங்கள் என் மூலமாய் வெளிப்படுவதாக. ஆமென் என்பதுதான் எங்களுடைய பிரதான ஜபங்களாய் இருக்க வேண்டும். ஆமென். நோக்கமாய், அழைப்பின் நோக்கமாயும் இருக்க வேண்டும். ஆமென். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஏத்த ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினார். நியாயம் விசாரிக்க, மற்ற ஜனங்களுக்கு நன்மை செய்ய, மற்ற ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு நீ கேட்டுக்கொண்டபடினார். நீ பணக்காரனாக வேண்டும் என்று கேட்காமல், நீ ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும் என்று கேட்காமல், உன்னை எல்லாரும் மதிக்க வேண்டும் என்று சொல்லி மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும் என்று கேட்காமல், அல்லது உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எல்லாரையும் நான் நிர்மூலமாக்க வேண்டும், அதற்கான வல்லமை தாரும் என்று கேட்காமல், ஜனங்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும், ஜனங்களை நான் விடுதலையாக்க வேண்டும், அதற்கு எனக்கு ஞானம் தேவை என்று கேட்டபடினார். உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. அதுவுமன்றி, கவனியுங்கள் பிரியமானவர்களே, அதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்து. இன்றைக்கு நாங்கள் கேட்காமல் பெற்றுக்கொள்ள கேட்காமல் இருக்கவில்லை. அநேகர் நாங்கள் ஜெபிக்கிறோம், அதை தாரும் ஆண்டவரே, இதை தாரும் ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை தாரும் ஆண்டவரே, பிசினஸ் தாரும் ஆண்டவரே, அப்படியெல்லாம் நீர் தந்தீரானால் நாங்கள் உமக்கு தசபாங் காணிக்க கொடுப்போம் ஆண்டவரே, இப்படியெல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, மற்றவர்களை நான் விடுதலை ஆக்கும் போது ஆமென் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஆமென். மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னை வந்து சேருகிறது. ஆமென். ஆனால் அநேகர் நாங்கள் முதலாவது நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அதற்கு பிறகு அந்த ஆசீர்வாதத்தை வைத்து நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிப்போம் என்றுதான் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், அப்படியெல்லாம் நாங்கள் இரவு பகலாய் ஜெபித்தும் பெற்றுக்கொள்ளாதவர்களாய் நாங்கள் அநேகர் இருக்கிறோம். ஆனால் இங்கே அவன், நீர் எனக்கு இவ்வளவு திரளான ஜனங்களை கொடுத்திருக்கிறீரே, இந்த ஜனங்களை நான் விடுதலையாக்க வேண்டும், அதற்கு எனக்கு பணம் தேவை என்று கேட்கவில்லை. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், பணம் என்ன செய்யும், பணம் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். சில பேர் அப்படியாக பிரசங்கம் பண்ணுகிறார்கள், பணம் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்கும், மணி ஆன்ஸ் எவ்ரி திங், ஆனால் ப்ரேயர் ஆன்சர் எவ்ரி திங் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆகவே ப்ரேயர் நாட் கோயிங் டு ஆன்சர் எனி திங் எவ்ரி திங் பட் மணி வில் ஆன்சர் எவ்ரி திங் என்று சொல்லி இன்றைய நாளிலே தவறான பிரசங்கங்களை கேட்கிறோம். மணி இருக்கிறவர்கள் மணியோடு மரித்து போனார்கள். அவர்கள் விடுதலையாகவில்லை, அவர்கள் குணமாகவில்லை, அவர்களுடைய மணியை வைத்து அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. நாமான் மணி நிறைய வைத்திருந்தான், ஆனால் அவனுக்கு இருந்த சுகயீனத்திலிருந்து அவனால் என்ன செய்ய முடியவில்லை, விடுதலையாக முடியவில்லை. மணி எல்லாவற்றுக்கும் பதில் கிடையாது. மணி இருக்கிற நிறைய பேர் ட்ரக் அடிக்காகி மரித்து போயிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மோடு இருந்தால், தேவனுடைய ஞானம் நம்மோடு இருந்தால், தேவனுடைய வல்லமை நம்மோடு இருந்தால், கவனிங், அப்போஸ்தலர்களை அனுப்பும் பொழுது என்ன சொல்லுகிறார், என்னுடைய வல்லமை உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறேன். அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், என்னத்தை குறித்து இருக்க வேண்டும், உம்முடைய ஜனத்தை விடுதலை ஆக்குவதற்காக உம்முடைய அதிகாரம், உம்முடைய வல்லமை, உம்முடைய வரங்கள் செயல்படட்டும் ஆண்டவர், போகிற இடத்திலெல்லாம் விடுதலை உண்டாயிருக்கட்டும், அந்த இடத்திலே நீர் வழிபடுவீராக, உம்முடைய வல்லமை வழிபடட்டும், சத்துருவனுடைய கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படட்டும், உம்முடைய ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கட்டும். விடுதலை ஆக்கப்படுகிறவர்கள் போய் மற்றவர்களை விடுதலையாக்கட்டும் என்று சொல்லி தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்து நோக்கமாயிருந்து அதற்காக நாங்கள் ஜெபிக்காமல் எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை தாரும், மகிமையை தாரும், எதிரிகளில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும், இப்படியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து தேவனுடைய நோக்கத்தை கற்றுக்கொள்வோம், கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் ஜெபிப்போமானால், தேவனுடைய இருதயத்தை அறிந்து அதன்படி நாங்கள் செயல்படுவோமானால் ஐஸ்வர்யம் எல்லாம் தானாக வந்து நம்மை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கு பின்னாக நாங்கள் போக வேண்டியது கிடையாது. மார்க்கு 16:17 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான ஜாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதி அஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் ஸ்தோஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. 15 வாசிப்பீர்களானால், பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், விசுவாசம் உள்ளவர்களாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அதிசயங்கள், அற்புதங்கள், விடுதலைகள் எல்லாம் ஏன் நாங்கள் செய்ய வேண்டும், அப்பொழுது அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இதையே வாஞ்சிப்போம், இதற்காகவே ஜெபம் பண்ணுவோம். இதுவே தேவனுடைய நோக்கம், இதுவே தேவனுடைய திட்டம், இதுவே தேவனுடைய அழைப்பு. ஆமென். ஜெபம் பண்ணு. அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி, நீ சொன்ன இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. நீங்கள் உலகமங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், மாத்திரம் அல்ல பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குங்கள், ஜனங்களை சுகயினத்திலிருந்து விடுதலை ஆக்குங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய நோக்கங்கள் உம்முடைய நோக்கங்களாய், உம்முடைய நோக்கங்கள் அவர்களுடைய நோக்கங்களாய் மாற்றப்படுவதால், நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படி உம்மை தேடாமல் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளிலே உம்முடைய சித்தம், நீ ஜபித்தது அதுதான், உம்முடைய ராஜ்யம் வருவதால் உம்முடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவருடைய வாழ்க்கையிலே செயல்படுவதாக, மேற்கொள்ளுவதாக, உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சபையிலே மேற்கொள்ளட்டும், மேற்கொள்ளட்டும், விடுதலையாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினை. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே எங்களை விட்டு சென்ற பொழுது, பரலோகம் சென்றபோது விட்டு சென்ற அதே வார்த்தை, நான் திரும்பி வரும்போது உங்கள் விசுவாசத்தை காண்பேனோ என்று சொன்ன கர்த்தர், அதனுடையால் நாங்கள் கர்த்தர் கூறியபடி நாங்கள் விசுவாசத்தை விதைப்போம். விசுவாசத்தாலே ஒவ்வொருவரையும் நாங்கள் உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துகிறார். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாரா பாஸ்டர்? நாங்கள் திரும்பமாக நாளை நாளிலே சந்திப்போம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் பல்நூறு மடங்காக பயந்தர அறுவடையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாளை நாளிலே திரும்பமாக இதே வேளையில் சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமேன், ஆமீன், ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். விசுவாசம் முந்தி கட்டப்பட வேண்டும். ஆமேன். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளை கேட்டார், அதில் தந்தார். அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியருக்கு நன்றிகளுக்கு செலுத்துவோம். விதைக்கப்பட்ட விதைகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுவோம். நன்றிகள் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் நன்றி ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்தார்கள். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியங்களோடு கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியங்களோடு இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமென்.
2: வந்த ஒரு குகை, அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் கல் வைக்கப்பட்டிருந்த இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள், அவரை நோக்கி, ஆண்டவரே, இது நாறுமே, நாலு நாள் ஆயிற்றே என்றார். இயேசு அவளை நோக்கி, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நான் உனக்கு சொல்லவில்லை என்று உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உண்மை சோஸ்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். வேலை சொல்லி, லாசர்வே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளாய் கட்டப்பட்டிருந்தது. முகமும் சீலியாய் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, கட்டவிழ்த்து விடுங்கள். ஆமே. அப்பொழுது மரியாளிடம், இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய ஜூதர்களாகி விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர்களில் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவர்களை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவரச் செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. நாம் இவன் இப்படியே விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். இப்பொழுது ரோமர் வந்து தம்முடைய சாணத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். அப்போது அவர்களில் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் காய்பா என்பவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடி ஒரு மனுஷன் ஜனங்களுக்குள்ளே மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றார். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த விஷத்து பிரதான ஆசாரியனாய் இருக்கிறபடியானே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றாக சேர்க்கிறதுக்காக மரிக்க போகிறார் என்று தீர்க்கதரிசனமாய் சொன்னான். அது அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்தரத்துக்கு சமீப இடமாகி எப்ராயீம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷரோட கூட தங்கியிருந்தார். ஜூதருடைய பஸ்கா பண்டிகை சமயமாயிருந்தது. ഇവരുടെ ഭാര്യ സമീപമായിരുന്നു. അതൊക്കെ മുൻപേ അനേകർ തങ്ങളെ ശുദ്ധീകരിക്കൊള്ളും പൊരുട്ട് നാട്ടിൽ നിന്ന് എരുസലേമക്ക് പോണാണ്. അങ്കേ അവർ യേശുവെ തേടി തേവാലയത്തിലൊക്കെ ഒരുവരെ ഒരു കുങ്കൊളുക്കപ്പെടി തോണ്ടുകിറത് അവർ വണ്ടിയേക്ക് വരമാട്ടാറുകൊണ്ട് പേശിക്കൊണ്ടാകൾ. പ്രധാന ആചാര്യരും പരിസേരും അവരെ പിടിക്കുമ്പടി യോസിത്തവർക്കിടത്ത് ഓനാമത് അറിഞ്ഞിരുന്നാൽ അതെ അറിയിക്കവൺകൊണ്ട് കട്ടലയിട്ടിരുന്നാൽ പസ്ക പണ്ടിയവർ ആറു നാളേക്ക് മുന്നേ യേശു താ മരണത്തിലും തെളിപ്പിനും ലാസറിന്റെ ബെത്തനിയാവുക്ക് വന്നേർ. അങ്ങേ അവർക്ക് ഇരാവിരുന്ന് പണിനാറി മാർത്താൾ പണിവിട ചെയ്താൽ ലാസറും അവരുടെ കൂടെ പന്തിരുന്നവരിൽ ഒരുവനായിരുന്നാൽ അപ്പോഴത് മരിയാൾ വിലയേറപ്പെട്ട കളങ്കമില്ലാതെ നളതമെന്നും തൈലത്തിൽ ഒരു റാത്തിൽ കൊണ്ടുവന്ന് അത് യേശുവിന് പാദങ്ങളിൽ പൂശി തൻ തലമേലാൽ അവരുടെ പാദങ്ങളെ തുടയ്ത്താൽ അവരുടെ വീട് മുഴുവതും തൈലത്തിൻ പരിമളത്തിനാൽ നിറഞ്ഞിരുന്നത്. അപ്പോഴും അവരുടെ സീസറിൽ ഒരുവനും അവരെ കാട്ടിക്കൊടുക്ക പൗരനായ സീമോനുടിയ കുമാരനായ ജൂദാസ് കാരിയത്ത് இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டுபடி சொல்லாமல் அவன் திருடனாயிருந்தபடியால் பணப்பைய வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாயிருந்தபடியால் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசுகளை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ண நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இறேன் என்றார். அப்பொழுது ஜூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின மாத்திரம் இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல அவர் மரித்தோர் தெளிப்பில் லாசரை காணும்படியாகவும் வந்திருந்தார்கள். பிரதான ஆசாரிகள் யாசர்வையும் சொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். மறுபடியும் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குறித்தோரைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். போகும்படி புறப்பட்டு ஓசானா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சுஸ்தரிக்கப்பட்டவர் என்று அர்ப்பணித்தார்கள். அல்லாமலும் சியோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு கழுதை குட்டியை கண்டதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்தபின் இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் நாங்கள் இப்படி அவருக்கு செய்ததை நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடைய கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறைந்து வெளியே வரவழைத்து அவரை உயிரோடு அளிப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள்.

அப்படிப்பட்ட அற்புதத்தை ஜனங்கள் கேள்விப்பட்டதற்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்வதெல்லாம் வீணென்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் போயிட்டார்கள். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்கள் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்தாயா ஊரான பிரிவினத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவுக்கு அறிவித்தார். இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகி மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவன மகாலமாய் காத்துக்கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அவன் அங்கே ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவரை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேளையில் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வானோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த ஜனங்கள் இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிருக்கிறது. இப்பொழுதோ இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவார். நான் உயரத்திலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். நான் தான் இந்த விதமாக மரணமிக்க போறார் என்பதை தடுக்கும் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்ற இன்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லி இருப்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். ஐயா தகப்பன், இதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருமையங்கள் அகப்படாத வைக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருமையை நடக்கிறவன் தான் போரிடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கை, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்றார். அவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, உமது மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கும் அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்களை கடினமாக்கினார்கள். அல்லேலூயா. ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற பொதுவைகளை சொன்னான். தகப்பனேஜா, ஆகியும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்காதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்க பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனும் இருளில்லாதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வாழ்நாளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. அவன் உலகத்தை நியாயம் தீர்க்காமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். நான் உலகத்தை நியாயம் தீராமல் அவன் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. அது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமேன். வார்த்தையின் வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் எத்தனை என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளை இட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவன் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் பேசுகிற விளப்பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். அல்லேலூயா.
தகப்பனே உமக்கு கோடி சோத்திரம், கோடி சோத்திரம். வார்த்தைகளை அனுப்புகிற தகப்பனே உமக்கு சோத்திரம். ஐயா, ஊழியக்காரோட மட்டுமல்ல ராஜா, சகலரோடும். உலகத்தின் முடிவறியந்தம் சகல நாளில் உங்களோடு இருப்பேன் எல்லாருக்கும் சொன்ன தகப்பன் ஐயா, என்னோடும் இருக்கிறபடியா. நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்மிடத்திலிருந்து வரட்டும் ஐயா, பரத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. வீண் வார்த்தைகள் பேசாதபடி, நீர் அறிவெடுக்கிற வார்த்தைகள் பேசாதபடி நீர். ஹாலேலூயா. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்விடத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து, இவ்விலகத்தில் இருக்கிற தம்முடைய வருடத்தில் அன்பு கூர்ந்தபடியே முடிவறி எந்த வருடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாய யூதாஸ்காரியத்தை அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவனின் இதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு வைத்தார் என்பதை, தாம் தேவரிடத்திலிருந்து வந்ததையும் தேவரிடத்தில் போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரத்தை கலட்டி வைத்து ஒரு சீலி எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தான் கட்டி கொண்டிருந்த சீலை நான் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமான் பேதுருடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ என் கால்களை கழுவலாமா என்றார். இயேசுவனுக்கு பிரதித்திரமா, நான் செய்கிறது இன்னதென்று நீ இப்பொழுது அறியாய், இனிமேல் அறிவாய். பேதுரு அவர்களுக்கு, ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசுவனுக்கு மகன் பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை கழுவும் ஹாத்திரமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவரை நோக்கி, அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் அப்படி ஆமேன். ஹல்லேலூயா. என் தகப்பனே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. தகப்பனே, இயேசுவின் ஆவியானவரே, பிதாவின் ஆவியானவரே, பரிசுத்தாவியானவரே, எங்களை நடத்துகிற ஆவியானவரே. நாளிலவர் இப்போது நிரப்புகிறபடியால் நன்றி ஆண்டவர், நன்றியை. தம்மை காட்டி கொடுக்கிறவர்கள் அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்தவர்கள் நோக்கி, நான் உங்களுக்கு செய்கிறதை சார்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாயிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் அவர்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் சமானிலும் பெரியவன் அல்ல. அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களா? பாக்கியவான்களா இருப்பீர்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் குதிக்கால் தூக்கினான். அது நடக்கும் போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது நடப்பதற்கு முன்னே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவனை என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், நீ அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவர்களை சொன்ன பின்பு, ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியா சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து போதகர் யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீசரால் ஐயப்பட்டு ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீசரல் இயேசுக்கு அன்பானாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுருவுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதித்திரவன், நான் இந்த துணிக்கியை தோய்த்து அவனுக்கு கொடுப்பேனோ அவன் தான் என்று சொல்லி துணிக்கி எடுத்து தோய்த்து சீயோன் குமாரன் யூதாஸ்காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கி அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் பூந்தான். அப்பொழுது இயேசு அவனை செய்கிறதை சீக்கிரமா செய்யன்றார். அல்லேலூயா. அவன் அவர் இப்படி அவனுடனே சொன்ன கருத்தின் பரிந்திருந்தவர்கள் ஒருவரும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியான அவனுடைய பண்டிகைக்கு தேவையானதை கொள்ளும்படி தரித்திரருக்கு ஏதாவது கொடுக்கும்படியாது இயேசு அவருடனே சொல்லி இருப்பார் என்று நினைத்தார்கள்.
அவன் அந்த துணிக்கு வாங்கினோடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது இராக்காலம் ஆயிற்று. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு அவனுக்கு அப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவனின் மகிமைப்படுகிறார். இயேசு அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை நம்மிலும் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாக அவரை மகிமைப்படுத்துவார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாக மகிமைப்படுத்து. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே திரும்ப இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்களானாலும் நான் போரிடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் ஜூதருடைய சொன்னபோது இப்பொழுது உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதியான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களில் நீங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவராயிருந்தால் நீங்கள் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்போது சீமோன் பேதுரு அவர்களை, ஆண்டவரே இறங்கே போகிறீர், நான் இயேசு பிரதித்திரமாக நான் போரிடத்துக்கு பொழுது என் பின்னே வரக்கூடாது என்று வரக்கூடாது என்ற பிற்பாடின் பின்னே வாருங்கள் என்றார், வருவாய் என்றார். பேதுரு அவன் இன்னைக்கு, ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே வரக்கூடாது, ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றார். இயேசு பிரதித்திரமாக, எனக்காக என் ஜீவனை கொடுப்பாயோ, சேவல் கூவதற்கு முன்னே நீ முன்னே மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யா உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்கள் இருதயம் கலங்க 14வது அதிகாரம், உங்கள் இருதயம் கலங்க உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போர் இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியே மறந்திருக்கிறேன் என்ற தோமா அவரை நோக்கி, ஆண்டவர் நீர் போர் வழி அறிவோமே, நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமாயிருக்கிறேன் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தவரை கண்டு இருக்கிறீர்கள் என்றார். அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பிக்கு, நாங்களுக்கு போதும் என்றார். இயேசு விரிப்புவே, இவ்வளவு நான் உங்களோட இருந்து நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டான் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பிக்கு எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை நான் நிச்சயமாய் செல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாதவானவரே கிரியைகளை செய்து வருகிறார். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே, வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே, வார்த்தைகளுக்காக மக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் தகப்பனே மக்கு நன்றி, நன்றி, நன்றி. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடைய சொல்லுகிற வசனங்களை சுயமே சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவரே இந்த கிரிகைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால் என் கிரிகைகள் நிமித்தமாக என்னை நம்புங்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் இனி பிதாவிடத்துக்கு போகிறேன். போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானே செய்வான், இவைகளை நான் பெரிதான காரியங்களையும் செய்ய பெரிய கிரிகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினால் இதை கேட்பீர்களோ, குமாரனின் பிதா மகிமைப்படுமையாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் இதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கேட்கொள்ளுங்கள், என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். நான் அப்பொழுது இன்றைக்கும் உங்களுடைய இருக்கும்படி சத்தியாவியாக வேறு ஏற்றுவானை உங்களுக்கு தந்தருள்வார். ஆமென். உலகம் வந்த சத்தியாவியானவரை காணாது, காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர்களுடன் வாசம் பண்ணி உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்களாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை திக்கிட்டவர்களா இப்படின்னு உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உங்களின் உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது என்னாலில் அறிவீர்கள் என்று என் கற்பனைகளை பெற்றுக் கொண்டவர்களை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்த அவனுக்கு என்னை பெரியப்படுத்துவேன் என்றார். ஜூதாஸ்காரியோத்து அல்லாத ஜூதர் என்பவன், ஆண்டவரே நீ உலகத்துக்கும் வெளிப்படுத்தாமல் எங்களுக்கும் வெளிப்படுத்த போற காரணம் என்ன என்றான். அதற்கு இயேசு பிரதித்திரமாக, ஒருவர் என்னில் அன்பாயிருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் உள்ளத்தில் வந்தவனுடைய வாசம் பண்ணுவோம். ஆமேன். ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவியார், ஆமேன், ஆமேன்.
എന്നിൽ അൻപായിരാധവൻ എന്നെ വസനങ്ങളെ കൈക്കൊള്ള മാട്ടാൻ വസനം എന്നുടേതായി രാമൻ എന്നെ അനുപ്പിന പിതാവിനുടേതായിരിക്കരുത്. ഞാൻ ഉങ്ങളുടെ തങ്കിയിരിക്കയിൽ വിവളങ്ങൾക്ക് ചൊന്നേൻ. നാമത്തിനാളേ പിതാനുപ്പൂറ പരിശുദ്ധാവിയായ തേറ്റരവാളനെ എല്ലാവറ്റെയും ഉങ്ങൾക്ക് ബോധിത്ത് ഞാൻ ഉങ്ങൾക്ക് ചൊന്നേ. എല്ലാവറ്റെയും ഉങ്ങൾക്ക് എന്നെ പൂട്ടുവാർ. സമാധാനത്തെ ഉങ്ങൾക്ക് വെത്തു പോകുറേൻ. എന്നുടേ സമാധാനത്തെ ഉങ്ങൾക്ക് കൊടുക്കുറേൻ. ഉലകം കൊടുക്കുന്ന പ്രകാരം ഞാൻ ഉങ്ങൾക്ക് കൊടുക്കുന്നതില്ല. നിങ്ങൾ എന്നെ ഉങ്ങളെതിരെയും കലങ്കാവലും ഭയപ്പെടാമലും ഇരങ്ങിപ്പതാക. ഞാൻ പോവേനെന്നും തിരുമ്പി ഉള്ളതിൽ വരുവേനെന്നും ഞാൻ ഉങ്ങളുടെ സ്വന്തത്തെ കേട്ടീകളെ. നിങ്ങൾ ഇനി അൻപുള്ളവരിലായിരുന്നാൽ പിതാവിനടുത്തേക്ക് പോകുകയെന്നത് ഞാൻ ചൊന്നതെ കുറിച്ച് സന്തോഷപ്പെടുവീകളെ. എന്നെ പിതാ എന്നിൽ വലിയവരായിരിക്കാൻ ഇനി നടക്കുമ്പോൾ നിങ്ങൾ വിശ്വാസിക്കുമ്പടിയാകെ നടപ്പതക്ക് മുന്നേ ഉങ്ങൾക്ക് ചൊന്നേ. ഇനി ഞാൻ ഉങ്ങളുടെ അധികമായി പേശുവതില്ല. എന്ത് ഉലകത്തിനധിപതി വരുകാണ് അവനൊക്കെ എന്നിടത്തിനൊന്നുമില്ല. ഞാൻ പിതാവിൽ അൻപായിരിക്കുന്നു എന്നും പിതാ എനക്ക് കട്ടിലിട്ട പടിയെ ചെയ്യുന്നു ഉലകം അറിയും. ഇപ്പടി നടക്കും. എളുന്തരുങ്ങൾ എളുന്തരുങ്ങൾ ഇവിടം മുട്ടിപ്പിയുങ്ങൾ വാരുങ്ങൾ പോവും വാരുങ്ങൾ ഉണ്ടായാലും ആമേൻ. തകപ്പനെ എന്റെ വേളയിലെ ആണ്ടവരെ എന്റെ വാർത്തകൾക്കാകെ നന്ദി. എന്റെ വാർത്തകളുള്ള ഉള്ള അത്തങ്ങളെ ആളങ്ങളെ ഞങ്ങൾക്ക് പുരിയ വയ്ക്കുന്ന പടിയാൽ നന്ദി നന്ദി നന്ദി നന്ദി. പിതാവേ മക്ക് നന്ദി. പേശുകിറ ദൈവമേ മക്ക് നന്ദി. എങ്ങളോട് പേശുകിറ ദൈവമേ മക്ക് നന്ദി. വിടുതലൈ നാഥരേ മക്ക് നന്ദി. വിടുവിക്കിറൻ ദൈവമേ മക്ക് നന്ദി. അയ്യാ നന്ദി അയ്യാ. ഇതുവരെ നടത്തിന് എബിനേസറേ മക്ക് നന്ദി. ആണ്ടവരെ നന്ദി അപ്പാ നന്ദി. എങ്ങളെ മുത്തിരിത്തവരെ നന്ദി. ആവിയാൻ മുത്തിരിത്ത് വെത്തിരിക്കിറവരെ നന്ദി. തകപ്പനെ നന്ദി അപ്പാ നന്ദി. തകപ്പനേ മക്ക് നന്ദി. ദൈവമേ മക്ക് നന്ദി. വിടുവിക്കിറവരേ മക്ക് നന്ദി. അയ്യാ വിടുതലൈ നാഥരേ മക്ക് നന്ദി. ഇന്ന മാലൈ വേളയിലെ എൻ തകപ്പനെ എങ്ങൾ വിണ്ണപ്പങ്ങൾക്ക് നീർ പതിൽ തന്നിരിക്കുന്ന തകപ്പനായിരിക്കുന്നപടിയാൽ നന്ദി. അയ്യാ എങ്ങളെ ആണ്ടവരെ ആളുക ചെയ്ത തകപ്പനായി നേരിടുക്കിറപടിയാലും മക്ക് നന്ദി സൊല്ലുകിറോം. ആളുക ചെയ്യും ആവിയാനവരെ എങ്ങളെ ഇതുവരെ നടത്തി വന്ന ദൈവമേ മക്ക് നന്ദി. വിടുവിത്തവരെ മക്ക് നന്ദി. വിടുതലൈ തന്നവരെ മക്ക് നന്ദി. പരിശുദ്ധപ്പെടുത്തിനവരെ നന്ദി. അയ്യാ തോട്ടം തുടത്തിൽ വരപ്പുറ ജനങ്ങളെ ആശീർവദിയും. അയ്യാ വന്തി ആർജാരും തട്ടത്തിൽ വരശുദ്ധമായിരിക്കീരും അള്ളത്ത് വന്ന് തുടർന്ന് ഊളിയങ്ങളെ ചെയ്യാൻ ഇത് അനുമതി കൊടുക്കുന്നപടിയാൽ നന്ദി. ആണ്ടവരെ തുടർന്ന് വരപ്പുറ സഹോദര സഹോദരികളെ പുറപ്പെടുത്തിക്കൊള്ളും തകപ്പനെ. തുടർന്ന് ഇന്ന ഇടത്തിലും പ്രസന്നം കൂടെ ഇരിക്കട്ടും. ആണ്ടവരെ എങ്ങളോടിരുന്ന ദേവൻ ഇതുവരെ നടത്തി വന്ന ദേവൻ ഇനിയും നടത്ത വല്ലവരായിരിക്കും. ആണ്ടവരെ തകപ്പനെ അയ്യാ എന്റെ മിനിസ്ട്രിയും ഉമ്മുടിയ കരത്തിൽ ഒപ്പു തരുകോം. മഞ്ജുളാവേയും കണവനെ ഉമ്മുടിയ കരത്തിൽ ഒപ്പു തരുകോം. ആണ്ടവരെ അവൾക്ക് കൊടുത്ത് ദർശനങ്ങൾ നിറവേറ ഇന്നും ആണ്ടവരെ തകപ്പനെ പിടിയ കാര്യങ്ങളെ ചെയ്ത് മുടിയ വരികയ്ക്ക് അനേകാത്മാക്കളെ ആദായപ്പെടുത്തത്തക്കതായി മഹാശീർവദിക്കുന്നപടിയാൽ നന്ദി. തകപ്പനെ കൂടെ ഉളിയം ചെയ്ത ഓരോ കുടുംബങ്ങളെയും പുറപ്പെടും. ആണ്ടവരെ തകപ്പനെ എന്റെ ഉളിയത്തിൽ ഇണന്തിരിക്കുന്നത് അനേക സഹോദരങ്ങളുണ്ട്. അപ്പൊ ഒവ്വൊരു ദേശങ്ങളിലും ഇരിക്കുന്നവരുള്ള ഒവ്വൊരു ദേശത്തും ഇരിക്കുന്ന ഒവ്വൊരു സഹോദരയും ഉളിയക്കാരെ പുറപ്പെടുത്തിക്കൊള്ളും. അയ്യാ വഴി നടത്തും. ഇന്നും വലിയ കാര്യങ്ങളെ ചെയ്യ വളികളെ തുറന്നുകൊടും. യേശുവിൻ നാമത്തിനാൽ ആണ്ടവരെ തകപ്പനെ കലാമ്മ കുടുംബം ചോദ്യമ്മ കുടുംബം ദർശിനി കുടുംബം അപ്പ തകപ്പനെ ഒവ്വൊരു കുടുംബങ്ങളെ ഉമ്മുടിയ കരത്തിൽ ഒപ്പു തരുകയും ഞങ്ങൾ കുടുംബത്തെ ഇറുതിയാകണ കുടുംബത്തെ ഉമ്മുടിയ പാദത്തിൽ വയ്ക്കുകയും ആണ്ടവരെ തകപ്പനെ വേണ്ടതൊക്കെ നിനപ്പതൊക്കെ അധികമായി ചെയ്യുന്ന ദേവൻ ഞങ്ങളെ തായും കരുവിലെ ആദ്യം മുതൽ തിരിഞ്ഞു കൊണ്ട ദേവൻ ആണ്ടവരെ. അയ്യോ ഉമ്മുടിയ ജീവനെ ഊതി ഞങ്ങൾക്കാക കാത്തിരുന്ന് രാജാങ്ങളെ ആണ്ടവരെ ഉമ്മുടിയ സമൂഹത്ത് കലത്ത ദേവൻ ഇനി നീരൂതിയ ജീവനെ നീർ വെറ്റിക്കൊള്ളും വരെയും ആണ്ടവരെ നീരങ്ങളെ നടത്ത വല്ലവരായിരിക്കും. തുടർന്നും വഴി നടത്ത ഒവ്വൊരു പിള്ളകളെ അയ്യാ എന്ന വള്ളന്തു വരുന്ന വാലിബ പിള്ളകൾ അടുത്ത സന്തതി മക്കു പ്രിവസനമാന സന്തതിയായി എളുമ്പനിൽ കിരുവ ചെയ്യും. അയ്യാ പെറ്റോറുകളിൻ പാപങ്ങളിനാൽ പിള്ളകൾ ആണ്ടവരെ മൂന്നാം നാലാം തലമുറ മറ്റും വിസാരിക്കുന്ന ദൈവമേ എങ്ങൾ പാപങ്ങളിനാൽ എങ്ങൾ പിള്ളകൾ എങ്ങൾ സന്തതികൾ സീർകെട്ട് പോയി വിടാതെപടി ഉമ വിട്ട് ദൂരമായി പോയി വിടാതെപടി ആണ്ടവരെ എന്ന പൊല്ലാതെ ഉലകത്തുക്കൾ വിളന്ത് വിടാതെപടി ആണ്ടവരെ മക്കൊള്ളാൽ വാളത്തക്കതാ നീ നടത്തുകിറപടിയാൽ നന്ദിയെ. ഇതുതാനെ വിണ്ണപ്പം ആണ്ടവരെ എൻ തകപ്പനെ ഉമ്മുടെ സമൂഹത്തിൽ വളരുകിറ ഒല്ലിമിറ കണ്ടുകളായവരെ വളർക്ക വേണ്ടുമയ്യ. ഉമ്മുടെ സമൂഹത്തിൽ നാട്ടപ്പെട്ടവരുകളായിരിക്ക അവരിൽ ഇരുതയും ഉമ്മണ്ടെ തിരുമ്പട്ടുമയ്യ. എൻ സന്തതികളും ഉമ്മണ്ണും തിരുമ്പട്ടുമാണ്ടവരെ കുളന്തകൾക്കും വാലിപകൾ പെൺപിള്ളകൾ എല്ലാരെയും മുടിയ കരത്തിൽ ഒപ്പുകൊട്ടുക്കുകയും പിള്ളകൾ മരുമക്കൾ പേരപ്പിള്ളകൾ അടുത്ത സന്തതി മുഴുവതേ മുടിയ കരത്തക്കോട്ടകൾ ഒപ്പുകൊട്ടുക്കുകയും കൽവി കൽവിയിടത്തിൽ എന്നെ കൂടെ ഇരുക്ക വേണ്ടും ആണ്ടവരെ. കൽവി കിരടങ്ങളിൽ ആണ്ടവരെ ഉമ്മുടിയ ജ്ഞാനം വിള്ളം കെട്ടും. അയ്യ വേലസേരിടങ്ങളിൽ മുടിയ ജ്ഞാനം വിള്ളം കെട്ടും. പോക്കുവരത്ത് പാതകളിൽ കൂടെ ഇരുങ്ങ രാജാ പൊല്ലാതവൻ പൂന്തുവിടാതടി പൊല്ലാത ചിന്തനകൾ പിറ്റൻ തെണ്ടി ആവികൾ യേസുവിൻ നാമത്തിനാൽ നിർമൂലമാകട്ടും. അയ്യ പൊയ്യൻ ആവികൾ എങ്ങൾ കുടുംബങ്ങളെ വിട്ട് വെള്ളിയേറട്ടും. അയ്യ കപടാവികൾ യേസുവിൻ നാമത്തിൽ വെള്ളിയേറട്ടും. മായ്മാല ആവികൾ എങ്ങൾ കുടുംബത്തിൽ നിന്ന് വെള്ളിയേറും. നീര് അറ്റുവരക്കുന്ന കാര്യങ്ങൾ എങ്ങൾ കുടുംബത്തിൽ എട്ടിപ്പാക്കൂടാതാണ്ടവർ യേശുവിൻ നാമത്തിൽ
இன்டர்நெட்டும் விடாமல் இயேசுவின் நாமத்தினால் அக்கினி வேலி போட்டு பாதுகாக்கிறேன். ஆண்டவரே, அக்கினி வேலி போட்டு எங்கள் குடும்பத்தை மூடுகிறேன். அக்கினி மகிமையாய் மகிமையாய் ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கி இருப்பதற்காய் நன்றி, நன்றி. இயேசுப்பானில் அப்படி செய்வதற்காய் நன்றி. ஆண்டவரே, தட்டந்திருந்த இரவுகளில் ஐயர் இந்த நித்திரையை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நித்திரையை கொடுத்து அந்த தட்டத்தில் வைத்து ஆசீர்வதியுமை அதிகாலை வேலை ஜீவனோடு உமை தேடத்தக்கதான் இருக்கிற செய்கிறபடியால் நன்றி. ஐயா, தேடும் போது கண்டடைவாய் என்ற வார்த்தையின்படி அவர்கள் கண்டடையத்தக்கதாய் ஒவ்வொரு நாளும் பிரசன்ன பிரசித்த பிரம்ப பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்து ராஜா நடத்த வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல தகப்பனை. அப்படியே செய்ய போகிறபடியார் நன்றி. இந்த இடத்தில் தொடர்ந்து அழைத்து வாரும் ஆண்டவரை, அணைந்து போகாதபடி ஜெபாபி இந்த இடத்தில் ஊற்றம் ஆண்டவர், ஊற்றம் ஆண்டவரை, ஊற்றம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் எல்லா கனமும் எல்லா மகிமை எல்லா துதி மக்கிய செலுத்தி என் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனைகள் எல்லாம் இயேசுவின் இரத்த கொட்டைகளை ஒப்பு கொட்டுக்கிறேன். அசுத்தங்களை நீக்கி போடுங்கள், பாவங்களை மன்னியுமையா. பாவத்தோடு நாங்கள் பட்டுக்கைக்கு செல்லவால் கோபத்தோடு நாங்கள் நித்திரைக்கு போகாதவர்கள். இருதயங்களை ஸ்திரப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும், சமாதானப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில். ஆமே, ஆமே, ஆமே. என் ஆத்துமாவே கத்தரியே சோஸ்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கத்தரியே சோஸ்தரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமே, ஆமே, ஆமே. நன்றி, நன்றி. என் ஆத்துமாவே கத்தரியே சோஸ்தரி. தப்படியால் நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. தகப்பனே மக்கு நன்றி என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நன்றி பலி செலுத்திருக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமே, ஆமே. பேசலோட்டையா?

நன்றி ஆண்டவரே, நம்மளோட டைம் எல்லாம் தெரியும் செய்து முடிச்ச தேவனே உனக்கு நன்றி சொல்றோம். அதனால தேவனே நன்றி சொல்றோம் ஐயா, ஆறுதலின் தேவனே மனவருக்கு நிறைந்தவரே நன்றி, மகிமை நிறைந்தவரே நன்றி, திருவை நிறைந்தவரே நன்றி, ஆவியாண்டவரையா ஓ நன்றியோடப்பா துதிக்கிறேன் துதிக்கிறேன். யா துவம் உங்களோட ஜபத்தை கேட்கிறவரே, விண்ணப்பத்தை கேட்கிறவரையா, மண்டாட்டை கேட்கிறவரையா, ஜபத்துக்கு பலன் தந்தவரையா, ஜபாவிய ஊற்றுறவரே, துதியின் ஆவிய ஊற்றுற இயேசுவே, விண்ணப்பத்தின் ஆவிய ஊற்றி, மண்டாடின் ஆவிய ஊற்றி, எங்களை நீங்கள் வழி நடத்துறவரையா, வாழ்க்கையில துணையாய் வந்தவரையா, நம்பிக்கையான தேவன் நங்குறமான ஐயா, காலதூரம் கிருபைகளுக்காய் சோத்திரம் சோத்திரம் ஐயா, நன்றி ஆண்டவரே நன்றி, பயனுக்கு அடிக்கப்பட்டவரே நன்றி ஐயா, எனக்காய் நொறுக்கப்பட்டவரே நன்றி ஐயா, காலதூரம் கிருபைக்காய் நன்றி சொல்லுறோம் நன்றி ஆண்டையாம், அழைத்த தேவன் உங்களவரை அழைத்த அழைப்புக்காய், அழைத்த கிருபைகளுக்கு அழைத்த வரங்களுக்காய், அழைத்த அபிஷேகங்களுக்காய் நன்றி சோத்திரம் ஆண்டறியாம், நன்றி அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நன்றி பிதாவே நன்றி, ஆவியானவரே நன்றி அப்பா, அசைவாடுற எங்கள் சிந்தனைகளை அபிஷேகிக்கிற நேவலை அபிஷேகிறவரே, உணவுகளை அபிஷேகிற ஐயா, உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க செய்து முடித்தவரே, உடைய கிருபைகளுக்கு இறக்கங்களுக்கு தேவைகளுக்கு இயேசுவே அப்பா நன்றி, வானத்திலும் பூமியிலும் ஐயா சகல அதிகாரங்களையும் கொண்டவரே நன்றி அப்பா, வானம் உங்கள் சிங்காசனம் சொன்னவரே நன்றி அப்பா, பூமி உங்கள் பாதபடி என்றவரே அப்பா, மானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் ராஜா உமக்கு நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா, இந்த ஒரு நல்ல நாளை தந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம், கால வழி தந்த கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம், கால தூரம் உடைய கிருபைகள் புதியவளா இருப்பதற்காய் சோத்திரம் சோத்திரம் ஐயா, நன்றி அப்பா, அடைக்கலமானவரே நன்றி அப்பா, பலனானவரே நன்றி அப்பா, உங்கள் கோட்டையான தெய்வமே நன்றி அப்பா, கர்ணலியானவரையா, காற்றையும் கடலையும் மதற்றின தேவனே இயேசுவே, தண்ணீரின் மேல நடந்தவரே இயேசு அப்பா, அனாதி தீர்மானத்தை அழைத்தவரே இயேசு ஐயா, நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் ஐயா ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி, இந்த காலை வேளையில் ஐயா கத்தரை நோக்கி பார்க்கிறோம் ஐயா, உங்களை நோக்கி பார்த்த முகங்கள் நாங்கள் மிக்கப்பட்டு போய் செய்யா, நம்முடைய கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் தேவைகளுக்கு ஆண்டறியாம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம் ஐயா, பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும், துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும், துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம், பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம்
கத்தாவே அங்கே பாழ்கிறோம், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கத்தாவே எழுந்தருளும், இந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். உண்டாக கூடி துதிக்கிறோம். அருளகமே உம்மை துதிப்பதால் கத்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கத்தாவே எழுந்தருளும். இயேசு ஆண்டவரையாம் நந்திய பயசு நந்திய பயசு நந்தியப்பா அருளோகமே உம்மை துதிப்பதாய் கத்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கத்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அருளகமே உம்மை துதிப்பதாம். கத்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆண்டவரே ஓ சோத்திரமையா நன்றியப்பா. இயேசுவே நன்றியப்பா. நாள் எங்களை தந்ததுக்காய் நன்றி. காலை பொழுதுக்காய் நன்றி. ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறனையா. அசைவான தெய்வமே துதிக்கிறவையா. கொண்டவரையப்பா உங்களை அழைத்தவரையா. உண்மையுள்ளவரையாம். அபிஷேக நாதரே அச்சாரமானவரையா. அடைக்கலமானவரையா. என் பெல்லனும் என் கோட்டையுமான தேவன். என் கண்மலையான தேவனையா. என் மீட்பரான தேவன். என் மேய்ப்பரான தேவன். என் போதவரான தேவன். இயேசுவே என் வழிகாட்டி ஆண்டவரே அப்பா. என் துணை மாணவர். என் நம்பிக்கை மாணவரையா. என் நங்கூரமே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. அப்பா நீர் நல்லவர் நல்லவர் ஐயா. தகப்பனே எங்களை படைத்தவரே எங்களை உண்டாக்கிறவரே எங்களை உருவாக்கிறவர் ஐயா. உருவாக்குவங்கள் உறவே உம்மை துதிக்கிறோமான்றியா. நன்றி ஆபிரகாமின் தேவனே நன்றி. ஈசாக்கின் தேவனே நன்றி. யாக்கோவின் தேவனே நன்றி. அப்பா இயேசுவே இஸ்ரவேலின் ராஜாவையும் துதிக்கிறியா. ஆனால் தீர்மானத்தின்படி அழைத்தவரை துதிக்கிறோம். உண்மையுள்ளவரை துதிக்கிறோம் ஐயா. காற்றையும் கடலையும் அதட்டினவரை துதிக்கிறோம் இயேசுவே. தண்ணீரின் மேல் நடந்தவரே அப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டியா. துதிக்கிறோம் ஐயா. உமாக்கே துதியும் உமாக்கே கனவு உமாக்கே மகிமையும் உமாக்கே போலை நாங்கள் செலுத்துறோம். பரிசுத்தாவியானவரே அனைத்தை நீங்க செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. ஆற்றல் உள்ள தேவனா இருக்கிறீங்க. நீதி உள்ள தேவனா இருக்கிறீங்கப்பா. நீதியும் ஞான பரிசுத்தாவியானவரே நன்றியப்பா. வல்லமுள்ளவர் அற்புதங்களை காண செய்கிற தேவனே. அதிசயங்களை காண செய்கிற தேவனே அப்பா. நன்றி. தடைகளை உடைக்கிற தேவனே நன்றி. கட்டுகளை உடைக்கிற தேவனே நன்றி. இயேசு ஐயா நோங்களை முறித்த தேவனே அப்பா நன்றி சொல்லுறமையா. நன்றி அன்பு நேசரே அன்பு நேசரே பிநேசர் ஆண்டனியா. நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரமையா. நன்றி சொல்லுறமையாம். அன்பு கோருவேன் இன்னம் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னம் அன்பு கோருவேன் இன்னம் அதிகமாய்
ஆராதித்தேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை மனவுள்ளத்தோடு ஆராதித்தேன் மனதளத்தோடு அன்பு கோருவேன் ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பு கோருவேன் இன்னும் அதிகமாய் ஆராதித்தேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கோருவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை மொழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் மனதளத்தோடு அன்பு கோருவேன் ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை என்னை கண்டீரே ஐயா

அன்பு கோருவேன் ஆராதனை அன்பு கோருவேன் இன்னும் அதிகமாய் அன்பு கோருவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழுவுள்ளத்தோள் ஆராதிப்பேன் முழுவுள்ளத்தோடு அன்பு கோருவேன் ஆராதனை

பொம்மை மொழு உள்ளத்தோடு ஆராதித்தேன் மொழமே.

அன்பு கூடவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், மனதோடு அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராதனை அன்பு கோருவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கோருவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் ஸ்ரீ ஆண்டவரே நன்றி ஐயா, அன்பு கோருவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை மொழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், உலகத்தோடு அன்பு கோருவேன், ஆராதனை ஆராதனை அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோமே, ஆராதிக்கிறோமையா இயேசுவே, சர்வ வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் இயேசையா, சாவை வந்தவரே உம்மை ஆராதிக்கிறோமையப்பா, நித்திய ஜீவனை தந்தவரே ஆராதிக்கிறோம், ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ரட்சிப்பின் தேவனே, மீட்பின் தேவனே, மேய்ப்பரே இயேசையா, நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா, அடைக்கலமான தேவன் இயேசுவே, உங்கள் வெள்ளாகிய தேவன் இயேசுவே, உங்கள் கோட்டையாகிய கர்த்தரேப்பா, கண்மலை ஆகிய கர்த்தரேன், மீட்பரான இயேசுவே ஆண்டறியாம், நான் உயர்த்துறேன் இயேசுவை உயர்த்துறேன், இயேசுவை உயர்த்துறனியாம், இதுவரை நடத்தினவரை உயர்த்துறமை, எங்களை காத்து கொண்டவரையப்பா இயேசுவே, இஷ்டவரை காக்குற தேவன் ஆண்டுரை கத்தாவே, நீங்கள் உறங்குவதும் இல்ல தூங்க ஐயா, உறங்காமல் தூங்காமல் எங்களை வழி நடத்துறவரே, பரிசு தாவியானவரே, இந்த காலை வேலைக்காய் நன்றி நன்றி அப்பா, இந்த நாளை தந்த தேவனை நாங்கள் உயர்த்துறோமையா, புதிய நாளை தந்து வாழ்நாள் ஒரு நாளை குடி தந்தவரே சோத்திரம் இயேசுவே, வாழ வேண்டும் பண்ணி ஜீவனை தந்தவரே சோத்திரம் அப்பா, தய பாராட்டுறவரே சோத்திரம், எங்களை உயிரோடு வைப்பினவரே சோத்திரம் ஐயா, உங்களுக்கு உயிர்ப்பித்து தந்தவரே அப்பா நன்றி அப்பா, நாடிகள் நரம்பு தசைகள் தசனார்கள் நரம்பு மண்டலங்கள் ரத்தோட நாடுங்கள் ரத்த குழாய்கள் எலும்புகள் தசைகள் எல்லாம் உயிரடைய செய்தவரே, எங்கள் நரம்பு மண்டலங்களை ஆசிரியத்தவரையாம், ஓ நன்றி நன்றி அப்பா, அப்பா அந்த அழைக்கிற உரிமையத்தன தேவனே அப்பா, அந்த காலவெளியில் உங்களை தேடுதவர்கள் கண்டுகொள்வான் சொன்னீங்க அப்பா, அதிகாலையில் உங்களுக்கு வழிபட்டவங்கள் ஆண்டவரா இயேசுவே நன்றி அப்பா, இயேசுவே நன்றி அப்பா, பரிசு தாவியானவரே நன்றி, வாழாக்கமலங்களை நீங்கள் தலையாக்கிறவரே நன்றி, எங்களை கீழாக்கமல் மேலாக்கிறவரே நன்றி இயேசு ஐயா, சின்னவன் ஆயிரம் சிறியவன் பள்ளத்தை யாதிமான் சொன்னியா, உள்ளத்தின் ராஜாக்கள் தோன்றுவார்கள் சொன்னப்பா ஆண்டவரே நன்றி அப்பா, இயேசு என்ற தஞ்சியம், இயேசு என்ற தஞ்சியம், இயேசு என்ற தஞ்சியம், அன்றுவே ரத்தத்தினாளுங்கள் ஜெயம் தந்தவரே, ரத்த கோட்டைகளை மூடி பாதுகாத்தவரே ஆண்டவரையா, ரத்தஞ்சயம் ரத்தஞ்சயம் ரத்தாஜயம் ரத்தாஜயம் ரத்தாஜயம் இயேசுவே, ஆலேலுயா ஆலேலுயா ரத்தாஜயம் இயேசுவே, ஆலேலுயா ஆலேலுயா ரத்தாஜயம் இயேசுவே, இயேசு ஜெயித்தார் இயேசு ஜெயித்தார் இயேசு ஜெயித்தார் சாத்தானை, ஆலேலுயா ஆலேலுயா இயேசு ஜெயித்தார் சாத்தானை, ஆலேலுயா ஆலேலுயா இயேசு ஜெயித்தார்.

இரவையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். இருபயால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். இருபயால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம்.

கிருபையால் நிலை நிற்கிறோம்.

இருபயால் நிலை நிற்கிறோம் இரு

உங்க கிருப கட்டு கழிக்கு அது உங்க கிருப தாயங்களை கட்டியது உங்க கிருப கிருப கிருப கிருப கிருப கிருப கிருப கிருப கிருப

மயங்களி பது உங்க கிருப, பரங்களை கொடுத்தது உங்க கிருப, பல்லமையை அளித்தது உங்க கிருப, பரங்களை கொடுத்ததும் உங்க கிருப, கிருப கிருப கிருப கிருப கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிரு

eso. Quiero más.

ஆண்டவரே கிருபைக்கு ஆண்டவரையா நன்றி ஆண்டவர் இயேசுவே, நன்றி. ஒரு நாங்க துதிக்கிறோம் இயேசையா, நன்றி நன்றி நன்றி தகப்பனே இயேசுவே. கச்சரிய கொம்பே எங்க கச்சரிய கண்மலை ஐயா, நன்றி அப்பா இயேசு ராஜாவே, நன்றி சொல்லுகையா ஆவியான தேவனே ஐயா, நன்றி நன்றி அப்பா. அனைத்தை நீங்க செய்து முடிக்கிறவரை ஆற்றல் உள்ளவரையாப்பா, நீதிபதியாய் என் கர்த்தாவே, நியாயாதிபதியே ஆண்டவரே, நீதி நியாய சேவரே ஆண்டவரையா, எனக்காய் அடிக்கப்பட்டவரே இயேசு, எனக்காய் நொறுக்கப்பட்டவரே இயேசையா, காரி உமிழப்பட்டு கசடிகள் பட்டு கசப்பான பாடியே, எனக்காய் குடித்தவரே ஐயா, நன்றி நன்றி அப்பா. உடைய கிருபைகள் இலக்கங்கள் தயவுகளுக்கு ஆண்டவரே துதிக்கிறேன் இயேசையா, உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஓ நீர் நல்லவர் இயேசுவே, நீர் வல்லவர் இயேசுவே, நீர் போதுமானவர் இயேசு ஐயா, நீர் புகலிடமானவர் இயேசு ஐயா, நீர் அரணானவர் இயேசுவே, நீர் அடைக்கலமான இயேசு ஐயா, உங்களை தாங்கி வந்த தெய்வமே நன்றி நன்றி. சத்துடைய கிரியல அழித்தவரே நன்றி, அவரோட தந்திரங்களை விரிந்தவரே நன்றி அப்பா, அவனோட வல்லமலை விரிந்தவரே, வழி நடத்துறவரே ஆவியானவரையா, ஓ நன்றி அப்பா. சோத்திரமையா சோத்திரமையா, இந்த புதிய நாளை தந்து வாழ்நாள் ஒரு நாளை குடி தந்து வாழ வேண்டும் ஜீவனை தயவாராட்டி நீங்களே உயிரோடு இருப்பீங்களா அப்பா, நன்றி அப்பா. எனக்கா யாவை நீங்கள் செய்து முடித்தவரே, நீ சும்மாயிரன் சொன்னவரே, நான் யுத்தம் பண்ணுவேன் சொன்னவரே அப்பா, யுத்தத்தில் வல்லவரே, சேனைகளின் கத்தலையா, இயேசுக்கு நன்றி இயேசுவே நன்றி அப்பா. ஓ நன்றி ஆபிரகாமின் தேவனே நன்றி, ஈசாக்கின் தேவனே நன்றி, யாக்கோபின் தேவனே நன்றி, இஸ்ரவேலின் தேவனே ஐயா, அம்மை துதிக்கிறேன் ஆண்டறியா, நன்றி அப்பா. சோத்திரமையா சோத்திரமையா, ஓ மகிமை மேலங்களை மகிமையடை செய்கிறவரே ஆண்டறியா, உடைய கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி நன்றி ஐயா. உள்ளங்கையில வரைந்தவரே உம்மை துதிக்கிறோம் இயேசையா, உள்ளத்தினால் கர்த்தரே துதிக்கிறேன் ஐயாப்பா. அப்பா உடைய வல்லமை வரங்கள் அபிஷேகங்கள் எங்களுக்கு தந்தவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. மறவாமலுங்கள் நேத்தவரையா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து மங்களே இந்த புதிய நாள்ல வழி நடத்துங்க ஆவியானவரையா, ஓ நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இதாவே, நன்றி அப்பா. அப்பா உங்களை உயர்த்தி நிக்கிறோமையா, ராஜாதி ராஜாவே சோத்திரமையா, ஆவியானவரே சோத்திரம் சோத்திரமையா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஆவியானவரையா, நன்றி அப்பா இயேசுவே, நன்றி அப்பா. அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா இயேசுவே, நன்றி அப்பா இயேசையா, நன்றி அப்பா. அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரமையா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரையா. போற்றிடுமே வல்லமையை ஆண்டவரே இயேசுவே, நன்றி அப்பா. போற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, போற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, போற்றிடுமே உம் மகிமையை இந்த நாளில் எங்கள் மீது, வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் தலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் போற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் போற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட புத்திடுமே உம்பல்லமையை உமக்கினியாய் எழும்பிட, புத்திடுமே உம்பல்லமையை அனல் கொண்டு உமக்காயிட, வல்லமை வல்லமை தாருமே, ஏசத்தை உமக்காய் தலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் போற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட மம்சமாய் அவர் மேலும் வாக்கு தந்த ஆமியை ஊற்ற வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேணந்தே
கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திருமே நீச்சலாளம் கொண்டு சென்று பாய்

சசை ரோமகாந்தலகிட அபிஷேகம் அபிஷேகமூர்த்திமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகமூர்த்திமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அப்போ சில நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே அப்போ சில நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் தலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் வந்து உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் தலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட.

0: ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில்
1: நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவர்.

நந்தே நந்தே நாதா மலவில்லா.

ஆயத்தப்படுத்தே அன்பாக கணம் பண்ணினே எது.

தேசு நந்தே நந்தே நாதா மழவில்லா.

0: இயேசுவே நன்றியப்பா, கத்தாவே உமக்கு நன்றியப்பா, இயேசுவே இந்த நாளுக்கு நன்றியப்பா. தொடர்ந்து உங்களை நிறைய இந்த நாள வழி நடத்துங்க, ஆசிரியங்க, கத்திரங்களை பலப்படுத்தும்படியா உங்களை பார்த்துலப்பா. எங்களை தாழ்த்துறோம், உழையத்துறோம், நீங்கள் பெருக நாங்கள் சிறுவோம் ஐயா. உங்களை நாம ஒன்றே உங்களுடைய ராஜ்யம் ஒன்றே கடந்து வரும் ஐயா. கத்திரங்களை தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க, ஆசிரியங்க, பெரிய காரியங்களை செய்யும்படியா இந்த நாளுக்காய் நன்றி. ஆண்டவரே இந்த காலவில் உங்களை உறவோடு நீங்க கூட இந்த வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை ஆண்டு செய்யும்படியாக. இயேசுவே உங்களுடைய நாமத்துல பணங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி செபிக்கிறோம் ஆண்டவருக்கு. நன்றி சொல்றோம் ஐயா, நீ பெரியவரா இருக்கிறீங்க, நல்லவரா இருக்கிறீங்க ஐயா. நன்றி சோத்திரம் சோத்திரம் ஐயா. இந்த நாமத்தை உயர்த்துறோம் ஆண்டவரே, முல்லாமத்தை நாங்கள் போற்றுறோம் ஆண்டவரே. இயேசுவே முல்லாமத்தை நாங்கள் போழுகிறோம் ஐயா. ஆண்டவரே உங்கள் நாமத்தை நாங்கள் வாழ்த்தி வணங்கி ஆராதித்து நிற்கிறோம் ஆண்டவரே. இயேசையா அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. பெரிய காரியங்களை நீங்கள் செய்யும்படியாக இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஸ்கை பிரின்ஸ் ஊழியங்களை ஒப்பு கொடுறியா. ஆண்டவரே சப ஊழியங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. இந்த அப்பா ஊழியங்களை செய்கிற ஸ்கை பிரின்ஸ் ஊழியர்கள் சில எல்லா தேவைகளையும் குடும்பங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தர். எல்லாரையும் அதனால ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்து கொள்ளும்படியாய். என் ஆண்டவருமன் ரஜருமன் மேற்பருமான இயேசுவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி உலகத்தி ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமே நாமே கத்தர் ராமே. உங்களோரு நிறைவாக ஆசிரியப்பாராக. இந்த நாளும் நாங்கள் யாக்கோபு முதலாம் அதிகாரத்தை நாங்கள் வாசித்துக் கொள்வோம். அதில் தொடர்ந்தும் இருக்கிற அதிகாரங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் வாசிப்போம். கத்தர் ராமே உங்களுக்கு ஆசிரியப்பாராக. என்னோடு சேர்ந்து நீங்களும் யாக்கோபு முதலாவது அதிகாரத்திலிருந்து நாங்கள் வாசித்துக் கொள்வோம். நன்றி. கேட்கிறவங்களையும் வாசிக்கிறவங்களையும் அப்படியே அன்படி நடக்கிறவங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். கார்பரேஷன் இருக்கும் யாக்கோபு முதலாவது அதிகாரம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சுவர் இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்து சொல்லி எழுதுகிறாரு. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாருமாய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகம் படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனமுள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனுமாய் இருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்படுவதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்படுவதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்தது புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமரென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிறவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனையும் தந்தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த தெய்வம், பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிரதானத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்படுவதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திரு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவம் முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன பின்பு தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாய்க்கமுள்ளவனாய் இருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பதும் உலகத்தால் கடைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. யாக்கோபு 2வது அதிகாரம். என் சகோதரே, மகிமை உள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்கள் உள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒருவனுக்கும் கந்தியான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரங்களை தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நெல்லு அல்லது இங்கே என் பாதவண்டியிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளுடைய நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்களாக இருந்தால் என்ன இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தால் ஐசிரியவான்களாகவும் தமிழத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு தாம் வாக்குத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐசிரியவான் அல்லவோ உங்களை ஒடுக்குறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாய சரங்களுக்கு முன்பாக விழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூசிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய் என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாரிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்ய செய்யாதிருப்பாய் என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் சொன்னது போல கொலை செய்தாயானால் நியாய பிரமாணத்தை மூறுகிறவன் ஆவாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனெனில் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என் சகோதரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரிகள் இல்லாதனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமானத்தோட பொங்கல் குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் தரித்திரருக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரிகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரிகள் உண்டு, கிரிகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரிகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்றானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். விசுவாசிகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரிகளினாலேயே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். விசுவாசம் அவருடைய கிரிகளினாலே கூட முயற்சி செய்து கிரிகளினாலேயே விசுவாசம் பூர்ணப்பட்டு
1: சோத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம் ஐயா, பரிசுத்தாவியானவரே சோத்திரம், வல்லமுள்ள ஆண்டவரே ஐயாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துறோம். அங்க தேவாதி தேவனே, ராஜாதி ராஜா மாணவரே ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றியப்பா. எங்களுக்கான எல்லாத்தையும் செய்து முடித்த தேவன் பெரியவரையா, ஜாதிகளுடைய முழங்கால்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக ஆண்டவரே முடங்கும் எடுத்துள்ள தேவன், நன்றியுள்ள மனதோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றியுள்ள இதயத்தோடு அப்பாவை தோத்தரிக்கிறோம். கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துறோம் ஐயா. வல்லமுள்ள தேவன், இரக்கமுள்ள ஆண்டவர் ஐயா இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. தூய ஆவியானவரே, உமக்கு நன்றி. துதியான மகிமைக்கு நீங்கள் பார்க்கிற ஐயா, துதியின் மத்தியில் ஆண்டவரே வாசம் பண்ணுறவங்கள் தெய்வம் ஆண்டவரே. கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆவியானவரே, துதிக்கிறோம் ஆவியானவரே இயேசுவே. அப்பா பிதாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா, அன்பின் பிதாவே சோத்திரம், நித்திய பிதாவே சோத்திரம் ஐயாப்பா, கல்வத்து பிதாவே சோத்திரம், நித்திய பிதாவே. எங்களை தேடி வந்தவரே, பேரை சொல்லி அழைத்தவரையாப்பா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரையா. நன்றியுள்ள மனதோடுமை துதிக்கிறோம் ஐயா, நன்றியுள்ள இதயத்தோடுமை துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவருக்கு நன்றி, ஆவியானவருக்கு நன்றி அப்பா, நன்றி சூத்திரம் சூத்திரம் பிதாவே, மக்கு நன்றி அப்பா. உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துறோம் ஐயா, நம்முடைய நாமத்தை உயர்த்துறோம் ஐயா, நம்முடைய நாமத்தை போற்றுறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க செய்து முடிக்கிற தேவன் பெரியவரையா, நன்றி சூத்திரம் சூத்திரம் பிதாவே, நன்றி சொல்லுறோம் ஐயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரையா. எங்களுக்குள்ள வாசம் உள்ளவர்கள் ஆவியானவரே, நீடிய சாந்தம் உள்ளவரே, பொறுமை உள்ளவரையா, அன்பு உள்ளவரே அப்பா, ஆயிரக்க நிறைந்தவரையா ஆண்டவரையா. ஆதியின் நீரே, அந்தமன் நீரே அப்பா, அம்மை துதிக்கிறோம் ஐயா. நறுமையான ராத்திரி விளைக்காய் சோத்திர அந்த பகல் பூரா எங்களோட ஆண்டவரையா, நீங்க கூட எங்களை வழி நடத்தி வந்த நல்ல தயவுகளுக்காய் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரையா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி அப்பா. உங்கள் வெள்ளம் மெல்ல பராக்கிரம் மெல்ல ஆண்டரே, நம்முடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன தேவன் பெரியவரையாப்பா, நன்றி சொல்லுறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா, சூத்திரம் சூத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம் இயேசுவே, நன்றி நன்றி. சோத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே, அப்பா நன்றி சொல்லுறமையா. பரிசுத்த ஆவியானவரே, மக்கள் நன்றி வழி நடத்துகிற ஆவியானவரே, வாக்கு கடங்காத பெருமைச்சோடு எங்களுக்காக ஜெபிக்கிறவரையா, எங்களை வினயசலையாப்பா நன்றி சொல்லுறமையா, நன்றி ஆண்டவையா. எனக்கு யாவை நீங்க செய்து முடித்தது வினய சோத்திரமையா. கத்தரை உயர்த்துறோம், எங்கள் கத்தரை நாங்கள் மகிமைப்படுத்துறோமையா. ஆதியின் நீரே, அந்தவன் நீரே, இயேசுவே நன்றி, நன்றி, நன்றியப்பா. உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் கனப்படுத்துறோம் ஆவியானவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரையா, இயேசுவே நன்றி, நன்றி ஐயா, சோத்திரம் ஆண்டவரையா. ஆராதனையில் பிரியம் உள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள்

துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். ஆராதனையில் பிரியம் உள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தோம் பாவ அடிமைகளாயிருந்தோம், அஞ்சி அஞ்சி வாழ்ந்தோம் பாவ அடிமைகளாயிருந்தோம். பஸ்கா ஆடானே பலியா என மீட்டேன், பஸ்கா ஆடானேன் பலியா என மீட்டேன். ஆராதனை செய்வோம் உமை அன்பாய் போற்றிடுவோம், ஆராதனை செய்வோம் உமை அன்பாய் போற்றிடுவோம். ஆராதனை செய்வோம் உமை அன்பாய் போற்றிடுவோம்.

துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. பாலும் தேனும் ஓடும் பரம காணான் செல்கின்றோம், பாலும் தேனும் ஓடும் பரம காணான் செல்கின்றோம். எகிப்தை மறந்து விட்டோம், அதை நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். எகிப்தை மறந்து விட்டோம், அதை நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். ஆராதனை செய்வோம், உமை அன்பாய் போற்றிடுவோம். ஆராதனை செய்வோம், உமை அன்பாய் போற்றிடுவோம். ஆராதனை செய்வோம், உமை அன்பாய் போற்றிடுவோம். உமை

துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே இயேசுவே, ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோமையா இயேசுவே, ஆராதனையில் பிரியமுள்ளவரையா இயேசுவே. ஓ நன்றி நன்றி நன்றி அப்பா கத்தாவே, இந்த நாளுக்காய் நன்றி நன்றி சொல்லுறமையா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரையா, எங்களை வாழ வைத்த தெய்வமே நன்றி சொல்லுறமையா, எங்களை வழி நடத்துறவரே ராஜா நன்றி நன்றி நன்றி அப்பா, அப்பா பிதாவே என்று அழைக்கிற உரிமையை தந்த தெய்வமே அப்பா இயேசுவே, நன்றி நன்றி நன்றி அப்பா, உங்கள் பெலனே சோத்திரம், உங்கள் கோட்டையே சோத்திரம் ஐயா சோத்திரம், நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டறியாம். ஓ இந்த மாதத்துக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஐயா, இந்த ஐந்தாம் மாதம் இந்த கடைசி நாள் ஆண்டறியா தெய்வமே, கடைசி வாரத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டறியா, எங்களை கண்ணையுமே காப்பது போல காத்தவரே ஆண்டறியா, ஓ நன்றி சொல்லி துதிக்கிறோம், நன்றி நன்றி நன்றி இரக்கங்கள் பிதாவே, மகிமையும் பிதாவே இயேசுவே, நன்றி அப்பா நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி, எங்கள் தெய்வமே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா, நன்றி அப்பா உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி, தடைகளை நீக்கிறவரையா இயேசுவே நன்றி அப்பா சோத்திரம் ஆண்டறியா, எனக்காக எல்லாத்தையும் நீங்க செய்து முடித்த தேவனா இருக்கிறீங்கப்பா ஆண்டறியா, எங்கள் பாவங்கள் எங்கள் சாபங்கள் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் நோய்கள் எல்லாம் நீங்க சுமந்த தெய்வம் ஆண்டறியா, எங்களை விட்டு விலகாதவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இயேசுவே நன்றி அப்பா சோத்திரம் ஐயா, காண்கிற தேவனே சோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா, காண்கின்ற தேவன் நம் தேவன் காலமும் அவரை துதித்திடுவோம், காண்கின்ற தேவன் நம் தேவன் காலமும் அவரை துதித்திடுவோம், தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் அவரேனும் உண்டோ, தம்மை

தேவன் காலமும் அவரை துதித்தேடுவோம். ஆவியிலே நொறுக்கப்பட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு நடுங்குகிற, ஆவியிலே நொறுக்கப்பட்டு ஆண்டவர்

எங்கும் கருத்தாய் நோக்கி பார்க்கின்றன, கருத்தாய் நோக்கி பார்க்கின்றன, காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன்,

பரிவாய் நம்மை பார்க்கின்றார், பரிவாய் நம்மை பார்க்கின்றார், காண்கின்ற தேவன் நம் தேவன்.

તોરી તેડવમ જેસુ એમ ઉમે તોરી ક્રમે અમે તોરી ક્રો માંડવરે કતા યેસુ એમ અપામક નંદ્રે નંદ્રે અયા యేసువే నంది, యేసువే నంది కదాపనే, ఓ నంది నంది నంది నంది నంది అప్పా, నల్లవరే నంది అప్పా, యేసువే నీంగ వల్లవర్, యేసువే నీంగ போதுமானவர் இயேசப்பா, நன்றி சொல்லி துதிக்கிறோம், நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, கெபெரியவரே நன்றி, நல்லவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஓ பெரிய காரியங்களை செய்கிறவரே, அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா, அல்லேலூயா அல்லேலூயா, ஓ இயேசுவே நன்றி நன்றி அப்பா, பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஐயா, உங்களை வழி நடத்துற ஆவியானவரே, எங்களை காண்கிறதவன் ஐயா, இஷ்டவேளை காக்குற அப்பா, நீங்கள் உறங்குவதும் இல்லை ஆண்டவரே, நீங்க தூங்குவதும் இல்லையா இயேசப்பா, உறங்காமல் தூங்காமல் எங்களை வழி நடத்துற தெய்வம், வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு எங்களுக்காய் ஜபிக்கிறவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா, ஓ நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரையா, அற்புதமான தேவனே அப்பா, எனக்காய் நீங்க யாவையும் செய்து முடித்த கர்த்தராயிருக்கிறீங்க இயேசப்பா, நன்றி அப்பா, சோத்திரம் சோத்திரங்களை செலுத்துறோம், சோத்திர பரிகிறோம், உங்களை மகிமைப்படுத்துறான்னு சொன்னீங்க ஆண்டவரையா, சோத்திரத்துல நன்மையும் கிருபையும் ஆண்டவரே விசுவாசம் ஐயா, பெரும்படியா எங்களை வழி நடத்துற ஆவியானவரையா, வாக்கு கொடங்கா பெருமூச்சுகளோடு எங்களுக்காய் ஜபிக்கிற எங்கள் தெய்வமே, சோத்திரம் சோத்திரம் ஐயா, நன்றி அப்பா நன்றி அப்பா, என் பெல்லனாய கத்தாவே துதிக்கிறனையா, என் அரணும் அடைக்கலமானவர் அப்பா, உங்களுக்கு நாங்கள் நன்றி பலிகளே அப்பா, சோத்திர பலிகளே அப்பா, ஓ துதி பலிகளே அப்பா, நாங்கள் செலுத்துறோமான்றியா, ஓ நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் இயேசுவே, நீர் வல்லவர் ஐயா இயேசுவே, நீர் போதுமானவர் இயேசுவே, நீர் புகலிடமானவர் இயேசுவே, நீங்க அரணானவர் இயேசுவே, நீங்க அடைக்கலமும் பெல்லனும் கோட்டையுமானதே எங்கள் கண்மலையாகிய கத்தர் ஆண்டியா, நான் நம்பி இருக்கிறேன் துருகமாண்டவரையா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா, எங்களை விட்டு விடுபடாத நல்ல பங்கு, நாங்கள் துதிக்கிறோம் ராஜா நன்றி அப்பா, ஓ எபினேசர் நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, பரிசுத்தாவியானவரே ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி அப்பா, ஹாலேலூயா ஹாலேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம் ஐயா இயேசுவே, நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா, இதுவரை எங்களை தாங்கி வந்த தெய்வமே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா, எங்களை தப்பி வைத்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா, எங்களை ஆப்பா இயேசுவே இயேசையா, எங்களை ஏந்தி சுமந்தவரையா ராஜா, நாங்க நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் வேண்டுவதற்கும் ஆண்டவரே, நீங்கள் அதிகம் அதிகமாய் கிரிய செய்கிறவரா இருக்கிறவரே அப்பா, நன்றி இயேசுவே நன்றி அப்பா, ஓ ஜீசஸ் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், வல்லமுள்ள பிதாவையே தொடர்ந்து உங்களை நடத்துங்கப்பா, என்ற நாளும் ஒவ்வொரு ஊழியங்களையும் இந்த காலை வேலை இருந்தப்பா, இந்த ராத்திரி புறாய் நடத்த போற நல்ல தயவுகளுக்காய் ஆண்டவர் நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஐயா, அனைத்தையும் ஆண்டவரே செய்து முடிக்கிறங்கள் ஆண்டவரே கத்தாவே இயேசப்பா, நன்றி நன்றி நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரையா, ஓ இதுவரை எங்களை நடத்தின தேவன் பெரியவராயிருக்கிறீங்கப்பா, ஓ இந்த கடைசி கால ஆண்டவரே எழுப்புதல் நாள் எங்களை மூடிக்கொள்கிறவரே ஆண்டவரையா, ஓ இயேசுவே நன்றி அப்பா, சோத்திரம் ஐயா நன்றி சொல்லுகிறோம் ஐயா, பரிசுத்தாவியானவரே சோத்திரம் சோத்திரம் ஐயா, உங்களை வாழாக்கம நீங்க தலையாக்கினவர் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரையா, எங்களை கீழாக்காமல் கத்தாவே நீங்கள் மேலாக்கினவரே அப்பா நன்றி, எங்களுக்கு விரதமான எல்லா ஆயுதங்களை நீங்கள் வாய்க்காமல் பண்ணினவரே சோத்திரம், எல்லா சத்துருக்களையும் பாதவடியாக்கி போட்டவரே சோத்திரம் இயேசையா, குற்றப்படுத்துற நாவுகள் குறைவுற நாவுகள் போய்வசன அவத்தமாக்கி போட்டவரே ஆண்டவரையா, இயேசப்பா நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா இயேசுவே நன்றி.

பிதாவே என்று அழைக்க புத்திர சுவீகாரம் தந்திடும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவீ

பிரியப்பாம் முட வல்லமை அலங்கலங்கிறப்பங்கா அவியான் வரியாம் வல்லமை தாருமையா வல்லமை தாருமையாம் ஓ இயேசுவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரமையாம் ஓ நன்றி அப்பா இயேசுவே நன்றி நன்றி நன்றி ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆவியானவரே கர்த்தாவே இயேசையா நன்றி நன்றி அப்பா நீங்க நல்லவர் இயேசுவே வல்லவர் இயேசுவே எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே இயேசுயா எங்களுக்காக நீங்க நொறுக்கப்பட்டவரே இயேசையா காரி உமிழப்பட்டவர் தெய்வமே கசியடிகள் பட்டு கசப்பான காடியே எங்களுக்காய் குடித்த தெய்வமாண்டவரையா மாறாதவரையா அமரவாதவரையா இதுவரை எங்களை நடத்தின தேவனே சோத்திரமையா குறைவின்றி காத்தவரே சோத்திரங்கள் குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நம்முடைய மகிமைக்குள்ள எங்களை நிறைவாக்கி தருங்கள் நிறைவேமை துதிக்கிறமையா ஆவியானவரே நன்றி நன்றி நன்றி ஐயா சோத்திரமையா பரிசுத்த ஆவியானவரே சோத்திரம் உங்களை வாழாக்காமல் தலையாக்கின தேவனே ஆண்டவரே திறமையான நல்ல ராத்திரி பொழுதுக்காய் சோத்திரமையா மற்ற நேரமாக உங்களோடு குழந்தைங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற இந்தப்பா இந்த ராத்திரி பொழுது ஐயா வந்தனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாமி உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஐயா நேற்றைய நாள் இதே நேரத்துல இருந்தையா இன்றைய நாள் வரைக்கும் ஐயா 24 மணித்தளங்களும் இந்த ஊழியங்களை அப்பா நீங்க நடத்தி தந்ததுக்காய் சோத்திரம் விபத்து கொண்டு ஏற்படுத்தின பிள்ளைகளுக்காய் துதி ஆராதனைகளுக்காய் வார்த்தைகளை பயந்து கொள்ற எல்லாருக்கும் கத்தரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா அன்றே இன்ற நாளும் குடும்பங்களை ஆசீர்வதித்தவரே சோத்திரம் ஐயா வேலி அடைத்தது அந்தப்பா அந்த பாதுகாத்து கொண்டவரே உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா ஒரு ஊழியக்கார பிள்ளைகளோட குடும்பங்களோடும் கத்தர் கூட இருந்தவர்களை ஆசீர்வதித்தோட தேவைகளை சந்தித்தீங்களே நன்றி அப்பா நல்ல சுகபலங்களை ஆரோக்கியங்களை அவர்களுக்கு நீங்க கொடுத்தீங்களே ஆண்டறியா விடுதலையோடு வந்து மியாராதிக்க துதிக்க பிள்ளைகளை பலப்படுத்தினீங்களே ஆண்டறியா உங்களை வல்லமைய வரங்களை அபிஷேகங்களை எல்லாருக்கும் கொடுத்தீங்களே ராஜ ஆண்டறியா ஸ்காய்பிரம் சேர்ந்த ஊழியங்களோடு இருந்து சேப்பா வெளியே ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர்களுக்காயும் குடும்பங்களுக்காயும் நன்றி நன்றி நன்றி அப்பா இயேசுவே நல்லவர் அவர்களை நிறைவாக நிறைவாக நீங்க இன்னும் அதிகமா ஆசீர்வதிங்கப்பா இன்னும் அதிகமாக அவர்களை பலப்படுத்துங்கப்பா அவர்களோடு கூட இருங்கப்பா எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் ஆண்டறிய பயங்கரங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் சோதனைகளுக்கும் கத்தாவிய கண்ணிகளுக்கும் ஐயா விபத்துகள் விரதங்களுக்கு எல்லாம் கூட பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிக்க முடியாய் தந்த ஒரு அருமையான ஊழியக்காரருக்காய் நன்றி அவருடைய குடும்பங்களை வேலி அடைத்து நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாய் நன்றி அப்பா அவர்கள் வாழ்ற தேசங்களுக்காக அப்பா ஜெபநாள் ஐயா ஆண்டு ஒவ்வொரு ஸ்காய் பிரமிசில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிற தேசங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நாள் தேசங்களுக்காக ஜெபிக்கிற நாளாயிருக்கு ஆண்டதே கத்தாவையா தேசங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க தேசங்களுக்கு கத்தர் சேமத்தை கொடுக்கும்படியா தேசங்கள்ல கத்தர் ஒழுப்ப திறம்படியாக நாங்கள் ஐயா வகுப்பு கொடுக்கிறோம் ஐயா நன்றி அப்பா நன்றியோடுமை துதிக்கிறோமையா எங்களோட இணைந்திருக்கிறான சங்கமம் வானொலிக்காக நன்றி அருமையானது நடத்துற ஐயாவுக்காக அம்மாவுக்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டோரையா அவருடைய பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளை எல்லாருக்கும் கத்தரை துதிக்கிறோம் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க கத்தர் அவர்களை வழி நடத்துங்க அப்பா அவர்களுக்கு விரதமான எல்லா ஆயுதங்களும் பாய்க்காமல் பண்ணுங்க எல்லா சத்துருக்களை

0: பாதுபடியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய தேவைகளை ஒன்றை சந்தித்துக் கொடுங்கப்பா. பற்றாக்குறைகள், பண தேவைகளை, பொருளாதாரத்தை, இந்த ஊழியத்தை எப்படியா இன்னும் ஆண்டோரே கத்தாவே முன்னெடுத்து செல்லணும். அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் கத்த நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. அவர்களுக்கு நல்ல சுபலங்களை, தீர்க்க ஆயுசுகளையும் கொடுத்து கத்த தாங்குங்க. உங்களுடைய வருகை வரை அவர்கள் இந்த ஊழியங்களை செய்ய கத்தர் பலப்படுத்துங்க. அப்படி அவர்களோடு சேர்ந்து கரம் கொத்து நிற்கிற எல்லாத்தையும் ஊழியர்களுக்காயும் குடும்பங்களுக்காயும் ஆண்டவரே, ஊழியக்காரர் எல்லாருக்காயும் நன்றி அப்பா. அவர்களையும் குடும்பங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவையா. ஆண்டவரையே நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களை சிறசின் மேல தங்கும்படியாய் இன்னும் இந்த ஊழியங்களை விரிவாக்கத்தக்கதா. இன்னும் ஆண்டவரை அநேக தேசங்களுக்குள்ள ஆண்டவர் இந்த ஊழியங்கள் கடந்து செல்ல யாரெல்லாம் இந்த வானொலிகளை கேட்கிறார்களோ அந்த ஜனங்கள் மனம் திரும்பத்தக்கதாக, ரட்சிக்கப்படத்தக்கதாக, ஒரு கோடி ஜனங்கள் என்னுடாய் சந்திக்கப்படத்தக்கதாக ஆண்டவையா நீங்கள் கிருபையாய் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொடுங்க. கூடாரங்களை விசாலமாக்கி கொடுங்க. உண்மை மொத்தமா இந்த ஊழியங்கள் சில தேவப்பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் உண்மை உள்ள ஜனங்களை ஆண்டரே உதவியாளர்களாய் கொடுத்த ஆண்டரையா, இந்த ஊழியத்தை ஆண்டரே நின்று நீங்க உடைய வருகை வரை கொண்டு செல்லும்படியாக ஆண்டரே அவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து செவிக்கிறோம் ஐயா. அவர்களோடு சேர்ந்து உணைகிற ஒவ்வொரு ஊழியர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நடத்துகிற லைவ் ப்ரோக்ராம்களை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. கத்தாவே நீ பெரிய காரியங்களை இதனோட செய்யும்படியாக இயேசுவர் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அந்த கனடா தேசத்திலும் கத்திர ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்க. அயல் நாடுகள்ல ஒரு மாற்றங்களை கொண்டு வாங்க. உங்களுடைய பிள்ளைகள் நின்று திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு உடனுக்குடன் ஆண்டரை நல்ல பதில்களை கொடுத்தையா. வருகிற பிள்ளைகளை ஜெபத்துல வழி நடத்துங்க. வல்லமையா நிரப்புங்க. வரங்கள் அதை நிரப்புங்க. அபிஷேகங்கள் அதை நிரப்பி கத்தர் காத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டரையாப்பா. நீங்க செய்யப்படுறதுக்காக நன்றி அப்பா. அதே போல ஆண்டரே கத்தாவே இன்னும் ஆண்டரே இந்த வானிலை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு. குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்கா இந்த நாள் நம்முடைய சமூகத்துல இருந்து ஆண்டு ஐயா இந்த காரியம் எனக்கு வாய்க்குமா வாய்க்காதன்னு சொல்லி சந்தேகமான கேள்விக்குறிகளோட யாரெல்லாம் இருக்கிற அவர்களை நீங்கள் வெளப்படுத்துங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் புனியாளியை ரட்சிக்கும்னு சொன்னீங்கப்பா ஆண்டரையா. நீ ஆண்டரே அப்பாவின் விசுவாசம் பெறுது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கணும்னு எழுதியிருக்கிறபடி பிள்ளைகள் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தின் அளவின்படி ஐயா அவர்கள் விரும்புகிற காரியங்களை நீங்கள் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா, விசுவாசத்தில் அவர்களை வெளப்படுத்த முடியா, தைரியப்படுத்த முடியா, இஸ்ரப்படுத்த முடியா ஆண்டரே. நாங்கள் உடைய பாதத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரும் வல்லவரும் எங்கள் பிரச்சரமா இயேசுவே நீ தொடர்ந்து நடத்துங்க. பெரிய காரியங்களை இந்த அப்பா நீங்க செய்யும்படியாக ஆண்டோடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி. என்னென்ன தேவைகளோடு உடைய ஜனங்கள் இந்த வானொலிக்கு முன்பாக இருக்கிறார்களப்பா ஆண்டோரே. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவைகள் சந்திக்கப்படும் ஐயா. உடைய பற்றாக்குறை, பணத்தேவைகள், பொருளாதார தேவைகளுக்காக எங்கு நிற்கிறப்படைய வாழ்க்கையில் உள்ள தேவைகள் சந்திக்கப்படும் ஐயா. ஆண்டோரே விசாவுக்கு காத்திருக்கப்படைய வாழ்க்கையில் இருப்பா. நாடுகளை தாங்கியிருக்கத்தக்கான விசா உரிமைகளை கத்த கொடுக்கும்படி அந்த அகதிகளுக்கு விரோதமாக பொல்லாங்க கிரியசில் எல்லா அசுத்தங்களை அகற்றி போடையா. வந்திருக்கிற அகதிகளும் ஐயா அந்த நாடுகளுடைய சடுதங்க கீழ்ப்படைந்து நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாய் வாழப்பா. அவர்கள் செய்யற உதவிகளுக்கு நன்றி உள்ளவராய் தேசங்கள்ல இருக்கப்பா. தேசங்கள்ல ஆண்டவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த துன்மார்க்கமான கிரிகளை அவர்கள் நடப்பிக்காதவடிக்கு, துன்மார்க்கமான காரியங்களை போய் விழுந்து விடாதே, பாவங்களுக்கு அடிமைப்பட்டு போய் விடாதீங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் எந்த நாடுகள்லாம் யாரெல்லாம் வந்து அகதிகளாய் தஞ்சம் கூறி அந்த நாடுகள் அதிகாரம் பெற்றிருக்கிறார்களெல்லாம் வந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ள ஜனங்களா, நன்றி உள்ள ஜனங்களா இருந்து கத்தாவே அன்றைய தேவையத்தோடு நடக்கிற ஜனங்களாய் மாற்றுங்க. பொல்லாத தேவையில்லாத காரியங்கள் நாடுகளுக்கு விரோதமாய் அவங்க அப்பா அந்த நாடுகள் கூட சட்டத்திட்டங்களை விரோதமாக்கிற செய்யாதபடிக்கப்பா. எல்லாரையும் பாதுகாத்து நடத்தும்படி எல்லா தேசங்களை நாங்கள் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோமையா. தேசங்கள பாவங்கள் மேற்கொள்ளாதபடி கத்தாவே ஜனங்களுக்குள்ள தேவையம் இறங்கும்படியா நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. பொல்லாத குடி வரிகளுக்கு அகப்பட்டு போய், ரக்ஸுகளுக்கு அடிமைத்தனங்களுக்கு அகப்பட்டு போய், அடரே ஆண்டு விபச்சார முகங்களுக்கு அடைப்பட்டு போய், கோமோ செக்ஸுகளுக்குள்ள பாவங்களுக்கு அடிமைப்பட்டு போய் எத்தனையோ பிள்ளைகளை பார்த்து தங்கள் வாழ்க்கைகளை இந்த காலகட்டங்களில் சீரழிச்சு கொண்டிருக்கிறார்கள் இயேசு. அந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க தூக்கி எடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டறியா. மூப்பர்கள், வாலிபர்கள், தீர்க்கசன முறைக்கர்களாய் மாறத்தக்கதா ஆண்டறியா. ஜனங்கள் மனம் திரும்பத்தக்கதாக வாலிப பிள்ளைகளை கத்த சந்திக்கும்படியா, ரட்சிக்கும்படியா, விடுதலையாக்கும்படியாய், கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளாய், நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகள், நச்சாட்சி உள்ள பிள்ளைகளாய், தாய் தப்பனை கணம் பண்ணுற பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழத்தக்கதா ஆவியானவரியா. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அடிமைப்படுத்துற எல்லா அசுத்த ஆவிகளை இயேசு நாமத்திலே இந்த பிள்ளைகளை விட்டு நாங்கள் வெளியேற்றி போடுகிறோம் ஐயா. அதே குடித்து விட்டு போதையிலே ஆண்டு கத்தாவை வாகனங்களை ஸ்பீடாக ஓடி எத்தனையோ பிள்ளைகள் இந்த நாளில் விபத்து மரணங்கள்னால வாலிபர்கள் சமுதாயங்கள் அழிந்து போய் கொண்டிருக்க கத்தாவையா தேசங்கள்ல மனம் இறங்குங்க. இப்படியான வாலிய பிள்ளைலாம் கத்தர் சாந்தித்து உடைய ஊழியக்கார பிள்ளைகளா நீங்கள் அவர்களை மாற்றுங்க. உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்கப்பா. எல்லாம் அடிமைத்ததமா அடிமைப்படுத்திக்கிற எல்லா அடிமைத்ததன் ஆவிகளையும் பிள்ளைகளோட அப்புறம் படுத்துறமான எத்தனையோ பிள்ளைகளப்பா பெற்றாரும் ஆண்டவே பிள்ளை பெற்றார்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவையா. பெற்றார்கள் தங்களோட பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள் அப்படியா சத்துரு ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் மேல நீங்கள் கரிசனையா இருக்கிறவரையா. வாலிபர்கள் மேல என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி இந்த கடைசி நாட்கள் வையா ஜோயல் தீர்க்கரசி கூட சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் வசனங்கள் எல்லாம் இந்த காலத்தில் நாங்கள் வாழ்கிற காலத்தில் இருக்கிற வாலிபர்கள் மேல நிறைவேறும்படியா செபிக்கிறோம் ஆண்டவையா. வாலிபர்களுடைய ஒரு அப்பா சேனை ஆண்டவர் தேசத்துல எழும்பும்படியா தேசங்கள் எழும்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த பழக்க வழக்கங்களை அடிமைப்படுற பிள்ளைகளை மீட்டு கொண்டு வாங்கப்பா இயேசுவே. நன்றியப்பா அப்படியா நீங்க செய்யறதுக்காய் நன்றியப்பா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒருவருக்காய் நன்றியப்பா. வாலிப பிள்ளைகளுக்காய் நன்றி. இளம் பெண்களுக்காய் நன்றியப்பா. அந்த சிறு பிள்ளைகளுக்காய் நன்றியப்பா. எல்லாரையும் இயேசு நாமத்திலே நாங்கள் சபையில நிலநிறுத்தி ஜெபிக்கிறோம் ஐயா. சபையில நாட்டி ஜெபிக்கிறோம் ஐயா. சபைகள்ல ஆண்டவரே பிள்ளைகளை ஆலயங்களில் தூணாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவையா ஏங்கொள்ளுகிற பிள்ளைகளாய் வானத்தின் மன்னாவை புசிக்கிற பிள்ளைகளாய் அவருடைய நாமங்கள் பர்லோகத்தில் எழுதப்பட்ட பிள்ளைகளாய் வாழத்தக்கதா ஆண்டவரையா. நீரங்கள் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்து நடத்த வேணுமாய் வருக வர பிள்ளைகளை கொண்டு செல்ல வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரையா. பிள்ளைகளை சமான பெற்றாருக்கு பெருதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல தேசங்கள்ல இந்த வாலிப சமுதாயங்கள்ல தேசங்கள் சீர்கெடாதபடி கேப்பாம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆசீர்வதிங்க வழி நடத்தும்படி ஆண்டோட பாத்திலேப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நன்றியப்பா நன்றியப்பா. அப்படியாய் தாயுத பெண் மாதிரி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. பிள்ளைகளை வளர்க்குற ஞானத்தை பெற்றாரு கொடுங்கப்பா. பிள்ளை ஆண்டானே அப்பா தாண்டரே கத்தாவை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி தாயுத பெண்ணை நீங்கள் பக்குவப்படுத்தும்படியா. பிள்ளைகளை கோவப்படுத்தாதபடி காண்டறியா. பிள்ளைகளை அடித்து ஆண்டரே குத்தப்பட்டு போகாதபடி காண்டறியா. பிள்ளைகளை சிறு பிராயத்தில் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி பயத்தை அப்பா கொடுங்கப்பா. இதோ கத்தருக்கு பயப்படுற மனுஷன் பாய்க்கு அவன் செய்யலாம் வாய்க்கும் எனக்கு பாய்க்கும் நன்மையும் உண்டா இருக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி ஐயா. ஒரு மனுஷன் ஒரு மனுஷி கத்தருக்கு பயப்படுற பயத்தோடு நடக்கும் ஐயா. அவங்க குடும்பங்கள் செழித்தவங்க ஆண்டறியாப்பா. நீரே அவர்களை அப்படியாய் வழி நடத்தும்படியாப்பா. குடும்பங்கள் தாயானவள் ஆண்டரை மனைவியானவள் வீட்டோரங்களை கணித திராட்சை கொடியை இருக்கத்தக்கதாக பிள்ளைகளப்பா பந்தி எச்சிட்டு வழிவர கண்டுகளை செழித்திருக்கத்தக்கதா ஆண்டறியா. நீர் குடும்பங்களை கட்டும்படி அப்படியாய் சியோன்ல இருந்தவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இஸ்ரவேலின் சமானத்தை அவர் காணத்தக்கதாக பிள்ளைகளின் பிள்ளை அவர்கள் கண்டு ஆண்டரே கத்தாவையா சந்தோஷம் சமான வாழத்தக்கதாக எல்லாவற்றையும் முக்கியமாக உங்களுக்கு பயப்படுற பயம் என்று ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள மனுஷனுக்குள்ளும் இறங்கி வரட்டும் ஐயா. கத்தரை தேடுகிற இதயம் மகளும் என்று சொல்லியிருக்கிற உங்களை தேடுகளாய் மாற்றுங்கப்பா. உங்களை பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அந்த குடும்பங்களை நாங்கள் எடுத்து போடுறோம் இயேசு நாமத்தினால. அப்போ ஆணையர்களை ரட்சியுங்க ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆண்டவரையா. உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நன்றியப்பா நன்றி ஆண்டவரையா. அப்படியே ஒவ்வொரு தேசங்களையும் கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. தேசத்தின் எல்லைகளை ரத்தத்தால் மூடி ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்தில் இருக்கிற சீர்கேடுகள் மறைந்து போட்டும் ஐயா. தேசங்கள் இருக்கிற உங்களுக்கு பிரியமில்ல அறிவறுப்பான காரியங்களப்பா நரகலான காரியங்கள் ஆண்டரே கத்தா ஐயா. பொல்லாத பாகால்கள் நாவிகள் எல்லாம் துரத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டரையா. சத்துடைய கிரிகளை அழித்து போடுகிறோம் இயேசு நாமத்தினால. உங்களை கோவப்படுத்துற காரியங்கள் துக்கப்படுத்துற காரியங்கள் அனுமக்கு பிரியமில்ல ஆராதனைகள் பலிபீடங்கள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் தகர்த்திருந்து ஜெபிக்கிறோம் ஐயா. தேசங்கள் அமைதியாக வாழ அமைதியுடைய ஜீவனம் பணத்துக்காக தேசங்களை கத்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. தேசத்தின் தலைவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. தேசத்தின் தலைவர்களை அப்பா ஒரு நாட்டின் தலைவர்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களை அறிகிற அறிவு அந்த தலைவர்களுக்கு இறங்கி விரட்டும் இயேசுவே ஆண்டவர் கத்தாவே. நீங்கள் செய்யப்பதற்காக நன்றியப்பாம். தொடர்ந்து இந்த வழி நடத்தும்படியா ஆசீர்வதிக்கும்படியா எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவர் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரையா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆவியானவரையா. கத்தர் நல்லவர் சோத்திரம் சோத்திரம் பரிசுத்த பிதாவே உமக்கு சோத்திரம் ஐயாப்பா. வானத்தையும் பூமியை படைத்த தெய்வமே நீங்கள் பெரியவர் ஐயா. எங்களை உண்டாக்கின தெய்வம் நீங்க பெரியவர் உயர்ந்தவரே நீங்க பெரியவர் ஐயா. ஓ நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா. அப்படியா தொடர்ந்தும் ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க ஆவியானவரே. உடைய கிரிகளை நடப்பிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவையா. நன்றி சொல்லி துதிக்கிறோம் நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா. ஆவியாய் ஜீவனாய் இருக்கிற எங்கள் தெய்வமே உடைய அசைவாடுதல்களுக்காய் நன்றி. உடைய பிரசனத்துக்காய் நன்றி. உடைய மகிமைகளுக்கு ஆண்டவரை துதிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் ஆண்டவையா. இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். இயேசையாமை துதிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா. உங்களை படைத்தவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை உண்டாக்கி உருவாக்கின இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அற்புதமான தேவனே உமக்கு நன்றி. அதிசயமான கர்த்தரே உமக்கு நன்றி. எலியாவின் தேவனே உமக்கு நன்றி, எலிசாவின் தேவனே உமக்கு நன்றி, யாக்கோவின் தேவனையே உமக்கு நன்றி அப்பா. உங்களை காண்கிற தேவன், இஷ்டவேளை காக்கிற தேவனையா, நீங்கள் உறங்குவதும் இல்லை, உறங்காமல் தூங்காமல் எங்களை ஆண்டவரே நீங்க வழிநடத்தி கொண்டிருக்கிறாச்சு. அப்படியா தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து வந்து ஜெபிக்க போற, துதிக்க போற, ஆராதிக்க போற பிள்ளைகளை ஆண்டறியா நீ பொறுப்படுங்க. தரிசிய குடும்பத்தை உடைய கரத்தில் ஒப்புக்கிறோம். அருமையான மகளோட குடும்பத்தோடும் ஆண்டரை கூட இருங்கப்பா, எடுத்து பயன்படுத்துங்க. இந்த மகளுடைய தேவைகள் எல்லாம் கத்தர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டு மகள் அப்பா போற
1: வானுலகில் வந்துதித்தார், வானம் எங்கும்
0: ஞானங்களுக்கு தாய் கத்தர் மனம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே தொடர்ந்து மது ஜெபிக்கிறோம். சுமிதாவை குடும்பத்தை நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. சுமிதாவோட குடும்பத்தோடு கூட இருங்க ஆண்டவரையா. மாலையும் குடும்பத்தை மாசுவை இந்த மாதிரி தேவைகள் எல்லாம் கத்தர் நீங்கள் சந்தித்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஐயா. உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே, சூத்திரம் ஐயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஐயா. உங்கள் சர்வ சிருஷ்டிகரே அப்பா நன்றி, நன்றி அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. அப்படியாய் தொடர்ந்து மாண்டவர் வழி நடத்துங்க. ஆவியானவரே உங்களுடைய மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. ஆசீர்வதிக்கும்படியா ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் உங்கள் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரையா. அதே போல ஆண்டவரையை தொடர்ந்து வருகிற ஆண்டவர் அகிலாவுக்கா குடும்பத்துக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அகிலாவின் குடும்பத்தை எங்க நீங்கள் ஆசீர்வதிங்கிறாச்ச ஆண்டவரையா. சோத்ரம் ஆண்டவரையாப்பா. அகிலாவோட குடும்பத்தோடு கூட இருங்கப்பா, ஆசீர்வதிங்க, வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அந்த மாளுக்கிற தடைகளை நீக்கி கத்தாவே நீரை மாலை கொண்டு வந்து இணைக்கும்படியா நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரையா. அதே போல ஆண்டவரே கத்தாவே இந்த நாளில் ஐயா தொடர்ந்து வருகிற பாச ராஜூரி ஐயாவுக்கு குடும்பத்துக்கு நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அவர்களை நிகழ்வே ஆக ஆண்டவரே எங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வருகிற ஆண்டவரே பாச அகஸ்மி ஐயாவை சௌரிய ஜோதிஷ ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அப்படியே வேத தியானங்கள் நடத்துற அமல் ராஜா நம்முடைய வினை பிள்ளைகள் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஜோன் பாச குடும்பங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. செல்வம் பாச குடும்பங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. தொடர்ந்து வந்து செவிக்க போற ஆராதிக்க போற அப்பா இம்மானுவையா குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரே கத்தாவே ரவியா குடும்பங்களை ஒப்புக் கொடுக்குறோம். மெரியம்மா குடும்பங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் தடைகளை நீக்கி வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாரும் வந்து இனியப்பா உதவி செய்யுங்க. பிரியாணம் போன சோதியம்மாவோட குடும்பத்தோட ஆண்டவரை கூட இருக்கும்படியா செவிக்கிறோம் ஐயா. அவட பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளோட கூட இருங்கப்பா. அப்படியா அந்த இந்திராணி அப்பா அண்ணாமாவோட குடும்பத்தோடு கூட இருங்க ஆண்டவரே. இன்னும் சுரேஷ்குமார் பாசையா குடும்பங்களோட கூட இருங்கப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே இந்த நாட்கள் ஐயா. இன்னும் ஆண்டு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே விழா குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஜெயந்தி குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஆசீர்வதிக்கிறோம் கமலேசம்மா குடும்பங்கள், கலாமா குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டரே. ஆசனையா குடும்பங்கள், மென்சன் குடும்பங்கள், குளாரா குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. யூட்ஸனை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. லோட்ஸன் சாரம் குடும்பங்களை அப்பா மனோன்மை சாரி குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க செய்து முடித்த தேவனாயிருக்கிறீங்க ஆண்டரையா. அப்பா சேவிய பாச குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா ஆண்டரையா. தடைகளை நீக்க கத்தா வேணும். புதிய புதிய பிள்ளைகள் வந்து இணைந்து திறப்பில் ஜபிக்கத்தக்கதாக ஆண்டவரே. ஸ்காய்ப் ஊழியங்களை ஆசீர்வதித்தவரையா பத்து வருஷத்துக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே கத்தாவையா. நாங்கள் பத்து வருஷங்களை முடித்து 11வது வருஷத்துல போறவர்களும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி அந்த ஊழியங்கள்ல இன்னும் ஆண்டவரே பாரத்தோடு கண்ணீரோடு இருந்து எவிக்கிற பிள்ளைகளை கத்தர் கொண்டு வாங்க. சிறப்புல நிற்கிற பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண்டவரே கத்தாவையா. ஓ இந்த அப்பா விசுவாசத்தின் ஊழியமானது கத்தாவே. பூமியின் அப்பா பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும் அறிவிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னீங்கப்பா. இன்னும் அறிவிக்கப்படாத எத்தனை இடங்கள் இருக்கப்பா. நாங்கள் போவாத இடங்களுக்கெல்லாம் இந்த வானொலியில் ஊடாக யூடியூப்புகள் ஊடாக பேஸ்புக்களூடாக உடைய வசனங்கள் சத்திய வசனங்கள் இந்த நாள் வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறாய் கத்தரை துதிக்கிறேன் ஐயா. தொடர்ந்து மாண்டவர் ஆசீர்வதிங்க, வழி நடத்த முடியா எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே நான் ஒப்பு கொடுத்தப்பா. நசரனா இயேசு நாமத்தினாலே செவிக்கிறோம் ஆண்டவரே கத்தர் நல்லவரையா. இந்த நாளைக்கு இந்த தேவனை நாங்கள் இயற்றுறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆளுகை செய்கிறங்கிற ஆவியானவரே உமக்கு நன்றி, சோத்திரம், சோத்திரம் ஐயா. எனக்கு யாவே நீங்க செய்து முடித்தவரே கத்தாவே. உங்க நன்றி உள்ள மனதோடு துதிக்கிறேன் ஐயா. சோத்திரம் ஐயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. வல்லமுள்ள பிதாவே உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். உங்களை வழிநடத்துற ஆவியானவர் ஐயா நன்றி, நன்றி. கோடா கோடி சோத்திரம் ஐயா. இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ள தேவனுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ஐயா, சோத்திரம். பரிசுத்தரே சோத்திரம். ஆவியானவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கத்திர உயர்த்துறோம் ஐயா. எங்கள் கண்மலை ஐய கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டவரையா. எங்களை மீட்டு எங்களை ரட்சித்த தேவன் பெரியவராயிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. நன்றி சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. தகப்பனே சோத்திரம், ஆவியானவரே சோத்திரம் ஐயா. அனுதினம் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துறவங்க தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுறோம். நன்றி பலிகளை, சோத்திர பலிகளை அப்பா அவங்கள ஒருவருக்கு நாங்கள் செலுத்தி நிற்கிறோம் ஐயா. தொடர்ந்தும் ஆசீர்வதிங்கராச்சா வழி நடத்தும்படியாய் எல்லாமே இயேசுவின் நாமத்தினால செவிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி சொல்லுறோம். வல்லமுள்ளவரே அப்பா நன்றி, நன்றி எங்களை வழி நடத்துற தேவாதி தேவனியங்கள் ராஜாதி ராஜாவே, சிவத்தை கேட்கிறவரேப்பா, உங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற தேவன், மன்றாட்டை கேட்கிற தேவன் ஆண்டவரே இயேசுவே, உங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தருகிற ஆண்டவரா ஆயிருக்கிறீங்க ராஜா. ஓ நன்றி அப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஆண்டவரே வேண்டுவதற்கும் அதிகமாய் நீங்கள் கிரிய செய்கிறாய்ப்பா. அன்பு நேசரை நாங்கள் உயர்த்தி நிற்கிறோம் ஆவியானவரே. அல்லேலூயா சூத்திரன், நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா. நன்றியுள்ள மனதோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, சூத்திரங்களை செலுத்தி நிற்கிறோம் ஐயா. அன்பு கூறுகிறோம் ஐயா, அன்பு நேசரே நாங்கள் உங்களை ஆராதனை செய்கிறோம் ஐயா, ஆராதனை செய்கிறோம் ஐயா. வழி நடத்துங்க, வழி நடத்துங்க ஆவியானவர் ஐயா. நன்றி நன்றி சூத்திரம் சூத்திரம் ஐயா. நன்றி அப்பா, வாக்கு கடங்காத பெருமைச்சோடு எங்களுக்கு ஆஜபிக்கிற எங்கள் தெய்வமே, புனையாளரே சூத்திரம், நம்பிக்கையானவரே சூத்திரம் ஐயா. எங்கள் நங்குரமே நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவர் ஐயா. ஓ நன்றி அப்பா, பெரிய காரியங்கள் சில தேவனப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே, துதியெல்லாம் உமக்கே செலுத்துறோம் ஐயா, ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆச்சரிக்கிறோம் ஆமேன்.
2: ஆமென்.

தியாகி சொல்லி பரப்புற காரியங்களை உங்களுக்கு அறிவித்தார். அவர் என்னுடன் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவுடைய வெளிச்சாவும் என்னுடையவர்கள், அதனாலே அவர் என்னுடன் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். நான் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருக்கிறீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதீர்கள். மக்களும் அந்த நாள போய் கூடி இருந்து ஆண்டவர் சில நன்மைகளுக்கு நன்றி சொல்லி அப்படியே எல்லா தேசத்திலிருந்தும் எல்லா நாடுகளிலிருந்தும் ஜனங்கள் போய் அந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்ற ஒரு நாள்தான். இங்க சீசர்களும் இயேசுடைய தாயை ஐயா உட்பட எல்லாரும் சேர்ந்து 120 பெரிய வீட்டிலே மேல் வீட்டிலே அங்கே கூடி அவர்களும் உபவாசம் பண்ணி செவ் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல அந்த பெந்தகோஸ்டர் நாள்லதான் இவர்கள் அப்படி சொல்லாத அந்த நாள்தான் அங்கே பரிசுத்தாவியானவர்கள் இறங்கி எல்லாரையும் அங்கே நிர்வகினார்கள் சொல்லி பார்க்கிறோம். நல்லமையினால அங்கே நிர்வாகிறவர்களில் பேதலு எழுப்பி அங்கே அந்நிய பாசைகள் நவமான பாசைகளை பேசி அங்கே சொன்னா வந்த செய்தியில விளங்கப்படுத்த அடிப்படையா சொல்றேன். எல்லா நாட்டு மக்களும் அவர்கள் வேறு வேறு பாசைகளை பேசினாலும் அங்கே பேதலு பரிசுத்தாவியார் நிரப்பி அங்கே பேசுறவர்களில் அவர் ஒரு பாசையில பேசினாலும் அது வந்த எல்லா நாட்டு மக்களுக்கும் அவர்கள் அவர்களுடைய பாசையில அது உலகத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவ சுயசிதம் அங்கே அந்த நாட்கள்ல அறிவிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அநேகர் அந்த முதலாவது கூட்டத்திலே 3000 பேர் ஒரே அடியாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்ய வேணும்னு சொல்லி அங்கே மூழ்கி ஞானங்கள் எடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அங்கே விசுவாசித்து அங்கே தங்கள் ஒப்பு கொடுத்த காரியம் தான் இந்த சபையானது சாதிக்கப்பட்ட ஒரு நாளா இருப்பதாகவே இந்த சத்தியங்கள் எங்களுக்கு ஆழமாக தெரியாதனால நாங்க ஆழப்படாதவங்கள இதுதான் சொல்லி நாங்க விதமான இதை கேட்கிற ஒரு நன்மை இல்ல. அதுக்கு பிறகுதான் எங்களுடைய சகல சத்தியத்துக்குள்ள உங்களவர் வழிநடத்து வர்றாங்க. பரிசுத்தாவியார்களுக்கு வரும்போதுதான் சகல சத்தியத்துக்களும் எங்களை வழிநடத்துல சொன்னா நாங்க முதல் இருந்தது இங்கே நியாயப்பிரமாணத்தின் மோசையில காலத்திலே நியாயப்பிரமாணத்த காலத்துல இருந்தோம். பிறகு நாங்களுக்கு இருக்கிறது அங்கே கிருபை நாட்கள்ல இருந்தோம். எடி வரப்போறது நியாய தீர்ப்பு நாட்களா இருக்கிறாங்க. அப்ப நாங்கள் ஆண்டராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து வாழ்க்கை ஆரம்பத்தில் நாங்கள் முந்தையெல்லாம் ஆண்டராய் சுந்தரச்சரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாலும் பரிசுத்தாவியார் எங்களுக்கு இல்லையான்னு சொன்னா உலகத்துல இந்த 3 ஆவிகள் செயல்படுது. ஒன்று மனுஷ ஆவி, அந்த பரிசுத்தாவி வந்து பிசாசினாவி. அப்பா ஒரு மனுஷன் முந்தி நாங்கள் நன்மதி மேல மனச்சாட்சியை வச்சு நாங்க ஆகிறோம். நாங்களாக சொல்ல முந்தையெல்லாம் பிள்ளைகள் செய்தால் உங்களுக்கு அந்த மனச்சாட்சியை குத்து மனசுல உறுத்தும். அது பாருங்க அதுக்குள்ள எங்களுக்குள்ள அந்த மனசாமி நல்லதா இருந்தா இந்த மனச்சாட்சி இடர்படையாக நாங்கள் இதை காரியத்தை பார்த்துட்டு ஒரு கூடாத காரியத்தை செய்தா அந்த நாங்கள் ஒரு பயமுங்களுக்குள்ள வேறு. ஆனா இந்த நாட்கள்ல பரிசுத்தாவியர்கள் இருக்கிறவங்கள அவர் சகல சத்தியத்துக்களாய் உங்களுக்கு வரையெடுத்திருப்பாங்க. சில காரியங்கள்ல நாங்கள் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா நாங்கள் சில சின்ன காரியங்கள் செய்யலாமோ மாம்சம் சொல்லும் சின்ன காரியம் தான் விட்டுடுவாங்க. மனசாமி சொல்லும் சின்ன காரியம் தான் விட்டுடுவாங்க. ஆனா பரிசுத்தாவியர்கள் வந்தா என்ன செய்யணும்னு சொன்னா அதுக்குள்ள நீ சொல்றது கூட நான் செய்துட்டு வந்தா கூட கண்டிச்சு கண்டிச்சு அதை நான் உணர்த்தணும். அதான் சொல்றது கரிசுத்தாமியை வரும்போது எங்களை பாவங்களெல்லாம் வரலாம் கண்டித்து உணர்த்தி கரிசுத்தப்படுத்துறதே சொன்னா இது வரப்படுறது நியாய தீர்த்தன் காலம். இயேசு கிறிஸ்துவான திரும்பி ரெண்டாவது முறை வருகிற வழியில நாங்கெல்லாம் பர்வத்துக்கு போகணும்னு சொன்னா எங்கள் எல்லாருக்கும் இந்த பூமியெல்லாம் நியாய தீர்ப்பு. இங்க சொன்னா பர்வத்துல எல்லாமே பரிசுத்தமா இருக்குமா? பரிசுத்த பரிசுத்திரண்டு தூதர்கள் அங்கே பாடிக்கொண்டிருக்காரு. பரிசுத்த நகரம் பரிசுத்த கோயில் சொல்லுவாங்க. அப்படி அந்த இடத்துக்கு போறோம்னா நாங்க பரிசுத்தமா தான் போடணும். அதுக்காக இந்த பரிசுத்தாவியாவது இப்ப ஆண்டவர்களுக்கு தந்து நாங்க பரிசுத்தம் உள்ளவர்களும் அங்க போகும்படியாத பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும்
கண்ணை உணர்த்தும்படியாக பரிசுத்தாமி அந்த நாட்டை ஊற்றப்படுவதால் இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தமிழர்கள் வாழ நாங்கள் முயற்சிக்கிறோம். ஆமே என்று சொன்னால் பரிசுத்தமில்லாம ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அவருடைய விதத்துல நாங்கள் வாழ்ந்த ஆவியாளர் வரும்போது நாங்கள் வெள்ளடைந்து யூதையாவில சமாரியாவில பெருசன்ல இந்த பூமியின் சகல இடங்களில் நாங்கள் சாட்சியம் துராவிட வீட்டுல அடுத்தது கிராமத்துல தேசத்துல இந்த உலகம் எல்லாம் நாங்கள் கசித்தவர்கள் வந்தாதான் நாங்கள் சாட்சியாக வாழ முடியும். அவருடைய அலைமான பேருக்கு சாட்சி நாங்கள் பண்ணுங்களா மலங்கடிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மனுஷாவையும் அசுத்தாவையும் செய்தால் அசுத்தமான காரியங்களை எங்களை செய்ய தோன்றும். அதனால கசுத்தாவியல் நிபந்தமாச்சு எங்களை மனுஷாவியோட கடவுளுடைய ஆகி செய்தால் நாங்கள் நல்லதைத்தான் சிந்திப்போம், நல்லதைத்தான் நாங்கள் செய்வோம். அதனால கலாத்தியர்ல யாவின் கல்வி அன்பு சமாதானம் சந்தோஷம் நட்புணர் விசுவாசம் நிறைய பொறுமையு சொல்லி அந்த ஒன்பது ஆவின் கல்வி நான் பார்க்கறது மாம்சத்தை பிரியல் அங்கே கோபங்கள் சந்தனைகள் பிரிவினைகள் மாற்றுவதற்கு சொல்லி அதையும் ஒரு பத்தொன்பது காரியத்தை அங்கே மாம்சத்தின் கிரியெல்லாம் இங்கே எழுதப்பட்டிருந்தது கலாத்தியர்களை வாசிங்க. அப்பாங்க அந்த மாம்சத்தின் கிரிகள் நடத்திக்கிறது அசுத்தாவி எங்களை மனுஷாவை சீரழித்தால நான் ஒரு ஆளோட சந்தர்ப்பிப்போம் கோபப்படுவோம் அவங்களை பேசுவோம் கூடாத காரியங்களை அவர்களுக்கு அசைவம். ஆனால் இந்த பரிசுத்தாவியோட மனுஷாவை சீரழிக்க ஆவியங்க அவர்கள் மற்ற துன்பம் செய்தாலும் நாங்கள் அவங்க மன்னிப்போம் மறப்போம் அவங்களை ஒற்றுமையாளர்கள் நினைப்போம் பேசினாலும் பேசாதவங்க அப்படி சிரிச்சு சமாளிச்சு அப்படிதான் செய்துட்டு போறதுக்கு இந்த கடவுளுடைய ஆவியங்களுக்கு தேவையான ஆவிக்காலும் நாங்கள் பரிசுத்த அதே ஆவியத்தான் இயேசு சீசர்களுக்கு அங்கே ஊற்றி தன்னை வெளிப்படுத்தினா பன்னெண்டு சீசர்களை வச்சுதான் ஆண்டு உலகத்தை அசைக்கப்படலாமே. அங்கே இஷ்டப்பட்டு அங்கு நடந்தது 3000 பேர் ஒரே நாளே ரசிக்கப்படும் முடியாய் என்று சொன்னா இயேசு பாண்ட நாட்கள் அவைகளை கொண்டுதான் செய்யல திரியேட்ட உடனே கற்றுக் கொடுக்கிறார். மத்திய அஞ்சாவது நேரத்துல இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது பிரசங்கம் பண்ணப்படுற இயேசு எவ்வளவு திருவாடி ஜனங்கள் வந்து முதலாவது வசனம் சொல்லுது அஞ்சாவது அதிகாரத்துல முதலாவது வசனம் சீசர்கள் வந்து உட்கார் மட்டும் இயேசு வாயத்தரவில்லை. அவர்கள் எல்லாரும் வந்து இருந்தாக்கலாம் இயேசு வாயத்து வந்து பேச தொடங்கினேன்னு சொன்னா இந்த கல்லெண்டு பேரும் ஒரு அடித்தளம் ஒரு அஸ்திபாரம் ஒரு வீட்டுக்கு அப்படி ஒரு அஸ்திபாரம் பிள்ளைனா இருக்கணுமோ அதே மாதிரி ஆண்டருடைய சபையை கட்டுவதற்கு இந்த கல்லெண்டு பேரும் அங்கே அஸ்திபாரங்களா இருக்கிறதால இந்த யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்து அங்கே பின்வாங்கி போய் அவன் மறுத்தான். ஆனாலும் அதற்காக இன்னொரு தெரிஞ்சு கொண்டு இந்த பன்னெண்டு சீசர்களையும் வழிநடத்தேன் சொன்னா சரியாக வழிநடத்துறதால இந்த சபையில எங்க பார்த்தாலும் நீங்க பார்க்கலாம் வேற ஆண்டு வெளிப்படுத்தி இருக்கிற எந்த தேசத்துல போனாலும் எந்த கிராமத்துல போனாலும் அங்கே சபையில தான் ஆண்டு உருவாக்கிறேன். இந்த பட்டணத்துல கூட ரெண்டு சபைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படி ஒவ்வொரு கட்டணம் கட்டணமா ஏகோபுரங்கள் சபைகள் நடக்கணும்னு சொன்னா இது ஆவியானவர் அங்கே கிரிய செல்வம் இருக்கிற நாங்கள் குடும்பத்துல முந்தி இப்படி இந்த சபையில கொஞ்சம் கலைச்சாலே கேட்க மாட்டோம். அங்கே பாத்தீங்கன்னா எல்லாம் சுதரிக்கப்பட்டு எங்க பார்த்தாலும் உங்களோட குடும்பங்கள் ஒரு ஆளு பண்ணிட்டு ஆண்டு ராஜேஸ்வரத்தை சொந்த கட்சியில் ஐட்டு கொண்டு இங்க சபைகளை இருந்து ஆண்டு ஆராதிக்கிற நாங்கள் பார்க்கிறோம் சொன்னால் விசுவாசி உன் குடும்பம் ரட்சிக்க முடியும் ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் உங்களோட குடும்பத்துல எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க வசனம் சொல்றபடி ஆண்டு இல்லைக்கு எல்லாரையும் குடும்பங்களும் ரசிக்கிற சொன்னா இங்கே ஆவியாளர் தான் கிரியஸ் வந்துருக்கிறதாமே கத்தர் நகர் அப்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணி அப்படி ஆராதனைகளை நாங்கள் கலந்து செல்வோம். சோத்திரம் ஆளுவே நன்றியப்பா நன்றியோடு துடிக்கிறோம் ஆளுவே கத்தாவே இங்கே நாளுக்காய் நன்றி செல்கிறோம் இந்த வேலைக்காய் நன்றியப்பா பரிசுத்தாவியே நீங்கள் தரும்போது நாங்கள் வெள்ளம் என்று சொன்னீங்கப்பா நாங்கள் ஜூதியாவிலும் சமரியாவிலும் பேசலாம் இல்லையா
இந்த பூமியின் கடைசி பையதவன் நாங்கள் உங்களுக்கு சாட்சிகளாய் வாழ்வோம்னு சொல்லியிருப்ப பிரகாரம் வாழ்ந்தவையா, நீ வரும்போது நாங்கள் எதிரடைய தக்கதாக சாட்சிகளை வாழ்க்கை பார்த்ததாக ஒவ்வொருவரையும் அப்படியாக நீங்கள் மாற்றினபடியாக வாழ்ந்தவரையும் நாங்கள் உங்களை துணிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவே, உங்களை நாங்கள் வன்மைப்படுத்துகிறோம் ஐயா, இந்த ஆகத்தில் எதிரே நாங்கள் உங்களுடைய கலத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஆவியாளர்களே நாங்கள் சிறு வாழ்கள் ஐயா அப்படியா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அசை வாழ்த்து நாங்கள் இறக்கும் நாங்கள் ஐயா, உங்களுடைய தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி இயேசுவே, உங்களை இரண்டாவது வருகிற நாங்கள் வந்து சேர்த்தக்கதாக ரகசிய வருகிற நாங்கள் வந்து சேர்த்தக்கதாக உலகத்தில் நாங்கள் அனைத்து பாவம் நிறைந்த ஜனங்கள் மத்தியில மக்கள் மத்தியில தேசத்தின் மத்தியில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அன்றே கடலுக்குள்ள மீன்கள் ஆண்டையா உப்பு கடல்ல வாழ்ந்தாலும் அந்த மீனுக்கு நாங்கள் அந்த உப்பு போட்டால் சமைக்கிறோம், அதை விட இந்த உலகத்தில் அநேக அசுத்தங்கள் அதே அநேக பாவங்கள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் அதற்கெல்லாம் நாங்கள் தப்பித்து வாழ்த்ததாக அந்த பாவம் உங்களை தொடாதபடிக்கு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வீரங்களை கண்டித்து உணர்த்தி பரிசுத்தப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறபடியாக உங்களை நாங்கள் நன்றியோடு உங்களை துணிக்கிறோம் ஆண்டவையா, சோதரிக்கிறோம் ஐயா, உங்களை வன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவர்களை பெரியவர்களாக இருக்கிறீங்கப்பா, நல்ல தேவனையே நாங்கள் துணிக்கிறோம் ஆண்டவையா, நீங்கள் தொடர்ந்து மக்களை ஆசீர்வதிக்க வழி நடத்துங்கள், தொடர்ந்து உங்களை முடிகளை பரிசுத்தாமியாகவே உங்களை கலத்தில் எங்களை காட்சி இருக்கிறதுக்கு ஐயா, நாங்கள் ஒவ்வொரு குற்றங்களையும் ரத்தத்தால மூடுறோம் ஐயா, அதே பேசுகிற மாண்டவையை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ரத்தத்தால நாங்கள் மூடுகிறோம் மாண்டவையா, இவரு கூட பார்த்து கொண்ட பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, சூழ்நிலை பிள்ளைகள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் மாண்டவரை கதா ஐயா, நீ நல்லவர் நல்லவர் போதுமானவராக இருக்கிறீங்க கதா ஐயா, தொடர்ந்து உங்களை நடத்தின இந்த ஆசீர்வதிக்கும்படியாக நான் இயேசு நாமத்தினால் எங்களை தாக்கி உங்களை வீரத்தை செல்கிறோம், அந்த ஜீவங்கள நல்ல தகவலை அப்படியா நடப்போ ஆகதோடு கூட எல்லாம்

Thank you.

Hallelujah.

நாங்கள் தருகிறோம் துரியன் கனமும் மகிமையும் உனக்கே நாங்கள் தருகிறோம் துரிக்கிறோம் உண்மை துரிக்கிறோம் ஐயா துரிக்கிறோம் உண்மை துரிக்கிறோம் அனராதனை செய்வோம் உண்மை அன்பாய் போற்றிடுவோம்.

எங்களை நடத்துகின்ற

Ma devi essere io, non mi

Hallelujah.

நடக்கட்டும் நடக்கட்டும் அன்பு.

Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah.

Hallelujah. Hallelujah. Hallelujah.

Gracias.

Hallelujah.

சொல்றீங்களா? சொல்லுங்க.

வழியும் நாங்கள் அதுக்கும் சாப்பிடுவோம் கூடி சாப்பாடு.

0: சாப்பாட்டுக்கே சரியான கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலைதான். இவர் இருந்துட்டு மகளியா இருந்ததால் இந்த 4 வருஷம் இவர்கள் கொஞ்சம் காசு அனுப்பி வேறது நான்கிற மட்டும் அம்மா தான் வந்து எடுத்துக்கொள்வார்கள். அப்படி கிடையாது, நான் அம்மா கூட நான் இருந்தது மட்டும் வேற சவரில நான் போயிட்டு வந்தாலும் என்ன முற்றுமுதலாக இந்த தாயப்பன் தான் நான் இவர் மட்டும் பொறுப்பேன் பார்த்து பிள்ளைகளை பார்த்துருக்கேன். பிள்ளைகளோட சரியான ஒரு கடினமையான சூழ்நிலை வறுமையான சூழ்நிலையில நாங்க வாழ்ந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒரு கவுன்சர் காரியத்தை சரி வந்து நான் டென்மார்க்கு வரணும்னு சொல்லி நான் டென்மார்க்கு வந்தேன். ஆனா டென்மார்க்கை பற்றி எங்க வரணத்துல கூட நாங்க படிக்கலை, சமூக கல்வியை படிக்க வேற நாளெல்லாம் படிச்சிருக்கோம். நான் டென்மார்க் இப்படித்தான் எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களை நான் வந்ததே ஒரு அந்த உதவியோட வந்தேன். அவ்வளோ அவ்வளோச்சு என் சொல்ல அநேக கஷ்டப்பட்ட ஜனங்களை பார்த்து அநேக பிரேதங்களை தாண்டி கண்ணால பார்த்து அப்படி கஷ்டப்பட்ட ஜனங்களை பார்த்துதான் நான் வந்தேன். அதனால எனக்கு ஒரு அவசியம் இருக்கோ நான் மருந்த விளையாண்டு வந்தோன்னா நான் உழைக்கணும், உழைச்சு காசு சம்பாதிச்சு இந்த குடும்பங்களையும் நல்லா போகணும், கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் நான் உதவி செய்வோம்னு சொல்லி அப்படி ஒரு இதோட நான் வந்தேன். வந்து 2008 நாங்க கிருஷ்ணா வந்துட்டா இப்ப நாங்க கஷ்டம் பெற்று இருந்தாலும் அந்த பாசலியாக வேலை செய்யாத ஒரு கட்டத்துல நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போக தொடங்கினேன். உண்மையிலே எனக்கு வீட்டுல இருக்கலாம் இருந்தாலும் சோசியல் கிளாஸ் நான் மட்டும் குடும்பம் மட்டும் நான் வாழக்கான இந்த காரணம் அந்த நாட்டு பாசையை பண்ணணும்னு சொல்லி போயிட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ல என்ன செய்ய படிச்சுனா இவரும் அப்பதான் இதுல இருந்து சோசியல் கிளாஸ் இருந்து வேலை செய்ய தொடங்கியிருந்தேன்.
1: Together.

Genial.

Gracias.

Gracias. Gracias.

Gracias.

குட்டிகளையும் சிறந்த நாடுகளின் அழைப்பதையும் இயேசு கிறிஸ்து

Sí. சந்தோஷமாக தேவனை ஆராதித்து அந்த இடத்திலே தேவ செய்திகளை கேட்டு நாங்கள் மேலும் மீண்டும் சந்தோஷத்தோடு வீடு வந்து சேருவோம். கர்த்தர் எங்களை கிருபை வரட்டார். ஆகவே இந்த நாட்களிலே இந்த தேசத்திலே இந்த 2வது நாள் அதாவது திங்கட்கிழமை நாளா இருக்கிறபடினாலே இந்த நாள் இங்க வந்து தனிஷ் பாசையில சொல்வார்கள் என்ன பின்சதே அனன் பின்சதே. ஆகவே இந்த அனன் பின்சதே வந்து இந்த அதாவது இங்க ஆங்கிரிய சில இடங்களிலே சில சபையில வந்து இந்த நாளிலே கூடி செவிக்கிற கூட்டங்கள் அங்க இருக்கிறது. அதாவது நாங்க இருக்கிற பகுதியில கொப்பநாயகன் பகுதியிலே இப்படியான ஜெப கூட்டங்கள் அங்க நடக்கிறது. அதே மாதிரி அங்கே நாங்கள் இருக்கிற என்னுடைய அதாவது ஜூலன் அங்காளி பகுதியிலையும் அங்கே தேவனுடைய பிள்ளைகள் அங்கே சபையில கூடி அங்கே காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அவருடைய வார்த்தை அந்த இடத்திலே பேசுகிறார்கள். ஆகவே அவருடைய நாமம் அந்த இடத்திலே இந்த தேசத்தில் எங்கும் மகிமைப்படுத்துவதற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஆகவே இந்த அருமையான நல்ல நாட்களிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அங்கே மறைத்து அவர் உயிரோடு விழுந்து அங்கே 40 நாள் சீசருக்கு தன்னை உயிர் உள்ளவராக அவர்கள் வெளிப்படுத்தி அவர்களுக்கு போதித்து நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கும்னு சொல்லி அங்கே அவர்கள் அங்கே இயேசு சொன்ன அந்த கட்டளைக்கு அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படைந்து அங்கே காத்திருந்தான்னு சொல்லி நாம் 1வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த சீசர்களோடு கூட அங்கே 120 பேர் அவங்க ஒருமனப்பட்டு அந்த இடத்துல செவித்து ஆண்டவர் காரியங்களை நடப்பித்தார். அங்கே யூதாஸ் இழந்து போன அந்த ஊழியத்தை ஆண்டவர் அங்கே ஒரு ஊழியர்களை அங்க தெரிந்தெடுத்து அங்கே தொடர்ந்து அந்த பணியை செய்யறதுக்கு அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். அங்கே அங்கே பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்னு சொல்லி நாங்கள் அந்த 1வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே இந்த 2வது அதிகாரத்தில் வரும்போது அங்கே பெந்தெகோஸ்தே நாள் என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்திலே கூடினார்கள். அந்த இடத்திலே அந்தவர் அளவில்லாமல் தன்னுடைய ஆவியை ஊற்றினாரு. அங்கே அந்த ஆவியை ஊற்றின போது அவர்கள் எல்லாரும் அங்கே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் அங்கே அங்கே அந்நிய பாசையிலே தங்க தங்க தங்க பாசையிலே அங்கே
பேசுகிறதை அங்கே இந்த வேத பகுதியில நாம் பார்க்கிறோம். அந்த இரண்டாம் அதிகாரத்திலே ஒன்னிலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்க எல்லாருக்கும் அவர் தெரிந்த ஒரு பகுதியா இருக்கிறபடினாலே அவர்கள் கூடி வந்த இடத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவளா இருந்தான்னு சொல்லி இங்க நான் பார்க்கிறேன். நான் முதலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர்கள் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அங்கு நிரப்பிட்டது. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல தெரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தகின வரத்தின்படியே ஒவ்வொரு பாசையிலே பேச தொடங்கினார் சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்க இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு திரள் கூட்டம் அந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே பரிசுத்த ஆவியினாலே அங்கு நிரப்பப்படுகிற அந்த சம்பவத்தை அங்க ஒரு திரள் கூட்டம் பார்த்து அங்கே ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு சிலர் வந்து அதை பார்த்து சந்தேகப்படுகிறார்கள். எப்படி யாரும் எப்படி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின்படியே தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படியே அந்த சீசர்கள் அந்த இடத்திலே அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த இடத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். அந்த ஒருமனப்பட்டு அங்கே தேவனை துதிக்கிற வழியிலும் தேவனை ஆராதிக்கிற வழியிலும் அவர்கள் அங்கே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அங்கே தேவனை அங்கே புகழ்ந்து அங்கே பாசையில அங்கே தேவனை அங்கே அந்நிய பாசையினாலே அவர்கள் துதித்து அந்த இடத்துல புகழ்ந்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகிறார். அவர்கள்தான் அங்கே பரிசுத்த ஆவியாருடைய அந்த வல்லமையினாலே நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அங்கே யோவேல் தீர்க்கதரிசியினாலே அங்கு உரைக்கப்பட்ட வார்த்தை தான் இங்கே இந்த அப்போஸ்தலர் அதிகாரத்திலே அங்கு சொல்லப்பட்டது. அங்கே நிலநாட்டமா சொல்லப்பட்டது இங்கே நிறைவேறினதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே யோவேல்னா சொல்லப்பட்டது அப்படின்னு இரண்டாம் அதிகாரத்திலே நீங்க கடைசி பகுதியை பார்க்கும்போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியின் ஊற்றம் என்று சொல்லி அங்க பார்க்கிற அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாம்சமான எல்லா ஜனத்துக்களே இந்த கடைசி நாட்களிலே இந்த கிருபை நாட்களிலே நான் நீங்கள் வாழ்ற இந்த நாட்களிலே எல்லாருக்கிலையும் அவர் தன்னுடைய ஆவியை ஊற்றுவார். எல்லாரும் அங்கே அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவர்கள் அங்கே ரட்சிப்பு அடைவதன் மூலம்தான் அங்கே ஆண்டவர்கிட்ட திட்டமா இருக்கிறது. அழைவையா மாம்சமான யாவர் மேலும் அவர் என்ன என்னுடைய ஆவி ஊற்றுவர் என்று சொல்லியிருக்கிறார். அழைவையா என்ன அவர் படைத்த ஆத்மாவுக்கு தான் எல்லா ஆத்மாவிலும் அவருடையது. ஆகவே அந்த ஆத்மாக்கள் எல்லாரும் மேலும் அவருக்கு அங்கே ஜனங்கள் அதாவது பல தங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை உண்டாக்கி அங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த ஜனங்களுக்கு என்னவோ அவர் தன்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறதை நான் பார்க்கிறோம். அடுத்ததாக சொன்னார், அந்த என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் நாங்கள் எல்லாரும் அங்கே பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஊழியர்களா இருக்கிறோம். அலையாமி ஏன்னா ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாயின் கருவிலே அங்கு உருவாக்கும் முன்னமே எங்களை தெரிந்திருக்கிறார்கள். அங்கு இந்த தாயின் கருவிலே உருவாக்கி எங்களை ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து தன்னுடைய ஊழியக்காரராக எங்களை இந்த நாட்களிலே ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். என்று சொன்னால் நாங்களும் அந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக அங்கே ஒரு பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டால்தான் அங்கே ஆண்டவருக்கு பார்த்தையை அங்க சொல்ல முடியும். ஏன் சொன்னா வேதத்தை அப்படித்தான் சொல்லப்படுகிறது. நாம் பார்க்கிறோம் அங்கே அங்கே அங்கே அந்த 12 சீசர்களுக்கு அங்கே பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் தான் அங்கே அவர் எழும்பி அங்கே பிரசங்கித்தான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அங்கே
கிரியலை அந்த ஒரு ஊழியக்காரர்கள் இருந்து அவர் கிரியலை நடப்பிக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், வல்லமையை நடப்பிக்கிறவர். அதுல இந்த பேதுரு ஊடாக அமர்ந்தவர் அந்த இடத்திலே பெரிய ஒரு ரட்சிப்பை அந்த நாட்களிலே கட்டளையிட்டதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். அலேலூயா. என்ன சொன்னால் அந்த ஜனங்கள் அநேகர் பிரமித்தார்கள், அநேகர் சந்தேகப்பட்டார்கள். இதெல்லாம் பேதுரு அங்கே நன்கு கவனித்தவராக, அவர் ஆவியிலே உணர்ந்தவராக, அதாவது ஆவிக்குள்ளாக பகுத்தறிந்த ஒரு தேவ மனிதராக அந்த இருந்தார்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் அங்க அப்பொழுது அவர் அங்கே பேதுரு சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அப்போஸ்தலர் 2:14 நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா, யூதர்களே, ஜெருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களை நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அங்கே உரத்த சத்தமாக சொல்லி அவர் பரிசுத்த ஆவியினாலே ஒரு நிர்ணயப்பட்டவனாக அந்த இடத்திலே என்னுடைய வார்த்தை அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைய நாட்களிலே ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன் இருக்க வேண்டும்? அங்கே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இடத்திலையும் உங்களுக்குள்ளே இருந்தால்தான் அங்கே ஆண்டவர் காரியங்களை நடத்திப்பார். அல்லேலூயா. மனைவி இந்த இடத்திலே சாட்சினா பரிசுத்த ஆவியானவர் ஒரு, அதாவது ஒரு பெண்ணுக்குள்ளேயோ ஒரு ஆணுக்குள்ளே இருக்கும் போதுதான் அங்கே ஆண்டவர் காரியத்தை நடப்பிக்கிறவர். அல்லேலூயா. என்னை கொண்டு போற இடத்துல ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். கொண்டு போற இடத்திலே தன்னுடைய வார்த்தையை சொல்ல பண்ணுவார். கொண்டு போற இடத்திலே தன்னுடைய நாமத்தை அந்த இடத்திலே மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அதுதான் நாங்கள் பரிசுத்த ஆவியிலே நாங்கள் நிறைந்து ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அதைத்தான் சீசனுக்கு சொல்லி இருந்தார். நீங்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியாளர் உங்களுக்கு வரும்போது நீங்கள் வேலை அடைய வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியினாலே நான் பிழை அடைவனா இருக்க வேண்டும். அப்ப பிழை அடைந்தால்தான் நான் இந்த உலகத்துக்கு நான் சாட்சியா வாழ முடியும். இந்த உலகத்துக்கு நான் உண்மையுள்ள மனிதனாக வாழ முடியும் என்பதை வேதத்தினூடாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த அக்கோசனாகிய பேதுரு இந்த இடத்திலே அங்கே அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறார். அங்கே தேவனுடைய வார்த்தையை கண்டித்து உணர்த்துகிறார். நீங்க நினைக்கிறபடி அங்கே நான் 15 பார்க்கிறோம். 2:15 நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது முடிந்து 3 வேலையாக இருக்கிறதே, தீர்க்கதரிசி ஆகிய யோவே நான் உரைக்கப்பட்டது இது நடந்திருந்தது சொல்லி அங்கே யோவே நான் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவர் கூறிட்டு காட்டி அந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தை நிறைவேறுதல் சொல்லி பேதுரு அந்த இடத்திலே சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே நாங்கள் சத்தியத்தை சத்தியமாக சொல்லி இந்த சந்தேகப்படுகிற ஜனங்களுக்கு, அதாவது அது ஆச்சரியப்படுகிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக சொல்லி அவர்களுக்கு நாங்கள் புரிய வைக்க வேண்டும். ஏன் சொன்னா அங்கே அவர்களுக்கு அங்கே சத்தியத்தை அவருக்கு எவ்வளவு ஆபத்துகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, அவமானங்கள் வந்தது, இடுக்கங்கள் வந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் இருந்து அந்த வார்த்தையை அவர் திடமாக அங்கு சொன்னதை நான் பார்க்கிறேன். சொன்னா பவுல், பரிசுத்த பவுல் அடியாருக்குல அவருக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருந்தது. கர்த்தருடைய ஆவியினாலே அவர் நிரப்பப்பட்டவராக இருந்தார் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஸ்தேவானுடைய காரியத்தில் நான் பார்க்கும்போது ஸ்தேவான் வந்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமை நான் நிறைந்தவனாக அங்கே இருந்து அங்கே யூதர்களுக்கு எதிர்த்து நின்று ஆண்டவருடைய வார்த்தை அந்த இடத்திலே சொன்னதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய உயிரை அங்கே எண்ணி அங்கே தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை. அங்கே அப்போஸ்தலர் 7 இந்த சம்பவத்தை நாங்கள் எல்லாம் வாசித்து இருக்கிறோம். ஆகவேதான் அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிறைந்தவராக அங்கே ஸ்தேவான் அங்கே தேவனுடைய வார்த்தையை துணிகரமாக அந்த இடத்திலே யூதர்களுக்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அதே போல நாங்கள் நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் நிறைந்தவர்களாக
வார்த்தையை நாங்கள் வல்லமையாக சொல்லுவதனால நான் நீங்கள் இருக்க வேண்டிய வேஷம்தான். இப்படிப்பட்டவர்களுக்கு அங்கே அநேக உபத்திரங்கள் இருக்கிறது. பாருங்கள், ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த அந்த 3 வருட காலத்திலே அவர் எவ்வளவு பாடல்கள் உபத்திரவங்களுக்குள்ளாக அவமானங்களுக்குள்ளாக கடந்து சென்றார். இயேசுனா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஞானஸ்தானம் எடுத்து அங்கே யோர்தான் கடற்கரையில் வரும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே புலாவை போல வந்து அவர் மேலே இறங்கினார்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து கூட 40 நாள் உபவாசம் இருந்து அவருக்கு அங்கே பசி வந்த உடனே அங்கே சோதனைக்காரன் வந்தான்னு சொல்லி நான் வேதத்திலே பார்க்கிறோம். மத்திய 4 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அவர் அந்த பரிசுத்த ஆவி அவருக்குள்ள இருந்தபடியினால தான் அங்கே அவர் சத்துருவை அங்கு மேற்கொள்ள முடிந்தது. அவர் வார்த்தையினாலே சொல்லி அங்கே பிசாசை அங்கே என்ன செய்தாரு, அங்கே அவனே அங்கே பின்மாற்றத்துக்குள்ள போகும்படியான காரியத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொன்னதை பார்க்கிறோம். பிசாசானவன் அவரை விட்டு விலகி போறான்னு சொல்லி நான் பார்க்கிறேன். சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர்களை அவர் கர்த்தருடைய ஆவியினாலே அவர் நிரப்பப்பட்டவரான அதே போல நாங்கள் நீங்களும் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக இருக்கிற அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அதாவது பேதுருக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருந்தபடியினாலதான் அங்கே அவர் இந்த ஒரு சுவிசேஷத்தை அந்த வந்திருந்த அந்த சந்தேகப்பட்ட அந்த பிரமித்த அந்த பந்தகோச நாளிலே அந்த நடந்த அந்த சம்பவத்தை பார்த்த ஜனங்களுக்கு அங்கே பேதுரு அங்கே ஆண்டவர சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுக்குள்ளே அங்கே ஒரு மனமாற்றுதலை ஒரு பயத்தை கொண்டு வருகிற காரியத்தை அந்த இடத்திலே செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். 38வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த அதே அப்போஸ்தலர் அதிகாரத்துல இருந்து அப்போஸ்தலர் 38 அம்மா வாசிக்கிறீங்களா? 38 அப்போஸ்தலர் 38 2 அதிகாரம் 38

0: ஒன்பது ரெண்டு மூணு
1: அஞ்சு முப்பத்தி எட்டு மார்ச்சுங்க, 43 மார்ச் 2022.
0: நீங்க மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் பண்ணிட்டு இருக்கு நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வார்த்தையை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாகியிருக்கிறது என்று சொல்லி இன்று அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு பிறகு உங்களை வச்சித்துக் கொள்ளுங்கள். சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் அதற்குரிய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பமிப்புதல் யோகம் பண்ணதிலும் முழுமையாக தெரிவித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவாங்க. ஆகவே அங்கு பேசின வார்த்தையை கேட்டு அங்க ஜனங்கள் அங்க மனம் திரும்பினான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா இது ஒரு சாதாரணமான ஒரு மனிதனால இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது. ஏன்னா மனுஷன் ஆவியை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியினாலே ஒன்று செய்ய முடியாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அங்க ஒரு மனிதனுக்குள்ள இருந்து அவர் தன்னுடைய காரியங்களை அந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியான சத்தியத்தை அவருடாக அந்த ஜனங்கள் கேட்டு அங்க ஜனங்களுக்கு ஒரு பயம் திகில் அங்கே வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அங்குதான் அவருடைய அங்க பேதுரு சொன்ன வார்த்தைகளை கேட்டு அங்கே அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குள்ள 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பாருங்க, ஒரு ஒரு ஒரு ஒரு நாள் அந்த பேர்கள் பேசின அந்த வார்த்தையினாலே எத்தனை 1000 பேர் ரட்சிக்கப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆக இது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. இது கர்த்தர் அவரோடு விழுந்து அங்கே கிரியலை நடப்பித்தார். ஆண்டோட வார்த்தை வந்து அது கிரியலை நடப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அவர்தான் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற வார்த்தை. அந்த வார்த்தையை தான் அங்கே பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் இந்த ஜனங்களோடு, அந்த யூத மக்களோடு, அந்த பல்வேறு இடங்களில் இருந்து வந்த ஜனங்களோடு அங்கே பேதுரு பேசினார் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த நாட்களிலும் நாங்கள் நீங்களும் அங்கே கர்த்தருடைய வல்லமையினாலே நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். அவருடைய பரத்திலிருந்து வருகிற அந்த வல்லமையை நாங்கள் கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ளவர்களா இருக்கணும். அதாவது அவர்கள் சீசர்களிடந்து அங்கே சும்மா சாதாரணமா பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் காத்திருந்து உபவாசம் பண்ணி அங்கே தேவ சமூகத்திலிருந்து செவித்துத்தான் அங்கே பரிசுத்த ஆவியானவரை அங்கே எப்படி அவர்கள் பெற்றுக்கொண்டார்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அதே போல என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே அர்ப்பணித்து நான் அவருடைய பாதத்தில் இருந்து ஜெபிக்கும் போது அவருடைய வல்லமையினால நான் அங்கே நாங்கள் ஒவ்வொருதன் நிரப்பப்பட முடியுமே. அல்லேலூயா என்று சொன்னால் நாங்கள் எங்களோட உள்ளத்திலிருந்து நாங்கள் எதை பிறக்கிறோமோ அதே ஆண்டவர் எங்களோட உள்ளத்தை பார்க்கிறாரு. அல்லேலூயா. நாங்கள் கர்த்தருக்கு இந்த நேர வளங்கள் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் எங்களை பரிசுத்த ஆவியினால வல்லமையினால நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த பெந்தகோஸ்தே நாளிலே ஆண்டவர் எப்படியாக அற்புதம் செய்தார்னு சொல்லி நாங்கள் அப்படியே அந்த அப்போஸ்தலர் அதிகாரத்திலே நாங்கள் அப்படியே வாசித்து கொண்டு போகும்போது அங்கே சீசர் ஊடாக அங்கே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஆதி அப்போஸ்தலர் அந்த சபையிலே ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை கிரியைகளை நடப்பித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகம் எங்கும் இந்த சுவிசேஷத்தை எத்தனையோ இடங்களிலே சொல்லி அந்த பிரமாண ஒரு கூட்டத்தை ஆண்டவருடைய நாங்கள் ரட்சிப்புகளை நடத்துற அந்த டென்மார்க்ல கூட அநேக பாவிய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அநேக டெய்லி சபையில தமிழ் சபையில வந்து டெய்லி சபையில தான் அநேக பாவிய பிள்ளைகள் இந்த நாளை கர்த்தர்கள் ஒப்பு கொடுத்து அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் சாதாரணமான காரியங்கள். இது பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் எண்ணாவிய குற்றம் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த நாட்களிலே ஆண்டவர் தன்னுடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றி கொண்டிருக்கிறார். அது எல்லாரும் அங்கே ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துக்கு விரவணம் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த காரியத்தை இந்த நாட்களிலே நடப்பித்துக் கொண்டு வருகிறார். ஆகவே இந்த அருமையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நான் நீங்களும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அங்கே பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நான் இருக்கிற பட்டணத்திலே நான் சாட்சியா இருக்க வேண்டும். இந்த அயல் குடும்பங்களுக்கு நாங்கள் சாட்சியா இருக்க வேண்டும். நாங்கள் தேசத்துக்கு நாங்கள் சாட்சியா இருக்க நானும் நீங்க வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்காக தான் தேவன் இந்த உலகத்தில் இருந்து எங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுத்தது மாத்திரமல்ல, எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். பேர் சொல்லி அழைத்து எங்களுக்கு இந்த ஊழியத்தை தந்திருக்கிறார். இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு முதலாவது நாங்கள் ஆண்டவருடைய ஞானத்தினாலே நிரப்பப்பட வேண்டும், அவருடைய அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும், அவருடைய புத்தியினாலே நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அங்கே அப்படித்தான் அந்த அப்போஸ்தலர்களுக்கே அப்படி அவருடைய தேவ ஞானத்தினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அவருடைய அறிவினாலே, அவருடைய வல்லமையினாலே, நிரப்பப்பட்ட வழியினாலே தான் அங்கே ஆண்டவர் அவர்கள் ஊடாக அநேகர் அந்த நாட்களிலே ரட்சிப்புகளை கொண்டு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த நாட்களே நாங்கள் நீங்களும் இருக்கிற எங்கள் ஊடாக அநேகரை ஆண்டவர் ரட்சிப்புகளாய் கொண்டு வரவும் எங்களுக்குல இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை கொண்டு அங்கே ஆண்டவர் காரியங்களை நடப்பிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் நீங்க ஒரு தரம் சோர்ந்து போகாதீர்கள். எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் எனக்குள்ள உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சரீரத்துல பெலவீனம் வந்ததுன்னு சொல்லி நான் சோர்ந்து போக கூடாது. என்னுடைய சரீரத்துல எவ்வளவு பெலவீனங்கள் இருந்தது, ஆனாலும் அத்தனை பெலவீனங்களை தாங்கக்கூடிய பெலத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். நான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனா இருக்கிறபடினாலே அந்த பெலன் எல்லாவற்றையும் தாங்க எனக்கு பெலன் தந்தாரு. அதுவே இந்த ராணி அம்மாவுக்கும் ஆண்டவர் பெலத்தை தெரிகிறேன் சொன்னா. நீங்க எத்தனை ஆண்டுகளாக ஆண்டவர் உங்களை பாதுகாத்து இந்த நாள் வரையில உங்களை உயிரோடு வைத்திருக்கிறது சொன்னா அந்தவருடைய பெலத்தினாலதான் நீங்க வாழ்றீங்க. சிவா அக்காவையும் ஆண்டவர் அப்படித்தான் பெல அவருடைய பெலத்தினால வாழ்றீங்க. அருமையான தாராவையும் அப்படி ஆண்டவர் அவருடைய பெலத்தினால உங்களை வாழ வைத்து இன்னும் அநேக ஆசீர்வாதமாக குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக உங்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாக ஆண்டு வைத்திருக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நாங்கள் உப்பு கொடுத்து இந்த வழியில ஜெபிப்போம். இந்த வார்த்தையை தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவரே நாளிலே ஆண்டவரே வருஷத்த ஆவிய ஊற்றி ஆண்டவரே அநேகரை ஆண்டவரே வச்சுக்கொள்ள கொண்டு வந்தது போல இந்த நாட்களிலும் ஆண்டவரே உங்களுடைய வருஷத்த ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்பட்டு அநேகரை நாங்கள் வச்சுக்கொள்ள கொண்டு வருகிறவர்களாக எங்களை நீர் அபிஷேகம் பண்ணும்படியா உங்களுடைய ஞானத்தினால் உங்களுடைய
2: தெரியல சூடாக கலப்பதுல அடிமை பசுக்கு அப்பா நீங்க சொல்லிருக்கிறீங்க பாலவரே அவர்கள் நினைக்கலாம் தேவன் திருப்தியா பரிசுத்தாவியானவர் நாட்டிலே ஒவ்வொரு நாட்களுக்கும் நீரை கொடுத்துருக்கார்கள் ஆண்டது. ஆனால் ஜனங்கள் தெளிவு எண்ணத்துக்காய் தந்தது இல்லாமல் மறந்து போய் ஆண்டவையா போக்கில வாழ்கிறாங்க ஆண்டவையா. ஆண்டவரே தங்களை கையாட்டுகளுக்கு நேரங்களை கொடுத்து குடிச்சு வரிச்சு கொண்டு ஆண்டவரே அதிலேயே சந்தோஷம் பண்ணி அனுபவித்துக் கொண்டிருக்காங்கப்பா. அப்படியா எல்லாரோட இந்த நாளுக்குரிய கணத்தை மகிமை அவர்கள் செலுத்துற நாட்டில் மக்களாய் மாணவர்கள் செய்யபடியா செலுத்தம் ஆண்டவையா. வகுப்பியமில்லாத காரியங்களை தேசத்தை ஊழியர்களுக்காய் நன்றி தொடர்ந்து மாசிதன்யோடு கூட தொடக்கு முதல் இந்த விட ஊழியத்தை இந்த ஆராதனைகளை வழிநடத்துவதற்காக நன்றி சரி அப்பா இயேசுவின் நாமத்தினால் வந்த ஒவ்வொரு ஜனங்கள் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வை செபிக்கிறோம் உங்கள் ஜீவன் உள்ள அந்த தகப்பனே.
1: நன்றி அப்பா, நன்றி. இவ்வளவு நேரமாய் இந்த ஆராதனை ஆசீர்வாதமா நடக்கிறதுக்கா நன்றி ஆண்டவரே. இந்த உடனே கூட ஆண்டவரே ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக நான் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. நீர் அடிமைக்கு மாத்திரமில்ல அப்பா, நீங்க தூர தேசத்துக்கு தேவனா இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிங்க. உங்களோட கஷ்டத்து ஆவியினாலே எல்லாரையும் நிரட்டுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நீங்க ரசித்து கழுவடியாய் ஆண்டுடைய நாமத்தினால இப்ப கொடுக்கிற நல்ல தேவையோடு விண்ணப்பங்களோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்களப்பா. அவர்களை நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை கத்து சந்திக்கும்படியாக உங்களுடைய நாமத்தினால் இப்ப கொடுக்கிற சரீரங்களில் பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒருவருக்கும் வந்தவரே நல்ல பிழைத்த கொடுங்க, சுகத்தை கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கும்படியா உங்களுடைய வாழ்க்கையை அனுப்பி நீங்க சுகத்தை கொடுக்கிறாரப்பா. அந்தவரே உங்களுடைய வல்லமை அனுப்பி நீங்க சுகத்தை கொடுக்கிறாரப்பா. இந்த வழியில வாங்கவே ஒருவரை நீங்க தொட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக நான் சொல்லி ரீதியான பகுதியில் ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற நாட்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற ஆண்டவரே வாரங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த அஞ்சாம் மாசம் இந்த கடைசி வாரம் கூறாங்க நீங்க நடந்துருக்கீங்க, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே செய்த சகல உபகாரங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து மங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஆண்டவருடைய கருத்துக்களா இப்ப கொடுக்கிறோம். தந்த திருச்சபைகளுக்காக நன்றி, தந்த ஊழியர்களுக்காக நன்றி, தந்த ஊழியர்களை கத்தர் ஆசீர்வதிக்கும். இந்த இடத்துல வர முடியாது போன ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்திலேயே நான் ஒப்புக்கொடுத்தேன். இயேசுக்கு எழுதி செடிக்கிறேன் ஜீவனால் நல்ல பிதாவே. நாங்க எல்லாரும் சேர்ந்து செல்வோம். அவரை நக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் நன்மையினால் வாய திருப்தியாகுகிறார். பலருக்கு சமமாய் என் வயது திரும்ப வாழ்வதே போல ஆகிறது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆகிய அவருடைய அக்கிய அந்நியமும் நாம் அனைவரோடு கூட சதா காலங்களில் கூட இருப்பதாக கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும்
2: ஆசீர்வதிப்பார்கள். பரிசுத்தாவியானவரே சோத்திரம், சோத்திரமையா. வல்லவரே சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே துதிக்கிறமையா. பரிசுத்தரே ஆவியானவரே அப்பா, நறுமையான நேரத்துக்காய் நன்றி. மற்றும் நேரமா எங்களோடு குழந்தை கத்தாவியங்களை நீங்கள் வழிநடத்தி கொண்டு வந்ததுக்காய் கத்தரை துதிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரமையா. அப்பா என்று அழைக்கிற உரிமையத்தன் தேவாதி தேவனே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவை துதிக்கிறோமையா. ஆவியானவரை துதிக்கிறோம் ஆண்டவரையா. நீரே தொடர்ந்து மங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை அப்பா செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்கிறோம் கத்தாவே. உண்மை துதிக்கிறோமையா. காண்பவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோமையா. காக்கிறவரே சூத்திரம், இஷ்டவேலை காக்கிற தேவன் ஆண்டவரையா. உங்களை மட்டும் வழிநடத்தி வந்தீங்களே, சூத்திரம் சூத்திரம் அப்பா. நன்றியோடு சூத்திரங்களை செலுத்துறமையா, துதிக்கிறோமையா. எல்லா துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கு நீங்கள் பாத்திரா இருக்கிறீங்கள் தெய்வமே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களுக்காக எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடித்த கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். தேற்ற வாழனே நாங்கள் உங்களை உயர்த்தி நிற்கிறோமையா, பரிசுத்தரே உங்களை உயர்த்துறமையாப்பா. நன்றி சோத்திரம், சோத்திரம் ஆவியானவரே சோத்திரமையா. நன்றி அப்பா, சோத்திரம் ஜீவனுள்ள தேவனே ஆண்டவரே, ஜீவிக்கிறவரே பெரியவரே அப்பா. நேற்று மீண்டும் என்று நீங்கள் மாறாத கர்த்தராய் இருக்கிறீங்க இயேசையா, மறவாதவரையா. நீங்க உன்னதமானவரையா இயேசுவே, நீங்க உயர்ந்தவர் இயேசுவே, அடைக்கலமானவர் அப்பா. அம்மை துதிக்கிறேன், ராஜாவை துதிக்கிறனையா, வல்லமுள்ள தேவாதி தேவனே நான் மகிமைப்படுத்துறனையா. வாக்கு கடங்காத பெருமூச்சல் எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கிறவரே, எங்கள் துணையாளரே சோத்திரம் ஆண்டவரையா. நன்றி நன்றி நன்றி அப்பா, சோத்திரமையா அப்பா. பிதாவே சோத்திரம், அன்பான பிதாவே சோத்திரம், நித்திய பிதாவே சோத்திரம், பரலோ பிதாவே சோத்திரம், ஆவிகளின் பிதாவே சோத்திரம், சோதிகளின் பிதாவே சோத்திரம், இரக்கங்களின் பிதாவே சோத்திரம், மகிமையின் பிதாவே சோத்திரம், உண்டாக்கின பிதாவே சோத்திரம், என்னை ஆட்கொண்ட பிதாவே சோத்திரங்களை படுத்தின பிதாவே சோத்திரங்கள், பிதாவே சோத்திரம், எல்லாருக்கும் ஒரே பிதாவே சோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் பிதாவே சோத்திரம், நீதி உள்ள பிதாவே சோத்திரம், அந்தரங்கத்திற்கும் பிதாவே சோத்திரம், நீதிவான்கள் பிதாவே சோத்திரம், இஷ்டவெளிக பிதாவே சோத்திரம், ஜீவனுள்ள பிதாவே சோத்திரம், பிதா தேவனே மக்கு சோத்திரம், உன்னதமான தேவனே சோத்திரம், மகா தேவனே சோத்திரம், தேவாதி தேவனே சோத்திரம், ஜீவனுள்ள தேவனே சோத்திரம், அன்பின் தேவனே சோத்திரம், அநாதி தேவனே சோத்திரம், ஆறுதலின் தேவனே சோத்திரம், மகிமையின் தேவனே சோத்திரம், கிருபையின் தேவனே சோத்திரம், ஆபிரகாம் தேவனே சோத்திரம், ஈசாக்கின் தேவனே சோத்திரம், யாக்கோபின் தேவனே சோத்திரம், ஜெசனின் தேவனே சோத்திரம், இஸ்ரவேலின் தேவனே சோத்திரம், எலியாவின் தேவனே சோத்திரம், தாவீதின் தேவனே சோத்திரம், தானியலின் தேவனே சோத்திரம், சாத்ராம் மேசாக் ஆபேத்நூகன் தேவனே சோத்திரம், பிதாவாகிய தேவனே சோத்திரம், முற்பிதாக்களின் தேவனே சோத்திரம், தாபன தேவனே சோத்திரம், சர்வ பூமியின் தேவனே சோத்திரம், பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே சோத்திரம், பரலோகத்தின் மூலத்தின் தேவனே சோத்திரம், பூமி நெல்ல வரைக்கும் யாக்கோபிலே அரசால் தேவனே சோத்திர அற்புதங்களின் தேவனே சோத்திரம், வல்லமுள்ள தேவனே சோத்திரம், சர்வ வல்லமுள்ள தேவனே சோத்திரம், சமுத்திரம் பெருமை ஆளுகிற தேவனே சோத்திரம், மெய்யான தேவனே சோத்திரம், உண்டான மெய்த்தேவனே சோத்திரம், பிதாவாய் ஒரே தேவனே சோத்திரம், ஒருவரா ஞானமுள்ள தேவனே சோத்திரம், கத்தரா இயேசு கிறிஸ்துவின் தேவனே சோத்திரம், பரலோகத்தின் தேவனே சோத்திரம், பரிசுத்தமான தேவனே சோத்திரம், சத்திய தேவனே சோத்திரம், இரட்சிப்பின் தேவனே சோத்திரம், வாக்குத்தத்தின் தேவனே சோத்திரம், உடன்படிக்கையின் தேவனே சோத்திரம், நம்பிக்கையின் தேவனே சோத்திரம், இரக்கமுள்ள தேவனே சோத்திரம், இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தேவனே சோத்திரம், நீதியின் தேவனே சோத்திரம், நீதியை சரிக்கட்டும் தேவனே சோத்திரம், நியாயக்கடிலா சத்தியமுள்ள தேவனே சோத்திரம், சேனைகளின் தேவனே சோத்திரம், என் தேவனே என் தேவனே சோத்திரம், என்னை பெற்ற தேவனே சோத்திரம், என்னை காண்கிற தேவனே சோத்திரம், தரிசனமாக தேவனே சோத்திரம், மாம்சமான யாவது அவளுக்கும் தேவனே சோத்திரம், வெள்ளைக்கும் சோத்திரிக்கப்படும் தேவனே சோத்திரம், மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவனே சோத்திரம், தேவர்களுக்கு தேவனே சோத்திரம், ராஜாவாகிய தேவனே சோத்திரம், பெரிய தேவனே சோத்திரம், ஐஸ்வரத்தின் தேவனே சோத்திரம், குறைவள நிர்வாக்கின் தேவனே சோத்திரம், வெளியே செய்கிற தேவனே சோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனே சோத்திரம், சமாதானத்தின் தேவனே சோத்திரம், பாவின் மேல் சினங்கொள்கிற தேவனே சோத்திரம், எரிச்சல் உள்ள தேவனே சோத்திரம், மன்னிக்கிற தேவனே சோத்திரம், அதிசயங்கள் செய்கிற தேவனே சோத்திரம், நட்சராகிய தேவனே சோத்திரம், என்ற முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிற தேவனே சோத்திரம், எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கும் தேவனே சோத்திரம், பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே சோத்திரம், இல்லாதவர்களை இருக்கிற உள் அழைக்கிற தேவனே சோத்திரம், பகிரியாத தேவனே சோத்திரம், தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே சோத்திரம், பிரகாசிக்கிற தேவனே சோத்திரம், பூர்ண வடிவுள்ள சேர்ந்து பிரகாசிக்கும் தேவனே சோத்திரம், தலைமுறை தலைமுறையாக ஆச்சரியமான தேவனே சோத்திரம், பெற்றதை கொண்டு விளம்பின் தேவனே சோத்திரம், சுத்தேருக்கு நல்லவர்கள் சோத்திரம், சமூகத்தின் தேவனே சோத்திரம், அப்பா கத்தாதி கத்தரே சோத்திரம், கத்தராய் ஆண்டுரே சோத்திரம், சேனைகளின் கத்தாவே சோத்திரம், சமாதான கத்தரே சோத்திரம், ராஜாக்களுக்கு கத்தரே சோத்திரம், ஆலோசனை கத்தரே சோத்திரம், பரியாரிய கத்தரே சோத்திரம், உன்னதமான கத்தரே சோத்திரம், பரிசாரிய கத்தரே சோத்திரங்களை, பரிசுமான் கத்தரே சோத்திரங்கள், நீதியார் கத்தரே சோத்திரங்கள், நித்திய வெளிச்சமான கத்தரே சோத்திரம், மாம்சனை யாவருக்கும் கத்தரே சோத்திரம், எனக்கு துணை செய்கிற கத்தரே சோத்திரம், ஆவியாருக்கு கத்தரே சோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் முறை கத்தரே சோத்திரம், கத்தர் பெரியவரே சோத்திரம், கத்தர் மிகவும் துதிக்கப்படுத்த சோத்திரம், கத்தர் நல்லவர் சோத்திரம், கத்தர் மாறாய் சோத்திரம், சத்தியபனாய கத்தாவி சோத்திரம், கத்தராய் ராஜாவே சோத்திரம், ராஜாதி ராஜாவே சோத்திரம், மகிமேன் ராஜாவே சோத்திரம், மகத்துவமான ராஜாவே சோத்திரம், பரிசுதான் ராஜாவே சோத்திரம், சாலமின் ராஜாவே சோத்திரம், நீதியின் ராஜாவே சோத்திரம், நித்திய ராஜாவே சோத்திரம், ராஜனே சோத்திரம், அப்பா அழிவில்லா ராஜாவே சோத்திரம், அதசிரமல ராஜாவே சோத்திரம், யுதல ராஜாவே சோத்திரம், இஷ்டவலின் ராஜாவே சோத்திரம், ஜெசன் ராஜாவே சோத்திரம், ராஜாக்களுக்கு ஆண்டோரே சோத்திரம், ராஜாக்களின் ஜெயத்தரே சோத்திரம், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே சோத்திரம், பூமியின் ராஜாங்களுக்கு எல்லாம் பயங்கரமானவே சோத்திரம், சமாத்தின் ராஜாவே சோத்திரம், சமான பிரபுவே சோத்திரம், சதா காலங்கள் ராஜாக்களே சோத்திரங்கள் ராஜாவே சோத்திரம், பரலோகத்தின் ராஜாவே சோத்திரம், வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே சோத்திரம், சர்வலோகத்துக்கு ஆண்டவரே சோத்திரம், பரிசுத்தரே மக்கு சோத்திரம், பரிசுரே சோத்திரம், இஷ்டவலம் பரிசுரே சோத்திரம், தேவடே பரிசுரே சோத்திரம், நித்திய வாசியான பரிசுத்தரே சோத்திரம், நான் பரிசுரன் வரே சோத்திரம், பரிசுரன் மாத்துவமுழுதே சோத்திரம், தூயாதி ஒரே சோத்திரம், உடைய நாமத்துக்கு சோத்திரம், ஜெகவாதேவனே சோத்திரம், ஜெகவாயிரே கத்தர் பார்த்து கொள்வார் சோத்திரம், ஜெகவாசாலும் கத்தர் சமாளிக்கிற சோத்திரம், ஜெகவா சம்மாதம் சமாளிக்கும் கத்தர் சோத்திரம், ஜெகவானி ஸ்ரீ கத்தர் ஜெய கொடியான சோத்திரம், ஜெகவாயிலே உன்னதமான கத்தர் சோத்திரம், ஜெகவாசி அப்பா ஆண்டவரே கத்தாக ஜெகவாரோயி கத்தர் மேப்பனா சோத்திரன், ஜெகவாசிக்க நீதியார் கத்தர் சோத்திரன், ஜெகவா சபியோ சேனைகளும் கத்தர் சோத்திரன், ஜெகாமைக்கால் பரிசுமாக்கும் கத்தர் சோத்திரம், ஜெகவா ரபேக்கா குணமாக்கும் கத்தர் சோத்திரன், ஜெகவா அவஸ்து நிர்வாக்கும் கத்தர் சோத்திரம், ஜெகவாயலோக ஜெகவா நம்முடைய தேவனே சோத்திரம், ஜெகவாயலோக ஜெகவா உன்னுடைய தேவனே சோத்திரம், ஜெகவாயலுகே ஜெகவா என் தேவனே சோத்திரம், ஏலோகம் இங்கு நிறைந்தவர் சோத்திரம், எல் சடாய் சர்வ வல்லமலை சோத்திரம், ஜேசர நாமத்து சோத்திரம், இம்மானுவல் நாமத்து சோத்திரம், தன்னுடைய வாத்தி நாம சோத்திரம், உயர்ந்தமுடைய நாமத்து சோத்திரம், இன்பமான உடைய நாமத்து சோத்திரம், ஊற்றுண்ட பரிமள தைலம் ஒழுக்கமுடைய நாமத்து சோத்திரம், வல்லமல் பிரியம் நாமத்து சோத்திரம், மாத்துவ நம்முடைய நாமத்து சோத்திரம், எல்லா நாமத்துக்கு மேலான நம்முடைய நாமத்து சோத்திரம், உடைய நாமம் சமயமா இருப்பதற்காய் சோத்திரம், நாமம் பலத்தவர்களும் சோத்திரம், ஆவியானுரே சோத்திரம், பரிசுத்த ஆவியே சோத்திரம், சத்திய ஆவியே சோத்திரம், கிருபையின் ஆவியே சோத்திரம், ஐவேன் ஆவியே சோத்திரம், ஜீவனின் ஆவியே சோத்திரம், பிதாவின் ஆவியானுரே சோத்திரம், கிறிஸ்துவின் ஆவியானுரே சோத்திரம், உணர்வுள்ள ஆவியானுரே சோத்திரம், பிறனுள்ள ஆவியானுரே சோத்திரம், உயிப்பிக்கிற ஆவியானுரே சோத்திரம், உற்சாகப்படுத்தும் ஆவியானுரே சோத்திரம், ஞானத்தின் ஆவியானுரே சோத்திரம், கத்தரின் ஆவியானுரே சோத்திரம், கத்தராகியதனுடைய ஆவியானுரே சோத்திரம், நித்திய ஆவியானுரே சோத்திரம், உன்னதரின் ஆவியானுரே சோத்திரம், பரிசுத்தமான ஆவியானுரே சோத்திரம், குமாரின் ஆவியே சோத்திரம், புத்திர சுதாத்தின் ஆவியே சோத்திரம், நல்ல ஆவியே சோத்திரம், தேத்தர வாழனே சோத்திரம், உன்னப்பத்தின் ஆவியே சோத்திரம், வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற பரிசுத்த ஆவியானுரே சோத்திரம், வாக்கு கடங்கா பெருமூச்சோளங்களுக்கு அஜபிக்கிற சோத்திரம், அசைவாடும் ஆவியானுரே சோத்திரம், ஆலோசனை ஆவியானுரே சோத்திரம், தீகர்சனத்தின் ஆவியானுரே சோத்திரம், நிலவரமான பரிசுத்த ஆவியானுரே சோத்திரம், நியாயத்தின் ஆவியானுரே சோத்திரம், சுட்டரிப்பின் ஆவியானுரே சோத்திரம், சத்திய வேதத்திலுமை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள சோத்திரம், அல்பா மேக்காவே சோத்திரம், ஆதி மந்தமானவரே சோத்திரம், சிருஷ்டிக்கு ஆதியார்பரே சோத்திரம், முந்தினவரம் பிந்தினே சோத்திரம், சிருஷ்டியின் ஆதியார்பரே சோத்திரம், இருந்தவரே சோத்திரம், இருக்கிறவரா இருக்கிற சோத்திரம், வரப்போரே சோத்திரம், அன்பா இருக்கிறவரே சோத்திரம், உயர்ந்தவரே சோத்திரம், வானங்கள் உயர்ந்தவரே சோத்திரம், உன்னதமானவரே சோத்திரம், மகா உன்னதமானவரே சோத்திரம், மகா பலனுள்ளவரே சோத்திரம், மகா நீதிவரே சோத்திரம், நீதியின் சூரியனே சோத்திரம், நீதி உள்ள நியாயாதிபதியே சோத்திரம், நீதியின் செம்மையமானவரே சோத்திரம், நீதியின் விளைச்சல வற்றிகரே சோத்திரம், நியாயப்பிரமாணிகரே சோத்திரம், உண்மை உள்ளவரே சோத்திரம், அப்பற்றவரே சோத்திரம், மாசற்றவரே சோத்திரம், குற்றமற்றவரே சோத்திரம், இரட்சகரே சோத்திரம், துர்கமே சோத்திரம், கேடகமே சோத்திரம், உயர்ந்த அடைக்கலமே சோத்திரம், கோட்டை மரணமே சோத்திரம், அனுகூலமான துணியே சோத்திரம், ரட்சணிய கொம்பே சோத்திரம், நட்சிப்பன் அதிபதியே சோத்திரம், ஆத்துமன் அங்குரமே சோத்திரம், ஆத்துமன் ஏசுரே சோத்திரம், ஆத்துவ மனோல சோத்திரம், உழவுண்ட மலியே சோத்திரம், பள்ளத்தாக்கு நெலியே சோத்திரம், சாரோனின் ரோஜாவே சோத்திரம், மருதோண்டி பூங்கத்தே சோத்திரம், வெள்ளை பொள்ளச்சண்டே சோத்திரம், முற்றிலும் அழகானவரே சோத்திரம், பதினாறு சுரந்தவரே சோத்திரம், தேனிலும் மருமானதே சோத்திரம், வெண்மை சுவபமானதே சோத்திரம், முடிவழி நட்சத்திரமே சோத்திரம், கித்திலி மரமே சோத்திரம், வெளிமானுக்கு மறைக்குட்டிக்கும் அப்பா இருக்கிறே சோத்திரம், கண்ணியலால் நேசிக்கப்படுதே சோத்திரம், உத்தமலால் நேசிக்கப்படுகிறவரே சோத்திரம், நேசகுமாரனே சோத்திரம், அப்பா அன்பின் குமாரனே சோத்திரம், உன்னதமான தேவகுமாரனே சோத்திரம், மனசகுமாரனே சோத்திரம், பூர்ணனகுமாரனே சோத்திரம், தாவதின் குமார் அழைக்கப்பட்டவரே சோத்திரம், வாக்குமார சோத்திரம், நேற்று மென்று மென்று மாறாதவரே சோத்திரம், அன்பில் பூரணரே சோத்திரம், பூர்ண சக்கரனே சோத்திரம், உலகின் ஒளியே சோத்திரம், மெய்யான ஒளியே சோத்திரம், இந்த மனசிலே பிரகாசிக்கிற ஒளியே சோத்திரம், உண்மை உள்ள சாட்சியே சோத்திரம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடியே சோத்திரம், தேவ ஆட்டுக்குடியே சோத்திரம், ஒரே மேப்பனே சோத்திரம், நல்ல மேப்பனே சோத்திரம், ஆடுகளுக்கு அஜீவனை கொடுத்தவரே சோத்திரம், எங்களுடைய முறுதல் மித்தம் காயப்பட்டே சோத்திரம், எங்களுடைய அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டே சோத்திரம், உங்களுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்திரியே சோத்திரம், பிளவினங்களை ஏற்றுக்கொண்ட நோய்களை சுமந்திரியே சோத்திரம், உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட துக்கங்களை சுமந்திரியே சோத்திரம், எங்களுக்காக ரத்தம் சிந்தனிய சோத்திரம், எங்களுக்கு சமாளத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரம் ஏற்றுக்கொள்ளிய சோத்திரம், ஒருவருக்கா மனத்தரசி பாத்திரிய சோத்திரம், எங்களுக்கா பரிசுக்கப்படிய சோத்திரம், மனுஷரால் நிந்திக்கப்படிய சோத்திரம், ஜனங்களால் அவமதிக்கப்படிய சோத்திரம், அக்கிரமக்கர் ஒருவராக எண்ணப்படிய சோத்திரம், அக்கிரமக்கரங்களுக்காக வேண்டிக் கொண்டே சோத்திரம், உடைய குணமாக்கும் தலைமுகளுக்காய் சோத்திரம், உயிர்த்தொழுந்தவரே சோத்திரம், உயிர்த்தொழுஞ்சீவனமானவரே சோத்திரம், முதற்பேரானவரே சோத்திரம், முதற்பலனானவரே சோத்திரம், நானே வாசனரே சோத்திரம், மரணத்தை வென்றவரே சோத்திரம், பாதாளத்தை வென்றவரே சோத்திரம், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகளுடைய சோத்திரம், தாவதி திறவுகளுடைய சோத்திர ஒருவரும் திறக்கக்கூடாது, புற்றே சோத்திரம், புட்டக்கூடாது, திறக்கிறே சோத்திரம், மானத்துக்கு அப்பமே சோத்திரம், ஜீவ அப்பமே சோத்திரம், ஜீவ நதியே சோத்திரம், ஜீவ தண்ணீர் ஊட்டே சோத்திரம், ஜீவாதிபதியே சோத்திரம், ஜீவன் திக்காசமானே சோத்திரம், ஜீவ வார்த்தையே சோத்திரம், லட்சிப்பெண் கண்மலையே சோத்திரம், நித்திய கண்மலையே சோத்திரம், ஞான கண்மலையே சோத்திரம், என்னை ஜனிப்பித்த கண்மலையே சோத்திரம், இதயத்தின் கண்மலையே சோத்திரம், நான் எப்பொழுதும் வந்தடைத்த கண்மலையே சோத்திரன், மீட்பரே சோத்திரன், சகாயரே சோத்திரம், என் நம்பிக்கையே சோத்திரம், என் நாயகரே சோத்திரம், என் சுசிகரே சோத்திரம், என் சிநேதரே சோத்திரம், இன்பமானவரே சோத்திரன், புகழ்ச்சி நீரே சோத்திரம், என் ரட்சிப்பு மாணவரே சோத்திரன், ரட்சிப்பின் பெலனே சோத்திரம், என் பெலனின் கீதமானவரே சோத்திரன், ஜீவன் பெல்லானவரே சோத்திரன், வெளிச்சமானவரே சோத்திரம், என் பரிசுத்தமானவரே சோத்திரன், புகலிடமே சோத்திரன், மகிமையே சோத்திரம், என்ற அபரே சோத்திரன், மரபிடமே சோத்திரம், சுதந்திரமே சோத்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவரே சோத்திரன், அதிபதியே சோத்திரம், என்னே என்னுடையவரே சோத்திரனை விசாரிக்கிறே சோத்திரம், என்னை பிலப்படுத்துகிறே சோத்திரன், நீதிபரன் இயேசு கிறிஸ்துவே சோத்திரம், நசரனாய் இயேசு கிறிஸ்துவே சோத்திரம், பரந்து வேசம் இயேசு கிறிஸ்துவே சோத்திரம், அதிசயமானவரே சோத்திரம், ஒருவரா பெரிய அதிசயங்கள் சிறே சோத்திரம், பிராணத்தினிதிரே சோத்திரம், பாவிகள் சிறிதரே சோத்திரம், திறக்கப்பட்ட ஊற்றிய சோத்திரம், குற்றமிட்ட ரத்தத்துக்காய் சோத்திரம், மாசற்ற ரத்தத்துக்காய் சோத்திரம், விலையேறப்பட்ட முடி ரத்தத்துக்காய் சோத்திரம், தெளிக்கப்படும் முடி ரத்தத்துக்காய் சோத்திரம், நன்மையாய் பேசும் ரத்தத்துக்காய் சோத்திரம், தேவடைய இவையே சோத்திரம், உடைய பஸ்காவே சோத்திரம், கிருபார பலியே சோத்திரம், புனியாலியானவரே சோத்திரம், மேசியாவே சோத்திரம், முன்னோடியே சோத்திரம், நடத்துபவரே சோத்திரம், ரவி ரமணியாயரே சோத்திரம், ஈசாயின் அடிபரமே சோத்திரம், தாவதின் வீரானவரே சோத்திரம், கிளியப்பட்டவே சோத்திரம், ராஜாவாகிய தாவின் அழைக்கப்பட்டவே சோத்திரம், தாசனாகிய தாவின் அழைக்கப்பட்டவே சோத்திரம், துதிக்கை பாத்திரையே

உன்னன்மேல் விட்டிருப்பதே சோத்திரம். ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருப்பதே சோத்திரம். பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற சோத்திரம். திரளான தண்ணீர் மேல் இருக்கிற சோத்திரம். பிதாவின் வலது வாழ்த்து வீட்டுக்குரிய சோத்திரம். பூமி அப்பா தாய் உள்ளவனுக்கு தாய் உள்ளவரே சோத்திரம். உத்தமனுக்கு உத்தமரே சோத்திரம். புனிதனுக்கு புனிதரே சோத்திரம். மாறுபாடுகளுக்கு மாறுபாடுகளை தோன்றிய சோத்திரம். பிரதான அப்பசுரே சோத்திரம். பிரதான தீர்க்கரசே சோத்திரம். ஆண்டவரும் போதருமானவரே சோத்திரம். திருவண்ண போதரே சோத்திரம். பிரதான தீர்க்கரசே சோத்திரம். ஆண்டவரே பிரதான பரம் வைத்தரே சோத்திரம். பிரதான ஆசிரிய சோத்திரம். மகா பிரதான ஆசிரிய சோத்திரம். நித்திய பிரதான ஆசிரிய சோத்திரம். உண்மை உள்ள பிரதான ஆசிரிய சோத்திரம். பாமில்லா பிரதான ஆசிரிய சோத்திரம். பிரதவிக்கிற பிரதான ஆசிரிய சோத்திரம். மாறி போகாத ஆசிரியத்தை உள்ள சோத்திரம். மெல்கே முறமையின்படி ஆசிரிய சோத்திரம். இஸ்ரேவலின் ஸ்ரீசிகரே சோத்திரம். இஸ்ரேவலின் மேப்பரே சோத்திரம். இஸ்ரேவலி ஆளும் பிரபுரே சோத்திரம். இஸ்ரேவலின் ஜெயபலமானவரே சோத்திரம். இஸ்ரேலின் நம்பிக்கை சோத்திரம். இஸ்ரேலின் ஆறுதலே சோத்திரம். இஸ்ரேலின் கண்மலையே சோத்திரம். இஸ்ரேலுக்கு பணியாறுப்பே சோத்திரம். அப்பா ஈசாக்கின் பயபத்துக்குரியவரே சோத்திரம். யாக்கோவின் வல்லவரே சோத்திரம். யாக்கோவின் பங்காறுப்பே சோத்திரம். யாக்கோபை சிநேகரே சோத்திரம். ஆலோசனையில் ஆச்சரியமானே சோத்திரம். செயலில் மாத்திரமானவரே சோத்திரம். யோசனையில் பெரியவரே சோத்திரம். செயலில் வல்லவரே சோத்திரம். மொத்தாசவரும் பரமே சோத்திரம். கோணத செவ்வாக்குரே சோத்திரம். ஒரே பிதாவுக்கு ஒரே புறானவரே சோத்திரம். பிதாவின் தூதனான சோத்திரம். கத்தரின் தூதனானவரே சோத்திரம். உடன்படிக்கையின் தூதனான சோத்திரம். கத்தரால் திருவாசனையே சோத்திரம். கத்தரின் சேனை அதிபதியே சோத்திரங்கள். சேனாதிபதியே சோத்திரம். எங்கள் பாதுகாவலரே சோத்திரங்கள். மத்தியத்துறையே சோத்திரங்கள். சகோதரே சோத்திரம். எங்கள் அருணோதயமே சோத்திரங்களுக்கு பரிசலம் அறிவரே சோத்திரம். மகிமையின் பாத்திரையே சோத்திரம். மகிமையின் கிரீடமானவரே சோத்திரம். அலங்கார முடியுமானவரே சோத்திரம். பாலகனும் குமாரமான சோத்திரம். இரக்க மன உருக்கமானவரே சோத்திரம். சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவரே சோத்திரம். சகல ஜாதிகளின் சுதந்திரமாக்கொன்றே சோத்திரம். கழுக போல மெச்சமாப்பவரே சோத்திரம். கண்மணிகளை காப்பவரே சோத்திரம். வலக்கத்தால் தாங்குவரே சோத்திரம். வல பக்கத்தினுள்ள அறுப்பரே சோத்திரம். ஒருவராய் இருக்கிறே சோத்திரம். சக்கராதிபதியே சோத்திரம். சாபம் உள்ளவரே சோத்திரம். நித்தியானந்தரே சோத்திரம். காணக்கூட இருக்கிறே சோத்திரம். மகிமே பிரகாசமே சோத்திரம். பிந்தின ஆதாமே சோத்திரம். திராட்சை தோட்டக்காரரே சோத்திரம். மெய்யான திராட்சரையே சோத்திரம். நல்ல விதை விதைக்கிறே சோத்திரம். கனி கொடுக்கும் மொழி கொடிய சுத்தமன்றே சோத்திரம். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியே சோத்திரம். சர்வத்துக்கும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே விசுவாப்பா. சர்வத்தின் சுதந்திரவாளியே சோத்திரம். விசுவாஸ் தோக்கிறவே சோத்திரம். விசுவாசை முடிக்கிறவே சோத்திரம். தப்பா எனக்கு யுத்தம் செய்வரே சோத்திரம். பட்சிக்கும் அக்னியே சோத்திரம். பயங்கரமானவரே சோத்திரம். சகாயம் செங்க இடமே சோத்திரம். மாய்மை பொருந்திய பட்டியமே சோத்திரம். பரலோகம் அண்ணாவே சோத்திரம். பரமகுயவனே சோத்திரம். பச்சபாதம் இல்லாவரே சோத்திரம். திராஸ்திபாரம் உலக்கல்லே சோத்திரம். அபிஷேகம் பண்ணப்படுறே சோத்திரம். நீண்ட ஆயுசுலரே சோத்திரம். நீடிய சாந்தமுள்ளவரே சோத்திரம். தேவதன்மை சொல்வம் ஏ சோத்திரம். சுத்த கண்ணனே சோத்திரம். சபைக்கு தலையானவரே சோத்திரம். யூதா கோத்திர சிங்கமே சோத்திரம். யுத்தத்தில் வல்லவரே சோத்திரம். யுத்தத்தில் பராக்கிரம உள்ள கத்தரே சோத்திரம். பிசாசின் தலையை நாசிக்கிறவரே சோத்திரம். கிறிஸ்துவே சோத்திரம். மகிமையை வெற்றி சிறந்தே சோத்திரம். கிறிஸ்து குலங்களை வெற்றி சிறக்கப்படுறே சோத்திரம். நாங்கள் தாவிதோடும் ஞானதேசரி காரண ஆசாவுடன் பாடின வார்த்தைகளை கத்தாவி நாங்களை துதிக்கிறோம் ஐயா. எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனே சோத்திரம். எல்லா தாவர்களை பார்க்கலாம் பெரியவரே சோத்திரம். எல்லா தேவர்களும் மிகம் பெரியவரே சோத்திரம். எல்லா தேவர்களும் பயப்படுத்தக்கூடிய சோத்திரம். எல்லா தேவர்களுக்கு மேலானவரே சோத்திரம். மிகவும் புலப்படுத்தக்கூடிய சோத்திரம். ஐஸ்வர்ய சமநிலைய சோத்திரம். ஐஸ்வர்ய சம்பாதிக்க பலனை கொடுக்கிற சோத்திரம். கட்டுடம் புணக்கணுகிற சோத்திரம். கட்டுடம் பெருமூச்சை கேட்கிற சோத்திரம். கட்டுநிலை முடிவிக்கிற சோத்திரம். கொலைக்கு நியமிக்கிற விளையாக்கிற சோத்திரம். விழுகிற யாவரையும் தாங்குகிற சோத்திரம். அணுகிற யாவரையும் தூக்கிற சோத்திரம். இதய நொறுங்குண குணமாக்கி காயங்களை கட்டுற சோத்திரம். சிறியவனை புலிகளை தூக்கிவிடைய சோத்திரம். சிறுமைப்பட்டவன் கடைக்கலமான சோத்திரம். சிறுமைப்பட்டவன் வேண்டுதலை கேட்பதே சோத்திரம். சிறுமையான வழக்க விசாரிக்கிறே சோத்திரம். சிறுமைப்பட்டவன் அவனும் அவனும் பலவாண்டை கைக்கி தாப்புகிறே சோத்திரம். சிறுமை மெளிமையானவை பலவாண்டை கைக்கி தாப்புகிறே சோத்திரம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தவனை தீங்கினால் விழித்து பாதுகாத்து சத்ருநேஸ்வரன் வியாதிகளின் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுறே சோத்திரம். ஆண்டவரே சிறுமப்படுறேன் திரட்சிக்கிறது உனே சோத்திரம். மட்டுமையான கண்களை தாழ்த்துறைய சோத்திரம். ஒடுக்கப்படுது யாவருக்கும் நீதியை நியாயத்தையும் சொல்லிய சோத்திரம். பல்லமுழவனுக்காகிலும் பல்லநற்றவனுக்காக லேசாக உதவி செய்ய சோத்திரம். உயிர்களை காத்து சுகமாயிருக்க பண்ணுடைய சோத்திரங்களையும் உன்னப்பத்தை கேட்டுடைய சோத்திரம். வெளியவனை சிறுமென்று உயர்ந்த அடைக்கல் வைக்கிற சோத்திரம். வெளியவுடைய ஆத்மா பொருளாரன் கேட்க தப்பிக்கிற சோத்திரங்களையும் மம்சங்களை வந்திய பொருளாக்கிற சோத்திரம். வெளியவுடைய ஆத்மா ரட்சிக்கவன் வெளிவாற்ற சோத்திர வெளியவனை குப்பையில் நிகழ்த்துறைய சோத்திரங்களையும் பிரபுக்களுடன் ஜனத்தின் அதிபர் உட்கார பண்ணுடைய சோத்திரம். நியாயத்தை விசாரிக்கிற சோத்திரம்.
വിക്കറ്റുകളും താഴ്പ്പനെ സ്വോത്രം, വിധവകളെ അനാഥകളെ വിശാലിക്കുന്നതേ സ്വോത്രം, വിധവകളെ വിശാലിക്കുന്നതേ സ്വോത്രം, തിക്കറ്റ പിള്ളേകൾക്ക് സഹായനേ സ്വോത്രം.

கட்டப்பள்ள ஜெபத்தை அலட்சம் உன்னப்பத்தையும் அங்கீகரிப்பறே சோத்திரம். அந்த கட்டப்பள்ள தேவதே மாதிரிக்கிறே சோத்திரம். பரதேசிகளை காப்பாற்றே சோத்திர அந்நியப்பாம் தேவன் தனிமையானுக்கு உருவாசிரியப்படுறே சோத்திரம். உடைய தேவினால் வேலைகளை பராமரிக்கிறே சோத்திரம். ஆண்டவரே ஊழியக்கார் மேல் பரதாபுறே சோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற சோத்திரம். ஊழியக்காரன் மாற்ற நிலைப்படுத்துற சோத்திரம். ஊழியக்காரா கணிச்சுவாலையை மாற்றுற சோத்திரம். தம் ஊழியக்காரன் ஆத்துவாய் மீட்டுக்கொள்வதற்காகி சோத்திரம். தமிழ் சமூகத்தை ஊழியக்கார பிரகாசிக்கப்படுற சோத்திரம். நல்ல மனுஷனுடைய நடைகளை உறுதிப்படுத்துங்க தரையே சோத்திரம். நல்ல மனுஷன் விழுந்தாலும் தள்ளுடைய கத்திர மகிழ்ச்சிய தாங்குற சோத்திரம். செம்மையான இருதயங்களை ரட்சிக்கும் தேவனே சோத்திரம். இருதயங்களை முள்ளந்திரையை சோதித்தரே சோத்திரம். நீதிமானை சோதித்தரே சோத்திரம். நீதிமானுடைய சந்தோஷத்துறைய சோத்திரம். நீதிமான இல்லாபத்திரங்கள் நீங்களாக்கி விடுறே சோத்திரம். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் எல்லாம் உடையப்படுற சோத்திரம். நீதிமான எலும்பெல்லாம் காப்பாற்றுறே சோத்திரம். நீதிமான கைவிடப்படுறே சந்ததி அப்பத்துக்கு இறந்ததுரே சோத்திரம். நீங்க தாங்கும் கத்தரே சோத்திரம். நீதிவான் உதவி விளைக்கிற சோத்திரம். நீதிவான் ஒருபோதும் தள்ளாடப்படுறே சோத்திரம். நீதிவானை பனிய போல செழிப்பா கிழிவனை கருவ போல வளர்ச்சிறே சோத்திரம். நீதிவான்களை சுதைக்கும் கத்தரே சோத்திரம். நீதிவான்கள் முதல் வயலும் கடிதம் அந்த புசையும் பசுமையா இருப்பதே சோத்திரம். உத்தம துணையா இருக்கும் கத்தரே சோத்திரம். நாட்களை அறந்திருக்கும் கத்தரே சோத்திரம். உத்தம நடக்கு நன்மையை வழங்குறே சோத்திரம். சாந்தகுணம் எத்தும் கத்தரே சோத்திரம். சாந்தகுணம் ரட்சிப்பின அலங்கரிப்பறே சோத்திரம். சாந்தகுணம் வழியை புதைக்கிற சோத்திரம். பாவிகளுக்கு வழியை திரைக்கிற சோத்திரம். மகு பயந்தவர்களுக்கு உடன்படிக்கை திரைப்பக்காய் சோத்திரம். தமது பரிசுவங்களை கைவிடாத கத்தரே சோத்திரம். தமது பரிசன சமானம் கூறுறே சோத்திரம். பரிசுவங்கள் ஆலோசனை மிகவும் பயப்படத்தக்கவரே சோத்திரம். அமைச்சர் நிலவரால் வஞ்சப்படுத்துகிற சோத்திரம். கெருவீன்கள் அனுசரித்தம் போற்றப்படுகிற சோத்திரங்கள். தலையை உயர்த்துறைய சோத்திரம். எங்கள் கொம்பை காண்டாமலத்தின் கொம்பல் உயர்த்துகிற சோத்திரங்களே. உயர்த்த நிறுத்துறைய சோத்திரங்களை தாங்குகிற சோத்திரங்களே. சோமாய் தங்க பண்ணிய சோத்திரங்கள். கார் வேண்டிய சோத்திரம். உங்கள் விளக்கேற்றிய சோத்திரங்களை வெளிச்சமாக்குறே சோத்திரம். செவிய திறந்திரே சோத்திரம். உங்கள் விண்ணப்பத்தை கேட்டுறிய சோத்திரம். அழுகையின் சத்தத்தை கேட்டவரே சோத்திரம். என் கண்ணீர் உடைய துருத்தியில் நல்லவரே சோத்திரம். என் கண்களை கண்ணுக்கு தப்பிதிரே சோத்திரம். என் கால இடர்களுக்கு தப்பிதிரே சோத்திரன். பாம் என் அடிகளை உறுதிப்படுத்தினே சோத்திரம். என் கால்களை அப்பா விலைக்கு நீங்கள் ஆக்குறே சோத்திரன். கால்களை மான்கால்கள் போல ஆக்குறே சோத்திரம். என் கால்கள் வலுவாடுக்கு நாங்கள் நடக்கிற வழி அகலமாக்குறேன் சோத்திரம். எங்கள் வழியை சுவைப்படுத்துறவனே சோத்திரங்களே. விசாலமான இடத்துல கொண்டு வந்தவரே சோத்திரம். எங்கள் சத்துருங்கள் உங்கள் அப்பா ஆண்டவரே அப்பா சத்துருங்களை ஒப்புக்கூடாங்கள் அப்பா. எங்கள் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தின சோத்திரம். நெருக்கத்திலே எங்களை கேட்டு விசாலத்திலே வைத்திய சோத்திரம். எல்லா நெருக்கத்தை நீக்கி விடுதி சோத்திரம் அப்பா. என்ன எல்லா அப்பா என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற சோத்திரம். அரணான பட்டணங்கள் நடத்தி கொண்டு போகிற சோத்திரன். கைகளை துத்தத்துக்கு பழைக்கிற சோத்திரம். எங்கள் கைகளை போருக்கு எங்கள் விஜயத்து வலிக்கிற தாய் சோத்திரம். என் கைவிடுத்து நடக்க பழக்கிற சோத்திரம். அரியானை படுத்து அப்பிக்குரிய சோத்திரம். நித்த நாள் தலையை முடிந்த காய் சோத்திரம். எனக்கு நேரிட்ட போறேன் நாத்துமாவை சமாதானம் மீட்டி சோத்திரம். என் மேல் வழக்கப்படைய சோத்திரம். என்னை பிழைத்தாளுடைய சோத்திரம். தேவன் எனக்கு பிழத்தை கடவுள் காய் சோத்திரம். அனாசினியத்தால் சினியத்தினால் காரணியத்தினால் எழுத்துக்கொண்ட சோத்திரம். ஆண்டரே என்னது உங்களுடைய காரணியத்தினால் பெரியவனாக்குறே சோத்திரம். வியாதிகளுக்கு என்ன தலைவனாக்குறே சோத்திரம். ஜனங்களுக்கு கீழ்படுத்துகிறவனே சோத்திரம். ஜனங்களின் சண்டைகளை தப்பிக்கிறே சோத்திரம். நாவுகளின் சண்டைகளை தப்பிக்கிறதாய் சோத்திரம். எங்களுக்கு பழிக்கு பழி வாங்குறே சோத்திரம் அப்பா. எங்கள் சத்துருக்கு தீமைக்கு தீமையை சரிக்கிறதே சோத்திரங்கள். சத்துருக்கு வரும் நீதி சரிக்கிறதை காணும்படி சோத்திரங்கள் அப்பா. நன்றி அப்பா சோத்திரம். ஆண்டரே எங்களுக்கு பொல்லாபத்துடன் வக்கீல சேர்ந்தபடியா சோத்திரம். எங்களையும் சத்துருவம் அதிக ஞானமுழு ஆக்குறதுக்காக சோத்திரங்களையும் உம்பேரில் நம்பியிருக்க பண்ணிய சோத்திரங்களை புள்ளிடங்கள் மேய்க்கிற சோத்திரம். அமர்ந்த தண்டனை கொண்டு போகிற சோத்திரங்கள். ஆத்து வாய்த்துறைய சோத்திரம். நீதியின் பாதல் நடத்துகிற சோத்திரம். நண்பர்களின் பள்ளத்தாக இருந்தாலும் தேவரை பொல்லாவுக்கு பயப்படையுடைய கோலமுடைய தலையுமைகளை தெரிவிக்காய் சோத்திரம். என் சத்துருக்கு முன்பாக்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்திய சோத்திரங்கள். தலையெண்ணால் அபிஷேகம் பண்ணிய சோத்திரம். எங்கள் பாத்திரத்தை நிரம்ப வழிய சிறே சோத்திரம். என் ஜீவனெல்லாம் எல்லாம் என்னை தொடர்புடைய நன்மைக்காய் கிருபைக்காய் சோத்திரம். என் கண்களுக்கு முன்பாக இருக்கமுடைய கிருபைக்காய் சோத்திரம். நான் பெற்ற சாயத்துக்காய் சோத்திரம். என் காலங்களுக்கு மது கருத்துப்பதற்காய் சோத்திரம். தீங்கு நாளில் எங்களை தமது கூடார மருகங்களை மறைக்கிறதாய் சோத்திரம். மனுஷனுடைய அங்காத்துவ சமூகத்திரங்கள் மறைக்கிறதாய் சோத்திரம். எங்களை விடுவிக்கிற சோத்திரங்களை குணமாக்கினே சோத்திரங்களை உயிரோடு காத்தீர் சோத்திரன். தாப்பிரன் தாயும் கைவிட்டாலும் எங்களை சேர்த்துக் கொள்கிற அத்தாவே சோத்திரம். எங்களை இதயத்தை இஷ்டப்படுத்த அத்தாவே சோத்திரம். என்னை தூக்கி எடுத்தபடியார் சோத்திரம். ஆண்டவை ஒளியான சிற்று தூக்கி எடுத்திரே சோத்திரம். ஆண்டவை பயங்கரமான குளிர்களை தூக்கி விட்டவரே சோத்திரம். மரண வாசகங்களை தூக்கி விடுற சோத்திரங்கள். ஆத்துமாவே பாதல் பணிய சோத்திரம். உங்கள் ஆத்துமாய் தாழ்ந்த பாட தப்பிய தீர் சோத்திரங்கள். ஆத்துமாய் மரணத்துக்கு தப்பிய தீர் சோத்திரம்.
உங்கள் ஆத்துமா எல்லாம் தன்னை தைரியப்படுத்தின சோத்திரம். என் ஆத்துமா எல்லாம் இக்கட்டுக்கு நீங்களாக்கும் சோத்திரம். என் பாவங்கள் மூடப்பட்ட காய் சோத்திரங்கள் அப்பா முருகலை மன்னித்திரே சோத்திரம். எங்கள் அக்கிரமங்கள் என்ன அதிருக்கிறே சோத்திரங்கள் பார்த்து மன்னித்திரே சோத்திரம். என் பாவங்கள் உங்கள் முதுப்பின் எங்கள் முதுப்பின்வாய் ஆண்டு இருந்து விட்டு காய் சோத்திரம். எங்கள் அக்கிரமங்களா மன்னித்து எங்கள் நோய்களை குணமாக்கினே சோத்திரன். பிராணி அழிவுக்கு விளக்கமுடியே சோத்திரம். எங்களை கிருபையினாலும் விளக்கம் நம்மளும் சுழந்து காய் சோத்திரம். புதுவெண்ணாளங்கள் அபிஷேகம் பண்ணி சோத்திரம். நன்மையாளங்கள் வாய் திருப்தியாக்கிற சோத்திரங்கள். வாய் திருவனத்திற்கும் புதுப்பாடு தந்தை சோத்திரன். ரச்சனைய பாடங்களை சூண்டு வாழ் சோத்திரங்கள். புலம்பலை ஆனந்த கழிப்பா மாறப்பட்ட சோத்திரம். விரட்டை கலந்து கொண்டு மாற்றி என்னும் கட்டினாளங்களை கட்டின சோத்திரம். அன்பின் கருகளாளங்களை கட்டிகளை பெரிய சோத்திரன். மேலே வாய்ப்பதற்காய் சோத்திரன். ஏற்றுக்கொள்வரைய சோத்திரம். என்னை ஆதரிப்பறைய சோத்திரம். தேவரின் பட்சத்தில் இருக்கிற சோத்திரம். பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடக்கும் கத்திரைய சோத்திரம். என்னுடைய எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி விட்டைய சோத்திரங்கள். இதயத்தின் வேண்டு எங்களுக்கு அருள் செய்வரே சோத்திரம். அது இடது என் தலைங்கள் இருப்பதற்கு ஆய் சோத்திரம். அது வலது கிரமங்களை நீதியால் நிறுவதற்கு ஆய் சோத்திரம். அது வலது கிரமங்களை அணைத்துக் கொள்வதற்கு ஆய் சோத்திரம். ஆண்டவரே நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற சோத்திரம். நீதியை பேசி ஜாதகம் அறிவிக்கும் கத்திரைய சோத்திரம். அப்பா எங்கள் நீதியை வெளிச்சத்தை போல நியாயத்தை பட்ட போல விளங்கப்படணி சோத்திரம். எங்கள் பொருத்தனை இக்கட்டுக்கு ஆய் சோத்திரம். எங்கள் ஜபத்தை தள்ளாமல் தேவனே சோத்திரங்களை பார்க்கிறவே. எங்களை விட்டு விளக்காந்த சோத்திரம். கிருபனாலே சந்திக்கும் தேவனே சோத்திரங்கள். தாயின் எங்களை காப்பாற்றினே சோத்திரம். எங்கள் தாயின் வயிற்றில் எங்களை சந்திக்கும் தேவனே சோத்திரம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்படுற சோத்திரம். நான் உருவாக்கப்படுற எலும்புகள் வரவழைக்கிற சோத்திரம். எங்க அருவேமுடைய கண்கள் கண்டதே சோத்திரம். கற்பத்திற்கு ஆதிக்கப்பட்டேன் சோத்திரன். தாயின் வீட்டில் எடுத்த அப்பா என்னை எடுத்தவர் நீரே சோத்திரன் என்று சொல்லி எனக்கு போய்ச்சி வந்த சோத்திரம். என் நோக்க நீரே கத்தாவே சோத்திரம். என் அலட்சி வளர்த்தவர் நீருக்கிற சோத்திரன். மேன்மையை பெற பணி மறுபடியும் தேவையின் சோத்திரம். உடைய ஆலோசனை நடத்தி முடிவில் என்ன விளையாட்டுக்கொள் சோத்திரம். எங்க ஆளை தள்ளாட விடு சோத்திரனை காக்குறவங்க மாட்டேன் சோத்திரம். பயிலே வெயிலாக வாக்கிரமங்களை சேதப்படுத்த சோத்திரம். கத்திரங்களா தேங்கி விளக்கி காப்பீர் சோத்திரம். கத்திரன் ஆத்துமாவை காப்பீர் சோத்திரம். எங்கள் போத்துக்கையும் எங்கள் வரத்தை மண்டதைக்கும் காப்பீர் சோத்திரம். எங்கள் வழியெல்லாம் உங்களுக்கு தெரியும் சோத்திரம். கடந்து போறேன்

வார்த்தைகளின் வெளிச்சம் சங்கமா வானொலி நிலையத்திலிருந்து. யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இந்த வார்த்தைகள் உலகமெங்கும் எல்லா தேசங்களுக்கும் மனிதனுடைய உள்ளங்களுக்கும் விதைக்கப்படும் நேரம் என்றும்

இன்று துதி ஆராதனை ஜெபம் பாடலுடன் கலந்து கொள்வோம். ஆரம்ப ஜெபம் பிரதம் மகேந்திரன், துதி ஆராதனை பாடல் ஜெபம் வேதத்தியானம் நடத்துவோர் சிஸ்டர் கிரேஸ். துதித்து ஆராதித்து சோதரித்து வேத தியானத்தை நடத்துகிறார் சிஸ்டர் கிரேஸ். கேட்டுக்கொள்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஞ்சனி அலங்காரமணி, ஊழியர்கான ஜெபம் சிஸ்டர் டோலி.

0: வார்த்தைகளின் வெளிச்சத்தில் வார்த்தைகளை விதைக்கிறார்கள் என்று முதலாவது சுகிர்த லெனன் அராலி ஜாப்னா பைபிள் காலேஜ் லெக்சரர், அடுத்து சிஸ்டர் மேகலா வாஸ் கொழம்பு ஸ்ரீலங்கா, அதுக்கடுத்து பாச நைல்ஸ் ஒன்டாரியோ கனடா, 9 மணிக்கு பாச ஹெப்சி டேவிட் இந்தியாவிலே இருந்து என்று செய்து கொடுக்கிறார். 45 நிமிடங்கள் அவர் கொடுத்துக்கின்றன, அவருக்கு செய்து கொடுக்கிறார். நாங்கள் ஜோபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேளையிலே சங்கம வானொலி நிலையத்திலே வார்த்தைகளின் வெளிச்சத்தை நிகழ்ச்சியை நீர் என்று ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளிலே இந்த வார்த்தையின் வெளிச்சம் இருளான உலகுக்கு, இருளான உள்ளத்துக்கு நீர் வெளிச்சத்தை நீர் கட்டளை கொடுக்க வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இன்று தேவ ஊழியர்கள் வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக ஊடுருவி வச்சதை நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். யார் யார் வியாதியோடு இருக்கிறார்களோ, யார் யார் வேதனையோடு இருக்கிறாரோ, யார் யார் சஞ்சலத்தோடு இருக்கிறாரோ, செய்வதறியாத தடுமாறி இருக்கிறார்களோ, அவர்கள் தேவ செய்தியை கேட்கும் பொழுது பரிசுத்தாவியானவரே உமது பிரசன்னத்தை அந்த பிள்ளைகள் மீது நீ ஊற்றப்பட வேண்டுமாக செபிக்கிறேன் சாமி. இன்றைய நாள் ஒரு பெரிய எழுப்புதலை நீ கொண்டு வர வேண்டுமாக செபிக்கிறேன் சாமி. ஐயா, உமது ஊழியம் ஆண்டவரே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் ஊழியம் ஆண்டவரே, உமது வார்த்தையில விதைக்கும் ஊழியம் ஆண்டவரே, யா உலகமெங்கும் இந்த வார்த்தையை கேட்க பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளையும் துதி ஆராதனை பாடுறேன் துதிக்கப்படும் சாமி. இந்த சத்தத்தை நீர் கேட்டு சுவாமி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன் சாமி. தொடர்ந்து தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி சுவாமி நீ பாதுகாத்து நீ ஆசீர்வைத்து வழிநடத்தவன். எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாங்கள் துதி ஆராதனை பாடல் ஜெபம், அதைத் தொடர்ந்து வேத தியானத்தை வழிநடத்துகிறார் சிஸ்டர் கிரேஸ். அவருக்கு 20 நிமிடங்கள் கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது அவரை அன்போடு அழைப்போமா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்,
0: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இன்றைய நாளே துதி ஆராதனை ஜெபம் எடுத்து இந்த வேத தியானம் எடுக்கும் பொழுது நீங்க ஆறுதலாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல அநேக வயோதிபர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அறிய நீ ஆறுதலாக தெளிவாக வார்த்தை கொள்ளும்படி அன்போடு கொடுக்கிறேன். இப்பொழுது கூட ஒப்புக்கொள்கிறேன், நீங்க வழிநடத்துங்கள். ஆமே
1: ஆமே. நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நாங்கள் அல்ல எங்களுக்கு ஊடாக இந்த தேவன் பரிசுத்தாவியானவர் தாமே ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசும்படியாக ஆண்டவரே, மனித பிரகாரம் அல்ல ஆண்டவரே, ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள். பரிசுத்தாவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறார் அங்கு விடுதலை உண்டு. நாங்கள் கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை என்று வேதம் சொல்கிறார். கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவாங்கள். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த வேத வார்த்தைகளுக்கு ஊடாக ஆண்டவர் நே பேசுறதுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த வேளையிலும் துதி உமக்கே ஆண்டவரே, துதிய துதிக்கு பார்த்துறான் என் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே.

உந்தன் அபிஷேகத்தானே ரப்போம் ஐயாம் ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையூட்டும் ஐயாம் ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தானே ரப்போம் ஐயாம்

ൂതടകളെ തൊടുമേ ആവിയാനവരെ ആവിയാനവരെ ഉന്തൻ

பல்லமையாயுளியம் நான் செய்திட ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையூட்டுமையம். நன்றி ஆண்டவரே. தேவ ஆவியானவரே வல்லமை எங்களுக்குள்ள வாசமா இருக்கு. ஆவியானவர் தான் அந்த வல்லமை. வல்லமை நன்றி செலுத்துறோம். என்னை பே சொல்லி அழைத்தவரே உள்ளங்கைகளில் வரைந்தவரே என்னை கரம் பிடித்து நடத்தினரே ஒரு வாக்கையுயர்த்தினரே என்னை பேர் சொல்லி அழைத்தவரே உள்ளங்கைகளில் வரைந்தவரே என்னை கரம் பிடித்து நடத்தினரே ஒரு வாக்கையுயர்த்தினரே ஒன்றுமில்லாத எனக்கு உங்க

கண்ண செய்தேன், என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினரே, உருவாக்கி உயர்த்தினரே, வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றா

என் வாழ்நாள் எல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன் என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினரே, கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினரே, கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினரே, என் கத்தா உம்மை கருத்தாய் தூதிப்பேன் என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என் கத்தா உம்மை கருத்தாய் தூதிப்பேன் என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினரே, உருவாக்கி உயர்த்தினரே. தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் பேர் சொல்லி அழைத்தவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னெலும்புகள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே, என் அவயவங்கள் உருவாகும் முன்னமே பேர் சொல்லி அழைத்தவரே, என்னெலும்புகள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே, என் அவயவங்கள் உருவாகும் முன்னமே

பிரமிக்கத்தக்கதாயுண்டாக்கினே சாயலின் அழகை எனக்கு தந்தேர், பிரமிக்கத்தக்கதாயுண்டாக்கினேர் உம் சாயலின் அழகை எனக்கு தந்தேர், நாசியில் சுவாசத்தை எனக்கு தந்தே என்னை சுகத்தோடு வாழ செய்தேன், நாசியின் சுவாசத்தை எனக்கு தந்தேன் என்னை சுகத்தோடு

தாய் என்னை மறந்தாலும் தந்தை என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. என்னை உள்ளங்கையில் நீர் வரைந்துள்ளேர் என்னை ஒரு என்னை உள்ளங்கையில் நீர் வரைந்துள்ளேர் என்னை ஒரு போ

நான் நடந்தாலும் படித்தாலும் அறிகின்றவர் நீர், என்னை ஆராய்ந்து அறிகின்றவர் நான் நடந்தாலும் படித்தாலும் அறிகின்றவர். உம்மாவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். உம்மாவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம் சமூகத்தை விட்டு

தெரிந்து கொண்டவரே. நந்தி தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் பிதாவே, எந்த எதை எதை நோக்கி இருக்கும்படி நீர் அழைத்தீர், அந்த நோக்கம் நிறைவேற இந்த வாதி தேவன் நீர் வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்த. இயேசுவின் நாமத்தினால துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி, இயேசுவின் நாமத்தினால துதிய இருக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். இந்த நாளிலே நான் சங்கீதம் 23வது சங்கீதத்துல நான் சில வசனங்களை வாசித்து அதற்கான விளக்கங்களை என்னோட ஆண்டவர் பேசின இந்த வார்த்தைகள், இது ஒரு சிறிய சங்கீதமா இருந்தாலும் ஆண்டவர் இந்த சங்கீதத்துக்கூடாக எத்தனையோ அந்த சரியான ஒரு ஆறுதலும் அரவணைப்பும் அன்பும் சமாதானம் சந்தோஷம் நிறைவு செழிப்பு எல்லாம் இந்த சங்கீதத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்த்தி அடியேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் எங்கள் ஆத்துமாவை தேட்டி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் எங்களை தேட்டும். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் எண்ணெய் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். நாங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். இந்த வார்த்தையின்படி அவர் எங்கள் ஆத்துமாவை நித்தமும் நடத்துகிற தேவன், எங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். மேய்ப்பர் என்றேக்குள்ள எப்படி ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர் எப்படி இருக்கிறாரோ அதே போல அது எப்படி நடக்கிறது, எந்த இடத்துல நடக்கிறது, எந்த பள்ளத்துக்குள்ள போகும், அப்படியான மேடு பள்ளமான இடங்களில நடந்தாலும் அதை எப்படி நடத்தி கொண்டு போற மேய்ப்பர் எப்படி நடத்தி கொண்டு போறார் என்றால், நாங்கள் அந்த இதுகளுக்குள்ள ஓடினாலும் சரி, எந்த பத்தைக்குள்ள போனாலும் சரி, எந்த பள்ளங்களுக்குள்ள போனாலும் சரி, எந்த இதெல்லாம் அந்த சேதம் பெறாதபடிக்கு அந்த ஆடுகளை எப்படி மேய்த்து கொண்டு போறாருன்றதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படியான இதுல அந்த அதுல வந்து ஆடுகள்ல வந்து எத்தனையோ அந்த மயிர்ல வந்து வேண்டத்தகாத பூச்சிகள் மாதிரி எல்லாம் அந்த இடத்துல இருக்கிற நேரத்துல அந்த மேய்ப்பன் வந்து அதுக்கு எண்ணெய் பூசி எண்ணெய் அந்த இடத்துல பூசும் போது அந்த ஆடு அந்த சமாதானத்தோடு படுத்துக்கொள்ளும். அந்த அதான் அந்த அப்படியாக அந்த மேய்ப்பன் வந்து அவர் அந்த அப்பவும் வந்து அவர் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அந்த அமர்ந்த தண்ணீர் எப்படியான அந்த சமாதானத்தோடு இழைப்பாடுற அந்த தண்ணீர் அண்டையிலே வந்து கொண்டு வந்து விடுகிற மரண இருளின் பள்ளத்தாக்கில, அப்ப மரண இந்த இங்கிலீஷ்ல இருக்குது மரண நிழலின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். அந்த ஆடுகளுக்கு எப்படி மேய்ப்பன் வழி நடத்துறது போல புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அப்படி அந்த சமாதானத்தோடு போல இந்த நாட்கள்ல எங்களுக்கு ஆண்டவர் வழி நடத்துற விதம் வந்து இப்படித்தான். அவர் பிரதான மேய்ப்பரா இருக்கிறார். ஆண்டவரா இயேசு எங்களுக்கு பிரதான மேய்ப்பர். அவர் வந்து எப்படியான எங்களுக்கு பாதுகாப்பு தேவையோ அப்படியான பாதுகாப்புக்குள்ள எங்களை கொண்டு வந்து அவர் பாதுகாப்பு எப்படி நடத்துவார், கோலும் தடியும் மரண இருள் காலங்கள் அந்த அப்படியான நாட்கள்ல எத்தனையோ உலகத்துக்குள்ள எங்களுக்குள்ள நெருக்கமான நாட்கள் வரும். நெருக்கமான ஒவ்வொரு பாதையில எப்படியான முள்ளுகள் இருக்கும், குறுக்கும் முள்ளும் என்று சொல்லி ஒவ்வொரு பாதைகள் இருக்கும், அது வந்து நெருக்கமா இருக்கும். கவலைகள் கண்ணீர்கள் வருத்தம் துன்பம் எத்தனையோ வீடுகள்ல அப்படியான இலக்கரிப்புகள் அப்படியான கவலைகள் இருந்தாலும் தேவன் எப்படி நடத்தி கொண்டு போறாருன்றதை தான் இந்த கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். நாங்கள் தாழ்ச்சி அடைவோம், அவர் எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அப்ப அமர்ந்த தண்ணீர் என்றே அவர் ஆறுதலா நடத்துறோம். எங்கள் சூழ்நிலைய பார்க்காம நாங்கள் சூழ்நிலைய இப்படியான வருத்தங்கள் வந்து விட்டது, இப்படியான குடும்பங்களை பிரிவினை வந்துட்டது, பிள்ளைகளுடைய வாழ்வில் இது இருக்க, ஆனா அப்படியான நேரத்துல கூடி ஆண்டவரா இயேசு எப்படி எங்களை நடத்துறாருன்னு பார்க்கணும். துக்க நாட்கள் எப்பவும் வந்து முடிந்து விட்டதுன்னு சொல்றார். அவர் மலைக்கு மேலாக நடத்தி கொண்டு போறதும் இருக்கிறது. அடி அடி அடி வாரத்துல நடத்துகிறவராம். சில நேரங்கள்ல மலைக்கு மேலாக நடத்துறது என்னென்றால் அந்த கால்கள் வந்து ஆடுகள் இந்த கால்கள் வந்து உரமாக வேணும், அது வந்து ஸ்ட்ராங்கா வரும். மட்டும் அவர் மேலையும் நடத்தி கொண்டு போற ஆண்டவர் இருக்கிற அந்த அந்த மேய்ப்பன் வந்து மேலையும் நடத்துறதா வேணா, அது பள்ளம் திட்டியலா இருந்தாலும் அதுக்கு சரியான பாதையில நடத்துறதுக்கு அது முதல் நோகும். ஆனா பிறகு வந்து அது உரமாகிடுமாம். அந்த கால் இந்த இடத்துக்கும் அது ஏறி போகக்கூடியதாகவும் இருக்கும். அப்ப அடிவாரத்திலே நடத்துவார், அது அதுக்கு மேலாகவும் வந்து மேல் மலையிலையும் வந்து நடத்தி கொண்டு போனாலும் அந்த ஆடுக்கு வந்து
எப்படி எனக்கு பக்கத்தில் எப்படி மேய்ப்பர் இருக்கிறார், எப்படி நெருக்கம் வந்தாலும் இடுக்கம் வந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த அடிப்படையில் நாங்கள் நடத்தி கொண்டு போக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆடுகளுடைய கால் ஸ்ட்ராங்காக வந்துவிடும். அதே போல தான் எங்களுடைய வாழ்வில் சில நேரங்களில் நோய் பாதிப்பு, குடும்ப உறவுகளில் பாதிப்பு, மேய்ப்பன தாண்டாகும். அப்போ நாங்கள் இப்பவும் வந்து அவருக்காக காத்திருக்கும் போது நாங்களும் பயம் இருக்காது. அதான் அந்த நீதியால ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னே அணுகுவதில்லைன்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படுகிறது. அப்ப எப்பக்கத்துல நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போறதில்ல, கலக்கமடைந்தும் மனமுறிவடைறதில்ல, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்ல, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போறதில்ல, எங்களை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு நாங்கள் பார்க்கிறோம் வேதத்துல. அப்ப அத நேர்த்தியான இடங்களில் எங்களுக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் உண்டு சொன்னா அவர் அந்த சுதந்திரத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்துட்டார். அப்ப நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள மட்டும் எப்படியான பாதையா இருந்தாலும் அது நேர்த்தியான இடங்களில் எங்களுக்கு பங்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டவரா இயேசுவை எப்ப நாங்கள் அறிந்து கொண்டோமோ அவர் எப்படியான நெருக்கங்கள் இடுக்கங்கள் வந்தாலும் சூழ்நிலை சரியாக எல்லாருக்கும் இல்லாத சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆளுகிற இந்த தேவன் இயேசு கிறிஸ்து எங்களை எப்படி அழைத்து கொண்டு செல்லுறாரண்டா, ஒரு நோவு இல்லாமல் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நிறைவோடு அப்படியாக நடத்தி செல்லுற தேவன் எங்களோட இருக்கிறபடியா நீதியின் பாதை என்றேக்குல மேலான காரியங்களில் நடத்துவார். உங்களை வந்து நீதியின் பாதை, செவ்வியான பாதை, அதிகம் அதிகமா பிரகாசிக்கிற நட்டு பகல் வரைக்கும் அதிகம் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்குமா நீதிமானுடைய பாதை. அதே மாதிரி அந்த மெய்ப்பரா இருந்து தாழ்ச்சி அடையாதபடி மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் அந்த பள்ளத்தாக்குகள்லையும் அவர் எண்ணெய் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி முன்பாக கூணலானது எல்லாத்தையும் செவ்வப்படுத்தி நடத்தி கொண்டு போறதை அது முக்கியமா நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்றால் அவர் நடத்துறது எங்களுக்கு தெரிய வேணும். எந்த பயம் அதான் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் இல்லை. அப்ப தேவ அன்பு எங்களோடு கூட இருக்கும் போது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்ப பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப தேவன் எங்களை வழி நடத்தி கொண்டு போறதை நாங்க இந்த நாட்கள்ல காணும் போது அதை உணரும் போது தேவனங்களை எப்பவும் நேர்த்தியான பாதையில் அவர் எங்களை கைவிட மாட்டார். ஏனென்றா நான் என்ன விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லையென்று சொல்லுற அப்படியாக நடத்தி செல்ற தேவனங்களோடு கூட இருக்கிறபடினால இந்த சங்கீதம் சிறிய சங்கீதமா இருந்தாலும் எங்களுக்கு இது ஒரு புதிய விளக்கத்தையும் புதிய அந்த நடத்துதலையும் தந்தபடியா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை நான் கொடுத்து முடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.

0: பேசிட்டு வரையா?
1: ரைட் ரைட். பிரச்சனத்தை மூட்டி எங்கள் மேல் எங்கள் நல்லொரு செய்தியை, நல்லொரு விளக்கத்தை கொடுத்தீர்கள். 23 சங்கீதம் விளக்கம் மிக மிக ஆசீர்வாதமாயிருந்தது. ஆழமான சத்தியத்தை ஆவியானவர் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் உண்மையிலே செய்தி கொடுக்க தகுதியற்றவர். அடுத்த முறை செய்திக்கு தான் அழைக்கப்படுவேன். காரணம், அவ்வளவாக நீங்கள் உங்கள் அனுபவம் தெளிவாக இருக்கிறது, வார்த்தை தெளிவாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல காரியங்களும் தேவன் ஆசீர்வாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். ஆமே ஆமே. நிகழ்ச்சியாக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணியை அழைக்க போறோம். அவர் அந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உலகத்திலே 210 1988 பேர் கேட்டுக்கொண்டிருக்கோம். அது மட்டுமல்ல, சிஸ்டர் ரஜினியுடைய பிரேயருக்கு ஆன்சர் கூட கிடைத்திருக்கு. அநேக தேவ பிள்ளைகள் இன்றும் கூட ஜெர்மன் நாட்டிலிருந்து ஒரு ஊழியர், ஐயா எனக்கு ஒரு நேரத்தை தாங்கன்னு சொன்னேன், நான் ப்ரோக்ராம் எல்லாம் சரிவிட்டது அடுத்த முறைன்னு அழைக்கிறேன். காரணம், நாங்கள் ஒருமனப்பட்டு பார்வத்தோடு சிஸ்டர் ரஜினி ஜபிக்கும் பொழுது கத்தர் கேட்கிறார். கத்தர் காரணம் என்ன? எங்களுடைய ஜபம் ஒருமைப்பாடு. நாங்கள் ஒருமைப்பட்டு கண்ணீரோடு ஜபிக்கும் பொழுது கத்தர் கேட்கிறார். எனவே அவரை இப்படி அழைக்க போறோம். அவர் வன்குவர் பேசலாம். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
2: Praise the Lord, Brother Mahendran. God bless you. Amen. Amen.
1: கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கு. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுது உங்க ஒப்புக்கிறேன் சிஸ்டர். ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.
2: Amen. Amen. Amen. Lord, we humbly, Lord Jesus, we humbly beseech you, Lord. We humble ourselves before you, my Father. The footsteps of the righteous are ordained by the Lord. Lord, we are nothing, Lord. We are, Lord, everything only because you want us to be, Lord, with your the very image you created us to be, Lord, according to your image that you fashioned us, Lord. You have called us out, Lord, O God. You have separated us, Lord Jesus, unto yourself. Therefore, Lord, we humbly, Lord, come to you boldly, Lord, through the throne of grace. Give ourselves before you, Lord Jesus. Lay ourselves at thy feet, O God Almighty. And, Lord, even as we do that, Lord, you are, Lord, even seeing, Lord Jesus, unto the ends of the earth, Lord, to the 220 nations that you have given, Lord, to Nitya Valicham from Sangamam Radio Gospel, Lord, that's coming, Lord, and deriving, Lord, all the way from Toronto, Canada, Lord, and even as Brother Mahendran is right now, Lord, hosting, Lord, Vartha in Valicham today, Lord Jesus, coming out of Victoria, British Columbia. Lord, you are hearing, you are seeing, you are, Lord, wonderfully, Lord Jesus, giving us the favor, Lord, that we can only, Lord, come to you humbly, Lord. Therefore, Lord, we thank you, thank you, my Master. Many that are hearing, many that are coming, Lord Jesus, and Lord, esteeming, Lord Jesus, you as the first and foremost place that we give to you, Lord. Oh, Father, in the name of Jesus, you be exalted, magnified, glorified, and lifted up, oh God Almighty, through our precious and dear Lord Jesus and Jesus alone. So we, Lord, give you, Lord Jesus, that very place, Lord Jesus, that we can come to you boldly, the very grace of God that comes into the hearts and lives of people, even as you are ministering to them, Lord Jesus, at this time. My Master, many are, Lord Jesus, even as they have been blessed that beautiful psalm from Psalm 23, Lord, from Sister Grace, Lord, who came and shared and beautifully illustrated it also, Lord. Lord, we thank you, Lord, for that blessing also that came in already and blessed many people accordingly. And also Sister Dolly waiting to come and pray for all the workers, Lord Jesus, that you have called her out, Lord, with her ministry and call. And Lord, most of all, Lord Jesus, that you brought, Lord Jesus, Brother Leslie and Sister Rita, Lord, to for a time such as this, Lord, it is no accident, Lord, how you had, Lord, set out people, Lord, called them out, Lord, where they have been, Lord, even 25 years ago, put this burden upon their hearts, Lord, that they would come out and start, Lord Jesus, a radio network, even in partnership before now, all on their own, Lord, to do this the last 10 years, Lord, from Sangamam Radio Gospel Network to go into Nitya Vartha in Velicham, Nitya and Velicham, all these other entities, Lord, of the ministry that you have given, even morning, Lord, all of the other entities that come in, Lord, for ministry, Lord, all of them, Lord Jesus, we give them all to you. It is none but your work, Lord. It is none of man. We do not take, Lord, anything that we can deserve, Lord. It's only through your spirit, through your power, through your glory, through your witness, how you come, Lord Jesus, and give us that favor and give us the power of the Holy Spirit, the anointing power of the Holy Spirit that comes in, Lord Jesus, and works and moves and does your work, Lord, through choosing us, Lord, and calling us out, Lord, and giving us that favor upon us. Nothing but your favor and favor, oh God. And I thank you for that, Lord. Now I pray, Lord Jesus, for the listeners, Lord. Even if they have been listening, Lord. Lord, you have been moving upon them, Lord. You said, Lord, will I find faith on earth when I come back? That is exactly what we are, Lord Jesus, imposing right now, Lord, in the name of Jesus, according to the living word that is coming and shining upon the lives of people. Even as you come and glorify yourself, and Lord, shine through your glory upon them, Lord. Your manifested glory and power and presence upon them, Lord. They are ministering to them through the power of the Holy Spirit at this very moment, Lord. Lord, no matter what their needs are, no matter where they are at, no matter what condition they are in, no matter what kind of illness they have got, you are above all of them. You said it is finished on the cross of Calvary, Lord. Thereby you bore, you became our curse, you became our, Lord Jesus, you bore our sin and our sicknesses, Lord, upon the very body that you, Lord, shed your blood and broken, Lord Jesus, your body for us, Lord. Lord, you thank you, Jesus. That is sufficient for us, Lord, that by which, Lord, you said, Lord, nothing is impossible with you, Lord. You are able to right now witness it, Lord, through the power that is emanating through your people, oh God, touching them and setting them free. And more than anything, Lord, your word is going to go forth, Lord, like a two-edged sword through the men and women that you have, Lord Jesus, bestowed right now, Lord, oh God. Anoint their lips, anoint them, Lord, with the words of the living God, coming through the anointing power of the Holy Spirit to come and touch lives. And that is the yoke of bondage to be removed. And Lord, I thank you for the word has the power and the authority to come and touch them and set them free and deliver them, Lord, from whatever condition and situation they might be in, Lord. That is the authority that we carry in the name of the Lord Jesus Christ. Only in the day come with horses and chariots, but we come in the name of the Lord our God. And Lord, that is the power of the witness of the power that you have given, Lord Jesus, with your authority to go forth into the hearts and lives of people. And it cuts through like butter. And we thank you, Lord, the power that is within it, oh Lord, that you are working, you are moving, you are touching them free. And Lord, I thank you, no matter what illnesses they are in, Lord, according to your very word, Lord, by thy stripes they are healed at this very moment. And Lord, for the favor you have given upon them, Lord, no matter what bondages they are in, Lord, their chains are breaking. You're breaking even at this very moment, Lord, even as your spirit is touching them, moving upon them, Lord. So many witnesses have come, Lord. So many testimonies have come, Lord, because of what you have done. You are continuing to do your work until you come, Lord Jesus. And Lord, thank you, Lord, because you are going to, Lord, do, Lord Jesus, many more work, Lord, many more sinners to come to repentance, Lord Jesus. That is the only way the gospel of the salvation is being preached. And you are going to bring many into the harvest of your salvation. And before the end of this very segment, Lord, you are going to manifest your glory and power and presence. And you're already moving and doing the work of Calvary. So I thank you for that, Lord. In Jesus' name I pray. Amen and amen.
1: Amen. Amen. Thank you, Sister Ranjani Alangarmai, for your powerful prayer. God bless you and your family. Amen. Amen.
2: Amen.
1: இவரை நேரம் ஆங்கிலத்தில் ஜெபித்தவர் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. இந்த சகோதரி திங்கட்கிழமையில ஆங்கிலத்தில் செய்து கொடுப்பார் என்பதை அங்கு தருகிறோம். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டோலி அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி.
0: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே இந்த தேவ ஊழியர்கள் தேவ செய்து கொடுக்கும்போது எழுப்புதல் நடக்கும் என்று ஒரு எழுப்புதல் என்னார். அதிசயம் அற்புதம் இந்த வார்த்தையின் வசத்தில் நடக்கும் காரணம் அப்படியான ஒரு நிகழ்ச்சியான என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அற்புதம் நடக்கும். அதுக்காக ஜெபிங்க இன்றைக்கு வார்த்தை கொடுக்கிறவர்களை பேரை சொல்றேன். சுகிர்தா லெனன், அராலி ஜஃப்னா, இவர் ஒரு பைபிள் காலேஜ் லெக்சரர் செய்து கொடுக்கிறார். அதைத் தொடர்ந்து சிஸ்டர் மேகலா வாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா, நேற்றைய நாளில் செய்து கொடுத்து 40 மேல் கேட்டு

0: சொன்னான். அப்படியாக தேவன் இந்த ஊழியர்களை இந்த சங்கம வானொலியில் வந்து வார்த்தை கொடுக்க காரணம் உங்களுடைய ஜபம், ஒரு ஒருமைப்பட்ட ஜபம் தான் இதுக்கு பார்த்து. எனவே இந்த ஊழியர்களுக்காக பாடுபட்டு ஜபித்து இந்த ஒரு எழுப்புதல் நடக்க வேணும் என்று ஜபியுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ஜபத்தில் தங்கி நாங்கள் உங்களோட கூட இருக்கிறோம்.
1: நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே, இப்பொழுது எங்கள் மத்தியில் வந்து வார்த்தைகளை கொடுக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உங்களுடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, வெறுமையாக இருக்கிற பாத்திரங்களை நீங்க நிரப்ப வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. உங்களோட வல்லமையான கரங்களை நீட்டி ஆண்டவரே அப்பா, இந்த இந்த பாஸ்டருக்கும் ஆண்டவரே, சிஸ்டர் ஹெப்சிபா, சிஸ்டர் நெல்சன், சிஸ்டர் வந்திருக்க வர்ற ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் இன்னைக்கு கொடுக்க போற வார்த்தையில நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே அப்பா. மகளாக மகனாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜாக்களும் நாங்கள் ஆசாரியர்களுமாக அப்பா இருப்பதற்கு இவர்களை அழைத்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது அவர்கள் உங்களோட வார்த்தையை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பிரசனத்தை அவர்கள் காணக்கூடியதாக, உங்களுடைய பிரசனத்தையும் உங்களுடைய வல்லமையும் அவர்களை ஊற்றி ஆண்டவரே அந்த ஆதி அன்பை அவர்களை காணக்கூடியதாக, அவங்க அந்த இரவு நேரத்தில் அந்த அறையில் இருந்து பெந்திகாஸ்டினால ஜபிக்கும் பொழுது எப்படி அந்த இடம் அதிர்ந்ததோ, அதுபடி ஆண்டவரே இவர்கள் கொடுக்கும் பொழுது எங்களிடம் அதிர்ந்து ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே எங்களை பரிசுத்தமான ஆவியை அனுப்பி எப்படி நடக்கணும், என்ன செய்ய வேணும் என்று புதிதான பரிசுத்தமான வல்லமை கொடுத்து புதிதான ஆத்மாக்களையும் புதிதான ஊழியக்காரர்களையும் எங்களோட மத்தியில் கொண்டு சேர்க்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க ஜபம் ஜபமே ஜபமே ஜபம் ஜெயம், அப்படியே ஜபத்தை எங்களுக்கு ஜெயமாக கொடுத்த தகப்பனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா. வல்லமை தேவை தேவா அப்பா, உங்களோட வல்லமையை ஊற்றுங்க இப்பொழுது இந்த நிமிடம் அப்பா. நான் மாமிசர் யாவர் மாமிசர்மான யாவர் மேலும் உங்களோட ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடியாண்டவரே, உங்களோட வரங்களினாலும் உங்களோட அன்பினாலும் உங்களோட அபிஷேகத்தினாலும் இப்பொழுது நிறைக்கும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா விதமான தடைகளையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்கிறேன் மறுபடியும் ஒரு கருத்துல கொடுக்கிறேன். உங்களோட வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிப்பதற்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மத்தியிலும் ஒரு புதிதான அன்பை உங்களோட பரிசுத்தமான ஆவியை ஊற்றி உங்களோட ரட்சிப்பை கட்டளையின்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி என்னை தாழ்த்தி ஜபிக்கிறன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இன்னாலமும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இன்னாலும் சித்தம் போல் நடத்தி

ஜபிக்க வேண்டும் எதற்காக ஜபிக்க வேண்டும் கற்று தாருமா வியானவரே தேவ வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாருமா வியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இன்னால் எல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா காவலை கண்ணீர் மறக்கணும் கத்தரையே நோக்கணும் கற்று தாருமா வியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாருமா வியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இன்னால் எல்லும் சித்தம் நடத்தி செல்லுமையா எங்கு சொல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே உம்விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும்

0: பரிசுத்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆமென். அந்த பரிசுத்தமான ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது தான் நாங்கள் தீமை எது நன்மை எது பொல்லாப்பு எது என்று அறியத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்குள்ள அவட ஆவியை கொடுத்து எங்களுக்கு கற்றுத்தர்ற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்தி எல்லா ஊழியக்காரங்களோட கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். இயேசுவின் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமாக கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று கூறி ஜபிக்கிறேன். அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமை உள்ள தேவா வரங்களில் மன்னவரே எல்லாருக்கும் ஒரு புதிதான வல்லமை கொடுத்து பலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து இப்பொழுது இந்த நித்திய வார்த்தையின் வெளிச்ச நேரம் உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களே உங்களோட அபிஷேகத்தினாலும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிற உங்களோட ஆசீர்வாதம் பொங்கி பொங்கி அவர்களுக்குள்ள வளர் பொங்கி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவருக்கும் உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வந்திருக்க ஒரு ஒவ்வொரு ஊழியக்காரங்களே உங்களோட கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹலோ.
1: நன்றி நன்றி சிஸ்டர் டாலி. உங்களுடைய ஆவியானவர் அந்த பாடலை கேட்டு உண்மையிலே இந்த சத்துருவானவன் அந்த செய்தியை தடுக்க பல வழிகளை தலையிடுகிறான். ஆனால் உங்களுடைய பாடல் மிக மிக ஆசுவம். இன்றைய நாளிலே அந்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே அசைவாடுகிறார். வார்த்தைகள் வெளிவும் வரும்பொழுது ஊழியக்காரர்கள் வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக உலகம் ஊடுருவி சென்று அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்யும் காலம் என்று இன்றைக்கு ஒரு பெரிய எடுப்புதலை ஆவியானவர் கொண்டுவரப் போகிறார். தேவ செய்தியின் மூலம் உங்கள் ஜெபங்கள் மூலம் இன்றைய நாளில் ஒரு பெரிய எடுப்புதல் நடக்கும். காரணம் ஆவியானவர் இங்கே அசைவாடிக்கொண்டிருக்கிறார்.

0: பழமாயிறங்கிய ஆவியானவர், தீர்க்க தரிசனம் சொல்ல இறங்கி வரும் ஆவியானவர், பிழிப்பை கொண்டு போய் இறக்கிய ஆவியானவர், நித்திய வெளிச்சத்தை நடத்துகிற ஆவியானவர், இப்போ எங்களோடு உலாவிகிட ஆவியானவர். இந்த நேரத்தில் ஆவியானவர் ஆசைவாடுகிறார். இன்று தேவ வார்த்தை இந்த சங்கம வானொலியிலே வார்த்தை விஷயத்திலே வரும்பொழுது அநேக ஆத்மாக்கள் அறுவடை செய்து கொண்டிருப்பார். இப்பொழுது ஆவியான உதவியோடு முதலாவது செய்து கொடுக்க சிஸ்டர் பாஸ்ரமா சுகிருதா லேனன் அராளி ஜெஃப்னா ஸ்ரீலங்கா அவர் அழைக்க போறோம். அவருடைய செய்தியை நான் கேட்டு நேற்றைய நாள் ஒரு செய்தி கொடுத்திருந்தார். அந்த செய்தியை கேட்டேன். அவருடைய செய்தி இரவு முழுவதும் ரிங்காரித்து கொண்டே இருந்தது காதலி. அதான் உடனே எடுத்து, அம்மா நீங்கள் செய்தி கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று நான் அவருக்கு வற்புறுத்த உடனே நான் செய்தி கொடுக்குறேன்னு சொன்னார். நாளைய நாளிலே பண்டித்தரிப்பில் ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடத்துகிறார், அதுக்காக ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு சங்கம வானொலியின் நிலையத்தின் சார்பிலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் அந்த பாஸ்டர் அம்மாவை அழைப்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சுகிருதா லேனன்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்,
0: அநேக நாட்களுக்கு பிறகு உங்களுடைய தொழில் தொழிக்கும் பொழுது உண்மையிலே ஒரு ஆசீர்வாதம். உங்களுடைய செய்தியை பல செய்திகளை கேட்டிருக்கிறேன். அது ஒன்றை நான் உன்னை அறிந்து கொண்டேன். உங்களுக்குள் ஒரு விசேஷத்தாவி நடமாடுவதை அறிந்து கொண்டு, எப்படி தானியலுக்குள்ளே ஒரு விசேஷத்தாவி இருந்ததோ அப்படி ஒரு விசேஷத்தாவி உங்களுக்கு இருக்கு. இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுக்கிற உங்களுக்கு 40 நிமிடங்கள் தருகிறேன். ஆவியாளர் வழிநடத்துவார். இப்ப உங்களை ஒப்பு கொடுக்கிற சிஸ்டர் வழிநடத்துங்களா?
1: ஆமென். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் இந்த சங்கமத்திற்கூடாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாகட்டும். தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை அவர் செய்ய இன்றைக்கும் வல்லமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். இந்த நல்ல நாளிலே தேவ சமூகத்தின் அந்த அசைவாடுதலை, அந்த ஆவியானவருடைய அனுகிரகத்தை வழிநடத்தினவர்களும் சரி ஐயா அவர்களும் அங்கே பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பொழுது அந்த உன்னதமான பிரசன்னம், அந்த ஆவியானவருடைய அசைவாடுதல் ஒவ்வொருவரையும் சூழ்வதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆவியானவரை குறித்ததான காரியத்தை ஒரு சில விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த நாளிலே தொடர்ச்சியாக எப்படி தேவன் பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே எவ்வளமாக பரிசுத்தா ஆவியானவருடைய அசைவாடுதலும் அவருடைய கிரியைகளும் அவருடைய செயல் திறன்களும் காணப்பட்டது என்பதை குறித்து ஆராய்ந்தோம். இந்த நாளிலும் மிக வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு சில விடயங்களை நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஏனென்றால் வேதத்தின் ஆக்கியோனும் வேதத்தை மிகவும் தெளிவாய் நாம் விளங்கிக் கொள்ளும் வகையில் மனுக்குலம் புரிந்து கொள்ளும்படி பரிசுத்தமான தேவ மனிதர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் ஏவி எழுதப்பட்டதுதான் இந்த வேத புஸ்தகம். எனவே அவர்தான் ஆக்கியோன், அவர்தான் வழிநடத்துகிறவர், அவர்தான் நமக்கு கற்பிக்கிறவர், போதிக்கிறவர், நமக்கு உணர்த்துகிறவராய் இருக்கிறார். எனவே தேவனுடைய ஆழங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவ ஆவியானவர் உதவி செய்தாலே அன்றி அந்த தேவ ரகசியங்களை எங்களால் கற்றுக்கொள்ளவோ பெற்றுக்கொள்ளவோ ஒரு நாளும் முடியாது. எனவே அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் எங்கள் இருதயங்களை நாங்கள் பதிவு செய்து அதை காத்து கொள்ளத்தக்கதாகவும் தெய்வம் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. எனவே இந்த நாளிலும் கூட நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற அதே பிரசன்னத்திலே தேவ ஆவியானவர் அங்கே 3 வகையான கிரியைகளை அவர் செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதிலே முதலாவது அவர் நினைப்பூட்டுகிறார். ஜோவான் 14:26 அந்த வாக்கியத்தை நாங்கள் வாசிக்கலாம். எப்படி அவர் நினைப்பூட்டுகிறார் என்கிற விடயங்களை குறித்து. இரண்டாவதாக சாட்சி கொடுக்கிறார். அவர் சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார், எங்களை சாட்சிகளாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அதை யோவான் 15:26 வாசிக்கலாம். மூன்றாவது காரியமாய் வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? எங்களை எங்கள் மூலமாய் அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையான செயல்கள், அவர் மகத்துவமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். எப்படி? அந்த வாயின் வார்த்தைகள், தேவனுடைய உன்னதமான ஜீவனுள்ள அற்புத வார்த்தைகள், எழுதி கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை தேவ ஆவியானவர் கிரியைகளின் மூலம், அவருடைய செயல் திறன்கள் மூலம், அவருடைய உன்னதமான ஆச்சரியமான உலகத்தில் உள்ளவைகளை கொண்டு நமக்கு அடையாளப்படுத்தும்படியாக அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் அவைகள் மூலம் அங்கே நிரூபித்து தம்முடைய வல்லமைகளை வெளிக்கொண்டு வர அவர் வாஞ்சிக்கிறார். இன்றைக்கும் அதை அவர் தேடுகிறார். ஒரு மனிதருடைய வாழ்விலே தேவ ஆவியானவர் செயலாற்றுகிற பொழுது அது மகத்துவம் உள்ளதாயிருக்கும். யோவான் 15:16-13 சொல்கிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார் என்று அழகாக சொல்லப்படுகிறது. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். ஒரு அழகான வாக்கியம் ஜோவான் 16:13-14 அழகாய் சொல்லப்படுகிறது. சத்திய ஆவியானவர் வரும் பொழுது, அவருக்கு ஒரு பேர் இருக்கு, சத்திய ஆவியானவர். அந்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? தேவனுடையதிலிருந்து எடுத்து அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அங்கே அழகா எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த நாளிலே நானும் நீங்களும் இந்த உலகத்திற்கு நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். தேவனுடைய மகிமையான கிரியைகளை, மகிமையான செயல்களை, அந்த மகத்துவமான வல்லமைகளை இந்த உலகத்திற்கு நாங்கள் காண்பிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஜனங்கள் அந்த காரியத்தை காண முடியாமல் அங்கும் இங்கும் அலைந்து தேவன் எங்கே, தேவ வல்லமை எங்கே என்று தேடுகிற ஒரு காலம். இந்த காலத்தில் அங்கே கடவுளுடைய பிள்ளைகளாகிய தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள், தேவ ஆவியினால் நாங்கள் நடத்தப்படுகிறோம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய வெளிப்படுத்துகிற, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாய், வெளி அடையாளமாய் காட்டுகிறவர்களாய் அதை பார்த்தால் தேவனுடைய மகிமைதான், இது மகத்துவமான செயல் அல்லவோ என்று சொல்லி அங்கே ஜனங்கள் ஆச்சரியப்பட வேண்டும். கனடாவிலே அழகான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறது. அதை பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த அழகை ரசிப்பவர்கள், அதன் மேன்மையை பார்க்கிறவர்கள், அவர்கள் சொல்லுவார்கள், ஓ இது கடவுளின் படைப்பு தான், இதை படைத்தவரே இப்படி இருக்கிறார் என்றால், படைக்கப்பட்டவைகளே இப்படி இருக்கிறதென்றால், இதை படைத்தவர் எப்படிப்பட்டவர் என்று ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அல்லவா இயற்கைகளை பார்க்கிற பொழுது. ஆனால் மாறாக நானும் நீங்களும் இப்படி ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கணும். எதை வெளிப்படுத்தவனும்? மகிமையான கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும். அந்த மகிமையான கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவ ஆவியானவரோடு இணைந்து இசைந்து, வேதம் சொல்லுகிறது கர்த்தரோடு இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே அவர் கிரியை செய்கிறார், அங்கே விடுதலை உண்டாக்குறார். இன்றைக்கு மக்கள் விடுதலையை தேடுகிறார்கள். எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, பலவிதமான கட்டுக்களினால் ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். துன்பத்தில் இருந்து விடுதலை, தொல்லொன்னா துயரத்தில் இருந்து விடுதலை, தங்களுடைய வாழ்வை துயரத்தினால் மாய்த்துக் கொள்வதற்கும் அழித்துக் கொண்டு செல்வதற்கு மக்கள் முனைகிற பொழுது அதை ரட்சிக்கத்தக்கதாய், அதை விடுவிக்கத்தக்கதாய், அந்த சூழ்நிலையில் இருந்து அவர்களை காப்பாற்றத்தக்கதான வல்லமையை தெய்வம் நமக்குள் கொடுத்திருக்கிறார். எதன் மூலமாய்? தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்தின் மூலமாய். அழகான ஒரு ஹெடிங், உங்களுடைய அந்த நோக்கத்தோடு ஓடுகிறீர்கள், வார்த்தையின் வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்துகின்ற காலம் இந்த காலம், காலம் சமீபமாயிற்று என்று சொல்லப்படுகிறது. நாட்கள் பொல்லாதவைகளினால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று பவுலடிகள் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற காலம், வார்த்தையின் வெளிச்சத்தின் வல்லமையில் ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அந்த ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்கு அருளை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய வல்லமையை வெளிக்கொண்டு வருவோம். அவருடைய மகத்துவமான செயல்களை நாங்கள் காண்பிக்கிற பொழுது எங்கள் மூலமாய் தேவ ஆவியானவர் மகத்தான செயல்பாடுகளை காண்பித்து உணர்த்துவிக்கிறவராய் சாட்சி கொடுக்கிறவரார் அவர் வெளிப்பட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு இன்றைய சபையில் பரிசுத்த ஆவியானவர். இந்த சபையானது எப்படிப்படுகிறது? சபை என்றால் என்ன? நாங்கள் யோசிப்போம், நாங்கள் போகிற இடம், நாம் கூடுகிற இடம்தான் சபை என்று எண்ணிவிடுகிறோம். அதல்ல சபை என்பது, அது ஒன்றிலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம். எக்லீசியா என்கிறது கிரேக்க பதம், எக்லீசியா என்கிற கிரேக்க பதம் பாவிக்கப்படுகிறது. எக்லீசியா என்றால் ஒன்றில் இருந்து வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம், ஒரு முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வருவது போல, ஒன்றிலிருந்து வெளியே வருகிற கூட்டம். அப்படியானால் எங்கே இருந்து நாங்கள் வந்தோம்? பாவ அடிமைத்தனம், இருளின் ஆதிக்கம், பொல்லாத அழிவின் பாதையில் இருந்த எங்களை அந்த இடத்தில் இருந்து கொண்டு வருவதுதான் அந்த அந்த காரியம்தான். அங்கே எக்லீசியா, அந்த கொண்டு வந்தவர்கள் தான் சபை. நானும் தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு தனி நபர்தான் சபையாயிருக்கிறோம். அந்த சபையிலே ஆவியானவர் அசைவாட வேண்டும். நாம் கூடுவதற்கு ஒரு கட்டடம் தேவை, ஆனால் அந்த கட்டடத்தை பார்க்கிலும் எங்கள் ஆவி ஆன்மா சரீரம் என்கிற இந்த ஆலயத்தில் தான் தேவன் வாசம் செய்கிறார். நாங்கள் ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது அங்கே 3:16-17 வாக்கியம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறதும் என்றதை அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாத்தீங்களா, ஒரு மனிதன் தேவ அங்கே இருளின் மனுஷீக பொல்லாத பாவ அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு தெய்வத்தை தேடி ஆராதிக்கிற மனிதன் தான் சபை என்று சொல்லப்படும். நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயம் எப்படி இருக்க வேணுமாம்? சபையும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாதவாறு இணைந்துள்ளது உண்மையான சபையாக இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று அங்கே சபையும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி ஆளுகை செய்கிறது தான் உண்மையான சபையாய் இருக்கும். அந்த உண்மையான சபை இருக்கும் இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். நான் சொன்னது போல ஒரு மனிதனுடைய வாழ்வும் பரிசுத்த ஆவியானவரும் இரண்டர கலந்து சபை என்று சொல்லப்படுகிற நாமளும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து ஒன்றோடு ஒன்றாய் பிரிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது தான் உண்மையான சபை. அங்கே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய விருப்பத்தின்படி காரியங்களை நடப்பிக்கிறாராம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே அந்த ஆவியானவர் அடையாளங்கள் மூலமாயும் அற்புதங்கள் மூலமாகவும் அவர் அங்கே கிரியை செய்து நிரூபித்து அங்கே காண்பிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு பார்த்தால் நாம் கூடுகிற இடங்களிலே ஜனங்கள் எல்லாரும் கூடுகிறோம். தெய்வத்தை ஆராதிப்பதற்கு நாங்கள் கூடுகிறோம். கூடுகிற இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வார். மகத்துவமான செயல்கள் வெளிப்படுகிறது. மாறாக சில சந்தர்ப்பங்களில் இப்படியும் காணப்படுகிறது. நான் இதை சொல்வது வளமை. ஒரு தடவை ஒரு வெள்ளக்காரர் கூடுகிற இடம் இருந்ததா, அவர்கள் பாடலை பாடி இசை வாத்தியங்களை முழக்கமாய் துணித்து பெரிய ஆரவாரம், பெரிய ஆர்ப்பாட்டம், பயங்கரமான ஆராதனை போய்கொண்டிருக்கிறது. எல்லாரும் மிக கரங்களை அசைத்து பலமாய் ஆடி பாடி பெருந்தொனியாய் அங்கே துதி ஆராதனைகள் போய்கொண்டிருக்கிறது. ஒரு கற்பினத்தவர் உள்ளே வருகிற பொழுது முன் வாசலில் அவரை தடுத்து நிறுத்தி வெளியே விட்டு விட்டார்கள். வெளியே விடுகிற பொழுது அந்த மனிதன், இந்த கற்பினத்தவர், ரொம்ப மனத்துயரத்தோடு படைத்த கடவுளை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, உங்களை ஆராதிப்பதற்கு இந்த ஆலயத்திற்குள்ளே என்னை அனுமதிக்கிறார்கள் இல்லையே, என்னை வெளியிலே விட்டு விட்டார்களே, நான் என்ன செய்யட்டும், ஐயோ ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி காரியம் என்று சொல்லி கடவுளை நோக்கி அந்த மனிதன் கூப்பிட்டானாம், ஆண்டவரை நோக்கி கேட்டாராம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அடே, என்னையே அவர்கள் வெளியில விட்டுட்டு இருக்கிறார், நானே வெளியில நிற்கிறேன், ஆராதனைக்கு உரியவராகிய நானே வெளியில நிற்கிறேன், நீ இதை குறிச்சு கவலைப்படுறியா, உன்னை குறிச்சும் கவலைப்படாத, நீ இருக்கிற இடத்தில் நீ மெய்யாய் தேடுவாயா என்றால் உன் பக்கத்தில் சமீபமாயிருக்கிறார், நீயும் வெளியே நானும் வெளியே, நீ ஆராதிக்கிற ஆராதனையின் மகத்துவங்கள் மகிமையா இருக்கிறது, உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறேன், நானே வெளியில நிற்கிற பொழுது நீ எம்மாத்திரம் என்று சொல்லி அந்த மனிதனிடத்தில் அவர் கேட்டாராம், சொன்னாராம் பதில். எனவே அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் இல்லாத ஆராதனைகள் ஆயிரம் ஆயிரம் பெருகி கொண்டிருக்கிறது. ஆடல் இருக்கிறது, பாடல் இருக்கிறது, அங்கே ஆவேசமான தொனிகள் இருக்கிறது, ஆர்ப்பாட்டங்கள் இருக்கிறது, ஆனால் ஆண்டவன் அங்கே இல்லை. ஆண்டவருடைய அசைவாடுதலும் ஆவியானவரின் செயல்பாடுகளும் அங்கே இல்லாமல் போகிறது. ஆண்டவரை வெளியே தூக்கி போட்டுவிட்டு ஆராதனைகள் மகிமையாய் முழங்கிக் கொண்டிருக்கிறது. மகத்துவங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக தேவனுடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கு அங்கே தேவ ஆவியானவர் இடைப்படுகிறார். இணைப்பு இருக்கிறது. எப்படி உங்களுடைய இணைப்பு ஆவியானவரோடு? அவருடைய அசைவாடுதல் இருக்கிறதா? தேவனுடைய இடைபடுதல் இருக்கிறதா? சபைக்குள் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையே உள்ள அங்கே இணைப்பு எப்படிப்பட்டிருக்கிறது? அந்த மாதிரி காரியங்களை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே உங்கள் உருவகமாக உருவக அணியை பயன்படுத்துகிறார்கள். ரெண்டு விதமான உருவக அணியை பயன்படுத்துகிறார். ஒன்று, ஆலயத்திற்கு பாவிக்கிறார்கள். நான் அதை வாசித்து காட்டினேன். 1 கொரிந்தியர் 3:16-17 ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கிறது, சரீரம். சரீரம் எப்படிப்பட்டது? இதை கொஞ்சம் நான் விவரித்து காண்பிக்கிறது உங்களுக்கு நலமாய் தோன்றும் என எண்ணுகிறேன். பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம், தேவனின் ஆலயம் என்னும் ரெண்டு பதங்கள் பாவிக்கப்படுகிறது. இந்த பதங்கள் ஒரே ரீதியாய் இங்கே தேவனுடைய மகிமையை அது வெளிப்படுத்துகிறது. ஆவி, பாருங்க, இந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சரீரத்தில் மூன்று விதமான வஸ்துக்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி என்றும், இன்னொன்று ஆத்மா என்றும், இன்னொன்று சரீரம் என்றும். மூன்று பதங்கள் பாவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஒன்று, மனிதன். ஆவி, ஆன்மா, சரீரம். சரீரத்தை நாங்கள் வெளியிலே பார்க்க முடியும். எங்களோட கை, கண், கால், மூக்கு, வாய், அப்படி செவி, எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் இந்த ஆவி, ஆத்மா, சரீரம், அந்த ரெண்டையும் பார்க்க முடியாது. ஆத்மாவையும் ஆவியையும் நானும் நீங்களும் பார்க்க முடியாது. சரீரத்தை பார்க்கிறோம். எப்படி ஒரு சரீரம் ஆவி இல்லாவிட்டால் அது செத்ததை போன்று காணப்படுகிறதோ, நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று வஸ்துக்களினால் உருவாக்கப்பட்டவர் தான் மனிதன். அந்த மனிதன் சரீரத்தை நாங்கள் வெளியிலே பார்க்கலாம், ஆவியையும் ஆத்மாவையும் வெளியிலே பார்க்க முடியாது, அது அவனுக்குள் இருக்கிற விடயங்கள். இப்படி இருக்க இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று வஸ்துக்களினால் உருவாக்கப்பட்ட மனிதனுக்குள் ஆவி இல்லை என்றால் அவர்களை நாங்கள் சொல்லுவோம் செத்த பிணம், செத்த சடலம் என்று நாங்கள் சொல்வது பலமே. நாங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27வது வாக்கியத்தை நாங்கள் வாசித்து பார்த்தால் இந்த ஆவி கர்த்தர் தந்த தீபம் என்று சொல்லப்படுகிறது. எங்களுக்குள் இருக்கிற இந்த ஆவி கடவுள் கொடுத்த தீபத்தை போன்று இருக்கிறது. ஒரு தீபம் எரிய வேண்டுமென்றால் பல வகையான எரிபொருட்கள் அங்கே அவசியமாய் இருக்கிறது. பாருங்க 27வது வாக்கியம் சொல்கிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:27, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். மனிதனிடத்தில் ஆவி இல்லை, மனுஷ ஆவி இல்லை என்றால் அவன் செத்த பிணமாயிருக்கிறான். இந்த செத்த பிணத்தை இயக்குவது ஆவி. இது சரீரத்துக்குள் ஆவி ஆன்மா சரீரம் என்கிற மூன்று வஸ்துக்கள் ஒரு மனிதனுக்குள் அடக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீபம் பல்வேறு பொருட்களால் எரிவது போல, ஒரு வெளிச்சம் கொடுப்பதற்கு ஒரு தீபம் ஏற்றப்பட்டு இருக்கிறது என்றால் அந்த தீபம் எரிகிறதுக்கு பல்வேறு எரிபொருட்கள் அதற்கு அவசியமாய் இருக்கிறது. அதனால் அது எரிக்கப்பட்டு ஒரு தீபத்தை வெளிச்சத்தை அது தருகிறது. அப்படி மனுஷனுடைய ஆவியும் பல்வேறு ஆவிகளினால் தாக்கம் அடைகிறது. இந்த அது அது அதற்கு இசைந்து செயலாற்றுகிறது. ஒரு ஆவி அடுத்த ஆவியுடன் சேர்ந்து செயல்படுகிறது. அதன் பலனாய் அது அதன் செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறது. தீபத்தை போல் வெளி அடையாளமாக எங்களுக்கு தெளிவாக வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. இது புரியும் என்று நான் நம்புகிறேன். இப்ப பாருங்க, தேவ ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நாங்கள் வெளிச்சத்தை கொண்டு, அந்த தேவ ஆவியோடு எங்களுடைய ஆவி இணைக்கப்பட்டிருக்கிற பொழுது நாங்கள் வெளிச்சத்தை வெளிப்படுத்துவோம், வெளிச்சத்தை கொண்டு வரும். இதற்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஆவியானவரோடு நடந்த ஒரு தேவ மனிதன் தான் எலிசா. எலியாவுக்குள் இருந்த வல்லமை இரட்டிப்பாய் கிடைத்ததும் அங்கே சிறு பிள்ளைகள் அங்கே பார்த்து பகுதியாக சிரித்து அவரை பார்த்து சொன்னார்கள், மொட்டைத்தலையா மொட்டத்தலை மொட்டத்தலை என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் கோபத்திலே சொன்னார், இவர்களை வந்து கரடிகள் பட்சிக்கட்டும் என்ற பொழுது கரடிகள் காற்றிலிருந்து வந்து அவர்களை பட்சித்து போட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளவுக்கு அவர் அங்கே ஒரு அந்த வல்லமையை வேகத்தை வெளிப்படையாக நாங்கள் பார்க்கிறோம். அங்கே நாங்கள் பதறி பேசுகிற சில வார்த்தைகளின் நிமித்தம் அநேகர் அழிக்கத்தக்கதாக கூட நாங்கள் பாவிக்கலாம். இதிலே நான் ஒரு விடயத்தை நான் மிகவும் தெளிவாய் பேச விரும்புகிறேன். இப்ப இந்த ஆவி ஆத்மா சரீரம் மூன்று இருக்கிறது, மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடியது. இதில் இந்த ஆவி என்கிறது மேல் நோக்கி தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. ஆவி மேல் நோக்கி தேவனோடு தொடர்பு படும். ஆத்மா தன்னோடு தான் தொடர்பு கொள்ளக்கூடியது. சரீரம் எப்பொழுதும் உலகத்தோடு தொடர்பு படுகிறது. ஆவி படைத்த தேவனோடு தொடர்பு கொள்கிறது, ஆத்மா தன்னோடு தான் செயல்படுகிறது, சரீரம் உலகத்தோடு செயல்படுகிறது. இந்த ஆத்மாவுக்கு இன்னும் ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது, இது இசைந்து செயலாற்றும் ஒரு தன்மை உடையது. அப்படி என்றால் வளைந்து ஒன்றோடு ஒன்றோடு ஏதோ ஒன்றோடு சேர்ந்து செயலாற்றும். எப்படி என்றால் ஆவி ஆத்மா சரீரம் என்கிற இந்த மூன்று வஸ்துக்களினால் உருவாக்கப்படுகிறது. இந்த மூன்று வஸ்துக்களினால் உருவாக்கப்பட்ட ஆவி ஆத்மா சரீரத்தினால் சேர்த்து இணைந்து வேலை செய்கிறதன் மனிதன் என்கிற காரியம். இந்த மனிதனுக்குள் இருக்கிற ஆன்மா ஆவியோடும் சேர்ந்து செயலாற்றும், அது சரீரத்தோடு சேர்ந்தும் செயல்படக்கூடியது. மனிதன் எப்பொழுதும் பாருங்க, தேவ சிந்தையாய் தேவனோடு இணைந்து தேவ ஆவியானவர் நடப்பதற்கு இடமளிக்கிறானோ, இந்த மனித ஆவி தேவ ஆவியோடு சேர்ந்து செயலாற்றுவதற்கு இடமளிக்கிறதோ, அப்பொழுது இந்த ஆத்மா என்ன செய்யும் என்றால் அந்த ஆவியோடு போய் சேர்ந்து கொள்ளும். இல்லாமல் ஒரு உபவாசம் இல்லாமல் சிவங்கள் நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் அது பின்னடைந்து சோர்வடைந்து பலவீனம் அடைந்து சரீரம் களைத்து கடவுளிடத்தில் சேர முடியாத ஒரு நிலையில் இருக்கிற பொழுது இந்த ஆன்மா வந்து உடனடியாக சரீரத்தோடு சேர்ந்து விடும். எதற்கு பெரும் பலம் இருக்கிறதோ பெரும் பகுதி இருக்கிறதோ அதோடு இது சேர்ந்து விடும். அந்த ரெண்டும் ஒன்றாய் சேர்கிற பொழுது இந்த ஆவியும் சோர்வடைந்து இந்த மூன்றும் சேர்ந்து உலகத்தோடு போய்விடும். உலகத்தோடு சேர்ந்தால் உலகத்தின் அதிபதியாகிய சத்துரு அதை ஆளுகை செய்து விடுவான். மாறாக ஆவி எப்பொழுதும் உற்சாகமாய் இருந்து தேவ பலத்தினால் நிரப்பப்பட்டு வல்லமையினால் ஆளுகை செய்யப்பட்டு பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து இணைந்து செயலாற்றுகிற பொழுது இந்த ஆத்மா ஓடி போய் ஆவியோடு சேர்ந்து கொள்ளும். நான் முதலே சொன்னது இசையும் தன்மை, இணைந்து செயல்படும் தன்மை இந்த ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்மா உடனடியாக அந்த ஆவியோடு போய் சேர்ந்து அந்த உற்சாகத்தோடு அங்கே அது செயல்பட்டு தேவனை தேடுவதற்கும் தேவனுடைய பரிசுத்த வாழ்க்கையை அங்கே வாழ்வதற்கும் அது விட்டு கொடுக்கும். அப்படி இருக்கிற பொழுது சரீரமும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும், கண்களை மூடி தேவ தியானத்தில் காணப்படும், தேவ செயல்களை குறித்து பேசும். இப்படியாக மூன்றும் சேர்ந்து தேவ பிரசன்னத்திலே தேவ மகிமைக்குள்ளே அது நடத்தப்படும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷீக ஆவியோடு சேர்ந்து செயலாற்ற ஆரம்பிப்பார். அந்த செயலாற்றத்தின் கிரியைகளை மகிமையாய் வெளி அடையாளங்கள் மூலமாய் எல்லாரும் பார்க்கத்தக்கதா ரீதியிலே வல்லமையான செயல்கள் வெளிப்படும். அந்த மகத்துவமான செயல்களை அனுபவிக்கிற பொழுது ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள், கட்டுக்கள் அறுக்கப்படும், தடைகள் உடைந்து போகும். தேவைக்காக நீங்கள் யாருக்காக மன்றாடுகிறீர்களோ பரிசுத்த ஆவியிலே நிரம்பி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்கள் மனுஷீக ஆவி தேவ ஆவியானோடு சேர்ந்திருக்கிற பொழுது ஆத்மாவும் சரீரமும் ஒன்றாக சேர்ந்து அது விடுவிக்கும்படி அங்கே மன்றாடும். அது மட்டுமல்ல, மகத்துவமான செயல்கள் மூலம் மற்றவர்களுக்கு பதில் கொடுக்கத்தக்கதான வெளி அடையாளங்களை அது வெளிப்படுத்தும். எனவே கண்பானவர்களே, நாம் ஏன் அனுதினமும் வேதம் வாசிக்க வேண்டும், ஏன் கடவுளோடு உறவாட வேண்டும், கடவுளுடைய வழிநடத்திலே பெற வேண்டும் என்றால் எங்களுடைய மனித வாழ்விலே எங்களுக்குள் இருக்கிற இந்த மூன்று வஸ்துக்கள் மூலமாய் தேவ மகிமையை வெளிப்படுத்துவதற்காக தேவனோடு இணைந்து தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். ஆவி ஆத்மா சோர்வடையும் பலனடையும். எங்களுக்கு தெரியும், அழகா எங்களை இதை குறித்து பாடியவர் என்றால் சங்கீதக்காரன் தாவீது. அவர் சொல்லுகிறேன், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், நீ கர்த்தரை நோக்கி காத்திரு, இன்னும் அவருக்கு அவரிடத்தில் இன்னும் உனக்கு பதில் வரும், நீ சோர்ந்து போகாத, ஆத்துமாவே நீ சோர்ந்து போகாதே. நாங்கள் எப்பவுமே ஜபத்துல முடிவில் என்ன சொல்றோம், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது அந்த இந்த வார்த்தையை கடைசியில சொல்லி முடிச்சிட்டு விடுறதில்லை, அனு தினமும் சொல்ல வேணும். ஒவ்வொரு வினாடி பொழுதிலும் நம்முடைய ஆத்மாவுக்கு கொடுக்கணும். ஆவி தேவனை மேல் நோக்கி நிக்கிற பொழுது நீ அதோடு சேர்ந்து கொள். இசையும் தன்னை உள்ள ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, முழுவதுமே அவரு துதி, அவர் செய்த உபகாரங்கள் எல்லாம் மறந்துடாத. அப்படி என்று நம்ம நம்முடைய ஆத்மாவை வாங்கே ஆவியோடு சேர்ந்திருக்கும்படி நடத்துகிற பொழுது இந்த சரீரமும் சேர்ந்து முழு மனிதன் மூலமாய் கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்தும். இன்றைக்கு எப்படி வல்லமைகள் காண முடியாமல் இருக்கிறது, ஏன் மக்களுக்கு விடுதலை அளிக்க முடியாமல் இருக்கிறது? அநேக தடவைகளில் இந்த ஆத்மா சரீரத்தோடு களைப்படைந்து சரீரம் பலவீனமடைந்து சரீரம் பாவத்திற்குள்ளாகி சரீரத்திலே வருகிறதான அதீரியங்களின் நிமித்தம் ஆன்மா சேருகிறது. ஆன்மாவோடு சேர்ந்து ஆவியும் சேர்ந்து முழு மனிதனாய் அவன் பாவத்திற்குள் வீழ்த்தப்படுகிறான். சத்துருவின் பிடிக்குள் இருளுக்குள் இருக்கிறபடினால் அவன் இன்னொருவரை விடுவிக்க முடியாதபடி போகிறான். தானே அந்த கட்டுக்குள்ளாகிறான். கடவுளை அறிந்தாலும் அவரை தெரிந்தாலும் அவரை புரிந்தாலும் அவன் விடுவிக்கப்பட முடியாது. இப்படியான ஒரு வஞ்சக நிலைக்கு, ஒரு வீழ்ந்த நிலைக்கு, ஒரு தள்ளப்பட்ட நிலைக்கு மனிதன் மாறிவிடுகிறான். எனவே இந்த நாளிலே எங்கள் ஆவி ஆன்மா சரீரத்தை குறித்து ஒரு கவனம் உள்ளவர்களாய், இதன் மூலமாய் தேவன் என்னுடைய வாழ்வில் வெளிப்படுகிறாரா? இப்போது நாம் ஆண்டவர் பெரிய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறாரா? இவ்வுலகிலே நாம் தொடர்ந்து பாவம் செய்பவரா செய்யாதபடிக்கு ஆண்டவர் தமது ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறார்கள், அது இயேசுவை போல் நான் எப்படி வாழ முடியும்? இயேசுவை வழிநடத்தின அதே ஆவியானவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே தேவ ஆவியானவர் அவரை திடப்படுத்தினாரா? அவர் மேலே அமர்ந்தாரா? அவரை வழிநடத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய சரீரம் களைப்படைந்து சோதனைக்கு அவருக்கு சோதிக்கப்பட்ட பின் உடனடியாக பரிசுத்தாவியன் இறங்கி அவரை தைரியப்படுத்துகிறார், அவரை வழிநடத்தினாரா? ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே தேவ ஆவியானவருடைய பலத்த கரத்தினால் அவர் ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஆளுகைக்குட்படுத்தப்பட்டார். எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியங்கள்! இன்றைக்கு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை நாங்கள் ஆவியினாலே நிரப்பத்தக்கதாய், பரிசுத்தாவினாலே வழிநடத்தத்தக்கதாய் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் எப்பவுமே பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக, இயேசுவை மற்றவர்களுக்கு முன்பதாக பிரதிபலிக்கிறவர்களாக, ஜனங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக முடிவு பரியந்தம் வாழும் அந்த பாக்கியத்திற்குள்ளே இயக்கத்தக்கவர்களாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலன் கொடுக்கிறார். ஒருவனும் அந்த தன்னுடைய பலத்தினாலே செயலாற்ற முடியாது. அதனாலே சொல்றான், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். பரிசுத்த வாழ்வா பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு பலன் கொடுக்க முடியும். எங்களுக்கு பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு பயங்கரமாய் சோர்ந்து போயிட்டோமா? பயப்பட தேவையில்லை, அந்த ஆவியானவர் எங்களை திடப்படுத்துகிறார். அழகான ஒரு காரியம் இருக்கிறது, நாங்கள் எப்படி வேண்டிக் கொள்வது, Romans 8:26 என்ன சொல்லுகிறது, நாம் எப்படி வேண்டிக் கொள்வோம் என்று அறியாதிருக்கிற பொழுது நமக்கு எண்ணுக்கடங்காத பெருமூச்சுக்களோடு அவர் மன்றாடுகிறாராம். மன்றாட்டின் ஆவியானவர் நம்மளுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எங்களுக்கு எங்களை பராமரிக்க, எங்களை பாதுகாக்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எங்களுடைய சார்பில நிக்கிறதுக்கு ஒருவருமே இல்லை என்று சொல்றீங்களா? உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு முடியல, உங்களுக்கு இயலாம இருக்கு என்றது நினைக்கிற பொழுது உங்களுக்காக மன்றாடுகிற ஒரு நல்ல ஆவியானவர் இருக்கிறார். அந்த மன்றாடுகிறார் என்கிற அந்த பதத்துக்கு பாவிக்கப்பட்ட கிரேக்க சொல், அவர் விடாமல் பெருமூச்சோடு விடாமல் வார்த்தைகளை அவர் அப்படியே அவர் மன்றாடி கொண்டிருக்கிறாராம். பெருமூச்சோடு விடாமல் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறாராம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை, பரிசுத்த ஆவியானவரை, பரிசுத்த ஆவியல்ல ஆவியானவர், அவர் ஒரு நபர் என்றுதான் திருத்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் நானும் நீங்களும் அந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழவனும். இயேசு கிறிஸ்துவை குறித்து எனக்கு எப்பவுமே நான் விரும்பி சொல்லுகிற ஒரு காரியம், Apostles 10:38, நசர்நாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியிலும் வல்லமையினாலும் அவரை நிரப்பினார். அப்படி நிரப்பப்பட்டவர் பிசாசுகளின் வல்லமையில் இருக்கிறதை விடுவிக்கிறார், வியாதிகளை சுகப்படுத்துகிறார், நன்மை செய்கிறார். நன்மை செய்தால் நமக்கு மேன்மை இல்லையோ? அந்த நன்மை செய்வதற்கு தூண்டுகிறவரும் உதவி செய்கிறவரும் சாட்சியிடுகிறவரும் இயேசு கிறிஸ்துவை வல்ல சாட்சியாய் மாற்றினவர் இந்த பரிசுத்தாவியானவர். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து 100% ஏன் நான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை எடுத்து காட்டுகிறேன் என்றால், 100% தெய்வமாய் இருந்தது போல 100% மனிதனாக அந்த பூமியில் இருந்தார். அந்த மனித வாழ்வை எங்களுக்கு அவர் காண்பித்திருக்கிறார். எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்க்கை முறைகளை நடத்த வேண்டும், எப்படி வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியாருக்கு யார் அங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவருக்கு போதிக்கப்பட்டது. அவர் சொல்லுகிறார், மனிதனுக்குள் இருக்கிறதை நான் அறிந்தபடியினால், Johannes 2:24-25 என்ன சொல்கிறது, மனிதனுக்குள் இருக்கிறதை அவர் அறிந்தபடியினால் அவர் ஒருவரையும் நம்பி இணங்கவில்லை. அவருக்கு ஒருவரை குறித்தும் ஒருவர் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் போதித்து உணர்த்தி வித்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போல இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாயிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். வேறொருவர் அங்கு எங்களுக்கு அந்த காரியங்களை குறித்து இன்னொருவரை குறித்து சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. மனிதரை குறித்து மனிதனுக்குள்ளிருப்பதை குறித்து அறிவதற்கு பரிசுத்த ஆவியானவரை அன்றி வேறு ஒன்றாலும் முடியாது. அதனால் நாங்கள் தப்பலாம். இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு குற்றமும் அவன் என்னிடத்தில் காண முடியாது. அப்படி ஒரு தூய்மையான வாழ்வை வாழுவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு உதவி செய்வது உண்மை என்றால், இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் தெய்வம் உதவி செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? மிக பெருமதியான செயல்களை இங்கே செய்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போஸ்தலர் 1:8. யூதேயா சமேரியா முழு உலகத்திற்கும் நாங்கள் சாட்சிகளாய் வாழ முடியும். எங்களை பலப்படுத்துவதற்கு அந்த ஆவியானவர் பலன் அடைய செய்கிறதுக்கும் இயக்குவதற்கும் பலன் பெறுவதற்கும் மிகவும் அவசியம். எங்களை இயக்க பலனடைய நாங்கள் அந்த பலனை பெறுவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அவசியமானவர். எனவே இந்த நல்ல நேரத்தில் தேவ பிள்ளைகளாய் கேட்டுக்கொண்டிருந்த வேதத்தின் வெளிச்சத்திலே நின்று கொண்டிருக்கிற நீங்கள், இந்த தேவ சத்தியத்தை அறிகிற உங்களுக்கு தேவ ஆவியானவர் இன்றைக்கும் போதுமான கடவுளாயிருக்கிறார். காலை பொழுது காலை மாலை எல்லா வேளையிலும் தேவ பிரசன்னமும் தேவ ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கும் நம்மை நாங்கள் அர்ப்பணிக்கிற பொழுது தேவன் மகத்தான செயல்களை இன்றைக்கும் உங்கள் மூலமாய் என் மூலமாய் செய்து முழு